لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فخر

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

رسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயனையும் பலனையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நிறைய விவரங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுவினுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக? ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணி இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்துவிட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும்

0: எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும். ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழுகிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார் அவர், ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும், இவர் யாரு ஆலிம்சா வர்றார் அருமையில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவன், அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகா புரிஞ்சுக்கிட்டாரு, டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளவு பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பனர், ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கோ உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்திக் கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா? இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா? இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா? இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி? அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷரு, ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும்? இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்க செய்து, செவியை கொடுத்து கேட்க செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்க செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்க செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருக்கு நம்மெல்லாம் சாதாரணமானவர்களை நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அவோ இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாட புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் 1000 பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக 1000 பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களை போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகிறோமோ, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லா என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக, இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு 5-6 நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை 10, 11, 10 இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதியிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதியிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கடித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பதிரிகளே, பதிரி கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ 10, 15 பதிரிகளில் கலந்து கொண்டதைப் போல, நம்ம எல்லாம் என்னவோ 10 முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதைப் போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதைப் போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதைப் போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஹுஃபாத்தன் ஓராத்தன் ஓர்லா, செருப்பணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விடமாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில், மன்றத்தில், மஹ்ஷரில் அல்லாஹிற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள் அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு? அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்துக்கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கியாள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? மூன்று முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே. ஒரே கேள்வி மூன்று முறை எழுப்பப்படும், பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான். அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓரினைவான அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும் அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுகிறான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர், மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, விசாரணையின் கணப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது, அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹுவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் சொல்லாச்சர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன்னார் தில்கா வஜ்ஹிஹி, அவன் அவனுக்கு முன்னால் பார்ப்பான் அங்கே நரகத்தை என்று எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்திலிருந்து ஒரு பேரித்தம்பட கொட்டையளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும், விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத் வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான்? பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி? யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான், யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது, தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாதவருக்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யஸ்லிமு ரப்புக்கு அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக உற்சாகமாக ஊதாரித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
1: 24 மணி நேரமும்
4: You are listening to
1: முஸ்லிம் வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை, மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டுவதற்காக அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம், அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும், வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம், அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம், எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும், எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனா மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும், மீண்டும் எழுப்பி நிப்பாட்டப்படுவதற்காகவும், மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பும், எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ, எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாகி உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான, அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும், எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிறுவப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ, அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும்பெரும் பாவிகளும், பெரும்பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்துத்தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10:46 அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா, நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசுத்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதா நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் நூஹு நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க, இது நூஹு நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை விட்டு இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹு நபி இடத்திலே கேட்கிறான், உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை, அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முகமது நபி மட்டுமல்ல, அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது, நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யூ மருன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். எப்படி அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதை விடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவில் சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததை எல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மம் அடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யா அல்லாஹ் இவன் இங்கே போனான், யா அல்லாஹ் இவன் இப்படி பேசினான், யா அல்லாஹ் இவன் இதை பார்த்தான், யா அல்லாஹ் இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கல்லாஹுல்லதி அன்தக்க குல்லஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ருன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மினத் துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ் இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்லுகிறான், கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக்க ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ் எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்து கொண்டான், மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு, உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும். என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும். என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாவிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ் என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக ஷஹீதா, உனக்கு உன்னுடைய உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும், இருந்து கொள்ளட்டும், இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. வல் கிராமுல் காத்திபீன ஷுஹுதா, ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன் அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான். அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது. மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால், அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால், அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திஸ் அக்பாரஹா இதா ஸுல்ஜிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வாக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா என்று வருகிறதே. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரூனம அக்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரி துக்குண்ண அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லாஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, மொஹல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ, மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லா யுகாதிரு சகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ரப்பனா ரப்பனா ஃபிர்லி ஒலி வாலிதையா ஒலில் முக்மினீனா யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சம் வர வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதைப் போல் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாடுகிற போது நமக்கு விசாரணை நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக, காரணம் இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீது மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெறிக்கப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக அழகாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
6: வயல் வழியின் வாசத்தோடு பலம் வருகிறது.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக காலை 7 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
8: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில் பிரீமியம் ஃபின்டெக்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி, பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி.

டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பா, என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள், நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று எல்லாம் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க? ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட தொட அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால்
அவன்

0: அவனுக்கு முழு பொறுப்பும். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விடமாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், விளங்காம இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன், கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுபோல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்தான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும் சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் வருகிற எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹ் அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸில், நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானை நீ ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும், சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2, 2 ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மஹ்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இது போக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்கா தெரியும். சுபஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு. நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத், அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
4: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
5: www.muslimvanoli.com.
6: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
7: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா, மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சுட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் அந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன, நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க, டாக்டர் சொல்லுவார் அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனண்டோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா, நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள், கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன், அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை, நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறார்கள் நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை, அதனால்தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள், போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா. எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது, இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்க. அல்லாஹ் அவர் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து வசுவாசம் உண்டாக்குறான், அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு சைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்குறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க, இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை, அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை, குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னிஹுது, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும், சும்மா வாழையலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்தில் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரி தான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே எல்லாம் சொல்றேன், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தி அன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல, இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குர்ஆன் ஸ்டைல். நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா, நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவில் இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம் மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் பண்ணுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன? கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான்? வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்தனூன். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்ட உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன இன்னைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன். அல்லாஹ் அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு. இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா? இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஓ பாசிட்டிவா, என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவன் கார் டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும், எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். பின்னாடி ஒரு பட்டன் அமுக்கினா பென்டகனுக்கு போயிடும், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல் இருக்கு. அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன். மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யார் பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும் என்று யாரு யாரு நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நுஃபி இலையும் ஆமாலவும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும் என்று ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா உலகம் வேண்டும், அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானி ஆனால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுவஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபகஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான், ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ்மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி, அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால், அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல, இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னால், யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுகிற எனக்கு, கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம். உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம்? பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிரபிள்ஸ்ல முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை வித்தார், எல்லாத்தையும் வித்து விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா, இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். எல்லாவுடைய பதுவா டேஞ்சரானது, இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாதிரி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள், எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடையார்களே, அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர் என்ன நினைப்பார்? நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர். அந்த அளவுக்கு 460 460க்கு மேற்பட்ட கன்சலிடேட்டட் கம்பெனி டிரெக்டர் அவர், அவ்வளவு பெரிய சொத்துக்காரர். அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்குதேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பவன் பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியம், பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில கொஞ்சம் அந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்லாஹ் நிலடிகார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருப்பார். இலங்கையில நம்பவன் பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடைய நிலையார்களே? எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா, இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடைய நிலையார்கள். இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. பத்து பிள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த பத்து புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும், இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும், இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா, கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு, எல்லாம் இருக்கிறது, என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர் பெரிய ஒரு ஆஜியார் திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்னேன், இல்லை அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும், எல்லா நாலு வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தான். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார், எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையைத்தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன்ஸ் சிண்ட்ரோம் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஹெச் என்ற ஹோமோன் இருக்கிறது, அது சுரப்பாது, சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் 10 வயசு புள்ள ஒரு 4 வயசு மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில பிள்ளைய தடாவிட்டு கண்ணால ஓடும், இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மத்த புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர்கள் உண்டு தெரியுமா? இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான், ஒரு புள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ், மருந்து இல்லை. அந்த ஹோமோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா, இவருடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா? அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், 4 பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், 2 பிளாக், 1 பிரவுன் பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டிலே பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும், அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்களமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது, அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது, பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை, அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரத நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அய்ஹஸபுல் ஜாஹில், தெரியாதவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70க்கு மேற்பட்ட தோழர்கள், அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள், 2 ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே முகத்தில். உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம், என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், உடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள். உடைய வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. பெரிய ஹாஜியார் எல்லாத்தையும் செய்திருவார் அல்லாஹ், பிள்ளைகளை கூட அள்ளி கொடுத்திருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரே ஒரு பிள்ளை பாப்பா முகத்தில் கரிய பூசுற மாறி ஹெரோயின்ல இருந்து எல்லா போதைப் பொருளும் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை விட்டு உங்கள் பிள்ளை பெயரும், அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன். நல்லா கூட இல்லையார்களே, நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அழுவார், நான் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன் என் மகனுக்கு, இவன் இப்படி என் கண்ணு முன்னாடி நாசமாகுவான்னு நான் நினைக்கவில்லையே. அவன் போதையை அடித்து விட்டு குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு, கண் கலங்கி பாப்பாவுக்கு ஓடும், கண்ணு முன்னாடி சிகரெட் அடிப்பான், பாப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பிரச்சனையா இருக்கும், போன்ல தப்பான விஷயங்களை எல்லாம் பார்ப்பான், மனசு பதறும். நான் செல்லவாக கொஞ்சி தலையை தடாவி நிறைய கனவு கண்டு மடியில போட்டு சுத்தி சுத்தி விளையாடி எத்தனை கனவு கண்டு இந்த இடத்தில் நீ இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார், அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இலங்கையிலே ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 வருடம் ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை, 20 வருடம் தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா, தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள், வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது, நாய் கூடை வீட்டில் உள்ள நாய் கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது, 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது. 6 மாதத்துக்கு பிறகு 6 மாதமாக தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டிலே வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்திலே, 20 வருடம் தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா, இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா வீட்டுல, அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா, அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார், 50 வயது மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும், ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால் போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே என்னை, எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார், இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும், ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால் ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்து விடும் தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது 1 வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது, நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான், சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோடு பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை பயமும் இல்லை, கவலையும் இல்லை பயமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா, ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடுவோம். இங்கே பல கேட்டகரியில் இருப்போம், ஏதாவது உண்டு. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும், அதே மாதிரி புலனர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம் எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை, மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால் சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பால் கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா, துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸி மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன், சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன், இலங்கையிலே காலி கோட்டை, பெரிய அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்துடன் நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம் அவர்களுக்கு எவ்வளவு சல்லி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான், கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும், அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு வர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள், அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும், அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா, ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால் தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய், இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே, வருகிற நேரம் யாரு பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்க கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமை நினைக்கிறார்கள். அது பொறுமை இல்லைன்னு சொல்லல, பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமை என்று சொல்லுவது ஒரு விரிந்த ஒரு பரந்த ஒரு விஷயம். எதெல்லாம் பொறுமைன்றான், அவனுக்கு கவலை வருமா, அவனுக்கு பிரச்சனை வருமா, கண்ணு முன்னாடி சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுமா, அல்லாண்டுவானா, அல்லா அல்லா தந்தா அல்லா எடுக்கிறான், அது லேசாக யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அந்த மாதிரி நடக்கிற இஸா அஸாபத்துஹு முஸீபத், அப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வரான். அப்படி நடக்கிற நேரம், முசீபத்துகள் அவனுக்கு வர்ற நேரம், சோதனைகள் அவனை பிடிக்கிற நேரம், அவன் சொல்லுவானா, பொறுமை என்ற எது பொறுமையா, காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நான் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். இது நிறைய பேர் புரியவே இல்லை, நான் உனக்கு சொந்தம்டா, வை இன்னா இலைஹி ராஜிஊன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா, இதுதான் பொறுமையா. பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றான். எப்படி சொல்றான், அல்லதீன இஸா அஸாபத்துஹும் முஸீபா, யார் பொறுமையாளர்கள் தெரியுமா, கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா, லன்னு வரல, அவங்க நினைப்பாங்க நினைக்கலையா, போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, போச்சு தானே, ஒளிய மாட்டான், எல்லாம் போயிடும், காரில் போனவன் நடந்து போவான், ஒன்னு இருக்காது, ஒளிய மாட்டான், அல்லாஹ் தந்தா அல்லாஹ் அல்லாஹ் எடுத்துட்டான், அது நல்ல நிலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது நலவு இருக்குது போல இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாகி, நாங்கள் அல்லாவுக்கு சொந்தம். நாங்கள் அல்லாவின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாகி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருகுது. ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு ஆள் ஃபோன் உடையுது கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது எனக்கு கவலை வரல, இதில் யார் உறுப்பு சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? அவன் புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார். ஓஹோ, அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட ஏண்ட கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட ஏண்ட கவலை வருகுது, வேணாம் அது வேணாம், அது தலையிரு இது வேணாம் அது வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாமல் இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாரு, கல்யாணம் முடிச்சா புள்ளுக்குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான் தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும், வேண்டாம் அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிடும். கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்குரோதன் ஒரு சாமி போறார், ரோட்டில் போறனர், இங்கே வாப்பா நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியாக நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியலை, நீ பெருசு அமைதியை இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறார். அவன் என்ன பண்ணுறாரு? புத்தர் இப்படி தான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறார். புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் சரிதானே, ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டான் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்ப்பான், அங்க போன போற இறங்கினா நல்லமண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராகவே இருக்கலாம் செல்ல நினைப்பான். அங்க இருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலையை பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க.
7: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோடு முடிஞ்சிடும். 10 மணிக்கு போயிட்டாங்க, அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோடு போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்குதான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து இவன் குடிக்க தான் வந்திருக்கிறான். அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான். வைட்டன் வைட்டா கொடுத்துட்டு பெரிய ஆட்கள் பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காற்றுக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு எங்க கவலை மறக்கிறான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன். எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இது தேடுது, ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படிப்பா இந்த நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா நீங்க பெரிய ஹோதி, எல்லாம் டென்ஷனா நீங்க பெரிய ஹால்ல

பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்ல தூக்கம் போயிருக்கும். அவருக்கு நிம்மதி அல்லாஹ் அங்க கொடுத்திருப்பான். அவனுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே. தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனை ஆகும். அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கையில விசாரிச்சு பாக்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன? மனுஷன முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது? எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு புள்ள பெறுவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்ப அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண இல்லாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது? அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சாரசாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க. இலங்கை உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படியே இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்றைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம்? அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனசு ஏர்கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், ஃபிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒன்றுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரண்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரண்ட்? பசி வரும், இலைய சாப்பிடும், தூங்கிடும். நாங்களும் பசி வரும், சாப்பிடுவோம், புடுக்க போடுவோம், முடிச்சாச்சா? அப்படி இல்லை. இந்த அறிவாளை உண்டா கண்டுபிடிக்கலாம். பத்து தட்டு நூறு தட்டாகும். உலகத்திலே பெரிய மாளிகை, பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது. உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருது. ஏன் வருகுது? அறிவு சிந்திக்கிறான். மனுஷன் இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கையை காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதி ஏறிப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான்? மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ள குட்டி வேணாம், பத்து நாள் ஓடி வந்துடும். பத்து நாளில் அப்படி நினைப்பீங்க. உங்களுக்கு வீட்டு போயிட்டுருங்கன்னு வைங்களேன், நீங்கள் இங்கேருந்து ஏதோ ரூம்லேருந்து போயிட்டுருவீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாதம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா? இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படி நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. ஒரு ரெண்டு கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்டு கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவ பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒண்ணு இல்லையே, பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்ப அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிரும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும். அள்ளி போடுற டைம்ல காட்டிலிருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான், நான் படித்தது. அப்ப மகன் நிக்கிறார், பொண்டாட்டி நிற்கிறா, இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வர மகன், நல்லா இருக்கணும் சொல்லல, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா, பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டம். அடே இது இது மனிதாபிமானமா? யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினார், புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா? உன் புள்ள ஏங்கி தவிக்குதே, உன் புள்ள சின்னது நிக்குதே, நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டை இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல. இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள்? போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல, போஸ்டன் அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர்ஸ் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார், மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா? அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா? நிம்மதி கிடைக்கும் என்று நம்புறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம்? என்றா

0: மனிதன்ட்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி, இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் துளையை தொடர்ந்து நடக்கும் இந்த உரை முடிந்து போகிற நேரம், அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது, உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால், என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய ஃபோன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்டே எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை, என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டும் இல்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா, மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தத்மயின், எப்படி வருது அல்லாஹ் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன், அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டானா, காலா அவலம் தூமீன், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், உயிர்ப்பிக்கிறேன், காலா அவலம் தூமீன், நீங்க நம்பவில்லையா இப்ராஹிம், காலபலா நம்புறேன், யாரெல்லாம் நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், என்ன கல்வி என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாறு இருக்குது, மனசை இது பண்ணுவதற்கு தான் அல்லாஹ்வே உன்ட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்ல இயலாத ஒரு பிரச்சனை, நான் நம்புறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான் தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாருலா, ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்தத உண்ட உசுவாக்கு மறுபடி காட்டினா நல்லமே, என்ன கொஞ்சம் காட்டின யாருலாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான், சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு,
1: மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேப்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல. அப்படின்னு இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க, பால் கொடுங்க. கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன, ரசூலுல்லாஹ் சொல்ல பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை, ஏழு வாட்டி குடிச்சிட்டாரு. ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு பிறகு நமக்கெல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் நினைப்பேன், ஒரு ரெண்டு ரியால் தந்தா அதுக்கு மேலே கோவம் வரும். அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பா, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாருன்னு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாராஹோ, இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்போ நேற்று ஏழு தானே, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஏழை ரெடி பண்ணுவோண்டு. ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரன்னு பார்த்தா, இல்லை தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க. பாப்பா இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. வந்த உடனே பாப்பாட்ட சொல்லிடுறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மகள் வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஒரு துணை வேணுமா, வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் வந்து அமரவில்லை, வந்தபடியே திரும்பினார்கள். என் மகள் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, அன்றைக்கு நானும் என்னுடைய கணவர் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒரே விருப்பில் அமர்ந்திருக்கிறோம். ஒரே விருப்பில் அப்படி அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள், வந்து என்னையும் அலி பின் அபி தாலிபினுடைய கணவரையும் பிரித்து நடுவில் உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் குளிர் என்னுடைய காலுக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தகப்பன் நினைத்தார், எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என்றே, பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் என்னுடைய வாப்பா ஓடி வந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பல இடங்களில் ரசூலுல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவார்கள், என்னப்பான்னு பார்ப்பார்கள், மகள் பிரச்சனை, கணவர் இல்லை, அலி பின் அபி தாலிப் அலி ரதியல்லாஹு காணல. போனார்கள் ஒரு தடவை பள்ளிக்கு, மண்ணிலே பரண்டு பரண்டு தூங்குறார் அலி ரதியல்லாஹு, தட்டி சொன்னார் அபூ துராப், மண்ணின் தந்தையே, ஜோக்காக நாலு வார்த்தையை சொல்லி போங்கப்பா வீட்டுக்கு, மகளோட மருமகனை சேர்த்து வைப்பதில் ரசூலுல்லாஹ் மாதிரி நீங்கள் படிக்கவே மாட்டீர்கள், அவ்வளவு அற்புதமாக எந்த வேலை இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனை பேரனை பேரன்மார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு போனவர் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மேல அவ்வளவு அக்கறை வைத்திருந்தார்கள். அக்கறை வைத்ததனால் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள், மறுபடி திரும்பினார்கள். ஃபாத்திமா ரலன் கேட்டால் என்ன பிரச்சனை, ரசூலுல்லாஹிடம் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டம், எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும், எனக்கு யாராவது துணைக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபாத்திமா நான் சொல்லித் தருகிறேன், சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி சொன்ன என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், வருத்தங்கள் நீங்கிவிட்டது, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இது உண்மை, உளவியல் அடிப்படையில் தேடி பார்த்தால் உங்களுக்கு மனசில் கஷ்டம், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் பாரம் என்றால் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கும், மனசுல கவலை, மனசு இப்பொழுது நீங்கள் நினைத்தது உங்க பிரச்சனை முடிந்தால் அரக்கு 1 கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாறி இருக்கும், உடம்புல வருத்தம் மாறி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்துல காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்கிறது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான். இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் கண்டார்கள். ஏன் ஆச்சரியம் கண்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர். இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால் பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும், தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால் தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழவில்லையப்பா திரும்பி போய் தொழுது விட்டு வா. மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துசல்லி தொழவில்லை, தொழுது விட்டு வாண்டார்கள். மறுபடி போய் வந்தார். 3 முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யார சொல்லல்லா, இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யார சொல்லல்லா, எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லா சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லா, நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சவுர் குகையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வகை ஏறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏன்றால் சவுரில் இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃபி அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மஆனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே. ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழிப்பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள், சவுர் குகையிலே 3 நாள் இருக்கிறார்கள், 3 நாள் தங்குறார்கள் என்று சொன்னால், மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும்? அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரழியல்லாஹு பக்கத்தில் இருந்து, யா ரசூலல்லாஹ் வந்து விட்டான், யா ரசூலல்லாஹ் கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் சகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் குர்ஆன் தான். அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? 9:40 அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர் குகையில் இருந்து அந்த இறக்கிய ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். நபிக்கு நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், டென்ஷனை கொடுக்காமல் கல்புக்கு அப்படியே நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை ஏற்படுத்தாமல் எங்களுடைய கல்புகளுக்கு இந்த ராஹத்து வராது, இந்த மன நிம்மதி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உட்கார்ந்த எத்தனை பேர் தொழுகிறீர்கள் உண்மையாக சொல்லுங்கள். வாயால் தொழுவது வேர், கல்பால் தொழுவது வேர். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் வாய் அசைகிறது, நிஜமாக கல்பு அசைகிறதா? தஃப்ஸீர் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நேரம் ஒரு மனிதன் என்ன நினைக்கணும் என்றால்,
0: அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவில், இத் ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் குகையில் இருக்கிற நேரத்தில், இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த டென்ஷன் டைம்ல உங்க உயிரே பிரிய போகுது, நீங்க ரெண்டு பேரோட இருக்கிறீங்க, யாருக்காவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? வெறுத்து ஓடும், மனசெல்லாம் பதறும், கண்கள் எல்லாம் அங்கிங்கும் பார்க்கும், கிட்டையே வந்துட்டானா, குகைக்குள் பூந்தா கதை காலி, கதை முடிந்து விட்டது. அவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்த சம்பவத்தை அப்படியே இறக்கிறான், உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இன்னல்லாஹ மானா ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்துஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சகீனாவை இறக்கிறான். வஅய்யதுஹு பிஜுனூதின் லம் தரௌஹா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரூ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்ன செய்யறானா, அப்படியே சகீனாவை இறக்குறான். சகீனாவை இறக்கி ஐயதுஹு பிஜுனூதின், ஒரு படையை கொண்டு உறுதியாக்குறான். லம் தரவுஹா, காணாத ஒரு படை. நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், சோதனை வருகிற நேரம், பொறுமையாக நின்று அல்லாவே உன்னிடம் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுகிறேன், ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிட்ட போற நேரம், எல்லாரும் தள்ளுற நேரம், அவர் சொன்ன வார்த்தை என்ன? யா அல்லாஹ், நீ எனக்கு போதும், யா அல்லாஹ், பாதுகாவலன், சிறந்த பாதுகாவலன், பொறுப்பு சாட்டுவதில் சிறப்பான பொறுப்பு சாட்டினால் உன்னிடம் தான் சாட்ட முடியும் யா அல்லாஹ் என்று தான் காலை வைத்தார். யானாரு கூனி பரதன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏன் நெருப்பே, இப்ராஹிமுடைய மேனையை நீ தொடக்கூடாது, நீ சாந்தமாக இருக்கணும், குளிராக இருக்கணும். நெருப்பின் சூடை அல்லாஹ் மாத்தி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த மதீனத்து பள்ளி, இந்த குபா பள்ளிவாசல், இந்த உம்மத் எழும்பக்கூடிய ஆரம்ப யுகம் இது, ஆரம்பம். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹை கண்டு அவர்கள் ஏதாவது செய்தால் என்ன ஆகிருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் டென்ஷன் ஆகாமல் இருப்பது சக்கீனாவை அல்லாஹ் இறக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் சக்கீனா வர வேண்டும்,
1: உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு சக்கீனா வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறக்குவான். ஃபான்ஸல் அல்லாஹு சக்கீனத்துஹு, அல்லாஹ்வுடைய சக்கீனாவை இறக்கினால் இந்த நிம்மதி அப்படியே சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அக்கவுண்டில் இருக்கிறது அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, அல்லாஹ் நினையா புறத்தில் இருந்து தந்து கொண்டே இருப்பான். உமையத்துக்கு இல்லாக ஜல்லஹு மஹரஜா வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அல்லாஹ்வுக்கு யார் ஈராச்சத்துடன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா கதவுகளும் பூட்டிப்பட்டிருந்தால் தலையை பிச்சு கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ உமையத்துக்கு இல்லாக ஜல்லஹு மஹரஜா, அல்லாஹ் பிரச்சனையில் இருந்து வெளியாகிற எக்ஸிட்களை காட்டி கொடுப்பான். போப்பா இந்த ரூட்டிலே, நினையா புறத்திலே இந்த ஐடியாக்கள் வரும். பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். நினையா புறத்தில இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நினையா புறத்தில இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை அனுப்பி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில் வருகிறது, இருந்து கொண்டிருக்கிறார்கள் 130 சஹாபாக்களோடு. 130 சஹாபாக்களோடு ஈரல் சாப்பிடுவது ரசூல்லாவுக்கு விருப்பம். ஒரு ஆட்டு மந்தை ஓட்டிக்கொண்டு முடிய தலைமுடியெல்லாம் தலைவிரி கோலத்தில் ஒரு முஷ்ரிக், மினல் முஷ்ரிக், ஒரு முஷ்ரிக் வருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சே கேட்டார்கள், கேலியாக கேட்டார்கள், என்னப்பா இந்த ஆடு ஃப்ரீயா அல்லது விக்கிறியா? காலபல் பை, இது விக்க, இது ஃப்ரீ ஒண்ணு இல்லை, இது விற்பதற்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருகிறது, எங்களிடம் கோதுமை இருந்தது, ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பணத்தால் ஒரு ஆட்டை வாங்கினார்கள். நாங்கள் 130 பேர், சஹீஹுல் புகாரியில் வருகிறது, என்ன 130 பேர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரலை எடுத்து வெட்டினார்கள், அந்த இறைச்சி எடுத்து வெட்டினார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் எங்களுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்த பிறகு ரெண்டு தட்டுக்கு மிந்தது, வராதவர்கள் கீரல் துண்டை ரசூலுல்லாஹ் பிச்சு கொடுத்தார்கள். 130 பேரும் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களில் வராதவர்களுக்கு எடுத்தும் வைத்தோம். அப்படி ஒரு பரக்கத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். வயர்சுக்கும் மின் ஹைசுலா யஹ்தசிப், நினையாபுரத்தில் இந்த அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அதே மாதிரி எடுப்பான் அல்லாஹ்வுடையார்களே, அதே மாதிரி எடுப்பான். அதனால் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு போக வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி என்பது அது நானும் நீங்களும் ஒழுங்கான இபாதத்தில் ஈடுபடாத வரை இந்த நிம்மதி கிடைக்காது, இந்த சந்தோஷம் வராது. நீங்கள் தேடுகிற பணத்தில் இது இல்லை, நீங்கள் தேடுகிற சொத்தில் இல்லை, அதுக்காக வேண்டி சேர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றாக தேடுங்கள், ஆனால் இதில் தான் நிம்மதி என்று கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? சிரியாவுடைய படையை ஒரு தளபதி, ஒரு பெரிய மன்னர், அவர் வந்து சொன்னாராம், படையில அடுத்தது இதை பிடிக்க வேண்டும், அடுத்தது மெப்ப காட்டி இதை பிடிக்கணும்ண்டான். ஒரு படையில ஒரு தளபதி எழுப்பினான், மன்னரே என்னட்டு ஒரு கேள்வி, அடுத்தது எதை மன்னரே பிடிக்கணும், இதை பிடிக்கணும் என்றான். மன்னரே கோச்சுக்கொள்ள கூடாது, அடுத்தது எதுன்னு கேட்டான். அடுத்தது இது என்ன சொல்லிட்டே போனான், இது இது இது என்று எல்லாத்துக்கு பிறகு எது மன்னரேன்னு கேட்டாரான். உலகத்தையே பிடிச்சாச்சே மன்னரே, இப்ப நாங்க ரோமா புரியல, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோமே, இதுக்கு மேல ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன வேலை செய்வீங்க மன்னரே? ஒரு கட்டில போட்டு நல்லா தூங்குவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டில போட்டு தூங்குற நிம்மதியான தூக்கத்துக்கு தான் அந்த மன்னர் இவ்வளவு நாடுகளை பிடிச்சாராம். ஏன், இது இப்பவே தூங்க ஏழு தானே, இந்த கல்பு எதை நாடுதுன்னு இந்த கல்புக்கு தெரியாது, எந்த எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த துன்யா இது பசுமையானது, இனிமையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உட்கார்ந்த உடனே நாங்கள் ரசூலுல்லாஹை சுத்தி உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்தக்கு துன்யா, இந்த துன்யா பசுமையானது இனிமையானது, ஆனால் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா நம்மளை எங்கேயோ காணாத ஒரு திசைக்கு எடுத்து செல்லிவிடும். அப்படி என்று சொன்னால் உண்மையான நிம்மதியை பெறுவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சரியான முறையில் நானும் நீங்களும் தொழுதாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற நேரம் எங்களுடைய கல்புகள் அதை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு ஃபாத்தியா ஓதியாச்சாம். ஃபாத்தியா ஏன் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது? இந்த கல்புக்கு சஜஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனை படைத்த ரப்பு, உனக்கே எல்லா புகழும், எனக்கு இல்லை ரஹ்மானே. என்னுடைய கிட்னி நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய ஹார்ட் நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய கண்ணு நீ வேலை செய்ய வைக்கிறாய் ரஹ்மானே. நான் தாய் வயிற்றில் இருக்கிற நேரம் குடலுக்கு செட் பண்ணின அந்த பட்டு சரியா வந்து அப்படியே தொப்புள் வழியாக தொப்புள் வழியாக அத்தனையுமே நடந்து கொண்டிருந்தது, எல்லாமே நடந்தது. சுபஹானல்லாஹ், நான் வெளியே வந்து தாய்ப்பால் கொடுத்தேன், மலஜலம் கழித்தேன். 6 மாதம் 7 மாதம் ஒரு புள்ள தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் 5 மாதத்துல கிட்டத்தட்ட 600 கிராம் 700 கிராம் குழந்தை மெல்ல மெல்ல பறக்குது. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடையார்களே, மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடையார்களே? அந்த ரூம்ல எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வே. உங்களுடைய கல்புகள் மண் அல்லாஹ்விடம் பணிந்து சொன்னால் அப்பொழுது ஒரு நிம்மதி உங்களுக்கு வரும் அல்லாஹ்வுடையார்களே. வாய்கள் 1000 வாட்டி அசைக்கலாம், அல்ஹம்து என்று சொல்லலாம், கல்புக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால் அந்த தொழுகை தொழுகை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தொழுகை திணறை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினார்களே, தொழுவார்கள் திருடர்கள் அவர்கள் எல்லாம் புழுந்து எழும்புவார்கள். கல்புகள் அசையப்படணும், வெறும் உடம்புக்கு தரப்பட்ட எக்ஸசைஸ் அல்ல தொழுகை என்று சொன்னால், கல்புகள் அசையணும், கல்புகள் அசையணும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கணும். அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களிடம், என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். ஒருவர் உணர்வே இல்லாமல் அல்ஹம்து என்கிறார், அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. ரஹ்மான் என்று சொன்னால் யா எல்லா இறக்கம் இறக்கத்தன்மை அளவற்ற அருள் எல்லாருக்கும் கொடுப்பான். ரஹீம் என்று சொன்னால் பிரத்யேகமா கையேந்துறார்களே கேட்கிறார்களே அவர்களோட காட்டக்கூடிய பிரத்யேக அன்புக்குத்தான் ரஹீம் என்று சொல்லுவது. சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் அவன் உலகத்தில் ரஹ்மான், மறுமையில் ரஹீம் என்கிறார்கள். ஆனால் சிலர்கள் சொல்கிறார் துன்யாவிலே யாரெல்லாம் கையேந்துகிறாரோ அல்லாண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ அவனை பிரத்யேகமாக அல்லா பார்ப்பான், அதுதான் ரஹீம் என்கிறார்கள். இப்படி சொல்லுகிற நேரத்தில் யா அல்லாஹ் நீ ரஹ்மான் நீ ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்கள் கல்புகளுக்கு வர வேண்டும் நீ ரஹ்மான். காடுகளுக்கு போனால் ஒரு காட்டிலே எத்தனை யானைகள் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு யானை சுமார் 30 கிலோ சாப்பிடும், 30 கிலோ வீட்டில் யானை வளர்ப்பது போலண்டுவார்கள். இந்த காடுகளில் நம்முடைய நாட்டு ஸ்ரீலங்காவில் சாதாரணமாக ஒவ்வொரு வில்பத்தில் மட்டும் 12,000 யானைகள் இருக்கிறது. சின்ன நாடு, இந்தியாவோட ஒப்பிட்டா நம்ம நாடே இல்லை, அந்த அளவுக்கு சின்ன ஒரு நாடு. அதில் ஒரு சின்ன ஒரு இடத்தில் நான் சொல்லுகிறேன், 12,000 யானைகள், அந்த அளவுக்கு யானைகள், ஒரு யானை 30 கிலோ சாப்பிட்டா யானையினால் காடுகள் அழிந்திருக்கிறது என்று எவனும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவனும் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறது, இன்னொரு பக்கமாக அல்லாஹ் முளைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரசாக், அல்லாஹ் ரஹ்மான், அவன் ரஹீம். இதைத்தான் உணர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகைகளில் நாம் சரணாகதி அடைந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அடிமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும், இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற வேண்டும். அப்படி இல்லாமல் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிவிட்டோம், சூராக்களை ஓதிவிட்டோம், ராகமாக ஓதினோம், முடிந்துவிட்டது. இந்த தொழுகை கல்புக்கு எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபவைலுல் முஸல்லி, தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழாதவனுக்கு என்ன தண்டனை என்று குர்ஆன் சொல்லுது, தொழாட்டியவனுக்கு இந்த தண்டனை என்று சொல்கிறது. அதை பத்தி நான் பேசவில்லை. தொழுபவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் அறிவிக்கிறான். ஃபவைலுல் முஸல்லி, தொழுகிற குரூப் வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நீங்க எல்லாம் நாசம் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பிறருக்கு தொழுந்தீர்கள், அவன் ஆட்டோமேட்டிக்கா அவுட் தான். பிறருக்கு காண்பிக்க தக்பீர் கட்டுறது பொஸ் வந்திருக்கிறாரு, ஒழுங்கு வைக்கணும், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆகிருமாலா. அல்லதீன் சலாத்தியும் சாவுன், தொழுகையில் பொடுப்போக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் ரப்போட பேசுறீர்களா? உங்களுக்கு ரப்போட பேசுவது மறந்து விட்டது, உங்களுடைய கல்புகளுக்கு அது தெரியவில்லை. அப்பொழுது எப்படி நிம்மதி வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ரப்போடு பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த தொழுகை 20 வருடங்களாக 40 வருடங்களாக நானும் நீங்களும் தொழுத தொழுகை உண்மையான தொழுகையா அல்லது வெறும் விழுந்து எழுந்திருக்கிறோமா? தொழக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிரேடிங் கொடுத்து ஏ பாஸ் போங்க, நீங்க தொழுகையை தாண்டி அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, எங்களுடைய சபையில் ரசூலுல்லாஹ் இல்லை, கண்ணு முன்னாடி தொழுதுவரை பார்த்து சொன்னார், நீ தொழவில்லை என்றார். அவர் தொழுதார், ருக்கு செய்தார், சுஜூது செய்தார். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இல்லை அப்பா, இது தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? என்றைக்காவது ஒரு நாள் அர்த்தம் புரிந்து தேம்பி அழுது தொழுவது உண்டா? ரசூலுல்லாஹி கடந்து ஒரு சஹாபி போகிறார், ரியாலு சாலிஹின் பார்க்கலாம் நீங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போகிற நேரம் ஒரு பாத்திரத்திலே கொதிக்க விட்டால் எப்படி பாத்திரத்தில் முட்டை போடுமோ, சப்தம் கேட்டுக்கொண்டு கொதிக்கிற நேரத்திலே எப்படி முட்டை வருமோ, அந்த கொதியில் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஜவ்ஃப் வயிறிலே இருந்து அப்படி சப்தம் கேட்கிறது, தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு அசைகிறது, அதற்கு பேர் தொழுகை. அல்லாஹ் பிதிக்கிரில்லா, இரத்த துளியை கையில எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், நான் பி பாசிட்டிவ் யா அல்லாஹ், இந்த இரத்தத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாது யா அல்லாஹ், எனக்கு இரத்தம் தேவைப்படுகிற நேரம் எந்த வழியாலையும் உள்ள போறதுக்கு எல்லா டோரையும் ஓபன் பண்ணி வைத்து அல்லாஹ்வை உனக்கு எல்லா புகழும் என்று ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. ரஹமானே, இந்த இரத்தம் தேவைப்படுகிற நேரம் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் நீ வாய்ப்பு வைத்திருக்கிறாய். அல்லாஹ், கிட்னி போனால் ஒன்றை கலட்டி கொடுப்பதற்கு நீ வாய்ப்பை வைத்திருக்கிறாய். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நினைத்து தொழுதால் எங்களுடைய கல்புகள் அல்ஹம்து சொல்கிற நேரம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பார்த்து சிரிக்கிறான், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் அல்லாஹ் தான், அல்லாஹ் சொன்னான், ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அப்த் ஒரு அடியான் எத்தக்கரபு இலை பக்கம் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் தொழ வேண்டும் என்றார்கள், வேற எதையும் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை சொல்கிறான், என்னை நெருங்கணுமா அப்பா, என் பக்கம் நெருங்கணுமா, நீ எதை செய்தால் நான் உன்னை நெருங்குவேன் தெரியுமா? முதல் விஷயம் தொழுகை என்றார். பிறகுதான் மத்திய எல்லாம், பிறகுதான் மத்திய எல்லாம், முதல் விஷயம் தொழுகை. நீ தொழுதால் நான் உன்னை நெருங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுது விட்டான், தொழுது விட்டு அப்தி அந்த அந்த அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா எப்படி நெருங்குறான் தெரியுமா? நவாஃபில் நிறைய நிறைய விஷயங்கள் தர்மம் கொடுக்கிறான், 4 பேரை பார்க்கிறான், 4 விஷயங்கள் சிரிக்கிறான், 4 வேலைகளை செய்கிறான். இந்த மாதிரி செய்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்து சேருமாம். அல்லாஹ் திடீர் என்று அந்த அடியானை இரக்கத்தோடு அரவணைத்துக் கொள்வானாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நேசித்தால் அவனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுவதாக அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார். அவன் கையேந்தினால் அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக அனுப்ப மாட்டான். அவன் உதவி தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உதவியை கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் வேண்டும் என்றால் இந்த மாதிரி சூரத்துல் ஃபாத்தியாவை முழுவடக்கம் சொல்வதற்கு இது நேரம் இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமாக நாம் எத்தனை பேர் படித்து சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி இருக்கிறோம், எத்தனை மாலிகே உமித்தீன் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்கிற நேரம் அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களோடு வருவானே, சஃப்பு சஃப்பாக நிப்பாட்டப்படுமே, பாவிகள் எல்லாம் கட்டப்படுமே, அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன என்ற உணர்வு என்னுடைய கல்வியில் வந்ததா? கண்கள் கலங்கும். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நின்ற இடத்தில் நின்றார்கள் என்றால் அழுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை கல்பை பதம் பார்க்கணும், கல்பு உருகி வடியணும், கல்பு ஷதீத் கடுமையாக்கப்படக்கூடாது. கல்பு கடுமையாக்கப்படும் துன்யா, நானும் நீங்களும் துன்யாவில் வேலை செய்கிற நேரம் துன்யா இந்த கல்பை பிடித்து இருக்கும், ஐஸ்கட்டி ஆக்கிரும். யாருடைய கல்பு உருகிறதோ அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது, யாருடைய கல்பு கடுமையாகி விட்டதோ அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே, இந்த மலையில் கொண்டு போய் குர்பானை இறக்கினால் அச்சத்தால் நடுங்கி வெடிக்கும் என்கிறான் அல்லாஹ். நபியே நீ பார்ப்பாய், அப்படி இந்த குர்பான் இருக்கிறது, இந்த கல்புகள் அசையது இல்லையே, அப்படிப்பட்ட கல்புகளாக என்னுடைய கல்பு உங்களுடைய கல்பு இருக்க கூடாது. ஐந்து வாட்டி கல்புகளை உருக்கக்கூடிய, கல்புகளை உருக்கி வடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு எக்ஸசைஸை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மானசீக ரீதியாக இதை செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளங்கிக் கொள்வதற்கு சொல்கிறேன், ஒரே ஒரு சூரா, நீங்கள் இருந்து சூராக்களை எடுத்து ஒரு உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஒரு சூராவுடைய விளக்கத்தை பார்த்து ஓதுகிற நேரம் புரிந்து அர்த்தம் விளங்கி இந்த சூரா என்ன சொல்லுகிறது என்று புரிந்து நீங்கள் விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை, கடுமையான கவலை, யாரால் கவலை, மக்கள் கவலை உண்டாக்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரவில்லை, கொஞ்ச காலம் வஹி தாமதமாகிறது, எல்லோரும் பேசுகிறார்கள். ரசூலுல்லாவை அசைக்க முடியும் என்றால் ஒரு விஷயத்தில் அசைக்கலாம், எதால் அசைக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் உங்களோட கோவித்து விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். ஏனென்றால் நான் பாவம் செய்து விட்டேனா, நான் பிழை செய்து விட்டேனா? அல்லாஹ்வோட நேசம் காதல் என்பது உச்சக்கட்டம், அல்லாஹ்வோட வைத்த மிகப்பெரும் காதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் காதலிக்கிறார் என்று வைங்கள், காதலி ஏதாவது சொன்னால் காதலன் எப்படி துடிப்பான்? அல்லாஹ்வோட அவர் வைத்த அந்த நேசம் அப்படிப்பட்டது. காஃபிர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், உங்களை அல்லாஹ் வெறுக்க ஆரம்பித்து விட்டான், எவ்வளவு காலமாக உங்களுக்கு வகை இல்லை தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிற நேரம் பெருமானர் கடுமையாக உருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், லுஹாவின் மீது சத்தியமாக. எத்தனை வாட்டி இந்த குர்ஆனிலே இந்த ஆயத்துக்களை ஓதிருப்போம், கவலையோடு போய் தக்பீரை கட்டி ஓதிப்பாருங்கள், எல்லா கவலையும் துகள் துகளாக்கப்பட்டு நிம்மதி எனக்கும் உங்களுக்கும் வந்தால் நிஜமாக நானும் நீங்களும் ஓதிருக்கிறோம் என்ற அர்த்தம். ரசூலுல்லாவுக்கு நிம்மதி கொடுத்த சூரா, கவலையோடு ரசூலுல்லா இருக்கிறார்கள். வல்லுஹா, லுஹாவின் மீது, முட்பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அதோடைய விஞ்ஞான விளக்கத்துக்கு நான் போகல, அதை விட்டுட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், மா வத்தக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை. மா வத்தக ரப்புக வமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை. நபியே ஒன்றுமே நடக்காட்டி அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? ஒன்றுமே நடக்காட்டி ரசூலுல்லாஹ் நினைக்கிறார்கள், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானா, ஏதோ நடந்து விட்டதா, என் புறத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்து விட்டதா? அந்த காதல் அப்படிப்பட்டது, ஏதாவது நடந்தால் ஏதோ பிழை செய்து விட்டோமா? ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள், வகையை காணவில்லை, வகை தாமதமாகிற நேரம் மக்கள் பேசினார்கள், சொன்னம் தானே இவர் எங்க நபி, இவர் என்னப்பா நபி? பெருமானார் வேதனைப்படுகிறார், அல்லாஹ் எப்படி அரவணைக்கிறான் பாருங்கள். சுபஹானல்லாஹ், மா வத்தக ரப்புகே, உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவில்லை நபியே. வமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை நபியே. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இதுதான் ஹியூமன் சைக்காலஜி, மனிதனுக்குரிய சைக்காலஜி. என்ன தெரியுமா? என்ன தருவீங்கன்னு கேட்பான், எது நடந்தாலும் என்ன கிடைக்கும் என்று கேட்பான், இதான் சைக்காலஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு தெரியும், நபிக்கு சொல்லி கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே இந்த துனியாவை விட ஆஹிரா சிறந்தது. ரசூலுல்லாஹ் எத்தனை வாட்டி சஹாபாக்களுக்கு உட்கார்ந்து சொல்லியிருப்பார்கள், துனியா என்னப்பா ஆஹிரா, நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, போக வந்தவர்கள், இது உலகம் வாழ வந்த இடம் அல்ல. ரசூலுல்லாஹ் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பார்கள், கவலையோட ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், நபியே வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, இதை விட அது சிறந்தது நபியே. நபிக்கு தெரியாமல் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். இதுதான் சைக்காலஜி. வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா, நபியே உங்களுக்கு அல்லாஹ் அப்பொழுது உண்டை தருவான், ஆகிராவிலே உங்களுக்கு அல்லாஹ் உண்டை தரும். வல சௌஃப இன் ஃபியூச்சர் யுதீக ரப்புக ஃபதல்லா, உங்களுக்கு அல்லாஹ் தருவான், will be satisfied. அந்த நேரத்தில் நீங்க பூரணமான திருப்தி அடைந்திருங்க நபியே. என்னன்னு சொல்லல, அது ஹவுலுல் கௌதரா, வேற ஏதோ கிஃப்ட். ஒரு மனுஷனுக்கு இதை கிடைக்கும் அப்பா, அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான், இவ்வளவு சேலரி வேலை செய்ய ஆரம்பிப்பான், இவ்வளவு ப்ராஃபிட் வேலை செய்ய ஆரம்பிப்பான். இஸ்லாம் முழுக்க அப்படித்தானே. சுபஹானல்லா, சுபஹானல்லாஹி அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்தி 100 தடவை சொன்னால் கடல் நுறைய அளவுக்கு அழிக்கு பாவம் அளிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைன் கதீர். 10 தடவை சொன்னால் அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்தி 100 தடவை தாண்டி காலை மாலை ஒருவர் சொன்னால் மறுமையில் அவரை விட நன்மை சேர்த்து ஒருவர் வரமாட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன கிடைக்கும் என்றுவார்கள். மன் தவல்லா ஃபஹ்ஸன உது, அழகான ஒரு உதுவை எடுத்தால் சும்மாத்தல் ஜும்மா, பிறகு ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்தால் இமாம் சொல்லுவதை அப்படியே கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் இரேஸ் பண்றான். அது வரைக்கும் அல்லப்பா, திங்கள் வரைக்கும், சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களை கடந்து எல்லாம் 10 நாட்கள் பாவம் அளிக்கப்படும். இதை கேட்ட ஒருவர் எப்படி வருவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இதை கேட்ட ஒரு சிரிங்களப்பா, நீங்கள் சிரித்தால் அது சடக்காண்டார்கள். இதை கேட்ட ஒருவர் என்ன நினைப்பார்? ஓ, அந்த நன்மையா? இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தொழுது விட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், அல்லாஹு அக்பர் சொன்னால் நீங்கள் கடல் நுழைய அளவுக்கு செய்யப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீட்டில் உழுவெடுத்து பள்ளிக்கு வந்து நடந்தால் வருகிற வழியிலே உங்களுக்கு ஒவ்வொரு 8 உங்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படும் என்றார்கள். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுது விட்டு அப்படியே உழுவோடு உட்கார்ந்தால் உங்கள் பக்கத்திலே மலக்குமார்கள் இருந்து இந்த அடியானுக்காக துவா செய்வார்கள், உழு முறியும் வரைக்கும் என்றார்கள், அல்லது அந்த அடியான் எழும்பி போகும் வரைக்கும் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் மனிதனுடைய சைக்காலஜி எப்படி என்று சொன்னால், என்ன கிடைக்கும், ஆறுதல் ஆகுவதற்கு ஏதாவது ஒன்று வேணும். ரசூலுல்லாஹ் ஆகிராவை நம்பினவர், ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடியதை அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்து விட்டான் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துறான். ஏன் கவலையாக இருக்கிறவருக்கு அடுத்தது சொல்லணும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. 1 கோடி போச்சா? 1 கோடி தந்தால்லாம் 10 கோடி தருவான். எடுப்பது தருவதுக்கு தெரியுமா உங்களுக்கு? எடுக்கிறது தரதானே. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் அப்பா, மேடில் ஏறினால் பள்ளத்தில் விழணும், பள்ளத்தில் இருந்தால் மேட்டுக்கு போகணும். மாறி மாறி வரும். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. இந்த சிந்தனை அல்லாஹ் தந்து விட்டான். அதனால மனசுக்கு அமைதியை உண்டாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உம்முடைய ரப்பி உமக்கு தருவான். எதை தருவான் சொல்லவில்லை. ஒரு கிஃப்ட், ஒரு விஷயத்தை அல்லாஹ் தருவான். அந்த நேரத்தில் நீ முழுக்க திருப்தி பெறுவாய், முழுக்க திருப்தி அடைஞ்சிருவாய். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. இப்ப பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், கல்பு அசைகிறது ரசூலுல்லாஹ்விடம், அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே கவலையாக உள்ளவர்கிட்ட வந்து தருவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது. உட்கார்ந்துட்டு பாப்பா மகன் கவலைப்பட்டா, எக்ஸாமில் கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சா, ராஜா இதுக்கு முன்னாடி மெட்ஸ் எக்ஸாமில் நீங்கள் படித்து இதை எடுக்கலையா, ஏன் உங்களால் முடியும் தானே, இன்ஷால்லாம் நீங்கள் எடுப்பீங்க, இதில் ஏதோ லேசாக சரிகிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்தீங்க, இப்படி சொல்லி காட்டி, ஒப்பிட்டு காட்டி, அவருடைய விஷயத்தை சொல்லி காட்டி மனசு ஆறுதல் படுத்தணும். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், உங்களை அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா, ரசூலுல்லாஹ் மறந்து விட்டார்களா? அல்லாஹ் மீதானையாக என்னையும் உங்களையும் மாறி ரசூலுல்லாஹ் ஒன்றையும் மறக்க மாட்டார். கதவை தட்டினால் ஹதீஜாவுடைய சகோதரி ரழியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிப்பார்கள். ஞாபகம், ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய விஷயங்கள் அவ்வளவு நினைத்திருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சாதாரண அனாதை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண அனாதை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா மௌத்து, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு 6 மாதமா 6 வருடமாண்டு ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது, தாய் மௌத்தாகி விட்டார்கள். தாய் மௌத்தாகினால் எட்டி பார்ப்பதற்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லா ரஹமத்துல்லில் ஆலமீன் கை மாறுகிறார்கள். யாரு வளர்ப்பது? மஷூரா. எப்படி மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரு வளர்ப்பது என்று மஷூரா போட்டார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, எழுதினார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். அது அந்த வேதத்தில் அவர்களுக்கு தெரியாது, நல்லா கேட்கிறானே. மரியம் அலைஹி ஸலாத்துடைய பவர் என்னன்னு தெரியாது, யார் என்று தெரியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி மஷூரா போட்டது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? வரலாறுகளை பார்க்கலாம். மிக முக்கியமானவருடைய ஆரம்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா இல்லை, சிரித்து பேசுவதற்கு தம்பி இல்லை, யாருமே சகோதர வாந்தி இல்லை. பெருமானாரை பால் குடித்து வளர்க்க பால் கொடுக்கணும். பால் கொடுப்பதற்கு வந்தது யாரு? அலிமத்து சாதியா. இங்கிருந்து வருகிறார்கள், மதீனாவில் இருந்து வர்றார்கள். மதீனா என்றால் அந்த காலத்தில் நோய்வாய்ப்பற்ற பூமி என்று சொல்லுவார்கள். நோய்கள் நிறைய நிறைந்திருக்கும் மக்கா டவுன் ஏரியா. அதனால் ஹைஜரத்துக்கு பிறகு ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு மூலையில், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு இன்னொரு மூலையில், பிலால் ரதியல்லாஹு ஒரு மூலையில் இருந்து கொண்டு அழுவார்கள். மதி மக்காவுடைய கவலை, மக்காவை விட்ட கவலை. அவ்வளவு நேசித்திருந்தார்கள், பிறகு மதீனாவை நேசித்தார்கள். ஆரம்பத்தை நான் சொல்கிறேன், பெருமானார் என்ன செய்கிறார், பிறந்த உடனே வருகிறார்கள் பால் குடி செவிலி தாய். அந்த காலத்தில் அங்கிருந்து வந்தால் ஒஃபர் அடிப்பார்கள். செவிலி தாய்மார்கள் ஒஃபர் அடித்தால் அலிமத்து சாதியா அவர்களுக்கு அவர்கள் வந்து கேட்டார்கள் எவ்வளவு. இவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு கணக்கை. அவர்கள் திரும்பி பிள்ளையை கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பால் கொடுப்பதற்கு தாய் இல்லாமல் ரசூலுல்லாஹ் தத்தளிக்கிறார்கள். திரும்ப ரவுண்ட் அடித்து விட்டு வந்தார்கள். திரும்ப வந்து அவர்களுக்கு ஆஃபர் செட் ஆகாததுக்கு பிறகு மறுபடி வந்து சொன்னார்கள், குறைந்த விலைத்தான் பரவாயில்லை தாங்கள். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அனாதை என்று ஆரம்பித்தார். அது எங்கேயோ போய் நிற்கும் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் கேட்கிறான், நபிக்கு எப்படி இருக்கும், நபிக்கு எப்படி இருக்கும், உங்களை நான் அனாதையாக இருந்து அரவணைத்து நான் உங்களை கைவிடுவேனா நபியே, உங்களை நான் கைவிடுவேனா நபியே, உங்களை விட்டு விடுவேனா, உங்களோட கோபிப்பேனா, நீங்கள் அனாதையா, உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபியே, நபியே வழி தெரியாமல் போனீர்கள், இதுதான் நேர்வழி என்று நான் காட்டினேன் நபியே, ஒவ்வொஜதுக்கு ஆயிலன் ஃபஹனா, நபியே நீங்கள் ஆயிலாக இருந்து உங்களை அகனாவாக மாற்றின. ஆயில் என்றால் தேவையற்றவர், அதாவது தேவை உள்ளவர், தேவை உள்ளவராக இருந்தீர்கள். தேவை என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் தான் அகனான பணக்காரன் எடுக்கலாம், அந்த இடத்துல எப்படி எடுக்கணும்னா, தேவையற்றவர், தேவை இல்லாதவர், குறைந்த தேவை உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு எப்படி மாறியது என்று சொன்னால், கடைசி நேரமாகிற நேரத்தில் இந்த துனியாவுடைய தேவையை நிறைய விட்டார்கள். யாரிடமும் போகவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை, கையேந்தவில்லை, அந்த அளவுக்கு மாறினார்கள். அதனால் அவர்கள் விட்டுட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயிலாக இருந்த நபி உங்களை அகனாவாக மாற்றினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், நபியை அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் ஒரு அனாதை, அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். ஒரு மெசேஜ் வைக்கிறான், கையேந்து கிட்ட வந்தால் விரட்டாதீர்கள் நபியே, நபியை விரட்டாது. அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை எடுத்து சொல்லுங்கள் நபியே, எடுத்து சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இதுக்கு பேர் குர்ஆனை ஓதி இந்த மாதிரி விளக்கத்தை பெற்று அதை நினைத்து கொண்டு நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குகிற நேரம் எப்படி வணங்குவார்களா? கைப், மறைவாக. அம்மா அல்லாஹ் சொல்கிறான், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகை எப்படி அவருடைய கல்புகளில் இடம் பிடித்தது என்பதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஸஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள். ஸஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸை நீங்கள் கட்டாயம், 3700வது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு 13 ஆண்டுகள் கழிகிறது. அமீருல் முஃமினீன் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஹ்ராபுக்கு தொழுகைக்கு வர்றார்கள். வருகிற நேரத்திலே ஸ்தௌ என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். வந்து நின்று ஸ்தௌ என்று சொல்ல மாட்டார்கள். வருகிற நேரமே சஃபை சீர்திருத்தி கொண்டு வருவார்கள். சீர் செய்து கொள்ளுங்கள். ஹலல், பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள். பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து நிற்கிறார் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபி, சஹாபி அல்ல, ஒரு தாபி, ரசூலுல்லாவை காணாதவர். அவர் வந்து நின்று முதல் சஃபிலே நின்று அவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அத்தனையுமே லைவாக கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படியே அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அமீருல் முஃமின் வந்தார். வளமையாக வந்தால் சுபஹ்வுடைய தொழுகையிலே அவர் சூரத்து யூசுப் முதல் ரக்காத் ரக்காத்துல் ஊலா, முதல் ரக்காத்தில் அல்லது சூரத்து நஹலை ஓதுவார். ஏன் அப்படி ஓதுவார்? ஹத்தா யஜ்தமியு நாஸ், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் ரக்காத்து கிடைக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு. அதனால் நீட்டி ஓதுவார்கள், முதல் ரக்காத்தில் ஓதுவார்கள். அப்படியே வந்து அன்றைக்கு வந்தார்கள், வந்து சூரத்து ஃபாத்தியாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதுகிற நேரம் திடீரென்று சஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்து அபூலுவல் ஃபைரஸ் வந்து பின்னாடி குத்தினான். ஜாத்து தர்ஃபை, ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினான். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தார்கள். அக்கலனியில் கல் அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது, கொன்று விட்டது என்று சொல்லி அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள். என் கண்களால் நான் பார்த்தேன், என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வரலாறு, ஆச்சரியமான ஒரு வரலாறு. அவர் சொல்லுகிறார், கண்டவர்கள் கண்டார்கள், காணாதவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கீழே விழுந்து விட்டார், பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது. என்ன தொழுகையிலே சப்தம் காணும், அவர்கள் சுபஹானல்லா சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் தஸ்பீஹை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களுக்கு நடந்தது தெரியாது. அமீர் முமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன், அவர் என்ன சொன்ன தனாவல எத அப்துல் ரஹ்மான், தனாவல எத உமர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர், அவருடைய கையை பிடித்து கொண்டு சலா தள்ளி விட்டார். தொழுகை யார் சகோதரர்களே? சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் 12 வருஷம், 12 வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள். உலகம் பேசியது, உலகம் போற்றியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர், அவருக்கு இரத்தம் போகிறது, அவரை குத்திட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தொழுகையை நிப்பாட்டலாம். அவருக்கு எவ்வளவு இந்த தொழுகையோட பாசம், எவ்வளவு நேசம், தொழுகை மீது வைத்த அக்கறை. சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல, சாதாரண ஒரு நாட்டில் ஒப்போசிஷன் வைத்து ஆட்சி நடத்துற மாதிரில நோ ஒப்போசிஷன், எந்த ஒப்போசிஷனும் இல்லை. அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும். அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல, அல்லாஹ்வுடைய தொழுகை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அவர்களை தள்ளி சலா அவர் சொல்லுகிறார், என் கண்களால் நான் இதை பார்த்தேன். ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவித்தார். தொழுவித்த உடனே எல்லோரும் உமர் பின் கத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார். எல்லோரும் வந்தார், சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள், என்னென்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபஹானல்லாஹ், நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் யாரும் பார்க்க இயலாத அல்லாஹ்வுடைய. அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னை கொண்டது யார், என்னை குத்தினது யார்? அப்பாஸ் ரழியல்லாஹு இப்னு அப்பாஸ் போறார்கள் என்றால் அங்கு ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். கிட்டத்தட்ட 7 பேர் மாத்த சபா, 7 பேர் மௌத்தாகினார்கள். இதுல குத்தி கொண்டே போனான், ஆனால் தொழுகை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புர்னூஸ் தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கெட் மாதிரி ஒரு ஆடை, ரஜுலு மினல் முஃமினீன், முஃமினை சேர்ந்த ஒரு மனிதர் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை ஹதீஸிலே. எடுத்து புர்னூஸை தூக்கி வீச, கான மஹூர், பிடிபட்டு விட்டோம் என்று அவன் அஞ்சு அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான். அதனால் போய் பார்க்கிறார்கள், யாரப்பா? பார்த்தால் வந்து சொன்னார்கள், முஹீரத்துடைய ஷுபா, ஷுபா முஹீராவுடைய வேலைக்காரன், முஹீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச் அரபி அல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அவன் தான். அந்த தொழிலாளியா? அவனுக்கு நான் நலவு நாடினேன், நான் தானே அனுமதி கொடுத்தேன். மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையிறது, ஹை செக்யூரிட்டி ஜோன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உள்ள மதீனாவுக்கு யாருக்கு வரையிறது? பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை, அந்த இழ்ஜை நான் தானே கொடுத்தேன். அல்லாஹ் அவனை கொல்லட்டும்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
1: யார் ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒருவிடயத்தை விளங்கணும், நான் படிக்கணும் என்பதற்காக வாரார், வேற எந்த நோக்கமும் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்கின்றார். இனிமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இதே நன்மாராயமாகும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது, ஒன்று சேர்ந்திருப்பது, குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் இந்த பிரயாணத்துக்காக அல்லாஹ் தரக்கூடிய கொடை சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் நேசாக்குவான். அபு தர்தா ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தார், நன்மாராயப்பர் ஹைர். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றுள்ள உலக வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக, முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமான, இவர்களுடைய சிந்தனை குறுகியது, இவர்களுடைய சிந்தனை குறுகியது.

மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழுங்கள். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை, அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களை பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம், இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை, இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா. எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டில் எங்கட தலையணையை எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலையும் உள்ள தலையணைகளுக்கு ஓலை இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷூ லீஃப் ஓலை, ஓலையை நிறைச்சு தான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சி ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? எங்க எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் எவ்வளவு பஞ்சு எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கு, பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி. எண்ணி மிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை படித்ததுதான் என்ன, முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாம் அவங்க துவா கேட்பாங்களாம், என்ன துவா? எல்லாரும் பாடம் தானே சொல்லுங்க, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். மூணு துவா ஒரு துவா உனக்கு இருக்கு. என்ன துவா? முஸ்லீம்களுடைய துவா இல்ல, யா அல்லாஹ் உலகத்திலையும் ஹசனாவ நல்லது தான். ரெண்டாவது நரகத்தை விட்டு எங்களும் பாதுகா. இந்த மூணும் சேர்ந்த துவா யார துவா? யார துவா? முஸ்லீம்களுடைய துவா, உண்மையான முஸ்லீம்களுடைய துவா. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றார் இவங்களுக்கு இந்த பர்சக் ஆகரம் எல்லாம் விளங்க, எந்த நேரமும் அவங்களுக்கு துனியா மட்டும்தான். அவங்களையும் அல்லாஹ் சொல்றேன்.

கொஞ்சம் பேர் இருக்காங்களா எப்பயும் கேட்கறது எல்லாம் துனியாவத்தா. துனியா நல்லா இருக்கணும், என்ன புள்ள நல்லா இருக்கணும், என்ன மனைவி நல்லா இருக்கணும். அல்லாஹ் கேட்க வரேன்டா சொல்றேன், கேளுங்க. இதோட சேர்த்து ஆகிரத்தோட வெறும் துனியா இல்ல, வெறும் துனியாவை கேட்பாங்க. அல்லாஹ் சொல்ற அவங்களுக்கு ஆகிரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நாங்க அதிகமானவங்க 40 வயது அடைஞ்சிட்டோம், 40 வயது 30 வயது வயதானவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் முடிஞ்சிடும், உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது, என்ன சொல்றது? ஆலமுல் பர்சக். ஆலமுல் ஆலமுல் பர்சக்ல எங்கட வாப்பா வாப்பட வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கட உம்மா உம்மாட உம்மாவெல்லாம் எங்க இப்ப ஆலமுல் பர்சக். சகோதரர்களே, இன்று 8 மணிக்கு உங்களோட உயிர் பிரிஞ்சிட்டு வை. அல்லாஹ் ஆயுள தரணும், நீண்ட ஆயுள தரணும். 8

0: இருந்தால் 8:5 ஆலமுள் பர்சா. 8:5 எங்க ஆலமுள் பர்சா. ஆலமுள் பர்சா கண்டா என்ன? அநியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய சொகுசுகளை நாங்க தேடுறோம். மனிதன் அப்படித்தான். ஸ்ரீலங்கால வாழ்ந்து பார்த்தோம், சரி வரல, ஜெர்மனிக்கு வந்துட்டோம். அதோட கொஞ்சம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இங்கிலாந்துக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாட்டையும் நல்ல எல்லாருக்கும் விருப்பம். நன்றிமிக்க சகோதரர்களே, இப்ப யோசிங்க, இந்த ஆலமுல் பர்சஹுக்கு நாங்க தயாரா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இதுவரைக்கும் உலகத்துல உயிர்கள் பிரிந்ததே எங்கட அப்பா உதாரணமா, எங்கட உம்மாட உம்மா உதாரணமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபிரௌன், அபூஜெயில், எங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு இருக்காங்களா இல்லையா? எங்கட காலத்துல வாழ்ந்த எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு மோசமானவங்க இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த பலஸ்தீன்ல சுஹதாக்கள் எல்லாம் எங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கட்டாயம் படிக்க வேண்டிய அறிவு. ஏனெண்டா பர்சக நாங்க தயார் செய்வோம். இவங்கள ரூகெல்லாம் எங்க இருக்குது? இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இருந்து ரூ வழியா, ரூ வாயால வழியாக எங்க போகுது சகோதரர்களே? இந்த ரூ 5 இடங்கள்ல போய் இருக்குது. எத்தனை இடங்கள்ல? இதுதான் பர்சக், இதுதான் பர்சக். எங்கட கட்டைய கொண்டு போய்தான் மண்ணுக்கு வைக்கிறது. ஏ மின்னா ஹலபனாகும் வஃபியா நுஈதுக்கும் வமின்ஹா நுஃரிஜுக்கும் தாரதன் உஃரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மண்ணுக்கு தான் திரும்ப எடுப்போம். உங்களை திரும்ப ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து தான் எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான், இது நம்பிக்கை, ஈமான். இந்த ரூஹுகள் எங்க இருக்குது? முதலாவது நபிமார்களுடைய ரூ. யார ரூ? இந்த உலகத்தில் ஆக சிறந்தவருடைய ரூ. இந்த ரூஹ் இருக்குது சகோதரர்களே, இல்லீன இடத்தில். அந்த இடத்துக்கு எந்த ரூபும் போகல. ஆக குவாலிட்டியா இடம் தான் அந்த இடம். ரெண்டாவது சுஹதாக்களுடைய ரூ. சுஹதாக்கள் என்ன? ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதா இல்லையா? ஹம்சா ரழியல்லாஹு, முஸா பின் உமைர் ரழியல்லாஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் ரழியல்லாஹு, சஹாபாக்கள் ஜாஃபர் ரழியல்லாஹு, எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கை வெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, வயிறு கிழிக்கப்பட்டது. பலஸ்தீன்ல சுவதாக்கள் போறாங்களா இல்லையா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்த தா. ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இரண்டாவது இடம். அவங்களுக்கு எத்தனாவது இடம்? இரண்டாவது இடம். அவங்க எங்க இருக்காங்க? இதுவரைக்கும் இன்று வரைக்கும் உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டவங்க எல்லாருமே அல்லாஹ் அவங்களோட ரூஹ பறவைக்குள்ள அல்லாஹ் போடுறான். எதற்குள்ள போடுறான்? அந்த பறவை என்ன செய்யுது? சுவர்க்கத்தை சுத்தி திரியுது, சுவர்க்கத்துடைய பழங்களை சாப்பிடுது. அல்லாஹுடைய அரிசியில கூடு இருக்குது, அதுல போய் தங்குது. இப்ப நாங்க கூடுன்னு சொல்ல போல கிளி கூட்டு நினைச்சிடாதீங்க, புறா கூட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாட அரிசங்கிறது இந்த 7 வானத்தை கொண்டு போய் அல்லாட குருசியில வைத்தா பெரிய மைதானத்துல வளையத்தை வச்ச மாதிரி. குருசிய கொண்டு போய் அல்லாட அரசியல வைத்தா பெரிய ஒரு மைதானத்துல சாரொண்டு வளையண்டு வச்ச மாதிரி. சின்ன சின்ன கூடி இல்லை இதெல்லாம். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த ஷஹீதான யாருமே மௌத்தாகல. ஷஹீதான யாருமே என்ன செய்யலை? மௌத்தாகல, ஹயாத்தோட வாழ்றான். ரெண்டாவது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. மூன்றாவது ரூஹு தான் முஃமீன்களுடைய ரூஹ். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்று வாழ்ந்தாங்களே, இவங்கட ரூஹ். இவங்கட ரூஹ் எங்க போகுது? இவங்கட ரூஹும் சகோதரர்களே சொர்க்கத்து தான் போகுது. அல்லாஹ் சொர்க்கத்துல பறவைக்குள்ளதான் போடுறான். வித்தியாசம் என்ன தெரியுமா? சுகதாக்களுக்கு சாப்பிடலாம், மூமிங்களுக்கு சாப்பிடல. மூமிங்களுக்கு என்ன செய்யலாது? சாப்பிடலாது. பறவைகளுக்கு ரூஹ் இருக்குது, அவ்வளவுதான். இது மூன்றாவது. நான்காவது, முஸ்லிம் ஆனா பாவி. இருக்காங்களா அப்படி? എന്താ ശരി മുസ്ലിം ജുമാ മുസ്ലിം എമ്പാങ്ങളെ ജുമാ മുസ്ലിം എമ്പാങ്ങ മുസ്ലിം താൻ ഹറാം വാൽക്കയില് മുസ്ലിം താൻ ഫർളുകളില് ഹജ്ജ് ചെയ്യല് നോമ്പ് പിടിക്കല് തൊഴല് മുസ്ലിം മൗത്തായിട്ടാ ഇവരുടെ റൂഹ് എങ്ങ പോകും ഇവങ്ങളുടെ റൂഹ് പോര അടുത്തതാൻ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം കല്ലാ കണവുള്ള കാട്ടിനാണ് ഒരു നാൾ സുബഹുടിയ തൊഴുകയെ തൊഴുതിട്ട് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സഹാബാക്കൾട്ട് കേട്ടാങ്க கனவு கண்டீங்களா யாராவது இல்லையா ரசூலுல்லாஹ் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க என்று கனவு பெரிய கனவு புகாரியுடைய பெரிய ஹதீஸ் அந்த கனவுல தொழுகை இல்லாதவங்களுடைய தலை உடைக்கப்படுறது வட்டி சாப்பிட்டவங்களை ரத்த ஆறுல அல்லாஹ் ஓட வைக்கிறது இதெல்லாம் பார்த்தான் நபியோ இது யாருக்குண்டா முஸ்லிம் ஆனா பாவி என்ன வாழ்க்கையில் இது பர்சஹ்ல பர்சஹுடைய வாழ்க்கையில் அப்படியேதான் அவங்களுக்கு சகோதரர்களே ஐந்தாவது ரூ ஐந்தாவது ரூ யாரு இந்த உலகத்துல வாழ்றவங்களே காஃபிர்கள் காஃபிர்ண்டா யார் அல்லாஹ நம்பாத அவ்வளவு பேர் அல்லாஹ நம்பாத அவ்வளவு பேருக்கு பேர் என்ன அது என்ன பேரா இருக்கலாம் என்ன மதமாக இருக்கலாம் இவ்வளவு பேர் ரூகம் எங்க போகுது இவ்வளவு பேர் ரூகம் போற இடத்துடைய பேர் தான் சிஜின் ஜெயின் நரகத்துடைய சிஜின் ஏட்டுல தான் எண்ணிமிக்க சகோதரர்களே இந்த ஐந்து இடத்த ரூகம் போயிருக்கு விளைஞ்ச நான் சொல்றது இப்ப என்ன முக்கியமான விடயத்துக்கு வரப்போறேன் அதான் இந்த அஞ்சை சொல்றோம் என்ன வாழ்க்கையில் இது கட்டாயம் படிக்கும் சமூகத்துல உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத விடயங்களை படிக்க போய் தேவையான விடயம் படிக்க நேரம் இல்லை தேவையில்லாத விடயங்களை படிச்சு படிச்சு படிச்சு இன்றைக்கு தேவையான விடயம் படிக்கிறதுக்கு அது தேவையில்லை அது இந்த பர்சஹுடைய வாழ்க்கை என்பது சகோதரர்களே யாரும் இதுல கருத்து வேறுபாடு இல்லை யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க இதில் இந்த விடயங்கள் வர்சகா எல்லாருக்கும் தேவை ஏனண்டா தெரியாம போயிட்ட வேண்டாம் அது மரணம் எப்ப வரும் தெரியாது மவுத் எப்ப வரும் தெரியாது ஆனா வர்சக ரெடியாக்கி வைத்துக் கொள்ளும் எத்தனை வருஷம் பர்சக் சகோதரர்களே உலகத்தில நூறு வருஷம் வாழ்ந்திருக்கோம் பர்சக் எத்தனை வருஷம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயி எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருடம் ஆயிட்டு எங்க இருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்சக் எத்தனை வருஷம் ஆயிட்டு இப்ப யோசிங்க எவ்வளவு முக்கியமா பர்சக் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்தது ஆயிரம் வருஷம் இன்றைக்கு பர்சகுடைய வாழ்க்கையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆறாயிரம் வருஷமா இருக்கிறார் எத்தனை வருஷமா எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது சகோதரர்களே ஒரு புத்திசாலிதான் இதெல்லாம் யோசிப்பார் புத்தி அற்றவன் பர்சக பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான் அது எங்களுக்கு தேவையில்லம்மா ஆனா கண்ணை பொத்தி அத முன்னுக்கு ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது நீங்க எவ்வளோ தேவையோட வந்திருக்கிறீங்க நானும் தேவையில்லாத பேச்சு பேசலாது யாசிர் மௌலவி சொன்னாரு ஒன்றரை மணிச்சாலும் பேசலாம் அதுலதான் என்ன தேவையோட வந்திருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் பர்சக் மட்டும் போதும் எங்களுக்கு இந்த மிக முக்கியமான சிந்தனை எடுத்துட்டோம் உதாரணமா உங்களுக்கு யகூதியில தெரியும் யகூதிகள் எல்லாருமே படிக்கிறது சூனியத்து எதை படிப்பாங்க கபாலா என்ற சூனியம் ஒன்று இருக்கு பத்து யகூதி சேர்ந்தாங்கன்னா படிப்பாங்க அவங்கள படிப்பது அவங்க சூனியத்தை படிக்கிற எதற்கு தெரியுமா உலகத்தை கண்ட்ரோல் எடுக்குது எங்களுக்கு அந்த கல்வி தேவையில்லை நாங்க படிக்கிறது குர்ஆன் நாங்க உலகத்தை கோடிக்கணக்க கையில் எடுத்து என்ன செய்யலாம் நாங்கடைய சுப தொழுதோம் எல்லாரும் தொழுதோமா இல்லையா இந்த சுபகு தொழுகையுடைய சுன்னத் தொழுகை இருக்குதே ரெண்டரை கார் சுபகு முந்தி சுன்னத் தொழுவோமா இல்லையா ஃபஜ்ருடைய என்னென்ன ரக்காத்து வருவோம் குலியாயுவல் காஃபிருடும் குல்வல்லாஹு அஹத் இந்த ரெண்டு ரக்காத்துடைய நன்மையை அல்லாஹ் தந்தா எங்க கொண்டு வைக்கிறது ஒரு நன்மை தெரியுமா அதுக்கு சுபகு தொழுகை
1: இஷா தொழுகை விடுங்க. அந்த ஃபஜ்ருடைய சுன்னத் என்ற காது இருக்குது. இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? கைரும் மின துனியா வமாபியா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. நாங்க சொல்லலாம் அரிசன் உங்களுக்கு முழு ஜெர்மனியும் எழுதி தந்தா அண்டைக்கு நாலு எப்படி இருக்கு? சுவிஸ் எழுதி தந்தா ஒரு ஆளுக்கு, வேற எல்லாருக்கும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு இல்ல. ஐரோப்பா வழி தந்தாச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? சகோதரர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத் ரெண்டரக்கா தொழுதா உள்ள நன்மை எங்க வைக்க கொண்டு போய் இதெல்லாம்? அதனாலதான் எங்களுக்கு பர்சக் முக்கியம். என்னிய சகோதரர்களே, இந்த பர்சகுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். புதிய ஒரு வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கும்? இப்ப நீங்க, நாங்க எல்லாம் ஜெர்மனுக்கு வந்தோம். ஜெர்மனுக்கு வந்த முதல் நாள் ராவ் எப்படி தெரியும் சொல்லு பாபு? தனியே வந்தவங்களா, குடும்பத்தோட இல்ல. ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி தெரியும்? தலைவாணி நலஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் அழுதிருப்பாங்க. சமைக்கவே தெரியாது, முட்டை கூட பொறிக்க தெரியாது. ஸ்ரீலங்கால ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியா, என்ன செய்ய? சமைக்கணும். என்ன செய்ய, என்ன செய்ய? இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமா இல்லையா? தமிழ் பேசி பழகினவங்க, இந்த நாட்டுடைய பாச எல்லாமே வித்தியாசம், காசி வித்தியாசம், மனித முகம் வித்தியாசம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு இரவு நினைச்சா நிம்மதி வருதில்லை, தூக்கம் வருதில்லை. கேட்டாங்க, எந்த இரவு? சொன்னாங்க, கபருடைய முதல் இரவு. கபருடைய முதல் இரவு நினைச்சா அன்னைக்கு தூக்கம் வருதில்லை. இவ்வளோ பஞ்சன மெத்தையில தலவாணியில தூங்கின நான் என்னை கொண்டு போய் வச்சுட்டு வந்த, நான் என்ன செய்ய போறோம் கபருக்குள்ள? இதுதான் பர்சக். நீடிச்சுட்டே போகும் சகோதரர்களே, நீடிச்சுட்டே போகும் பர்சக். இந்த பர்சகுடைய வாழ்க்கை, அதனுடைய முதல் தினம் தான் நாங்க மவுத் ஆகிற தினம். மவுத்தை பத்தி கதைச்சதால மவுத் வரும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு அது மூட நம்பிக்கை. மரணத்தை பத்தி கதைக்கணும் ஏன் தெரியுமா? தயாரா? ஆகரத்தை பத்தி பேசல, நான் பர்சக் நடுவுல உள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றேன். எண்ணியமிக்க சகோதரர்களே, சாதுபின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். சாதுபின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷஹீத். இவர் சுஹதாக்களுடைய, அதுவும் ஹந்தக்குடைய ஷஹீத். இவர் சாதுபின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தானதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி ஸாத் பின் முஆத். சொன்னாங்க, ஸாத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். யார மௌத் செய்தி கேள்விப்பட்டு? எவ்வளவு பெரிய ஆள் இருப்பார் அப்ப ஸாத் பின் முஆத், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நேசரா இருந்திருப்பார். அர்ஷ் நடுங்குதுண்டா, ஜனாசா ரெடி ஆக்கியாச்சு. ஸாத் பின் முஆத் ரழியல்லாஹு கையில தான் காயம், அந்த ரத்தம் அப்படியே ஓடிட்டு வருது மதீனாவில், அவ்வளவு ரத்தம். ஷஹீதாயிட்டார், பக்கீல கபர் தோன்றார் அடக்கிறது. பக்கீல கபர் தோன்றார் யாரு? அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு. கபர் தோண்டக்குள்ளே சொல்றார், கஸ்தூரி வாட வருது கபருக்கு இருந்து. என்ன வாட வருது? கஸ்தூரி வாட வருது, கபர் கஸ்தூரி ஆயிடு. ஜனாசாவை தூக்கினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க, ஸாத் பின் முஆதுடைய ஜனாசாவை கொண்டு போ. எவ்வளவு சிறப்பறி, அர்ஷ் நடுங்குது, 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போக, கபருக்கு இருந்து கஸ்தூரி வாட வருது, முன்னாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஜனாசாவ கபருக்கு வச்சதோட கபர் பிடிச்சிட்டு, கபர் என்ன செஞ்சிட்டு? கபர் பிடிச்சிட்டு. கபர் பிடிச்சதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபர் விட்டுட்டு. கபர் பிடிக்கிறவங்களுக்கு விளங்க யாரையாவது ஒருவரை கபர் பிடிக்க கூடாது என்றிருந்தால் அது சாத்பின் முஆத் பிடிச்சிருக்கப்பட,
0: செய்தி கேள்விப்பட்டு அரிசி நடுக்குமா? அவ்வளவு பெரிய ஆகல. நாங்க எங்கட மையத்துக்கு 70,000 மலக்குகள் வருவாங்களா? எங்கட கபரு கஸ்தூரியா வாடை ஆகுமா? எங்கட மையத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க இருக்கிறாங்களா? இல்லையே. வேறு நிலைமை என்ன? அதனாலதான் சகோதரர்களின் முக்கியம், இந்த பர்சஹுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இந்த பர்சஹுடைய வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யும்? எல்லாரும் ஒரு அமல் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? என்ன பர்சஹுக்கு தான் மஹ்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை பொறுமதியாகும். என்ன செய்யணும்? எப்பிருந்து எப்ப நேரத்தை? மஹ்ரிப் டு இஷா. இந்த மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையுள்ள நேரத்தில் விசேடமா என்ற பெண்கள் மஹ்ரிப தொழுத முசல்லாவிலே இஷாவை தொழும். இடைப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ள சூரா தான் சூரத்துல் முல்க். என்ன சூரா? சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தயாரா இன்ஷா அல்லாஹ்? நான் உங்களை விளங்கப்படுத்த போற அந்த சூரா வேறொன்றும் இல்லை, 30 ஆயத்து தான், மிச்சம் இல்லை. ஏன் இதை ஓதணும்? எந்த பர்சா? ஒரு வாப்பா மகன்கிட்ட கேட்டாரா, மகன் நான் மௌத்தானன் என்ன செய்வாய்? மகன் மகன் தானே நமக்கு விசுவாசி, கூட்டாளியை விட அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மகன் சொன்னா, வாப்பா கிட்ட, வாப்பா நீங்க அப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க அப்பாக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாட மையத்தை அடக்கிட்டு கூட்டாளி மேல கோப்பி பிடிச்சிருந்தீங்க, அவ்வளவுதானே. அவ்வளவு அவசரமா கோப்பி, அவ்வளவு அவசரமா டீ சாப்பாடு முடிச்சு, அவ்வளவு அதே தான் உங்களுக்கு செய்வோம் வாப்பா. நடம் அவன் இதைத்தான் எங்களுக்கு செய்ய போறான், எங்களை புள்ளி இதைத்தான் செய்ய போறோம், எங்களுக்கு எங்களை புள்ள அவ்வளவுதான். நாங்க எதை செஞ்சோமோ அதான் எங்களை மனைவி செய்ய போறோம். நாங்க எங்களை மனைவியே எங்களை பிள்ளைகளை மஹ்ரிப் டு ஈஷா முசல்லாவுல பழக்கம் இல்லை, மஹ்ரிப் டு ஈஷா தபாரக்கல்லதி ஓதல்ல. எங்கட மௌத்தண்டைக்கும் எங்கட மகன் கரம் போட்டு அடிப்பாங்க, எங்கட மனைவி அதே டிவியில் இருப்பாங்க ஸ்ரீதேவி, எங்கட மனைவி அதே படத்துல இருப்பாங்க. ஏன் பழக்கம் இல்லையே? நாங்க எங்கட மருசாக நாங்க செய்யலையே. அதனாலதான் சகோதரர்களே, குடும்பம் குடும்பமா இருந்து தபாரக்கல்லதி ஓதும். என்ன வேலை இருந்தாலும் மஹ்ரிபுக்கு இஷாவுக்கும் இடையில பிள்ளைகளை உட்கார வச்சு, ஒரு நோய் பிள்ளைக்கு வந்தா தடம் விடமாட்டோம் நாங்க, மனைவிக்கு ஒரு நோய் வந்தா கஷ்டப்படுறோம், பர்சஹல மாட்டிக்கொண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க ஓதுவாரோ அல்லாஹ் கபருடைய ஃபித்னா விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு பாக்கியம். சூரத்துல் முல்க் 30 ஆயத்துடைய சூரா குர்ஆன் இருக்குது, யார் ஓதுவாரோ கபருடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார். அவ்வளவு பெரிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் கையில தந்திருக்கார், 30 ஆயத்து தான். அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்ல ஈமான படிச்சு தரான, கருத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ், கருத்தை விளங்கி ஓதுங்க. போன்கள் இருக்குதா சூரத்துல் முல்க் எடுங்க பாபு, உட போன்கள் இருக்குமே எடுங்க. மாலைதீவுல எல்லாரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்து போய் பார்த்தா போன் பாக்குறல்ல, குர்ஆன் ஓதும். குர்ஆனை தான் பார்த்து ஓதணும். அவனோட பழக்கம் பள்ளியில சின்ன சின்ன பலகையில சுத்துறா ஒன்றிருக்கு, என்னன்னு பார்த்தா போன் வைக்கிறது. என்னதுக்கு போன் வைக்கிறது? 12 மணிக்கு ஜும்மா, அதான் 12:30 வரைக்கும் ஓதிட்டு இருப்பாங்க குர்ஆன். மாலைதீவுல பழைய முஸ்லீம்கள் செஞ்ச நல்ல ஒரு பழக்கம், சொல்லுங்க.

وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم

خزنتها ألم يأتكم نذير؟ قالوا بلى قد جاءنا نذير فكذبنا

0: أو نعقل ما كنا في أصحاب السعيد.
1: بلو பத்தாயத்தை முடிச்சுட்டு மற்ற பத்தாயது போ. அல்லாஹ் என்ன சொல்றார், ஏன் இது இந்த சூறாவை ஓதினா கபருடைய ஃபித்னால இருந்து பாதுகாப்பே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றார், எப்படி தொடங்குறான்,
0: تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
1: அல்லாஹ் சொல்றான், எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். முழு உலகத்துடைய ஆட்சி யார் கையில் இருக்குது? யகுதியின் கையில இருக்குது இல்ல, அல்லாஹ் கையில இருக்குது. அல்லாஹ் கையில தான் ஆட்சி இருக்குது.
0: تبارك الذي بيده
1: الايمان. ஒரு மகரிபுக்கு பிறகு கருத்த விளங்கி ஓதினோம், ஈமான் கூடுமா குறையுமா? கூடும்.
0: தபாரக அல்லதி பியதில் முல்,
1: பரக்கத் யார் தெரிக்குது? பரக்கத் அல்லாஹ்ட்ட. எங்களுக்கு வாழ்க்கையில சொத்துல செல்வத்தில பரக்க செய்யணும் யாரு? அல்லாஹ். அவன் தான் பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் சொல்றான்,
0: வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர்.
1: அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தியுடையவன். அல்லாஹ் கதீர், அல்லாஹ். நாங்க கேட்கிறதா, அல்லாஹ் இந்த பலஸ்தீன பாதுகாக்க இல்லாதா, இந்த கஸாவை பாதுகாக்க இல்லாதா? ஏன் 1923 ஆண்டுக்கு முந்தி பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் நாங்க. யாரும் இந்த கேள்வி யாரும் எப்ப பிறந்திருந்தா? 1923 பிறந்திருந்தா கேட்டிருக்க மாட்டோம். நாங்க செஞ்ச எங்கட வாப்பாமார் செஞ்ச மடத்தனம் அவ்வளவு. அடிக்கடி நான் பயான சொல்றது, ஒரு ஹோட்டல் எழுதிருச்சா சாப்பிடுங்க பேரன் பில் காட்டுவான். என்ன எழுதிருச்சா? நீங்க சாப்பிடுங்க பில் காட்டுறாலயா? பேரன் உங்களோட பேரன் பில்ல காட்டுவான், நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா. நல்லா சாப்பிடுறாரு, பிரியாணி எல்லா கோழி மீன் சாப்பிட்டு முடிஞ்சதோட வெளியே வரக்கூட வந்து பில்ல கொடுத்தாங்க. நீங்க சாப்பிடுங்க பேரம் பில் கட்டுவாரு. அதுக்கு அவன் கடைக்கார சொன்னாங்கன்னா, நீங்க தான் பேரன், நீங்க தான் யாரு? உங்களோட அப்பா சாப்பிட்டு போட்டு போயிட்டேன். உங்களோட அப்பா சாப்பிட்டு போடும், எங்கட அப்பா அம்மா திண்டுட்டு போனதுக்கு தான் நாங்க அடி வாங்குறோம். அவ்வளவு அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுவீங்க, கண்ணால உங்களுக்கு கண்ணீர் வரும். சில ரத்த கண்ணீரும் வரும் சில நேரம், ரத்த கண்ணீரும் என்ன வரலாம் சில நேரம். அது அப்படித்தான் வரலாறு இருக்குது. அல்லாஹ் கதீர் தான். அல்லாஹ் எங்களை வச்சிருந்த இடம் வேற, முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருந்த இடம் என்ன வேற. ஆனா நாங்களே எங்களுக்கு அநியாயம் பண்ணி கொண்டோம் அவ்வளவு. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அல்லாஹ் கதீர் என்பதை எங்களுக்கு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ்.
0: தபாரக அல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
1: என்று சொல்லிட்டு முதலாவது. இரண்டாவது ஆயத்,
0: الذي خلق الموت والحياة.
1: உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தார். ஹயாத்த தந்தது யாரு? அல்லாஹ். ஹயாத் தந்தது யாரு? மௌத்த தரப்போறது யாரு? அல்லாஹ். ஏன் தந்தான்?
0: லியபிலுவக்கும்,
1: உங்களை சோதிப்பதற்கா, வாழ்றதுக்கு. இந்த ரெண்டு இந்த ஆயத்திலே எங்களுக்கு வாழ்க்கையுடைய அந்தரங்கம் விளங்கும்.
0: லியபிலுவக்கும்,
1: உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை?
0: ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா,
1: உங்களை யார் அழகான அமல் செய்கிறார்? என்ன சோதனை? எப்படி அமல் செய்யும்? அஹ்ஸனு பேர் இருக்குதா? ஹுஸ்னான்னு பேர் இருக்குதா? அஹ்சன், ஹுஸ்னா, ஹஸ்னா எல்லாம் அழகு, அழகு, அழகு. ஹஸ்ஸான், ஹசன், ஹுசைன் எல்லாம் அழகு. முஹ்ஸின்,
0: அஹ்ஸனு அமலா,
1: அழகான அமல் என்ன? இஹ்லாஸ். அழகான அமல் என்ன? இஹ்லாஸ். வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்படாது. வலது கையால கொடுத்தா எந்த கைக்கு தெரியப்படாது? இப்ப மனைவிக்கு தெரியணுமா? இடது கைக்கே தெரியப்படாது. பேஸ்புக்கு தெரியணுமா? சோசியல் மீடியாவுக்கு தெரியணுமா? அஹ்ஸனு அமலா, வலது கையால கொடுத்தீங்களா அதோட மறந்துருங்க கொடுத்தது. அஹ்ஸனு அமலா, தொழுதீங்களா பேணுதலா தொழுங்க. அஹ்ஸனு அமலா, ஹஜ் செஞ்சீங்களா அது மாதிரி செய்ய. ஹஜ் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது.
0: லியபிலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா.
1: இஜ்துமா செய்றீங்க மாதாந்தம். அஹ்ஸனு அமல் இஹ்லாஸோட செய்ய. அல்லாவுக்காக செய்யுங்க. குரூப் சேர்க்கறதுக்கு வாடா, குரூப் சேர்க்கறதுக்கு வாடா, பார்ட்டி சேர்க்கறதுக்கு வாடா, குரானை படிக்க செய்யறதுக்கு அவ்வளவு செலவழிங்க. ஏனண்டா தமிழ் ஜும்மாவும் இல்லை, இங்க தமிழ் ஜும்மாவும் இல்லை, நாங்க கரடால தமிழ் ஜும்மாவை சேர்த்து வச்சிருக்கோம், தொடங்கி வச்சுக்கோ தமிழ் ஜும்மா. ஏ தமிழ் ஜும்மா, ஜும்மாவது தமிழ்ல நடக்கணுமா இல்லையா? அவளுக்கு எவ்வளவு ஆசரிக்கும் விளங்குது. கனடாவில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ் ஜும்மா, எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அல்லாஹ்வால. தியாகம் எல்லாம் கஷ்டம் தான், உலகத்தில் ஒன்றும் லேசா உருவாக்கல. அப்ப உங்களும் சனி ஞாயிற்றுக்கிழமை தான் லேசி. உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஜித்துமா சேருங்க, குர்ஆன் படிங்க, அல்லாஹ்வுக்காக சேருங்க, அல்லாஹ்வுக்காக பிரிங்க, அவ்வளவு. அஹ்ஸனு அமலா அல்லாஹ் சொல்றான். ஏன் நீங்க இப்படி அமல் செய்யணும் தெரியுமா? இந்த முழு உலகம் ஏன் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்துல அல்லதி கலக சபஅ சமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்றா ஏழு வானத்தை தட்டு தட்டாக படைத்தான். எத்தனை வானம் இருக்குது? இன்னும் உலகம் வானத்துக்கிட்ட போகல, ஏழு வானம் இருக்குது. சபஅ சமாவாத்தின் திபாகா ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ்வுடைய படைப்பிலே எந்த குறையும் நீ பார்க்கல. வானத்தில் ஏதாவது குறை இருக்குதா? எங்கேயாவது உடஞ்சி உழுது வாகனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வானம், தூண் இல்லாத வானம். ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ் சொல்றான் فرجع البصر, திருப்பி திருப்பி பாரு. هل ترى من فطور, ஏதாவது வெடிப்பிரிக்குதான்னு பாரு வானத்துல. எங்கட அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்க அல்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் தந்த தந்த சிலைய பின்பற்றி எவ்வளவு தைரியமா இருக்கிறான். எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்கல? ஏன் தைரியமா எங்களுக்கு இருக்கல தெரியுமா? நாங்க துண்டு துண்டா பிரிச்சிட்டோம். எங்களுக்குள்ள மன கசடு கூட ஒத்தன ஒத்தனு காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்களே, ஒரு மாட்டை, ஒரு புலி, ஒரு சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுது மத்த மாடு என்ன செய்யுது? பார்த்துட்டு சிரிக்குமா, கொம்பால் அவட்டை கொத்துமா? பார்த்திருப்பீங்க எல்லாரும், ஒரு மாட்டை புலி பிடிக்கும் பொழுது மத்த மாடு பார்த்துட்டு சிரிக்குமா என்ன செய்யும் சொல்லுங்களேன். கொஞ்சம் கொம்பால கொத்துதான் இல்லையா? இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு மிஸ் இருக்கு. இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு துருக்கிக்கு, இதுதான் எங்கட நோய். நீ லெச்சத்தை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு, நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம், நீ கொள்ளு, முஸ்லீம்களை கொள்ளு, நாங்க சிரிப்போம். எங்க அல்லாட உதவி இறங்கு. இந்த மாட்டுக்குள்ள ஒரு உணர்வு, பக்கத்து சோட்டானுக்கு இல்லாம போயிட்டு, ஸ்ரீலங்கா இருக்கிற எங்களுக்குள்ள உணர்வு பக்கத்தை உள்ளவனுக்கு இல்லாம போயிட்டா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய குதிரத்துள்ள அல்லாஹ நம்பின நாங்க அல்லாட உதவி, அதுதான் எங்களுக்கு இறங்குது. அவ்வளவு அந்த உணர்வு இழந்துட்டோம். அல்லாஹ் சொல்றான் ينقلب إليك البصر خاسيا وهو حسير. திரும்ப திரும்ப பாரு இந்த வானத்தை, பார்வைதான் கேவலமாக திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் உன்னால் காணல. அவ்வளவு பெரிய கமாலியத்தை அடைந்தவன் அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றார், எவ்வளோ டிசைன் பண்றாள் தெரியுமா? நான் وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. துனியாவோட வானத்தை பாருங்க, முதல் வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த முதல் வானத்தை நான் லைட்டுகளை கொண்டு, நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறேன். இரவைக்கு பாருங்க, யார் இதெல்லாம் கொள்ளுற? இவ்வளவு நட்சத்திரம் விழாம இருக்குதே வானத்தில். அல்லாஹ் சொல்றான், நான் செஞ்சேன். இந்த சூரத்துல் முழுக்க கருத்தை விளங்கி ஓதுங்க சகோதரர்களை, ஈமான் கூடிடும், உடைய ஈமான் பலம் அடையும் இன்ஷா அல்லாஹ். வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன். எரி நட்சத்திரம் இருக்குது வானத்துல. சில நேரம் இங்க வானத்துல பாரு, நட்சத்திரம் உழுவுற மாதிரி. இந்த நட்சத்திரத்துக்கு அரபியில சொன்ன ஷிஹா என்ன சொல்றது? முந்தி பேர் வைப்பாங்க சாப்தீன், சாப்தீன் தெரியுமா? உங்களோட ஊர்ல இருப்பாங்க சாப்தீன், சாப்தீன் இல்ல ஷிஹாபுத்தீன். என்ன பேரு? ஷியாபுத்தீன் தான். சாப்தீன் சாப்தீன் ஷிஹாபுத்தீன் என்றால் மார்க்கத்துடைய எரி நட்சத்திரம். அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை வைத்து ஷைத்தானுக்கு எரியுது. ஷைத்தானுக்கு எரியத்தான் நட்சத்திரத்தை படைச்சிருக்கிறார். அவங்களுக்குள்ள தண்டனை தான் சயீருடைய தண்டனை. இவ்வளவு அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நேர் அல்லாஹ் வாரா நரகத்தை பத்தி சொல்ற. எதை பத்தி சொல்ற? இப்ப நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்கும். ஆண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். யாரும் நரகம் போயிடப்படாது. சூரத்துல் முல்க்கை நீங்க கருத்து விளங்கி ஓதினீங்கன்னா நரகம் போக மாட்டேங்குது. இந்த முயற்சி எல்லாம் அதுக்கு நல்லடைய நல்ல தேவையில்லை. இந்த இஜ்துமா இந்த பயான் வைக்கிறேன்னு சமூகத்தை பாதுகாக்க அவ்வளவுதான். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்ததை செய்யணும். ஒரு ஆள், ரெண்டு பேர், மூணு பேர் செய்யலாம். இதெல்லாம் சமூகத்தை பாதுகாக்க. ஜும்மாவும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லையே, ஒரு பயானாவது ஒழுங்கா போற போற இடங்கள்ல நீங்க பாருங்க. கனடாவில எல்லாம் குஜராத்திகள் வந்து பள்ளியை தொடங்கி உருதுல ஜும்மா. ஏன் இங்கிலீஷ்ல ஜும்மா ஓகலாம், பிரச்சனை இல்லை. சில பாசரிக்குது காது வரைக்கும் தான் போகும். சில பாசரிக்கு எது வரைக்கும் போகும்? சில பாசரிக்கு கல்பு வரைக்கும் போகும். கல்பு வரைக்கும் போற பாச எது? தாய் பாச. என்ன பாச? நீங்க மகனுக்கு இந்த தொச்சை படிச்சு கொடுத்துருங்க, எல்லாம் படிச்சு கொடுத்துருங்க, நல்லா பேசுறாரு மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட அன்பை தொச்சில விளங்கப்படுத்தியே தான், உங்களோட கவலையை டச்ல விளங்கப்படுத்தேலா. பேசுறதுக்கு ஏத தாய் பாச இல்லையே. இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ், ஆனா சரி நோம்பு 27 மட்டும் எனக்கு துவாக்கு தமிழ், எனக்கு துவா தமிழ் துவா எனக்கு. கடைசி 10 மட்டும் தமிழ்ல பயா எனக்கு. இங்கிலீஷ்ல துவா கட அழுக வருதில்லை. இங்கிலீஷ்ல துவா கட என்ன வருதில்லை? அழுக வருதில்லை. கனிமிக்க சகோதரர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். என்ன நரகம்? அல்லாஹ் இந்த சூரத்துல் முன்பு சொல்றார், வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். உலகத்துல வாழ்றவங்களே காபிர்கள் எல்லாருக்கும் அதாபு ஜஹன்னம் தான். அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அல்லாஹ் தாயோட இறக்கம் எங்க? உலகத்துல சகராத்திலையும் இல்ல. அல்லா நடக்கும் முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் விரிக்கிறாங்க உலகத்துல. முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் சக்கராத்திலையும் அடிதான். யாரும் மறுக்கல இதெல்லாம். அல்லா எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது சுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க, அவ்வளவுதான். கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வேற மதத்துல சேர்த்து விட்டுறாதீங்க கல்யாணத்துக்காக. ஐரோப்பிய நாடுகள்ல பத்து பத்த நாடுகள்ல உள்ள பிரச்சினா இல்ல கல்யாணத்துக்காக மதம் மாறுற செஞ்சிடாதி. அல்லாஹ் பாதுகாப்போ. நரகம் எவ்வளோ கெஞ்சி மையத்து கிடைக்காது கடைசியில், எவ்வளோ கெஞ்சி மையம் தரமாட்டா. கொண்டு போய் பத்த வச்சாட்டா பத்த வச்சது அடக்கிற லெபனான் மையம் கொண்டு போனோம். பெரிய முஸ்லீம் பெரியாக்கள் பார்த்தா பிள்ளைகள் போயிடுச்சு. அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் தண்டை செல்லமாக அலைவ செல்லம வளர்த்த அபு தாலிப் 8 முதல் 50 வரைக்கும் வளர்த்தவர் அபு தாலிபா இல்லையா? ஆனா அபு தாலிப் மௌத்தான காஃபிரா. நபி உங்களுக்கு அவ்வளவு கவல். அப்பாஸ் வந்து கேட்டார், ரதியல்லாஹு உங்களை வளர்த்தவரே அல்லாஹ் அந்த ஷபா செய்யலாம் தானே? நபியோங்க சொன்னாங்க, ஷபா செஞ்சேன். அல்லாஹ் நரகத்துடைய ஆக கடைசி தண்டனைய கொடுக்கிறதா சொல்லுங்க. அவ்வளவு நரகத்தோட்டு வெளியே வரையில அபு தாலிப் என்ன கடைசி தண்டனை? அல்லாஹ் நரகத்துடைய 2 செருப்பு அணிவிப்பான். செருப்பை போட்டதோட அபு தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். நரகத்தோட்டு வெளியே வரையில உலகத்துடைய எங்கட வாப்பா, எங்கட தம்பி, எங்கட மகள், எங்கட மகன் இஸ்லாத்தோட்டு போயிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றார், وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمْ وَبِئْسَ الْمَصِيرُ. அடுத்த ஆயத், إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ. நரகத்துக்கு போறையா நரகத்துல போடப்படுறதா? உடுப்பனா உடுத்து நரகத்துக்கு வாங்கிட்டு கூட்டிட்டு போவான்? இல்ல, நரகத்துக்கு போக விரும்ப மாட்டான் மனிதன். காலை கைய கட்டி நரகத்தை கொண்டு போய் போடுறது அல்லா சொல்றான். இந்த ஆயத்தில் சொல்றாங்க, நரகத்துல போடப்பட்டால் நரகம் சத்தம் போடுவான், கழுத சத்தம், நரகத்துடைய சத்தம் கத்திட்டு இருக்கும் நரகம். நரகத்துடைய நெருப்பு கொதிச்சிட்டு இருக்கும், துகிதி போடுறதா வேறொரு கடல். சூரத்தில் முழுக்க அல்லாஹ் தெளிவுபடுத்த ஒவ்வொரு இனமும் ஓதி ஓதி விளங்கு. அவ்வளவு கோவத்தால நரகம் வெடிக்கும், கோவத்தால் நரகம் என்ன செய்யும்? வெடிக்கும் நரகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகத்துல போய் மேசையில உட்கார்ந்திருக்கிற வேலை இல்லை. நரகத்தில் டேபிள்ல உட்கார்ந்திருக்கிற உடல்துறை ஜெயில மாதிரி டைமுக்கு சாப்பாடு வருமா நரகத்துல? அதாவதுதான் அதாவுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேப்பீங்க, இறக்கம் இறக்கம் அல்லாஹ் இடத்துல எல்லாம் போய் இறக்கம் முடிச்சு வாழ்க்கையுடைய சந்தர்ப்பம் பர்சக ரெடியாக்க இல்லையே, பர்சக ரெடியாக்க இல்லையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இன்னைக்கு மௌத்தாகி தூஃபான் அல்லாஹ் அழிச்சு கிட்டத்தட்ட 5000 வருஷம், எத்தனாயிரம் வருஷம், 5000 வருஷமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பர்சகல் எங்க இருக்கா? நெருப்புள்ள இருக்கா? அல்லாஹ் சொல்ற, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், மிம்மா கதீஆதிஹிம் உஹ்ரிகு فادخلوا نارا مما خطيئاتهم اغرقوا. அவ செஞ்ச பாவத்தால் அல்லாஹ் மூழ்கடித்தான். فادخلوا نارا, நெருப்புல இருக்காங்க. இதான் நம்பிக்கைங்கள. ஃபிரௌன் எவ்வளவு மோசமான ஃபிரௌன், எங்க இருக்கான் ஃபிரௌன்? நெருப்புள்ள இருக்கான் ஃபிரௌன். பர்சஹ்ல النار يعرضون عليها غدوا وعشيا ادخلوا على فرعون اشد العذاب. நெருப்பு, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் சகோதரே. இந்த சூரா ஓதி பாருங்க, கருத்தை விளங்கி பாருங்க. இன்னைக்கு வந்ததுடைய பிரயோஜனம் அதுதான். கூட இதோட முடிச்சுட்டு பேத்துறாதீங்க, சொன்ன மாதிரி செய்ய பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், தகாது தமையசு மினல் கைத், كلما القي فيها فوج سالهم خزنتها. குரூப் குரூபா தான் போறான் அது. எப்படி போறான் அல்லாஹ்? குரூப் குரூபா தான் அல்லாஹ் நரகத்துல போடுவான். كلما القي فيها فوج, ஒவ்வொரு கூட்டமாக போடப்படும் பொழுதெல்லாம் سالهم خزنتها, நரகத்துடைய வாயில மலக்குகள் இருப்பாங்க. மலக்குகள் கேட்பாங்களா, உலகத்துல வாழும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரலையா அவங்களுக்கு? அடே, இந்த நரகத்தை பத்தி சொல்லி தரலையா அவங்களுக்கு? ஒத்தரும் சொல்லுவாங்களாம், சொல்லுவாங்களாம் வந்தாங்க பொய்ப்பித்தோம். தபாரக்கல்ல ஓத சொன்னாங்கதான், அவர் அசர் பயாமணி போட்டு சொன்ன அவ்வளவு. எங்களுக்கு இருந்து தபாரக் அல்லது எல்லாம் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் உருவாகுது இப்ப நாஸ்தீகம். நாஸ்தீகம் என்ன? முஸ்லீம் பொடியமாருக்கு சிந்தனையில் ஒரு குழப்பம். அல்ல இருக்கானா? மவுத் இருக்குதா? கபர் இருக்குதா? நாஸ்தீகத்தை உண்டாக்குறோம் சிந்தனை போய் பிச்சுட்டோம். இன் அன்தும் இல்லா ஃபீ தலாலின் கபீர். மார்க்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன நீங்க வழிகட்டுல இருக்கீங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியும்? உலகம், உலகம் தெரியாது எங்களுக்கு, இஸ்லாம் தெரியும். கொஞ்சம் பேராவது சகோதரர்களே சிந்திங்க. மஞ்சள் வார வாரம் சும்மா நடக்கும் என்ன பிரச்சனை இல்லை, இல்லையே. மாதத்துக்குண்டாவது ஒரு சூறாவை எடுத்து படிங்க, பேசுங்க, விலங்கு உங்களுக்கு கண் துறப்படும். கண் துறப்படலன்ற அநியாயம் எங்களுடைய வாழ்க்கை. சொல்லுவாங்களாம் அப்ப நரகத்திலிருந்து சொல்லுவாங்களாம், وقالوا لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير. சொல்லுவாங்களாம், உலகத்தில் கொஞ்சம் பேசினதை கேட்டிருந்தா, என்ன செஞ்சிருந்தா, என்ன செஞ்சிருந்தா, கேட்க நேரம் இல்லை. இப்ப நீங்க யோசிப்பீங்க, 30 ஆயத்தியாச தோத போறாரா, எப்படிரா கேட்கறது, எப்படி கேட்கறது, கேட்கல, கேட்க விட மாட்டான் செய்வான். அதனாலதான் இந்த காலத்துல நடந்த அநியாயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, முழுதாக குருவான கேட்டாக்கள் மிக குறையும். நீ சூரா யாசீனையாவது ஒழுங்கா விளக்கத்தோட கேட்டிருக்கீங்களா, யாராவது கை தூக்கி காட்டுமா? ஒன்று ரெண்டு கிடையாது, இல்ல. சூரா கவுப இல்ல, சூரா குருவான கேட்டவங்க மிக குறையும். அந்த நரகத்துடைய நெருப்பு படும் பொழுது சொல்லுவாங்களா, லவ் குன்னு கேட்டிருந்தா, தொடருவோமா போதுமா, இனி திரும்ப ஜெயமனுக்கு வாரண்ட ஒரு வருஷமா என்ன செய்யும், தண்ணி வந்தாங்க குடிக்கும் குடிச்சு ஒரு செய்யும். أعوذ بالله من الشيطان الرجيم فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم

0: அல்லாஹ் சொல்றான் 11வது ஆயத்து என்ன தெரியுமா, நரகத்துக்கு போய் சயீர்ல போய் இருந்துட்டு ஒத்துக்கொள்ளுவாங்க. அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும், அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யும், உலகத்துல தௌபா செஞ்சா பரவாயில்லை, ஒரு முடிவு இல்லையா, முடிவு இல்லை, நரகத்தில் போடப்பட்டா நரகம் தான், அதுக்கு பிறகு வெளியே வார கதை ஒன்று இல்லை. தேவூதிகள் இந்த நசாராக்கள் முழு பேரும் வந்த எங்களுக்கு அவங்களை பார்த்து இறக்கம் வரும், எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருதான், இப்ப அதான் கவலை, எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருதான், இறக்கம் யாருக்கு வரணும், எங்களுக்கு தான். அவனை பார்த்து பாவமே சயிர்ல தூக்கி போட்ட அல்ல, மூடின அல்ல. என்ன பெண்களுக்கு விளங்குது இல்லையா நான் ஓதுறது, லேடிஸ் அதாவது ஒரு பூனை ஒரு நாய் நெருப்புல பொசிஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய கடினமான உள்ளமா இருந்தாலும் என்ன செய்வான் போய் அதை வெல்ல பாதுகாத்து, அது நாய் பாய் பட்டா ஏழுதட கழுவணும் தெரியும், எல்லா இஸ்லாமும் தெரியும், ஆனா உயிர், ஆனா என்னது ஒரு உயிர். அது நன்றிமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தூங்கல், உலகத்தில் சாப்பிடல, எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம், என்ன தெரியுமா நரகவாசிகள், அதாவது தாங்க இல்லாம ஒரு நாள் வேதனையை போறோம், கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கும், ஒரு நாள் அடி இல்லாம இருக்கும், எத்தனை நாள், ஒரு நாள் சொல்றாங்க, 1000 வருஷமா கத்துவாங்க. அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய காத கேட்காம வச்சுக்கா, அவ்வளவு பேர் அழுகையும் கேட்டா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா, மாலிக் மௌத்தத்தா கேட்பா, வேற முயற்சி இல்லை, எங்கட முயற்சி நரகத்தை விட்டு பர்சக்ல போய் போர்னையில் அல்லா போட்டா எலும்பே இல்ல, கபருக்குள்ள போர்னையில வச்சா எங்க எலும்புறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கபரை தாண்டி போறாங்க, கபர்ல வேதனை நடக்கு, பார்த்துட்டு சொன்னாங்க மா யுஅத்தபானி ஃபீ கபீர், பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு இல்லை, சின்ன பாவத்துக்கு. முதலாளர் பாவம் என்ன தெரியுமா, சிறுநீர் கழிச்சு கழுவல். ரெண்டாவது ஆளுற பாவம் என்ன தெரியுமா, மத்தவன் பலாய கழுவி கோல் மூட்டு, உங்களோட மிச்சம் பேட்டு அந்த பழக்கம் உற்றோம் வாணா, எங்களுக்கு கபர்ல போய் பர்சக்ல நிம்மதி அறிக்கணும். அவ்வளோ அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்ஹுகன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு ஆயத்த சூரா முல்க்ல, ஒரே ஒரு ஆயத்த சொர்க்கத்தை பத்தி, அடுத்த ஆயத்த இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மஃபிரது வ அஜ்ருன் கபீர், யாரு மறைவான முறையில் அல்லாவை பயப்படுவாங்களோ. இப்ப நாங்க ஒருத்தரும் அல்லாவை கண்டோமா, யாராவது பார்த்தீங்க அல்லாவ பார்த்தீங்க, நம்பி வாரோம், நம்புறோம் இந்த குருவான நம்புறோம், நாங்க யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவங்க இல்ல, ஆனா நம்புறோம் அல்லாஹ் சொல்றான், இப்படி நம்புறவங்க இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மஃஃபிரதுன் வ அஜ்ருன் கபீர், அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, பெரிய கூடி சொர்க்கம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானா, யாராவது துஆ கேட்டிருக்கீங்களா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா இருந்தான் கேப்பீங்களா, கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க, கொஞ்சம் கேட்டிருக்கீங்க.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الا بهلم எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபியின்கள், தபஈ தாபியின்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யுஃமினூன பிஆயாதினா, எங்களுடைய வசனங்களை, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹுமன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின்

காட்டுறான். அப்ப நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கதப ரப்புக்கும் அலா நஃபிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கபல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அவஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய கருணையை பேச மறந்துட்டோம். நம்ம அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான், இப்படி அல்லாஹை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான் இறக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹோட இறக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு போய்த்துருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு போய்த்திருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா, அல்லாஹுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால், அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்லை ஷெய்யின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன, நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். வயவுதூன ஜக்கா, மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். வல்லதீன ஹும்பி ஆயாத்தினா யூமினோ, நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என் சொல்லி அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான்,
அது அல்லாததை அவன் நாடியோர்கள்

0: பாவிகளுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதுல இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்துல அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவன்ங்கிறத சொல்றதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ள உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லணும், எங்கள் நாட்டுக்காரன்றுவோம், நம்ம நாட்டுக்காரன்றுவோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம் பண்ணால் அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாருன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த வாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்ட சொல்லுவோம், உன் புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுன்றோம், உண்ட புருஷன்ருவோம். உலகிட்ட சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் வாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன்னை வாப்பா வந்து என்ன செய்ய சொல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா பார்க்குவோம், அவனுக்கு வாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னை புள்ள படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பறன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளேன்னு கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றது தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்ன, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வோட கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹு யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கமுள்ளவன், அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்தில் பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பாக சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ்வோட கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்யான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமன் சக்கத் ஹாஜபஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் சொன்னால், ரொம்ப நரைவிழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம், கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வுன் அலாசா, ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார், யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஹைத ரஜுலன் அமல துனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜதன் வலா ஹாஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சிக்கிறார். அதாவது தாஜத்தனண்டா ஒரு சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாத ஒன்று. அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குஸிமத் கத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்கத்துவம் எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்கிறே மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படற்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாறான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்துக்கு போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபூரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் எல்லாம் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டா நம்மளை எங்கே எல்லாம் மன்னிக்க போகிறான், அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தானே போகிறோங்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னார், அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃஅலுல் கைராத் வ தத்ருகு சய்யாத் ஃபயஜ்அலுஹுன் லக குல்லஹுன் கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளவு பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு போட்டு வந்திருக்க, அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ களிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹ்வை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்ச பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்னே, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாத்தீஹிம் ஹசனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக புரட்டினதான் அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க, இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனத்துல ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சையாதிஹிம் ஹசனாத், அப்ப ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறார் சொல்லிட்டு, وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல என்ன செய்யறான் இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக் கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேற வேற வசனங்களை புகாரியில வருது, முஸ்லீம்ல வருது, முஸ்னத் அஹமதுல வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒண்டத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதுல ஒண்ட மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்குதான் நீங்க எல்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஹத்தா தர்ஃபா தாபா ஹாஃபிரஹா அலா வலதிய ஹஷியத்தன் துசிபா, ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்றுதான் காரணம். ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவானான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இறக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட கருணைய இந்த ஹதீதுல நாங்கள் புகாரியில முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீதுல காணக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அப்படிங்கிறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டு இருக்கிறது. இன்னொரு வயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்துன் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா, ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க, அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஅஹதத்ஹு ஃபஅல்சகத் பிபத்னிஹா வார்பஅத்ஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது, உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, தலையை கூட மூடலை ஓடி வந்துட்டாங்க, ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க, அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி, அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா. சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன், அர்ஹமன்டா மிக மிக இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு ஆளை சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆளுகிட்டயே ஒருத்தன் நழுவி நரகத்து போறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம் இந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இறக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டும்னு திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னம்மா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினு தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இறக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாகலாம் சேர்த்தெடுத்து கொள்வான். இதைத்தான் இந்த ஹதீஸு விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க வழங்கிட்ட. ஒரு தாயை விட அல்லாஹ் இறக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்டை விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து என்னவாப்பா செஞ்ச எவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிண்டி நிதிக்கும் கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கலாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா, இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது, ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம்ங்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணியை எடுத்துடுவார். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லை தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. இந்த பாலைவனத்தில் ஒரு சில இடங்களில் நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலக்கி முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு, ஆனால் மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார், கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி போய்த்து எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷம் மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷம் மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப், அந்த அபிதி அன ரப்பு கண்டுட்டார், மாத்தி சொல்லிட்டார், யா அல்லா நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரட்சகன் என்று தவறுதல சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசி விட்டுருவோம், அந்த அளவு சந்தோஷங்கிறத விளங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி அல்லாவையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்புன்னு சொல்றாரு. அந்த அது என்ன சொல்றேன்னு அவருக்கு விளங்கல, இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா. இதை விட அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செஞ்சிட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்கிறாங்க, நெருப்பில் போடுவாளா, போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தா சேர்த்தெடுப்பாளா இல்லையா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய அதை விட இறக்கமுள்ளவன் அல்லா. இந்த ஹதீஸை பாருங்க, தௌபா செஞ்சுட்டு திரும்பி வர்ற போது அல்லா ஏற்றுக்கொள்றானா இல்லையா, அப்போ என்ன பிரச்சனை நமக்கு. அல்லா மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நுட்டுறான், என்னுடைய பாவம் செஞ்சு அறியானே என்று கூப்பிட்றான். நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டுமில்லை, அனஸர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையறாங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போகிறாங்க, துக்கம் விசாரிக்க போகிறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலை தான், அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வைன்னி அகாபுது நோபி, அல்லா மீது ஆணையாக அல்லாவின் தூதரே, அல்லாவை நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன், அல்லா என்ன மன்னிப்பாக எனக்கு சொர்க்கம் தருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது யா ரசூலல்லாஹ் என்றார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல யஜ்தமியானி ஃபி கல்பி அப்தின் ஃபி மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜு وَأَمَنَهُ مِمَّا يَخَافُ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அடியானிடத்தில் இந்த இரண்டு எண்ணமும் வருதோ, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையும் பாவத்தை நினைத்த ஒரு பயமும் இந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு வருதோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு அவர் ஆதரவு வைத்த மாதிரி கருணையும் காட்டுவான், அவர் பயப்பட்ட மாதிரி மன்னிப்பும் கொடுப்பான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன், ஆனால் பாவத்தை நினைச்சு பயமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தஆலா என்னைறான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி என்று தெரியல. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு, ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம் நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹ் தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அதெல்லாம் சொல்லலை. இப்போ ஒரு ஒரு போட்டி, ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு ஒன் மந்த் டைம் இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை அது இல்லை இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணுங்கிறான், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுவது, அதுக்கு நன்மை தாரங்கிறான், பிள்ளை குட்டிகளோட இறக்கமாயிருங்கிறான், நல்ல சம்பாதி குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய்ய அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபியில் நான் சொல்லலா சொல்லுவாங்க, தூங்குப்பா, உன்ட கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கரிக்கு செய்ய அப்படிங்கிறேன், நான் பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்ப வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிற, நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பு பிடிச்சி உடம்பை வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இரியன்றாங்க. ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இப்படி என்ன செய்ய போகிறேன், பிரம்மச்சாரியாவை இருந்துட போகிறேன்ன்றாங்க, ரசூல்லா கூப்பிட்டு, நான் அல்லாஹ்வை பயந்தவன், நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான். உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹால தாரான். என்ன செய்ய சொல்கிறான், அஞ்சு நேரம் தொழுப்பா, அஞ்சு நேரம் தொழு, அஞ்சு நேரம் தொழு, மா வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்தை கொடு. அவன் தந்தது தான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோம்டா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே. அப்போ நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்து நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணுமெண்டா, என்ன செய்யணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமாண்டாங்க, அஞ்சு நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் அஞ்சு நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழமாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழமாட்டேன், ரமலா மாதம் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாள் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜு மட்டும் செய்வேன், சும்மா இல்லை, நாங்கள் நான் இங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையோட தருப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிட்டு நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன் நினைக்கிறீங்க, வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டுரும். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான் ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க. 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1 க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10 லிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை. பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ், பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான். இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்துக்கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹால எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது. ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மின் அல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியான்ட்டாங்க. அப்போ வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது, வழங்கிட்டா. அப்போ ஒரு பாவம் செய்யற நினைச்சிட்டான், செய்யலை, நன்மை எழுதப்படும். பாவமே செஞ்சிட்டான்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவர், நன்மை செஞ்சாலே 10லேருந்து 700, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம், நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உளு செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உளு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, முகத்தை கழுவுறோம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, காலை கழுவுறீங்க காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உழு செஞ்சுட்டு போகிறீங்க அல்லது பள்ளியில் உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம், அந்த பாவமும் ஒரு நன்மை செய்யக்கூட அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அல்ஹம் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுரை அளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறேங்கிறான். கடல் நுரை அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, எவ்வளவு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வக்து தொழுகையாக காத்திருக்கோம், மாதிரியை தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க. உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான், அவங்க என்ன கண்டிருக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா இப்படி செய்வாங்க, காணாமலே இப்படி இருந்தா, கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தால கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க? சொர்க்கத்தை கேட்குறாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை. கண்டா எப்படி கேட்பாங்க? அப்போ எதை பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு வக்து தொழுத தொழுதுட்டு அடுத்த வக்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தால நியமிச்சுட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியாலாம், இவருக்கு அருள் செஞ்சிடியாலான்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது? இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்தாலும், ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை இன்னும் பாருங்கள். இந்த சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்குன்னுடா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதுலேயே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படி. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லை தீனாமனு வாமிலு சாலிஹாத் அப்படிம்பான். தர நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அம்புசிஹிம், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வான். அப்போ ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏ அல்லாஹும் சொல்லக்கூட, ரசூலுல்லாஹும் சொல்லக்கூட, நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது? நம்ம என்ன செய்யணும்? அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் வாங்க தெரியாது அவனுக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு கருணை. என்ன நம்ம இப்படி இருக்கிறோம், என்ன அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, இந்த ரமலானை பற்றி எவ்வளோ ஹதீதுகள், இதை வந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் உல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்லிகத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கில் இடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். தக்கத்தமின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாஹ்வை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ் தஆலா அப்படியே கையை நீட்டி தாரான். அதுல வந்து ஒரு இரவு சொல்றான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்வான் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும். கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஃபுல்லாக இரவு பகலாக வேலை தூக்கம் ஒன்றும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கைவிடுவோம், தவற விடுவோம், அல்லாஹ் கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா? சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன நம்மளே பார்க்குறோம், ஒரு நல்லோரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தன் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்னோட சம்பளம் என்ன, உனக்கு அந்தால் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கருணையை வாங்க தெரியாதவன், இன்னல் இன்சான ரப்பி லக்கனு, நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறது தானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அருளை செஞ்சிருக்கிறான். ஆகப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாஹ்வை நம்புற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலையும், 7 வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த களிமா கதிக்கும் என்றால் அந்த களிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ களிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி 1000 பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் களிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான களிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறேன், நம்ம பயம் படித்தேன் பயவிடுபடலை என்ன தொழுறு, நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா, இவருக்கு என்ன தொழுறு, எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பருவு இருக்கு, எனக்கு முடி இல்லை, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே பாப்பா, நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போற? அப்ப தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, துளாட்டி நரகம், அல்லா கொடுமைக்காரனா அப்பா, இவ்வளவு தந்த அல்லா, இவ்வளவு செஞ்ச அல்லா, இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைசிய சொர்க்கம் போறானே அவனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசிய சொர்க்கம் போறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்ற என்ன தெரியும்? அதை சொல்லும் போது சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு, சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார். உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. நல்லா அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான். அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க. இன்னொரு தடவை இன்னொரு தடவை எடுத்துக்கிடுவாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது. அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துண்டா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்மடாக்கள் துவா கேட்குற யா அல்லாஹ், நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட. அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டுதான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டு இப்படி எல்லாம் எடுப்பான். எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை என்ன பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன், அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார். அவருக்கு போகிற ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின், எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா, நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமா இருந்தால் அவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கே வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் நினைச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை, அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅத் அல்லாஹு வஜூஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானான். அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமென்று ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த நரகத்துக்கு போகிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன். அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான். அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் ஜன்னா, அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையன்னு அல்லாஹ் தஆலா சொல்வான், இதே பொது குல்ஜன்னா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படிதான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி மூன்று தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்ப சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்குங்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நம்ம என்னப்பா ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றதான் கேட்போம். நம்மளோட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நம்ம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்க நிற்காய், நம்ம பசிக்கு காய்ச்சி இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். திக்கிட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் இறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன, நம்ம ஊரே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடு, நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ இடங்கள் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி எனக்கு ஒன்றும் போதும் ரப்பேன்றான். அல்லாஹு தஆலா சொல்வான், லக்க மிதுலஹா உலக மிதுலஹா உலக மிதுலஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று எங்க அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான். 10 மடங்கு இடம் இருக்க எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்குவோம் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான், இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான். அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேளு எனக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா, இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீதில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கி, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டேன் போன்றுவான். அல்லாஹ், ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற ஒரு மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ் மறுமையிலேயும் மறைப்பான். அவ்வளவு பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ் மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவர். அவ்வளவு பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்காக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம். அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாண்டு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானின் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
4: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட்டு போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன் மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க. கஃபன் அதே கலரோட தான் இருக்கும். அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: தலையை மறைக்காமையும் சொல்லலாம், தலையை மறைத்தும் சொல்லலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்பொழுது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா சுத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம், ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம்

இருக்கிறது. சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் அந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக், அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது, அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர், அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இல்லாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதன்ட்ட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்ப சைக்காலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்க இயலாது, சரியா? யார்ட்டே பதில் சொல்லலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்துல நான் ஏற்கனவே கெடு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போலீங்க. அவனுக்கு ஒரு வாரம் ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்தவன் தான் என்ன காரணம், நீ ஒரு வாரம் ஆறுதலா இருந்துடுது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவனை திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு? சாபாக்கள், ஜாகிலிய காலத்தில் அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது. அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலீஸ் கருத்து, இபிலீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து வைங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், அவனை மாத்தவே இல்லாது மரணம் வரைக்கும், அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடும், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தரையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்ட ரீதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில இருக்கும். இது போன்ற உணர்வுகளும், அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள் மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும். ஸோ திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரலன்னு. அவர் தெரிஞ்சவராய்ந்து ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராய்ந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிறாருங்களே. அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அவர் பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால, சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிடுவோம் என்று ஒரு கட்டுப்படுத்தி கொள்வோம் நிப்பார். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதான், பதிலை விட சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள், அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமெண்டா, பதிலை சொல்லாம ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ்ஜி செய்வாரு, எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும், இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளிமாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது, ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துற சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியுவான். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபராகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம், இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம், அதுல இருப்பான். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவாக ஒரு நாள் இருக்கிறது, வேற ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாமம் இருக்கிறது, ஒரு மதினம் இருக்கிறது, வேற அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு, வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்னா கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்ல அங்க எலோபதி ஹோமியோபதி பஞ்சர் பிரசர் ஆயிரம் கருத்து முறை ஒருத்தர் ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார், அப்ப போகலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும், அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடு நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போகலாமா, போகலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க, பெருசா படிச்சலிக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள்லையும், எங்களை பத்தியும் அவங்கள்ட்டையும் பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்ட்டையும் என்ன செய்யும், பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும்

0: முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியலாம் அவ்வளவு அழகாக.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: நான் திருப்தி ஐயாடு கேட்கிறேன், நீ தானே பெஸ்ட்டு சொன்ன மனசன் திருப்தி தேவையில்லை, நீனு மனசன் தானே, உன் திருப்தி அவனுக்கு என்னதுக்கு தேவை என்று யோசிக்கவில்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையே அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிறான்னு கேட்கலாம். அப்ப நீ மனுஷன் மணக்கானி. அப்ப எனவே இந்த வார்த்தை பில மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்விப்போம். நீங்க அல்லாட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொத்தேன்? நீங்க எப்பயும் அல்லாவோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், ஆனால் உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா வேதனை வரமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஒரு அளவுக்கு படுத்தவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுல திருப்தி அடைஞ்சிடறாங்க. மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒன்றை மாத்தி சொன்னானுங்களே அவ்வளவுதான், அப்ப தலைகீழ் ஆயிடுவா. இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதுல பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று, தனது மகன்மார்கள் எல்லோரையும் எய்ப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வர்றது. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா, பல பாதைகளால் என்ன செய்ய எய்ப்துக்குள்ள போங்க அப்படின்றார். இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. அதன் காரணமாக தந்தை சொல்றாரு, இப்போ ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணீர் சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது வந்து இவர்கள் வந்து என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃப்ஸீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு, தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம வந்து நம்ம சகோதரன் ஒருத்தரை கிணத்துல தள்ளி நொத்தன்ற வரலாற்றை எப்படி எழுதுவோமா? பாப்பா சொன்னது போல அவ பொண்ணு நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம். பிரகத்துல எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனான் அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான், அந்த நேர்மையான வார்த்தை. இப்ப குர்ஆன் ஒரு குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை. சரி, அப்படி போனதுனால அல்லாஹுத்தால அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கிற மாட்டேங்கிறாள், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹுத்தால நாடிட்டாண்டா, இவர் இப்படி சொல்றதுனால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹுத்தால சொல்றாங்க, உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா. யஅகூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, என்ற பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப், யஅகூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். சொல்லிட்டு வஇன்னஹு லஸு இல்மின் லிமா அல்லம்னா, நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை, அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன்றாள். ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு, நீ எல்லாம் என்ன செய்வான, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவரோட உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ்வுத்தால அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு, ஒரு 2 வயசுல 3 வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாயின அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உனைய நான் சின்ன வயசுலயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல, அப்படியா சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நெஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறாரு என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வுல உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம். அவங்க சின்ன வயசுல அவர் உம்ரா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு, அவங்க எத்தனாவது உம்ராண்டி, அவன் 20வது வயசுல உம்ரா செய்யறான், பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான், அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சிட்டான், வயிற்றுல இருக்க நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு, பாப்பா. அவன் என்ன பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா, அவன் நினைப்பானே தவிர, நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன், நாமளும் நம்ம பாப்பா தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப், அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்பு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழப்பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்துல அல்லது இந்த சமூகத்துல அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்பி இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான், இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம துவால என்ன சொல்லுவோம், அதை மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்தில் இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை, என்னை பற்றி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா. அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மை செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை நீங்க, ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் போதுமானவன் எழுந்திருவீங்க. அவ்வளவு விசாலமானவன் அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொன்று பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அதாவது ஜெய்தெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹு தலாக் பண்ண போறேன், அவங்களை என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன், தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய இடம், இது அரசு நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ்வு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்ன ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார், நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன் சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களா மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்குல கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதின்னு முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகணும் கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க, தலாக் பண்ணாதீங்கன்னு சொல்ற நேரத்தில் என்ன மனப்போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன வெளி, அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள், அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு தாலா வெளிப்படுத்த இருக்கிறான் ஒரு விஷயத்தை, அதை நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது, ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வத்துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் முபதி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு அல்லாஹ் மறைச்சே விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலாவோட பயமே. ரசூலாங்கட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெயிது வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறுமெண்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்லன்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும். அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹு தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலா பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பான சொல்றார். நல்லா அனுமதிச்சத்துல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடான்னு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் சல்லா நவுது பில்லாமில் ரசூலாங்க சொல்றா, இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சாரு, இவரு முடிச்சாருந்து பேர் வரும் என்பதற்காக, ஒத்தஹன்னாஸ், நீங்க என்னத்தை மறைச்சிங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு அஹக்குவன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தாலா தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி பலம்மா கதா செய்தும் மின்ஹா வத்தரன் ஜவோஜினாக்கா, செய்து வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது முரூருல் கிராமா போற இடம், சங்கையா நகர்ந்து பேத்துரும் அந்த இடத்துல எல்லாம், அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தாலா நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல கவனமாயிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வராங்க, அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்கார், சரியா, வகி எழுதிட்டு அதுல வந்து முரம்பட்டு போனவர், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உஸ்மான் கூட, நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாராங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்ப பாதுகாப்பு கொடுக்க ரசூலுல்லாஹிக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது ஒரு நபித்தோழர் இவர் மரண தண்டனை கொடுக்கிறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான்ற எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. முஸ்மர்கள் கொண்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க. கொண்டு வந்துட்டாங்க, அல்லாமே தூர நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன், நீங்க பாதுகாப்பு அளிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டான், நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன்னு சொல்லிட்டான். முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கண் சாட காட்டியிருந்தா நான் வெட்டியிருப்பேன்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகுமானதல்ல. கண் சாடை காட்டுவது கெட்ட பழக்கம், ஒரு துர்க்குணம், உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். அரபில் என்ன சொல்றாங்க, அது கண்ணுடைய துரோகம். உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்களே, அவர் உங்களை கெட்டவராக தான் என்ன செய்வார் நினைப்பார். அதனால கண் சாடையை மேக்சிமமா தவிர்த்து கொண்டோம். கண் சாடைய மேக்சிமம் அது வந்து ஹாயினத்துல் ஆயுன் என்று கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. அப்ப எல்லா விஷயங்களையும் அது அடக்கமா இருந்தாலும் கண் சாடை கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படின்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறாங்க. இதே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பேசி கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் வரா, மறுபடியும் பேசி கண்டிக்கிறான். சிலருடைய இயல்பு சரியா பேசி கண்டிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சலாம் சொல்றது பேசுறது. சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வாருன்னா, நீங்க எல்லாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே, அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாப்பு தான் பேசுவார். அந்த இடத்துல நம்மளே தவறா நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா, எப்படி இருக்கீங்க, வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க, ஓண்டுருவாங்க சரியா, போக மாட்டாங்க உலகம் அப்படி என்ன, அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும். இப்படி இயற்கையான ஒரு நிலைமை. இது சிலர் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டீ இல்ல வீட்டுக்கு போங்கன்ட்டு விரட்டி விடுவேன், நான் நேரடியா பேசுறாள் தான், நீ வாலத்துக்கு தகுதி இல்லாத ஆள் தான் சரியா. மனிதன்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும். மார்க்கத்துக்கு எந்த தடையுமே இல்லை, வீட்டுக்கு வரீங்களா சாப்பாடு தின்ட்டு போறீங்களான்னு வீட்டுல ஒண்ணு இல்லாட்டி சரி, அப்படி இருக்கணும். அப்படித்தான் ஒரு சாபி கூட்டிட்டு வரா, வந்தா வீட்டுல சாப்பாடு இல்லை அப்படித்தானே. அப்ப அவன் என்ன செய்யற, விளக்கு அணைச்சு இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் என்றது மனிதனுக்கு நல்ல அகலாக்கான ஒரு பண்பாடு, அது அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ரெண்டு மூணு நாலு முறைக்கு வராங்க, அவங்க போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை களைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்னதாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ் அசௌகரியம், இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம், ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால என்ன எப்படி நீங்கே போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம் வைங்களேன், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார், உங்களை எங்கடா அனுப்புறது பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னதாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெக்கப்படுகிறார், அதனால வெக்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்துல வெக்கப்பட மாட்டான், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷுரு غير مستنسين لحديث பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்தாம உண்டா போயிருங்கன்றால, உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய் விடுங்க. நபிக்கு கட்டாயம், மற்றவர்களிடத்துல அதபது, மற்றவர்கள்ட்ட அதபு, சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே இருந்துறது என்னது, அது வந்து ஒரு அதபு. முடிஞ்ச இதா தைம்தும் வந்தஷ் சாப்பிட்டீங்கன்னா போங்க, غير مستنسين لحديث. அல்லாஹு தஆலா எத்தனையோ சட்டங்களை சுருக்கி சொன்னவன் இந்த இடத்தால பக்க கணக்கில் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் அப்படின்னா, ஒரு சாப்பாட்டுல விருந்து வச்சுட்டு அசௌகரியப்படுற உணர்வையும் ரப்ப என்ன செய்யறான், எங்களுக்கு பார்த்து கட்டிக்கிறான்டா, உலகத்துல ரப்பை போல எங்களுக்கு ஒரு ஆறுதலானவர். அப்ப எனவே நம்ம அவன்கிட்ட போய் இந்த உணர்வை வெளிப்படுத்த ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒன்னு நினைக்காதீங்க, இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் விளங்க போறதுல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதுல என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ், இதே இதே இதே அதாவது நபி தோழியை பத்தி, ஜைனப் பின்த் ஜஹஷ பத்தி, ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும், ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எதிரான மனப்போராட்டம் இருந்த அது கூடுதலான மனைவியா இருந்தா ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா நம்ம பாசர் ரசூலுல்லாஹ் மதினி. அப்ப குடும்பத்துக்குள்ள மைனி என்ற ஒரு புள்ளைய திருமணம் முடிச்சிருந்தா மத்தபடியும் என்ன செய்யும், அடுத்த நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும், ஏன்னா குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் வந்து கான துசாமினி, ஆயிஷா வஹியல்லதி கான துசாமினி, என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஐஷா ராவுக்கு வந்த அவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் கேட்கிறாங்க, எப்படி ஐஷா ரதி எல்லாம் எப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளத்தில் ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கென்று ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்லீஸ் என்ன செய்வான்னா நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான், நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன்ன்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லனா இப்லீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஏன்னா நான் நான் போய் எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூல்லாங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூல்லாங்களுக்கு பாதுகாப்பு. ரசூல்லாங்க ஒரு நபி, அவர் அல்லாவுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர், அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இது வாரது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், அதனால் சொல்லு என்று அதை லெமினேட் ஒருத்தனுக்கு அவதூறு சொல்றதுக்கு ஒரு லெமினேட் பண்றேன் என்னன்னா அந்த டைம்ல வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஏத்துக்கொள்ளீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம்ன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவாரா, வரமாட்டார். அதனால என்னது மானஹா குமார் ரப்பு குமான் ஹாதிய ஷஜரா இல்லா தக்கூனா மலக்கைன்னு தக்கூனா மினல் ஹாலிதீன், அதாவது அல்லாஹு தஆலா தடுத்ததெல்லாம் நீங்க தின்னீங்கன்னா மலக்காயிருவீங்க, மலக்காயிர நல்ல விஷயமா இல்லையா. அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க, அதுக்கு தானே நம்ம அமல் செஞ்சுட்டிருக்கிறோம். இப்போ ஹுலூத் நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இப்லீஸ் ஆல்ரெடி இருந்தவர்ன்றதால இருந்து தஃப்சீர் கொடுத்தா, தஃப்சீர் இப்லீஸ் விளங்கிட்டா, அந்த இப்லீஸ் தஃப்சீரை கொடுத்தோடே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பயே ஒரு சந்தேகம், இவன் கெட்டவன் தானே இவன் உண்மை சொல்வானான்ற ஒரு சந்தேகம் வந்தது. உடனே என்ன சொன்னமா, அல்லாவின் மீது ஆணையாக இன்னி இலக்குமா நமின் நாசஹீத், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் உடனே. இதுக்கு மேல அவருக்கு நம்பலாத ஒரு கட்டமன் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ எதிரியா இருந்தா கூட அவர் நம்பினார். இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து நமக்கு யாருக்கு பகைமையர்களா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தா இப்லீஸ் உங்கள்கிட்ட நேரடியெல்லாம் வரமாட்டேன், ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய ஃபோர்மேட்ல தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்வேன் தருவா, நீங்க அதெல்லாம் விட்டுருவோம் அவருக்கு நலவா கெடுதியாண்டு, கூடுமா கூடாதா, தேவையா தேவையில்லையில நின்றோன்னு. ஏன்னா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது, நல்லவர்கள் இஹ்லாசா கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினே ஆகிக்கும் என்று இஹ்லாசா எடுத்துருவான். இந்த மெத்தட்ல வாரத்தை நீ கவனமா இருக்கணும். ஆயிஷாரா சொல்றாங்க, அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வந்தாங்க ரசூலாங்க என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க, கேட்ட உடைய வகையில்லத்தி கான துசாமினி ஃபா அஸமஹல்லாஹு பில் வர, பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான். யாரு, ஜைனப். ஜைனம் அந்த இடத்துல இடமே கொடுக்கல, போட்டி இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு, ஆனா உடனே சொன்னாங்க இல்ல அவர்களை நான் தக்குவா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன். இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல உள்ளத்துடைய அந்த உள்ளத்தில் இஹ்திலாஜ், என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர வந்து என்ன செஞ்சிடணும், தடுத்துடணும். எனவே அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவில் ஓடுது, ஏன் நம்ம பகைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான், உள்ளத்தில் சிந்தனைகள் ஓடத்தான் செய்யா, போட்டியானவராக இருக்கலாம், நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம், சில வேலை நமக்கு சிலர் சொல்லுவாங்கன்னா இவரையும் அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டிருக்காரு, தொழிலில் ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறது, ஒரே ஃப்ரெண்ட் ஒரே லைன்ல இருக்கிறனால சண்டை வருது, நீ வெளியிருக்கிறதால சண்டை வரல விளங்கிட்டா, அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்கே என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆனால் வரவேண்டிய கட்டத்தில் வெளிப்படுத்துகிற கட்டத்தில் என்ன செஞ்சிடணும், அந்த பேணுதலை சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு அம்சம். அடுத்தது அதாவது இந்த நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லா பகுதியும் என்னடா, குணரீதியான விஷயங்கள்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம வெளிப்படுத்தாத அல்லது உள்ளத்துல சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் உணர்வுகள், இது பேசுறதெல்லாம் வந்து அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்கள், உணர்வுண்டா தெரிஞ்சிருக்கும், அதாவது எல்லாம் வித்தியாசப்பட்டுக் கொள்ளணும், பண்பாடு வேற உணர்வு, உணர்வு என்ற சந்தோஷம், சந்தோஷம் என்றது தானா வாரது விளங்கிட்டா, சந்தோஷம் என்றது தானா வாரது, வேதனை கோபம், ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம், அதே போல கவலைகள், அது போல என்னது எதிர்காலத்தை பற்றிய அதீத யோசனைகள், இதெல்லாம் உண்டாகக்கூடிய உணர்வுகள், இந்த உணர்வுகளுடைய அளவுகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான் அறிந்திருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அடுத்தது அது அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்காமலும் இருக்கிறான் இது வரைக்கும், உங்களுக்கு வெளிப்படுகிற நேரத்தில் நீங்க அதை வந்து தடுத்து கொண்டால் போராடி கொண்டால் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், அதை வந்து என்ன செஞ்சான், விட்டு விடுகிறான். காரணம், உங்களுடைய போராட்டங்கள் உள்ளத்துடைய வைகளுக்கான நியாயங்கள் ரப்பல் ஆலமீன் என்ன அறிந்தவர். இதுல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்கள் வராங்களே, சகோதரர்கள் வந்து அந்த ஒரு திருட்டு நடக்குது, திருட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு. இந்த மன்னருடைய சுவா அல் மலிக் அந்த என்னது சுண்ட என்ன செஞ்சிட்டாங்க, உங்களை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு சகோதரரை வச்சுக்கொள்வதற்காக. அப்போ அந்த நேரத்தில் தேடி தேடி வந்து எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திட்டத்தை போட்டாங்களோ அது போல பின்யாமீனுடைய அந்த பையிலிருந்து அது எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டோடனே இவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும், அதாவது இந்த என்ன சொல்ற அந்த ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், மற்றவங்க சகோதரர்கள் தான், ஏனைய தாய் அந்த தாய்க்கு பிறந்தவர், அதை மற்ற தாய்க்கு பிறந்தவர். அப்போ இதை கண்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ அநியாயம் அவங்க செஞ்ச புறவும் உணவு கொடுத்துக்கிட்டிருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டிருக்கிறாரு, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார், பல போராட்டங்களை மனசில் மறைச்சிக்கொண்டு உதவி செஞ்சிட்டிருக்கிறாரு. இதை கண்ட உடனேயே இந்த டீமோட சிந்தனை இன்னும் மாறலை. அதை கண்டு அவங்க என்ன சொல்றாங்கடா, இன் சரக ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபில், இவரே களவெடுக்கிறாரண்டா, இவரது அண்ணனும் களவெடுத்து தான் இருப்பார் அப்படின்றான். இவங்க என்ன சொல்றாங்கடா, இவர் திருடுறார் என்று சொன்னா அவரும் திருடித்தான் இருப்பார், இவங்க தான் சின்ன வயசுல கொண்டு வந்து போட்டது எது கிணத்துல, அப்ப அதுக்கு முன்னால திருடிப்பார் என்று சொல்றாரு. அதானே, அதாவது இவரே திருடுறாரு சொன்னா இதுக்கு முன்னாலே இவர் என்னது திருடித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்கிறார், ஏன்னா யூசுப் தான் அந்த சகோதரன், அவங்களுக்கு தெரியாது. அதை சொல்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உள்ளத்தில் எவ்வளோ பெரிய வேதனை வந்திருக்கணும். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார் சொல்லுவாங்க, லை அலா அஃப்வ துல்லின் பல் அஃப்வ ஹில்மின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் மன்னிச்சிருவாங்க, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன், ஏன்னா ஒன்றும் செய்யலை சரியா, அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன், அந்த மன்னரை மன்னிச்சிடுறேன், இந்த அமைச்சரை மன்னிச்சிடுறேன், அந்த பணக்காரனை மன்னிச்சிடுறேன்னா இவரால் ஒன்றுமே செய்யலை. இந்த மன்னிப்புக்கு சொல்லுவாங்க அஃப்வ துல், மறுமையில அஃபுவதுல்லது, மறுமையில அல்லாவுடைய ஹுக்கு, இந்த உலகத்துல அஃபுவதுல்லா, இது ஒரு தாழ்ந்த மன்னிப்பு, உயர்ந்த மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இமாமுன் ஆதிலுக்கு பெருமதி கூட, நீதியான மன்னருக்கே பெருமதி கூடன்னா அவர் நீதி செலுத்த அமைக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. நீதியான ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன, நீதியான அவருக்கே அந்த நிழல் கொடுக்கப்படல, அவர் நீதியான் செய்யறாரு, ஆனா அவர் நீதியா கரெக்டா இருக்கணும், அவர் என்ன நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அதே போலதான் அஃபு ஹில்மண்டா, ஆட்சியில இருந்து அதிகாரத்தில இருந்து மன்னித்தல், மன்னிக்கிற இடத்துல இருந்து, தண்டிக்கிறதுக்குரிய இடத்துல இருந்து மன்னித்தார். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு ஹலீம் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் கருணையாளன், நம்மளும் கருணையாளன், அல்லாஹ் கருணையாளன், அந்த கருணை இல்ல, நம்மகிட்ட கருணை இருக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய கருணை ஒப்பிடற்றது. ஏனென்றா அவன் தண்டிப்பதற்கான முழு செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா ஹலீம். இந்த மாதிரி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகார புடியில நிக்கிறாங்க, அந்த டைம்ல சொல்றாங்க இன் சரக், இவர் திருடி இருந்தா ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபல், இதுக்கு முன்னால் அவரோட சகோதரன் தெரிவிப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதனை வந்த உடனே ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா, யூசுப் அதை மனசுக்குள்ள மறைத்து கொண்டார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, அப்படி சொன்ன அந்த வார்த்தையுடைய வேதனையை மறைத்து கொண்டார், வலம் யுப்திஹா வெளிப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லல, பேசாம இருந்தார். எதை வெளிப்படுத்தவில்லை தெரியுமா, அன்தும் ஷர்ரும் மக்கானம், நீங்கள் தகுதியால் கெட்டவர்கள் என்று மனசால சொன்னார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்கள் தகுதியால கெட்டவர்கள், அன்தும் ஷர்ரும் மக்கானன், இடத்தால கெட்டவர்கள் என்று யூசுப் என்ன செஞ்சாரு, மனசுக்குள்ளால சொல்லிக் கொண்டாரு. ஆனால் வலம் யுப்திஹா, அவர் வெளிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கான உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட ஒரு வேதனை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் வலம் யுப்திஹா வெளிப்படுத்தவில்லை என்றான். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல பட்ட வேதனை அல்லாஹ் வகையில சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே அளவுல என்ன, அதே அளவுல இதை புரிந்து கொண்டிருப்பானா இல்லையா, அதே அளவுல அல்லாஹ் தஆலா அனைவருடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொள்வானா இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துல ஒரு இடத்துல வேதனை படுறோம், நொந்து கொள்றோம்டா, அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார், அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறாங்க, விளங்கிட்டா, எடுத்து இவரை வித்துருவோம்னு பிளான் பண்றதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க மறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஓ ஷரவுஹு பிதமனி பக்ஸ் தராஹிம மஅதூதா, அற்ப கிரயத்துக்கு விற்றார்கள்னு சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுல பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல இந்த வேதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மனசால் என்ன செஞ்சாரு, மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலம் யுபதியா வெளிப்படுத்தவில்லை அவரு, அன்தும் ஷர்ரும் மக்கானன், அப்ப வெளிப்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்டா, மௌத்து வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இதுக்கு பெரிய ஒரு பொறுமை வேணும், வெளிப்படுத்தவில்லை என்பதை மௌத்து வரைக்கும் வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லாவை பற்றி அதீத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். படைச்ச ரப்பில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவனாக இருக்கிறான், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் என்றது இது சொல்லுதா இல்லையா? ஏனென்றா யூசுப் வளம் யூபதியா வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்ததாக நீங்க யூசுஃபுக்கு என்ன செய்த தெரியுமா அடுத்த ரவுண்ட்ல சொல்றாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நாங்க இவருக்கு முன்னுக்காலதான என்ன செஞ்சோம், இவரை தேடனே என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்ப நம்ம தானே அநியாயக்காரர்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு சொல்ல லா தஸ்ரீப அலைக்கும் உள்ளியோ, உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் யஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பானாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் பார்க்கிறோம். அப்ப அந்த நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம இவருக்கு பெரிய என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், திருடன் என்று சொல்லிட்டோம், எவ்வளோ இது செஞ்சிட்டோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கும் ஒரு நாள் அதை திருப்பி சொல்லல. என்ன காரணமா திருப்பி சொல்லலன்னு சொன்னா, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது அல்லாஹ்வுடைய கூலிய, அல்லாஹு தாலா தனக்கு தந்த அந்தஸ்து. எந்த நஷ்ட சகோதரர்களும் கிடைச்சிட்டாங்க, எல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவர் பெரிய அந்தஸ்துல உலகத்துல என்ன செய்யறாரு இருக்கிறாரு. இந்த சோதனை தான் அவரை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சு சேர்த்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மூமின் பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது உள்ளத்துடைய அந்த உணர்வு சம்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டு. இது போல நிறைய நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யலாம், நபிமார்களுடைய வரலாற்றை மற்றவர்களுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன அதாவது மறைக்க போராடிய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது ஒரு பகுதியை சொல்றேன், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொலை செஞ்சுட்டு தானே போனார், கொலை செஞ்சுட்டு போற டைம்ல அல்லாட்ட முறைப்படுறாரு, அல்லாஹு தாலா தஹ்வாவுக்கு நியமிக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க போய் என்ன செய்யுங்க ஃபிரவுனுக்கு தஹ்வா சொல்லுங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது ஞாபகம் வந்தது என்னன்னா, உலகத்துல எவருக்குமே தெரியாத அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கொலை, அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன, ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது தானே, அந்த நபரே போய் என்ன யாருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தின நாள் என்ன அந்த கொலையை செஞ்சாரோ அவர் அடுத்த நாள் தன்னே தான் கொலை செய்வாரு நினைச்சு தான் போய் சொன்னது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்க என்ன செய்து, அவர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு பயப்படுறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படுறாரு, அல்லாஹு தாலாட்ட சொல்றாத நீ அந்த பேத்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ற டைம்ல, வலஹும் அலைய தம்புன் ஃபஅஹாஃபு அய்யக்துலு, யா அல்லாஹ் என்ன அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு குத்தம் செஞ்சுக்கிறேன், என்னை கொலை செய்து விடுவார்கள்னு பயப்படுகிறேன், என்னை அவங்க வந்து திருப்பி கொன்றுவாங்கன்னு நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்றான். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்ற, உங்கள் ரெண்டு பேருக்கு பக்கத்திலே என்ன உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாதுன்றான், அப்படியா என்ன சகோதரனையும் என்னோட சேர்த்து என்ன அனுப்பிறியா அல்லாஹ்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களோ, ஃபிரௌன் வந்து மிக புத்திசாலியாக தான் நடந்தான், ஃபிரௌன் வந்து அடாவடித்தனத்தை ஃபர்ஸ்ட் கையாளல, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாலும் அதை பேச்சுவார்த்தை அது இதுன்னு வேற மாதிரி தான் கொண்டு போனான் ஃபிரௌன். அதனால சபையில வச்சு அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கெட்டவராக்கிறதுக்குரிய வேலையை தான் ஃபிரௌன் செஞ்சான். எதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து கொண்டிருந்தாங்களோ, ஆதாரம் இல்லாத செய்தியா இருந்ததால ஃபிரௌன் அந்த இடத்துல எடுத்து போடுறான், எப்படி ஃபஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வஅந்த மினல் காஃபிரீன், காஃபிர்களில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்க நிராகரிச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது கொலையும் செஞ்சுட்டு போனீங்களே அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறான். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஆறுதலுக்கு பின்னால நினைச்சா மறைச்சிக்கலாம், மூசா ஜுல கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன் தான், இந்த இடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிறாரு நான் செய்தேன் தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தின் உச்சகட்டம், அல்லாட்ட தான் அவருடைய முறைப்பாடெல்லாம் இருந்துச்சு, அல்லாஹ் தயார்படுத்திய பின்னால கடுமையான தைரியசாலியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஃபஅல்துஹா இதவ அன மின தாலி, அப்ப நான் வலிதவரியவனாக என்ன செய்தேன் இருந்தேன், தெரியாதவனாக இருந்தேன், வழிகள் எனக்கு தெரியாதவனாக உங்களை விட்டு நான் ஓடினேன், உங்களை பயந்து நான் ஓடினேன், உங்களுக்கு பயந்து நான் ஓடினேன், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்து நபிமார்களில் ஒருவராக அல்லாஹு தாலா என்னை ஆக்கினான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றார். அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சிருந்த ஒரு மனநிலையை ஒரு குற்ற உணர்வை வெளிப்படுத்திடுறார். உலகத்திலேயே ஒரு குற்றவாளிக்குரிய மிகப்பெரிய ஆறுதலை தெரியுமா, ஒத்துக்கொள்றது. உலகத்தில் மற்றவனுக்குரிய அதிகாரம் அங்கே குறைஞ்சிடும், நீ செஞ்சியான்னு கேட்கிற இடத்துல நான் செஞ்சந்தாண்டா அவமானம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கஷ்டங்கள் வரலாம், ஆனா ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நாக்கு இழந்துரும், அதிகாரமும் கீழே விழுந்துரும். அவன் தான் ஒத்துக்கிட்டானே, ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தானே உலகத்தில், எல்லாரும் குற்றவாளிகள், நான் குற்றவாளி இல்லைன்னு போராடுற நேரத்தில் தான் மனிதனுடைய எதிர்ப்பு மனநிலை அப்படி கூட்டிக்கிட்டே இருக்கும். ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி சண்டை வருது, மனைவி நீ இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா கணவன் சொல்லிட்டு கணவன் சொல்லிட்டு நான் செஞ்சேன்னா கணவனுக்கு நாக்கு இல்லாம போதா இல்லையா, நான் செஞ்சேன்னா பிள்ளைதான்றதோட அவரோட இவர் எல்லா திறமையும் என்ன செஞ்சிருது நின்றுது. அப்ப திடீர்னு ஒத்துக்கன்னா என்ன செஞ்சிடும் நின்று. இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் மூசா சார் ஒத்துக்கிட்டார். பிறவும் பலகினப்பட்ட திருவன் என்ன அதை விட பெரிய கொலகாரமே சரியா, நீ கொலையை பத்தி பேசுறியான்றதுதான் மூசா அங்க சொல்ல வாரது. இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்றான் என்பதற்கான ஒரு அல்லாஹ் தாட்ட மூசா வெளிப்படுத்துறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்து கொள்கிறான், இது மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது வந்து இது உணர்வு சார்ந்த விஷயம். இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்தும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மைகளையே அந் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால், சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதில் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, வஇன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹு தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் வந்து கடுமையாக கவலைப்பட்டார். நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்துல மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் இது உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா, நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்க ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்க செஞ்சோம், ஆனா இது எப்படி நாங்க செய்யறது, எங்களால முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை கோபம் வர வார்த்தையில வரல, ரசூலுல்லாஹ் பதில வழங்குறது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா, என்னது சமயனா வாசைனா கேட்டோம் மாறு செய்தோம் சொல்ல போறீங்களா, அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, சமியனா வஅதனா குஃப்ரானக ரப்பனா, கதாவை கேட்டோம் கட்டுப்பட்டோம் உனது பாவ மன்னிப்பையும் யா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தனா, இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குற. காரணம், அல்லாஹ்வுக்கு முரம்பட்டு போகல, யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்களும் எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க, எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிழை விட்டுருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடாது குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள் அதை சுமத்திடாது, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லி இந்த விஷயம் இறங்கிது. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஹதீஸ் என்ன, இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீது நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டானே இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறான். அடுத்து என்னன்னா, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்துல தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனேயே இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. ரசூலான காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்புவோம் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவனுக்கு வருது. அப்ப உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவரும் என்ன செய்யறாரு சொல்றாரு வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான் மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களும் முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹிட்ட அபு ஹுரைரா சொல்றாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஒரு கொஞ்சம் பேர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள் அல்லாவை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாவை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்து கொண்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு அதை சொல்றது. அதை சொல்றது அல்லாஹ் பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பானங்கள் வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதே, நாங்கள் அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்து வருது, ரசூலா கேட்டா அக்கது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா அப்படி, அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க, ரசூலா சொன்னா தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான், அதுதான் தெளிவான ஈமான். உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது, இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா, அது தாக்க சரியாக ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன ரெண்டு இன்னொரு பகுதி சரியா, ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன், இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட நமது வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு ஆறுது. இரண்டாவது, உள்ளத்துடைய போராட்டங்களில் குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனால் அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலையோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில் இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை, மறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் எங்களோட 1000 எண்ணங்கள் மரணித்தாலும் எங்களோட 1000 சுமைகள் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சவனாகத்தான் நான் என்ன செய்கிறேன், நம்ம மரணிக்கிறேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானோம். அந்த எண்ணங்களை இந்த உலகத்தில் நான் இல்லாத பொழுதும் அதை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹு தஆலா போதுமானோம். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம், எங்களோட உணர்வுகள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அர்த்தம். இதை நம்ம அதாவது இந்த அளவுக்கு நான் அந்த ஒரு செய்தி இதோட சம்பந்தப்பட்டது, அந்த சுஹதாக்கள் இருக்கிறாங்களே அந்த சுஹதாக்களுடைய செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா, மரணிச்ச போற எதுவும் இல்லையே, அதனால அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனமா என்ன செஞ்சான், அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்சகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாவிடத்திலே உணவளிக்கப்பட்டிருக்கிறது செய்தி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அவர்கள் சார்பாக சொன்னான் அப்படி என்று சொல்லி நம்ம செய்தியில பார்க்கணும். அப்படி அந்த உணர்வுகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்பயும் என்ன செய்யறான் எங்களோட புரிவதற்கு அந்த ஆறுதலோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து மிக தெளிவான ஒரு மூமினாக எண்ணங்கள்ல தெளிவான ஒரு விளக்கத்தோடு வாழக்கூடியவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
6: muslimvanoli.com.
3: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
7: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம் மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து, இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவருடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்கிற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம், என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவது குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு

கூடாது. நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குருவானை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா? அல்லாஹு தாலா சொல்லான், மின் கல்பைன். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும். ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குருவானை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குருவானை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குருவான் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குருவானை போடுறது, பெரிய மால்களில் குருவானை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குருவானை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குருவானை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குருவானை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குருவான் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குருவானில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன், உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குருவான் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமாங்கொள்ளுங்க. யஹஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி நபி அவங்க தாயிப்பிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான குருவான இந்த இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்தில் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமஅ நஃபரும் மினல் ஜின்னி,
ஜின்களில்

0: ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இல ருஷ்தி, நேர்வழி நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று இருக்கிறார். இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபிஐ ஆலா ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் வந்து நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐ ஆலா ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்எம் குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹுஸ்தமா குல் ஊஹிய இலைய அன்னஹுஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமியனா குர்ஆன் அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல் சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்லி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும், அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது பின் ஹாரிஸா என்கிற அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்வுலேயும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றி இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தயிம் இப்னு அதி. முத்தயிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தயிம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லா சாங்களுக்கு இது அப்புறம் ஒன்று செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தயிம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தயிம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூ ஜஹில் கேட்டானாம், முத்தயிமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தயிம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ரு போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தியம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ரு போர்க்களத்தில் அந்த பத்ரு போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ரு யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு போய் படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளவு கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேணும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான். பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல் நான் திருந்தணும். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன்நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

0: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقى الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله بالنار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், வல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், வசமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின், நபியே அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹு நிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்கின்றோம் என்றால் அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத, ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி, நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம், கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டில் இருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் வாருங்கள், ஓ மக்களே என்னிடம் வாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் களங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அற்புதமாக இருக்கிறார். பிறக்கும் போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பை சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீஸில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும், ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபீ ழலால் முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே, இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை, உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகின்றார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌம் மினல் கௌமில் கஸிரீன். யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃலத் கால யா கௌமி இன்னி பரீ மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹியல்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி எல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறார். வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ் எங்களிடம் இருந்து அதாவது கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார். ஊர் முழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கன உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம், ஒரு ஆள், அவ்வளவுதான், அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்ட அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை. அந்த நுன்ருத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நுன்ருத்திடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நுன்ருத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ உமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேன், என்னை பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் உயிரை எடுத்து விட்டேன், பார்த்தியா நான் தானே ரப்பு என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்காமல் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான், உனக்கு முடிந்தால் மேற்கிலிருந்து உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய் பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் வெக்கித்து தலை குனிந்து அந்த சபை ஸ்தம்மிதமாடியிருந்தது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹான வத்தால அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் செய்து அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலரிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது அக்கீதன்ன அசனாமுக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லக்கீதன்ன அஸ்னாமுக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால், இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவரிடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்து விட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்து விடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்து விட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்து விட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்தது என்று மன்னன் கேட்க அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக்கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதைப் போல் ஒரு பதில் சொன்னார்கள். இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே, அதனிடம் கேளுங்களேன். மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே, அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னபோது அவர்களெல்லாம் வெட்கித்து தலைகுனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள், ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான். ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்களெல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது. கவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரிக்கட்டப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு. இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே, அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கி விடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கி கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்குனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது, அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயது தான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யா அல்லா எனக்கு ஒரு குழந்தைத்தா, எனக்கு ஒரு வாரிசைத்தா யா அல்லா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்லூ அலஹி மாயாத்திகி, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், யுசக்கி அம்புசிகம், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லா என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது, உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 86வது வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார், மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனி வர்க்கங்கள் இல்லை, புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு பாரு, விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறோம். இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்து விடும், ஊர் ஒற்றுமை குலைந்து விடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எறிந்து விடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிறான், தது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனாஹி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியிலும் வல்லதீன மஅஹு அவரோடு இருந்தவர்களிலும், அந்த வல்லதீன மஅஹு என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை, நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள், இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலு லிகௌமிஹும் இன்னா புரஆஉ மின்கும். அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது? உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒம்மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லிவிட்டு கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து உல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை தெளிவாகிவிட்டது. அந்த சாட மாடையா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன செய்கிறது? சாச்சா வாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற, நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம். நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார். இன்றைக்கு தஅவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தஅவா செய்கின்றோம் என்ற நிலையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பக்கத்தில் அவங்கள பள்ளி, நாம எப்படி ஜும்மா ஓதுறங்கிறோம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? கபர் இருக்கிற பள்ளி அது என்றால் பள்ளியாகவே கணக்கெடுக்க கூடாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? சிந்திச்சு பாரு. அப்ப இப்படி பகிரங்கமாக உடைத்து சொன்னவர்கள் அவர்கள், ஹத்தா துஅ்மினு பில்லாஹி வஹதா, எது வரைக்கும் தெரியும்? நீங்க சரியான ஏகத்துவத்துக்குள்ள வரும் வரைக்கும், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் சரியாக ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைதான் என்று சொன்னார்கள், அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய தொடராக இருந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்கள் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக பிள்ளையா மனைவியா என்று வந்தபோதே அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இப்ராஹிம் நபி நிரூபித்தார்கள். மனைவியை அழைத்தார்கள், குழந்தையை தூக்க சொன்னார்கள், தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரம் வரை நடந்தே போகின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்போது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு வெறும் பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து கொண்டே போகின்றார்கள். ஏன், எதுக்கு என்ற எந்த கேள்வியும் அந்த அன்னையார் அவர்கள் கேட்கவில்லை. காரணம், என் கணவன் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், வீணாக எதையும் செய்ய மாட்டார், அது எது செய்தாலும் ஏதோ ஒரு இறைக்கட்டளையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பின்னாலேயே போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று விட்டு விட்டு பேசாமல் வா என்று சொன்ன கட்டளைக்காக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன இடம் வந்துவிட்டது. மக்கமா நகரத்திலே அந்த சஃபா மலை மலை மீது மலைக்கு அருகிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே நிறுத்தி மனைவியிடம் சொல்கின்றார்கள், இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ரொட்டி பேரீச்சம்பழம் இருக்கிறது என்று பேரீச்சம்பழத்தையும் தண்ணீர் தோல் பையையும் தூக்கி கொடுத்துவிட்டு குழந்தையை ஒரு தரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இப்ராஹிம் நபி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்து போன அந்த பெண்மணி, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள், இன்னும் சொஞ்ச நேரத்தில் இருட்டப் போகிறது, என்ன செய்யலாம், நான் எங்கு போவேன், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்கப் போகிறேன். ஓடிப்போய் தன்னுடைய கணவனின் தோளிலே கையை வைக்க அவர் நின்று விட்டார். கேட்டார்கள், இந்த காரியம் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா அல்லது அல்லாவின் கட்டளையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். நீங்களா செஞ்சால் நான் நிற்க மாட்டேன், நான் உங்களுடைய வந்துட போகிறேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சால் நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். அல்லாட கட்டளையா உங்கள் சிந்தனையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார்கள். அந்த பெண்மணி கையை எடுத்து ஃபைதன், அல்லாஹ் எப்படியா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ராஹிம் நபிகி கண் கலங்கி விட்டது, மனது கனத்து விட்டது. அங்கிருந்து வருகின்றார்கள், திரும்பி பார்க்காமலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுக்கு மேல் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. சூரா இப்ராஹிம் 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வழியிலேயே இடையிலேயே நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் நீ சொன்னபடி நான் என் குழந்தையை விட்டு விட்டேன். வ இத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா அல் பலத ஆமினா, ரப்பி ஜஅல் ஹாதா அல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பாலைவனத்திலே என் குழந்தையை மனைவியையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவனம், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு வசனத்திலே வருகின்றது, சூரத்துல் பக்கராவினுடைய 136வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினத் தமராத், யல்லா அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு, அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடுத்து விடு யல்லா என்ற ஒரு துவா கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இரண்டுமே சாத்தியமற்றவைகள், மனுஷனே இல்லாத அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க முடியாது, மரமே இல்லாத அந்த இடத்தில் கனிவர்க்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள், இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ் அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய துவா கபூல். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரம் பாதுகாப்பான ஊர்தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரத்திலே உலகத்தில் எங்கு விளையக்கூடிய பல வர்க்கங்களும் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தவக்கல் வச்சு துவா கட்டு விட்டு வந்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த துவா கபூலாகி கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்னை சுசாதரித்துக் கொண்டார்கள். இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பேரீச்சம்பழத்தை தின்று பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாய் சாப்பிட்டால் தான் குழந்தைக்கு பாலூட்ட முடியும் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்கிறது, உணவுகள் முடிந்து போய்விட்டது. அங்கேயே பழகி போன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் சுரப்பது நின்று விட்டது. அப்போதுதான் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு போகும்போது கூட இதெல்லாம் யுதையுடன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பெண்மணி கதிகலங்கி நிற்கின்றார்கள். நெளிந்து நலிந்து போன அந்த வயதான பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் நின்று விட்டதே என்ற ஒரு கவலையினால் அழத் தொடங்குகின்றார்கள். மடியில் வைத்து பார்க்கின்றார்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கானகமே கலங்கி நிற்கிறது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எல்லாருடைய உள்ளத்தையும் கசிய வைத்துவிடும். அந்த தாய் மனம் என்ன பாடுபட்டிருக்கும், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, இது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள், யாராவது வழிப்போக்கர்கள் வருவார்களா, நேரத்தோடு வழிப்போக்கர்கள் வந்தால் மறைந்து கொள்ள வேண்டும், பெண்மைக்கும் குழந்தைக்கும் அது ஆபத்து என்ற நிலையில் இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், வழிப்போக்கர்கள் வர வேண்டும், அவர்களிடமிருந்து நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும், என் குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்ற தேவை மட்டும்தான் இருந்தார். அந்த கரடுமுரடான அந்த கற்கள் நிறைந்த அந்த மலை மீது, சஃபா மலை மீது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போய் நின்று சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து யாராவது வழிப்போக்கர்கள் போகிறார்களா, யாராவது இருக்கிறார்களா, கூச்சலிட்டு பார்த்தார்கள், சுற்றுமுற்றும் பார்த்தார்கள், எந்த ஒரு உதவியும் இல்லை. அங்கிருந்து பார்க்கின்ற போது கடுமையான வெயிலினால் மர்வா மலை மீது காணல் நீர், அந்த பெண்மைக்கு தண்ணீர் இருப்பதை போன்றே தெரிய, என் குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்ற ஒரு தற்காலிக நம்பிக்கையோடு இறங்கி வருகின்றார்கள். குழந்தையை கீழே கடத்தி விட்ட குழந்தைக்கு ஆபத்தேதும் இருக்கிறதா என்று ஒரு தரம் சரிபார்க்கிறார்கள். மீண்டும் மர்வா மலை மீது ஓடிப்போய் ஏறி நின்றால் அது காணல் நீர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த காணல் நீர் என்பது தெரிந்திருந்தும் மீண்டும் சஃபா மலை மீது தெரியக்கூடிய காணல் நீரை, இல்லை இல்லை இது காணல் நீராக இருக்க முடியாது, இது உண்மையான நீராகத்தான் இருக்கும், என் குழந்தைக்கு இது தண்ணியாக இருக்க வேண்டும் ரப்பே, அது காணல் நீர் இல்லை என்று தன்னுடைய மனசையும் ஏமாற்றி மீண்டும் அந்த பெண்மணி சஃபா மலை மீது ஏறி பார்க்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, குழந்தை அழுகிறது. இறங்கி வந்து ஒரு கரம் மடியிலே வைத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அங்கே குடிப்பதற்கு தாய்ப்பால் இல்லைதான். மீண்டும் குழந்தை அழுகிறது, ஐயோ என்ன செய்வேன், மீண்டும் மலை மீது ஏறுகின்றார்கள். இப்படி சஃபா மலை மீதும் மர்வா மலை மீதும் மாறி மாறி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறுகிறார்கள். குழந்தை அழுகிறது, மர்வா மலை மீது நின்றார்கள், குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்று விட்டது. குழந்தை மரணித்து விட்டதோ, குழந்தை அழவில்லையே, என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று மர்வா மலையிலிருந்து ஓடோடி வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பார்க்கின்றார்கள். அந்த குழந்தையின் பிஞ்சி பாதம் எட்டி உதைத்து மண்ணில் விழுந்த குழியில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஜம் ஜம் என்றார்கள், நில் நில் என்றார்கள். தண்ணீர் கட்டுப்பட்டது, தண்ணீர் வந்தது, குடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் சுரந்தது, தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசானது. தண்ணீர் நிலத்திலே சுரந்ததும் வானத்திலே பறவைகள் வட்டமிடத் தொடங்கியது. தூரத்தில் போன வழிப்போக்கர்கள் வானத்தில் பறவைகள் சுற்றுவதைக் கண்டு இந்த இடத்தில் தண்ணீர் சுனை ஏதோ உண்டு என்று அங்கு வந்து சேர்ந்தால் அதிசயமான ஒரு காட்சி. ஒரு பச்சை குழந்தையும் தாயும் பாலைவனத்தில் ஒரு தண்ணீர் ஊற்று வந்தவர்கள் மகத்துவம் செய்தார்கள். அந்த தாயையும் குழந்தையும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய துவா அப்போதே கனமாகிவிட்டது, கபூலாகிவிட்டது. ரபி ஜஹல் ஹாதா பலதன் அமினா, பாதுகாப்பான ஒரு ஊராக்கு என்றார்களே, ரெண்டு பேர் இருப்பது எப்படி ஊராகும் என்று நாம் சிந்தித்தோம். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை கொண்டு வந்து இறக்கி அந்த இடத்தில் முகாமிடப்பட்டு பயிர்கள் செய்யப்பட்டது, தண்ணீர் சுரந்தது, பாதுகாப்பானது. அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமாக எல்லோரும் உழைத்தார்கள். வந்தவர்கள் பேசிய மொழிதான் அரபு பாசை. அதிலிருந்து கற்றுக்கொண்டதுதான் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் பேசிய அரபு பாசை. அரபு பாசை அந்த மக்களிடமிருந்து வந்துதான் இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆன் அரபியிலே வந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித் தருகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சோதித்தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். சோதனை கடந்துதான் போனது. அல்லாஹ்வுடைய பரிசு அவர்களை சேர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் எந்த நபிமார்களாக இருந்தாலும் சோதனைகளும் அவர்களுடைய கஷ்டங்களும் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் வணக்கமாக அச்சுட்டாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு சோதனை இப்ராஹிம் நபியுடைய சோதனை தான். ஹஜ்ஜு மாதம் முழுக்க அதைத்தான் நினைக்கப் போகிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த சஃபா மலை மீது, மர்வா மலை மீது தான் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஓடி ஓடி இறங்குகிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் கொண்டு வரப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் நபியுடைய துவா கபூலாகுவதை கண்ணெதிரே பார்க்கின்றோம். அவர்கள் மீது கல்லறிந்த அந்த இடத்தில் கல்லறிகின்றோம். அவர்கள் இருந்த தங்கின இடங்கள் எல்லாம் நாமும் போய் இருந்து தங்கிவிட்டு வருகிறோம். அவர்கள் கட்டிய காபாவை நாம் தவாவு செய்கிறோம். அங்கே மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்று தொழுத இடம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே, இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதம் பதிந்த அந்த கற்கள் அடையாளங்களாக வைக்கப்பட்டு அந்த இடம், அந்த இடத்திலே ரெண்டு ரக்கா தொழுகிறோம். அந்த கஅபத்துல்லாவை ஏழு தவாப் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி நின்ற இடத்திலே நின்று தொழுகிறோம். இவ்வளவுக்கு அது பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்களுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுத்த பரிசு சகோதரர்களே. எனவே தியாகம் என்பது இந்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த சோதனைகளின் போது என்ன அல்லாஹ் நான் என்ன செய்து விட்டேன், ஏன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று ஈமானை பலகீனப்படுத்தக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை தான். உஹுத் யுத்தத்திலே கடுமையான யுத்தம் மீண்டு நிறைய சஹாபாக்கள் காயப்பட்டு 70 சஹாபாக்கள் ஷஹீதாகி குற்றுயிராக அரைகுறையாக சடலங்களாக அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் போனது. அடுத்து செய்து வந்தது மீண்டும் மக்காவில் இருந்து படை தயாராகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹுத் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா தோழர்களும் மீண்டும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள் என்று சொன்னபோது மனசிலே எந்த கசடும் இல்லாமல், மனசிலே எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி இப்னு கும்மா வெட்டிய வெட்டை தோல் புயத்தை கொடுத்து தாங்கி குழி விழுந்த காயத்துக்கு கட்டு போட்டவர்கள் அதே காயத்தோடு வெட்டுப்பட்ட மகனையும் அழைத்து கொண்டு, யார் ரசூலல்லா மீண்டும் யுத்தத்துக்கு நாங்கள் தயார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நின்று விட்டார்கள். ஆட்கள் இல்லை என்று தெரியும், அதனால் காயப்பட்டவர்களும் வந்து நின்று விட்டோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எண்ணி கண்கலங்கினார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராப்து சா, மறுமையான எழுதின ஒரு கிதாபு அஷ்ராப்து சா, மறுமையான

மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திஅல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு? நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு வருது, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பு வருது லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்சூர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில் மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன்ட ஈமான பாதுகாத்து கொள்வது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்து கொள்வது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கையை தொடர்ச்சியாக கண்டினியூவஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபெமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்புண்டு வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புண்டு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக்கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையேன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என் மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாமல் இருக்குதே, என் தொழில, என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான

0: ஒரு என்ன ஒரு சேலஞ்ச் ஆயிருக்குதே, பெரிய கஷ்டமா இருக்குதே என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும். ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்வா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது. குமிஞ்சிராதுன்னு விளங்குதா? விளங்குதுன்னு ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்றாங்கன்னா, கக்தில் லைலில் முஸ்லிமி. இப்ப நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா வருது, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தருது. அப்படியே சூரியன் போக முழுமையா டக்குன்னு டாக் ஆகுதா? எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதன் ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில் அதிகாலையில் மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவ உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளோ பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளை அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிக்கும் முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், யபீஉதீனஹும், வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்ற அதை அவனுக்கு தாங்கி கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்துலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னோட பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காட்டி அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லாண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அதில் ஒன்றும் சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும். அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, ஏண்ட மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி வஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃப்சதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானதுதான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும். என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், ஏண்ட ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அல் குர்ஆன்ல அறிமுகப்படுத்துறான். சூரத்துல் பக்காராவை நீங்க எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியூ ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னுக்காக ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால நீங்க போயிடாதீங்க. இன்னும் அதுவும் ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே. இந்த பச்சை என்றதை தமிழில் பாதிக்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவனோட மார்க்கத்தை விலை வாங்குவான். எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அகீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போறான், வழிகெடுக்க போறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள். சு இருக்குதே, பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்ப நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார். பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்டாயிருவார். லொஸ்டாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்டாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும். என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது, வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தானே சொன்ன, இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லை நான் எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்த அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான அறிவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான், எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி அதுலேயும் வளைஞ்சு வராட்டி அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார் இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பெணிதலாக முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தாலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான். எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அந்த கூலு அலல்லாஹி மாலா தாலமுன், அந்த கூலு அலல்லாஹி அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில் தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ரா சாதி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்ப கால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரி என்று சொல்லி சொல்லுவாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயதுஹுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி இன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா. இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவ மார்க்க இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹ்லிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆனை சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை எங்களோட தக்குவாவை எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபிஉனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா, ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா, சரி அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, உங்களுடைய இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகைதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களுடைய ஈம நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னையே முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி ஆவுனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரி எடுக்கணும்? இணையத்தை முன்மாதிரி எடுக்கணும். இணையத்தை நீங்கள் என்ன செய்யணும்? முன்மாதிரி எடுக்கணும். இணையத்தை நீங்கள் பின்பற்றணும். இதுதான் நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்லலாம். சூரத்து ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும்? மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும்? சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி, இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? எல்லோரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையில் தின்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாசுக்கு சொல்கிறார். இந்த ஹதீஸ் ஸஹீஹு முஸ்லிம்ல இருக்குது. அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க. சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது. மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டார். என்ன செஞ்சார்? இடது கையில் சாப்பிட்டார். வேறு வேறு ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யார்? ஷே ஃபைன் ஷெய்தான் குழு வயசபு பிஷிமாலிகி சஹீஹ் முஸ்லிமோட கூட அறிவிப்பு. ஷெய்தான்னா என்ன செய்கிறான்? இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹதீஸ், ரியாதோ சாலிஹின்லாம் வருது தானே. என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க? என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா? நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும். அப்போ தானே சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆ குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹோட வாழ்க்கையில் பறக்க செய்வானா? என்னது குல் பியமீனிக் ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நாம் அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு தொலையட்டும், சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன குள் பியமீனி வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், லா அஸ்தத்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா, நல்ல ஏலும் ஆனால் எனக்கு ஏலா. மாமன் அழகு இல்லை கிபிர், இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா? இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமை இருந்தாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புகையலாது, கட்டுகளாவது லாயதுகுலுல் ஜன்னத மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா? அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை, இல்லை இல்லை இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை, கிபிர்னா என்னது? ப்ரவுட் தானே, ஆ பெருமை. பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. இது யாரோட அடிக்கிற பெருமை? அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா? அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா? இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை? அல்லாவோட அடிக்கிறாங்களா? யாரோட அடிக்கிறாங்க? யாரோட அடிக்கிறாங்க? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை? மனிதர்களோட அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா? கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்கறது, தாழ்வாக பார்க்கறது, கீழ்த்தரமாக பார்க்கறது, சீப்பாக பார்க்கறது, இதுதான் மனிதர்களோட அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து? குல் பியமீனி, வலதுகரை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சு, தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது? பெருமை. சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம், அடே சரி வலது கையில் தின்ன, இடது கையில் தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது? சுண்ணா என்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹ்விடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணா தான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே இன்றைக்கு அப்படி தான் நம்ம முடிறேன். நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது? செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா? இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏழாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமாரஃபாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹா கை அப்படியே சுகையா போயிருச்சு. இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காம கேர்லெஸ்ஸா பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையா இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியே இல்லையா? சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறு தான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலாலஹாராம் பேசிக்கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது அப்படி தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்ன என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குரான் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன்சலல்தும் மிம்பாதி மாஜாக்குமுல் பையினாத் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்கன்னு இரண்டு இடத்துல சொல்லுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கண்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதாவை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தலா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேறு யார் சொல்லுங்க, ஹதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க லம்ஹா, அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹுவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடய அவர் வெளியே போனாருமா, இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது, சஹீஹ் புகாரில் எடுத்து நான் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவ வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாம வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சரியான கூட, வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன், அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட் மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளவரால் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை. அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும், ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னு தொடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார், ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹா வந்தேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க, என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை, ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹாட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்காள ரசூல்லா தண்ட தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன் தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும். எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்க வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோர் இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபி சதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இப்படி உட்காரதுக்கு என்ன சொல்லி, சம்மணங்குட்டி உட்காரதா, சம்மணங்குட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபி சதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் யாரு, அவட மாமனார், என் மாமாட அந்த கால் விரலில் இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்டமாய் வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹா அப்படி செய்கிற ஆளுண்ட அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வர ஆளுண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமானில் பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழி தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவாக வாழ்கிறானேண்டா, தந்தையாக இருக்கிறானேண்டா, தாயாக இருக்கிறேன் என்று சொன்னான், ஒரு குடும்ப கட்டமைப்பில் வாழ்கிறானேண்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவாக இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்களில் தெளிவாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கள் தானே சொல்லுவோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தார், ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தார், சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறார், தொழிலாளியாக இருந்து தந்தை திறமையை காட்டியிருக்கிறார், நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறார், சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான் நாம தானே சொல்கிறோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயார் இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேனு கேட்டீங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேற அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையில. உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா? என்ன அவங்களுக்கு வேணும் என்னது? நான் தூங்கி எந்திருக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்க கூடாது, அடிச்சு போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எலும்ப கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்டெல்லாம் அடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும். அதை விட அப்போ அலிரலியலான வஃபாத்துக்கு பிறகு அலிரலியலாத்தால் அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியலாவுடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலையும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே, அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே, அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு தான் தூங்கினீங்கன்னு தெரியும் அவர் சொன்னார், அந்த நைட்லேயும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு, அந்த நைட்லேயும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தாராரு அப்படியே இருந்து, நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லித்தராரு அப்படியே இருந்தாங்க, அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசில் மதித்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினாக பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால் சொல்கிறது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்னை வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்கிறத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராபுன்னு சொல்றது, என்ன சொல்றது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏன்னா வாப்பா பெச்ச வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்கிட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு, ஆ இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா, இவ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு, அவள் உண்மையிலேயே அலிர எல்லாத்தாலாக்கி குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்கிறத விட என்னைய அபு துராப், அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளை இல்லை, ஆய் ஃபாத்திமா அலிலாவோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு, அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு, அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்கள், என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல் ஏண்ட பாசத்துக்குரிய மவள நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா, ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான்லாம் சொல்கிறது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், செல்லம் வச்சது யார, மகள் எடுத்தாலும் வெட்டுவேன், அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க மகன் அலிரலியலாத்தால அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு, அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பை அழிப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூ துராப். அவர் சொல்றாரு எனக்கு ஏண்ட பேரை விட என் மாமா எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பற்றி கேட்டால் என்ன இருக்கு நிலைமை? ஆ மாமா அவங்களோட அன்பாக நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா. மறக்க இயலாத அன்பா இறக்கமா? ஆ உங்களையே நீங்கள் மறந்து மாமாவை மெச்சி சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை சொல்லுங்கண்டா. இல்லையா தலையாட்டிடவானா? படத்தில் பிறஜே பிரச்சனையாக போயிடும். ஏன்னா இலகினா அவன் நான் என்ன சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன், எங்கட வாழ்க்கையில் முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் எங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களோட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார்? யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? இப்ராஹிம். யார்? நபியே நீங்கள் இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூலாக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன? சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்கிறான்? உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தார். இன்னொரு அர்த்தம் இருக்குது, சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யார்? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனால் அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோடு ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடலாக வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இப்போ இந்த ஊருக்கு போகிறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆ ஃபனதர நத்ரதன் ஃபின்னு ஜூம், ஃபனதர நத்ரதன் ஃபின்னு ஜூம் என்று சொல்கிறது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன். டீப்பாக யோசித்தார், இப்படி கூப்பிட்டத்தோடையே யோசித்தார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார்? காலை இன்னி சகி, எனக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்கள்லாம் போங்க. என்னத்துக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு நான் எங்களுக்கு. இன்னைக்கு எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான். எதில் பொய் சொல்ல மாட்டான்? சிரிக்கிற விதத்தில் கலந்து கலந்ததில் இல்லை, இப்படித்தானே போகக்கூடாதுதான், மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா? என்னத்தான் இருந்தாலும் ஆனால் அவங்க அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு பொய் சொன்னார். அதில் ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார். அதில் ஒன்று, நாங்கள் அதை ஒரு பொய்யை சொல்லியாவது சிறுக்கில விதத்தில் கலந்து கொண்டா என்ன? சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்யை சொல்கிறேன், நான் ஒரு சிறுக்கில் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்காகி நான் ஒரு பொய்யை சொல்கிறேன், என்ன ஆயிர போகுது? என்ன ஆயிர போகுது? ஒன்று ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதத்தை அல்லாத்தில் சொல்கிறான் ரசூலுக்கு எப்படி? ஹத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க. இப்ராஹிம் ஹனீஃபா, மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழ
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம் மாறுவோம். அல்லாஹுத்தால அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மவுத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூரல் கேட்பீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك.

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ்,

தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة. يا الله محمد صلى الله عليه وسلم கே வசீலா என்ற சொர்க்கத்தை கொடு يا الله. சகோதரர்களே, صلى الله عليه وسلم தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணித்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார், நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன். லைலா மஜ்னூன், மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார், நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன்? சுவரின் மீதுள்ள அன்போ, நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன்? அங்குதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தி இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

திக்ராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துவாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய கால

பார்த்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது சானி, முஹம்மது சாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள். பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார். கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃதஹிர் வர்ருஜிஸ ஃஹஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்கிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன், கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும் என்றால் எழும்புங்க நபியே, எழும்புங்க. எழும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது,
இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த நான்கு பேர்தான், இந்த நாலு பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த நான்கு பேர் சகோதரர்களே, இந்த நான்கு பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத் அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40ஆக மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் ரெண்டு கூட்டமாக இருந்தார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த நாலு பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப் அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூடும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூடும். இது ஏனைய மனைவிமார்களுக்கு கோபம். எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹுன்னா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது,
வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வகை இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட மனைவிமார்கள் உடல்ல? ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜைனப் நீ போய் பேசு. ஜைனப் பின் ஜஹ்ஷ் வராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ் நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜைனப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால ஒன்றும் பேசல். அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ. நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார் தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்கு தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்கு தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான்.

0: لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ் முழு குடும்பத்தையும் சபித்தான். இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலகவும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொலை கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூ லஹபுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா. ஒரு பொம்பளை பிள்ளை துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை பிள்ளை. அல்லாஹ் அபூ லஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப. உனது செல்வமோ, நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூ லஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவ மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூ லஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் தானே அபூ லஹபுட மகள் சொன்னாங்க. துர்ரா ரசூலுல்லா கிட்ட போயிட்டு, யா ரசூலுல்லா, என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லே ஏறிட்டான். மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுது. நாங்கள் சொன்னாங்க, ஸ்ரீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு பிள்ளை சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல் அந்த சூரால அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபு சுஃபியானுடைய தங்கச்சி, அபு சுஃபியானுடைய தங்கச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான், உனக்கும் நாசம்தான். இவ என்ன செய்யறா? இவட தொழிலே முள்ளெடுத்துட்டு வார, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்தில், அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசைய ஊட்டி, சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது. இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க, ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாஹோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுத்தி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபூ தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூப்பிட்டார். இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நீங்கள் வலது கையில் கொண்டு வந்து சூரியனை வைங்க, இடது கையில் சந்திரனை வைங்க, ஆனால் இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபூ தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபூ தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசி பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றுமல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கடா தூக்கம் வராது, என்ன லடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்கா வாசிகளை தனித்தனியே ஜோடியாக போட்டிருக்கலாமே, மதீனா வாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மதீனா வாசியையும் ஒரு ஆளை ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, நபி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை உட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ் வைத்து செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்போ இனி ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத் 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னென்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாசியை போய் சந்தித்தார். நஜாசியோட பேசி பேசி நஜாசியை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45 வயது, சஹாபாக்களுடைய 2 ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46 வயது. துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உமர் ரதியல்லாஹன் அவர்கள் யார்? ஆனால் உமர் ரதியல்லாஹன் அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹன் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபறு வெட்டினார்களாம், கபறு வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம், அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹன் அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹன் அவர்கள் ஜாகிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான், ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரதியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரதியல்லாஹுவன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரதியல்லாஹன் அவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரதியல்லாஹன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹன் அவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹன் அவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரதியல்லாஹன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள் குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹன் அவர்களுக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், 3 சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னார்கள், மகளே உங்களுடைய வீட்டுக்குள் 3 பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது சந்திரன் நான், 3வது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரதியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை குப்பா இருக்குதே பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டார், சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரதியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உடனே முஹம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஆண்டு ஹைபருடைய யுத்தம் நடந்தது. அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரதியல்லாஹு அவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காஃபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரர்களே, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. 100,000,000 முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கும் மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோடு சேர்ந்து கம்பி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சொல்வது ஷுஐப் அபி தாலிப் என்று. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை அப்படியே ஜெயிலே அடைத்தார்கள். ஜெயில் மாதிரி ஆக்குறதுன்னா பொருளாதார தடை, முதலாவது அதாவது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல, யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய இயலாது. ஏன்னா மக்களை வெல்லாம எதுவுமே இல்லை. கோதுமை வரணும் மதீனால இருந்து அல்லது ஷாமில் இருந்து தான் கோதுமை எல்லாம் வரணும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வசதி ஒன்றும் இல்லை. சொல்கிறாங்க அந்த காலம் இலைய தண்ணியில் நினச்சி சாப்பிடுவாங்க. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எங்களுக்கு டாய்லெட் போகும் எப்படி தெரியுமா, ஆடு மாட்டுக்கு போகுமே இலைய திண்டா, அதுபோல தான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47, 48, 49 சகோதரர்களே அடைச்சி வச்சிட்டான், அடைச்சி வச்சுட்டாங்க. உள்ளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும், எழுதி காபத்துள்ளால் தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தால் அந்த காலம் காபத்துள்ளாக்கு முழு உலகத்தில் இருந்தும் மக்கள் வாரும், போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே இருந்தான். இதில் முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ரத் தௌசி ரழியல்லாஹு அன்ஹு. யமன்ல இருந்து வந்திருந்தார், பெரும் கவிஞர். ஒரு பஞ்சொண்டை கொடுத்தாங்க துஃபைல், இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன், நான் கேட்டு பார்ப்போமேண்டு காதிலேந்து பஞ்சு எடுத்தது தான் ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது. உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துச்சு. சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன் யா ரசூலுல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்போ போனவர் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ்னா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது. சொன்னாங்க, ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும். சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட, இது என்ன, இது திரும்ப சொல்லு. இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. 3வது தடவை சொல்லக்குள்ளே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், 3வது தடவையிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்கள் வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஆனால் அவன் மூத்தா போய்த்தான், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மூத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேருடைய சக்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 பேருடைய சக்தி சொர்க்கவாதிகளுடைய. ருக்கானா சொன்னால், சண்டை பிடிப்போமா, ஓ சண்டை பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே போட்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துட்டான். ருக்கானா சொன்னார், நான் ரெடி இல்லை, திரும்ப ரெடி ஆகும். ஆ சரி, ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப எல்லாம் ரெடி ஆனதுக்கு போகிறோம், திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி போட்டு அப்படியே கீழே போட்டு மேலே உட்காந்தான். அவர் சொன்னார், இப்பயும் ரெடி இல்லை. 3வது தடவையும் அதுதான், ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசூலுல்லா. ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லா இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படியெல்லாம் இஸ்லாத்தை பரப்புனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும், அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்க வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான், அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதன் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இன்தல்லாஹ். பெரியப்பா, கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹிடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசுல இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் கடைசி தண்டனை. அபூ தாலிப் மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாதம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசுல கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளைவு. ஒரு நாள் இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஒஃபாத்தாகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், 1 மைல் ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது, விடுவாங்களா? அபூ தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்கால இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஸைது இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஸைதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி போறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை, தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் சகீஃப் கோத்திரம். சகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த சகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமா இவத்தாரிக் சூறாவை ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான். வஸ்ஸமா இவத்தாரிக்

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: யந்துரில் இன்சானு மிம்ம குலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார். நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. தாயிஃப்ல ஓதி காட்டாம், யக்ருஜு மிம் பைனி ஸுல்பி வத்தராயிது. அந்த தண்ணீர் உனது வாப்பாவுடைய முதுகந்தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்சனம்புகளுக்கு மத்தியிலிருந்தும் வந்த தண்ணீர் அது. இப்படி படைத்த அல்லாஹ், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். நீ மௌத்தானதற்கு பிறகு உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தி உள்ளவன். ஒரு தண்ணீர் துளியால் உன்னை படைக்க முடியுமென்றால் உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தி உள்ளவன். யௌம துபுல சராயிர், ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது, ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது. இந்த நாளையில் ஃபமாலஹூ மின் குவ்வத்தின் வலா நாசிர், எந்த விதமான பலமோ எந்த விதமான உதவியாளனோ உனக்கு இருக்க மாட்டான், நீ தனியத்தான். மழையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இன்னஹு லகவுலுன் ஃபஸல், இது மாத்திரம்தான் உண்மையான விடயம். வமா ஹுவா பில் ஹஸல், இது ஜோக் இல்லை, இது இதுல விளையாட்டு இல்லை. ஓதி காட்டுறான், அவ்வளவை மோதி காட்டி நிறுத்தியதோடு தொடங்கி நாங்கள் கல்லடிக்கிறதுக்கு. தாயிஃப்ல இருக்கிறது செங்கல்லோ சீமந்துக்கல்லோ இல்லை, தாயிஃப்ல இருக்கிறது கருங்கல், மலக்கல். மலக்கல் அடிச்சா ஸைது பின் ஹாரிதா முன்னால ஓடுறார், பின்னால ஓடுறார், நபிய பாதுகாக்க முன்னுக்கு போறார், பின்னுக்கு போறார், அடி உழுவுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் ரத்தம். இவ்வளோ முபாரக்கான நபி, உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுது. அல்லாஹ் தான் பதுவா செய்வார், நபி ஒன்றுமே செய்ய மாட்டான், நபி ஒன்றுமே பதுவா செய்ய மாட்டான். ரத்தம் ஓடுது முழு உடம்பால். சகோதரிகளே, உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெத்தியால ரத்தம் ஓடுது, அங்கால பல்லால ரத்தம், முழங்கால ரத்தம், நபிக்கு நடக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதே இதை விட எப்பயாவது கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி அவங்க சொன்னாங்க, ஓ தாயிஃப்ல, தாயிஃப்ல அப்துபுன் யாலீல், இஸ்லாத்து சொன்ன போன நேரம் அடிச்சு அடியிருக்குதே, வாழ்க்கையில நான் பட்டதில்லை. சகோதர சகோதரிகளே, ரத்தம் ஓடுது மேலெல்லாம். ஜெயிது பின் ஹாரிதா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிக்கணும். உண்ட நாங்க அங்கால மனைவி மவுத், இங்கால பெரியப்பா மவுத், வயசு வேற, இது கிடையாது 50, உடம்பெல்லாம் காயம் வேற. சகோதரிகளே, அடிச்சா அவங்க உடல்ல, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியப்பட்டுட்டு அப்படியே போனாங்க. ருத்துபா ஷைபாவுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தாயிஃப்ல, அப்படியே போய் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்தான். உத்துபாவும் ஷைபாவும் ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, கஷ்டம் பார்க்க இல்லாம கிரேப்ஸ் கொலை உண்ட தட்டுல வச்சு அப்படியே ரசூல்லாக்கு அனுப்புறாங்க. ஆனா விரோதிகள் ஷைபா, ஜெயிது பின் ஹாரிதா ரதியல்லாஹு சொல்றாங்க, கிரேப்ஸ் தட்ட கொண்டு வரார் அத்தாஸ், அத்தாஸ் என்ற வேலைக்கார் அடிமை. கிரேப்ஸ் தட்ட வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸோட பேசினாங்க. அத்தாஸ்ட கேட்டாங்க, நீ எந்த ஊர்? அவர் சொன்னார், நான் நைனவா. நெய்னவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவங்க சொன்னாங்க, அவரும் நானும் நானா தம்பி சகோதரர்கள், அவரும் ஒரு நபி, நானும் ஒரு நபி என்றதோட இப்ப அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்களுக்கு கஷ்டம் கவலை, ஆனா அத்தாசுடைய இஸ்லாத்தோட நபிக்கு இப்ப சந்தோஷம் வந்துச்சு. அத்தாஸ் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை காலை எல்லாம் அப்படி முத்தமிடுறார். அங்கால இருந்து பார்த்த ஷைபா கேட்டான், அத்தாஸ் உனக்கு என்ன பிடிச்சிட்டோ, உனக்கு என்ன பிடிச்சிட்டோ? அத்தாஸ் சொல்றார், இவர் யார் தெரியுமா? அல்லாஹ் ரசூல், இவர் நபி, இவர். அத்தாஸ் சொல்றார், சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபிலே பட்ட அடி, தாயிஃபுடைய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன், இதற்கு பிறகு வராது. அதற்கு பிறகு நபி அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுதுதான் மத்த நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதிகமான காலத்துக்கு பிறகு உர்வத்தி இப்னு மஸ்ஊத் அத்தகஃபி ரழியல்லாஹு அன்ஹு, இவர் தாயிஃபை சேர்ந்தவர், இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், யா ரசூலல்லா, தாயிஃபை நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். நபியவங்க சொன்னாங்க, அதை மட்டும் செஞ்சிடாதே, தாயிஃபில் நான் பட்ட அடி நான் வாழ்க்கையில மறக்கல, நீ அதை மட்டும் செஞ்சிடாத. அவர் சொன்னார், யா ரசூலல்லா, நான் ஒரு தலைவர், நான் தாயிஃபில் ஒரு தலைவர், நான் நான் தூங்கினா கூட என்னை வந்து எழுப்பாட்ட மாட்டான். அப்படியே அவங்க சொன்னாங்க, உருவா கவனம். உருவா வந்தார் தாயிஃபுக்கு, கூளை கூரைக்கு மேலே ஏறினார், கூரைக்கு மேலே ஏறி சொன்னார், தாயிஃபு மக்களே இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். சொன்னது மாத்திரம்தான், கல்லெடுத்துட்டு வந்தாங்க. முழு பேரும் உருவாவை அடிச்சே கொண்டான். அப்படி அவங்க சொன்னாங்க, உருவா எனது உம்மத்துடைய சாஹிபு யாசின், யாசின் சூறால் இருக்கிறது, ஹபீபு நஜ்ஜா, ஹபீபு நஜ்ஜார கல்லறிஞ்சே கொண்டான். அதே போல என்னுடைய உம்மத்துடைய எனது சமூகத்துடைய சாஹிபு யாசின் உருவா. ஏனென்றா அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு அநியாயக்காரனுக்கு கல்லறிஞ்சு கொள்றது, அப்படித்தான் மௌத்தானாலும் கபருக்கும் கல்லடிக்கிற பழக்கம் இருந்தது. தாயிஃப்ல ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால், ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால் சமூக

ஹுனைன் யுத்தம் தாயிஃபில் நடந்தது. சகோதரிகளே, ஹுனைன் யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு வெற்றி, தாயிஃபும் சஹாபாக்களுக்கு வெற்றி. தாயிஃப் இஸ்லாத்துக்கு வரும்படி சொன்னாங்க. சொன்னாங்க எங்களால் வர இயலாது, யுத்தம் செய்வோம் என்று. யுத்தத்தில் அவ்வளோ பெண்களும் கைதிகளாக பிடிபட்டான். அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் தாயிஃபுக்கு கவர்னராக இருந்தார்கள். மதரசாவை உருவாக்கினார்கள் தாயிஃபிலே. தாயிஃபிலே குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். தாயிஃபிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் தனது கடைசி காலம் வரைக்கும் தாயிஃபிலே சேவை செய்தார், தாயிஃபிலே சேவை செய்தார். சகோதரிகளே, நபியுடைய அந்த கனவை பாருங்கள். அப்துல்லா பின் அப்பாஸுடைய கடைசி நேரம் ஜனாசா குளிப்பாட்டி கவன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அப்படியே கவனுக்குள் புகுந்தது. எல்லோருமே பறவையை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் ஒரே ஒரு சத்தம்தான் கேட்டது, யா

வதுஹுலி ஜன்னதி. அமைதியான ஆத்மாவே வா, அல்லாஹுடம் வா, சொர்க்கத்தின் பக்கம் வா. பரவ கிடைக்கல சகோதரிகளே, சத்தம் மட்டும் வருகிறது. ஏன்? தாயிஃபை இஸ்லாமிய ஊராக மாற்றியவர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவருடைய மதரசாவில் அங்கு ஓதிய ஒருவர் தான் முஹம்மத் பின் காசிம். முஹம்மது பின் காசிம் யார் தெரியுமா? சின்ன பிள்ளைவர், 17 வயசு. 17 வயசு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், பனு உமையாக்களுடைய காலம். முஹம்மத் பின் காசிமை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாலிபன் தான் இந்த உலகத்தின் கிழக்காசியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்து கப்பலிலே ஏற்றினார்கள். நீ இந்து சமுத்திரத்துக்கு செல். சிந்து நதி ஊடாக இந்தியாவிலே வந்திறங்கினார் இந்த முஹம்மத் பின் காசிம். 17 வயதிலே முல்தான் பகுதியிலே இந்தியாவுக்கு வந்த முஹம்மத் பின் காசிம் சகோதரர்களே, 24 வயதாகும் பொழுது முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நகரமாக ஆக்கிவிட்டு 24 வயதிலே தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறியது தாயிஃபில் பிறந்த ஒரு மகான், தாயிஃபில் பிறந்த ஒரு வாலிபன். நபி அவர்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை அழிச்சிருந்து பதுவா செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு, அதாவது இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உருவாகி இருப்பாரா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விடயங்களும் தூர நோக்கமாகவே இருந்தது. அந்த முஹம்மத் பின் காசிம் தான் இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணியாக இருந்தார். அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறார்கள், நமது வாலிப வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். ஏன்? 17-18 வயது என்பது வெறும் விளையாட்டு வயதாக நாம் பார்க்கக்கூடிய காலம். ஆனால் அன்றைய காலம் சகோதரர்களை உருவாக்கினார்கள் சமூகத்தில் பிள்ளைகளை. இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து போகிறார்கள். அடிபட்டு கர்னுல் மனாசில் என்ற இடம் இருக்கிறது தாயிஃபிலே, அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது. கர்னுல் மனாசிலை அடைந்த பொழுதுதான் மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. يا الله எனது பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ்? ஏன்? நபி அவர்களுடைய குணம் இதுதான் சகோதரர்களே. சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அன்பு வைப்பதற்கான ஆக முக்கியமான காரணம் இதுதான். 10 நாள் தாயிஃபிலே தங்கியிருந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது தாயிஃபை விட்டுவிட்டு கர்னுல் மனாசில் வழியாக அப்படியே மக்காவுக்கு போனால் மக்காவுக்குள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்தில் எப்படி விசா சிஸ்டம் இருக்கிறதோ இதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. நபி அவர்கள் அஹ்னஸை அழைத்தார்கள், விசா தா, அனுமதி தா மக்காவுள் வருவதற்கு. சொன்னால், தரமாட்டேன், மக்காவுக்குள் உன்னால் வர முடியாது. ஒரே முறை மனிதர், அதாவது ஜுபைர் பின் முத்இம் என்ற ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் பாதுகாவல் தருகிறேன் என்று தனது முழு பிள்ளைகளையும் ஆயுதங்களோடு எடுத்து வந்து

அல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவுக்குள் அனுமதித்தார். நபி அவர்கள் மக்காவுக்கும் வந்துவிட்டார்கள். இப்பொழுது அந்த அடிபட்ட காயத்தோடு நோயால் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட வரலாறுகள். சகோதரிகளே, நீங்கள் எடுத்து படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம். நபி அவங்களுக்கு இப்போ ஆசை வந்துச்சு, இப்போ வாக்கு தந்துட்டாங்களே. நபி அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் விரலை மட்டும் காட்டுங்க நபியே, நாங்கள் சந்திரனை ரெண்டாக பிளக்குவோம். சகோதர சகோதரிகளே, முழு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது சஃபா மலை அடிவாரத்தில் மக்கால ஒரு மலை இருக்குது, அதாவது ஜபலு அபி குபைஸ். ஜபலு அபி குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது மக்கால. அபி அவங்க முழு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, சந்திரனுக்கு அப்படியே விரலை காட்டினாங்க. சந்திரன் உடனே ரெண்டாக புழக்க தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் பொழந்து இப்ப ரெண்டாயிட்டு. இன்றைக்கும் போய் பாருங்க, சந்திரன்ல இந்த ரெண்டா பொழந்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கு. சந்திரன் பொழந்து ஒரு பகுதி ஜபலு அபி குபைஸுக்கும், இன்னொரு பகுதி ஜபலு குஐகான், இந்த ரெண்டு மலைக்கடையால பிரிந்தது. உடனே ஒத்தன் கத்தினான், இதுதான் முகம்மதுடைய ஆகப்பெரிய சூனியம் என்று கத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் இந்தியாவுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்த பொழுது மலபார் மன்னன், மலபார்ண்டா கேரளா மன்னர், தனது மனைவியோடு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. இதை பார்த்த மன்னன் சொன்னான், ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்திலே நடந்திருக்கிறது, சந்திரன் இரண்டாக பிளந்து சேர்ந்தது, இதை அறிந்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் அனுப்பி வைச்சார். அந்த ரெண்டு பேரும் தேடி தேடி உமர் ரதியல்லாஹுடைய காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் மக்காவுக்கு. சகோதரிகளே, ரெண்டு பேரும் செய்தியை கேள்விப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஒமான் வழியாக. அதிலே மஸ்கட்டிலே ஒரு ஆள் வஃபாத்தாகிறார், மற்றவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். மலபாருடைய மன்னன் இஸ்லாத்தை தழுவினான். சகோதரிகளே, இதில் இன்னொரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யும் முயற்சி இருக்குதே, அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதார். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மக்காவுடைய காபிர்கள் ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, அல்லாஹ் நபி அவர்கள் தாயிஃபில் பட்ட கஷ்டத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த நாடினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர் சீனா மலையடிவாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா ஃபஹ்லஅன அலைக் இன்னக பில்வாதில் முகத்தசி துவா. மூசா, செருப்ப கலத்துங்க, கண்ணியமான கால்வாயிலே நீங்கள் நிற்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசியது 10 வார்த்தைகள் தான் பேசினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு. பேசும் பொழுது கடைசியாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் நான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார் இப்பொழுது. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் கிதாபு தவ்வாபினிலே எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு படையை அனுப்பினான், முதல் படை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னை விட்டு என்ன. ரெண்டாவது படை வந்தது, மூன்றாவது படை வந்தது, 10வது படை வந்த பொழுதுதான் மூசா சஹிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயசு, அல்லாஹ்
தாயிபிலே பட்ட கஷ்டத்துக்காக நபி அவர்களை சந்திக்க நாடினான். நபி அவர்களை அழைத்து வரும்படி சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது தங்கச்சியுடைய வீடு உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநுசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்குகிறார்கள், வாசலால் வரவில்லை, கூரையால் இறங்கினார்கள். கூரையால் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரெண்டாவது தடவை பைபாஸ் ஆபரேஷன் செய்கிறார்கள். நபியுடைய 4 வயதிலே ஆபரேஷன் நடந்தது, இப்பொழுது நபியுடைய 50வது வயதிலே ஆபரேஷன் செய்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள், ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இருதயத்தை வெளியே எடுத்தார்கள், தங்க பிளேட்டிலே வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவினார்கள், இருதயத்தை கழுவினார், வைத்தார், தைத்தார், முடிந்தது ஆபரேஷன். சகோதரர்களே, நபி அவர்களை ரெடியாக்கினார்கள், வாங்க போவோம். வாகனம் கொண்டு வந்திருந்தார் புராக், புராக் கொண்டு வந்திருந்தார். சகோதரர்களே, புராக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 300 ஏற்றினார். நபி அவர்கள் வாழ்நாளில் 36 பேரை தனது வாகனத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். உலமாக்கள் எப்படி தேடியிருப்பார்கள் என்று பாருங்கள். 36 பேரை தனது வாழ்நாளில் தனது குதிரையிலும் கழுதையிலும் நபி அவர்கள் பின்னால் ஏற்றியிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அல்ல, அவரும் பின்னால், புராக்கிலே பின்னால். புராக்கில் ஏறிய பொழுது புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை விளங்கி சகோதரர்களே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் ஏறுவது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக் மக்காவிலிருந்து பிரயாணத்தை தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுபஹா

0: மக்காவிலிருந்து புராக் பாய தொடங்குகிறது. எவ்வளோ கால் வைக்கும் என்றால் கண் பார்வை எவ்வளோ தூரம் செல்லுமோ அதனுடைய முதல் எட்டு புராக்குடைய எட்டு. புராக் என்பது கழுதையும் அல்ல குதிரையும் அல்ல. சகோதர சகோதரிகளே, அந்த காலத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அதாவது பலஸ்தீனுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு மாதம் எடுக்கும். ஒரு மாதம் செய்யக்கூடிய பிரயாணத்தை சில வினாடிகளிலே கடந்தது புராக். மேலால் போகும் பொழுது நபி அவர்கள் கீழே உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். பலஸ்தீனை அடைந்தார்கள் சகோதரர்களே. பலஸ்தீனுக்கு அல்லாஹ் நபி அவர்களை புராக் மூலம் கொண்டு வந்தார். பலஸ்தீனை நெருங்கியதோடு பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனுடைய மண்மேட்டிலே இருக்கிறது. பலஸ்தீனுடைய கபருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்குள் நபி அவர்கள் நுழைந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுழைந்தார்கள். புராக்கை கட்டினார்கள். அல்லாஹ் முழு நபிமார்களையும் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரகாத் தொழுவித்தார்கள். தொழுவித்ததற்கு பிறகு பலஸ்தீனில் இருந்துதான் மிஅராஜ் சென்றார்கள். சகோதரர்களே, மிஅராஜ் இஸ்ரா என்பது இரவு பிரயாணம். மக்காவிலிருந்து மதீன் அதாவது பலஸ்தீனுக்கு நபி அவர்கள் சென்றதனுடைய பெயர் இஸ்ரா. பலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து ஏழாவது வானத்துக்கு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களே, அதற்கு பெயர் தான் மிஅராஜ். மிஅராஜ் சகோதரர்களே, பலஸ்தீனுடைய முக்கியத்துவம் இதிலே தான் விளங்குகிறது. பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய பூமி அது. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா வாழ்ந்த பூமி. சாராவுடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கும் இடம் பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலம். அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து உயர்த்தப்பட்ட இடம் பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பலஸ்தீனுக்கு எடுத்து செல்கின்றார். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி 16 ஆண்டு முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் கிடைத்தது, முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது. 16 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 490 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையிலே பலஸ்தீன் இருந்தது. ஹிஜ்ரி 492 ஆண்டு 80,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 492 ஹிஜ்ரி 580 வரைக்கும் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த காலத்திலே ரிஜினல் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் இருந்தான். இவன் சத்தியம் செய்தான், பலஸ்தீனை நாம் பிடித்து விட்டோம், அடுத்த கட்டம் மக்காவை பிடிப்போம், காபாவை பிடிப்போம், அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹுடைய கபரை தோண்டி எடுப்போம். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மேதைதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ நோன்புகள் கலா அவருக்கு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த நபி அவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த பலஸ்தீனை கைப்பற்றி முஸ்லீம்களுடைய கையில் கொடுத்து விட்டு தான் நான் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, இதே கவலையில் திரிந்தார் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாதிபதி தான் நூருத்தீன் ஜங்கி. நூருத்தீன் ஜங்கி ஹிப்பீன் என்ற இடத்திலே யுத்தம் செய்து வெற்றி கொண்டார். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் கையிலே கொடுத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி இரவு பகலாக முயற்சி செய்து ஹிஜ்ரி 580களிலே பலஸ்தீனை கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து திரும்ப எடுத்தார். எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100,000 கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுக்குள் இருந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய விசால குணம் இதுதான். சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவனை கூட கொலை செய்யக்கூடாது. 80,000 முஸ்லீம்களை கொண்டார்கள், ஆனால் நாம் பழிக்கு பழி வாங்க மாட்டோம். இஸ்ரேல் 10 நாளும் தண்ணி ஊற்றி அதை அணைப்பது, உதவி செய்வது என்பது முஸ்லீம்களுடைய குணம். அது முஸ்லீம்களின் குணம். இஸ்ரேல் 10 பொழுது அதை அணைப்பது முஸ்லீம்களுடைய குணம். ஆனால் ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை கொன்று குவிப்பது யூத குணம். அது சகோதரர்களே, யூத குணம் குணமாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவரை கூட கொலை செய்யக்கூடாது, அவ்வளோ பேரும் போங்கள் உரிமை. இவ்வளோ பெரிய விடயம். சலாஹுத்தீன் அய்யூபியை வணங்கினார்கள், ஒரு முஸ்லிம் தலைவர் இப்படியா? ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், 3 பேரை நான் கொலை செய்வதாக நேர்ச்சை செய்தேன், அவர்களை எனது கையால் கொள்ளுவேன். நான் முதல் ஆள் ரிஜினல் வா, உன்னை கொள்ளுவதற்கான காரணி நீ செய்திருந்தாய் சத்தியம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை தோண்டி எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று, அதற்காக நான் உன்னை கொள்கிறேன் என்று வாளை எடுத்து கழுத்தை வெட்டினார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அந்நதவி ரஹ்மஹுல்லா தனியொரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவரை பற்றி. இவரை பற்றி தனியொரு கிதாபை எழுதினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி காலா காலம் வரும் முஸ்லீம்கள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரிகளே சகோதரிகளே, 1946 பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை யூதர்கள் பிடித்தார்கள். பிடித்த சமயம்தான் அந்த யூத தலைவன் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் திமிஷ்கிலே இருக்கிறது, கபரடியே வந்து தனது பூட்ஸால் உதைத்தான். உதைத்து சொன்னான், சலாஹுத்தீன் உனது காலம் செத்து விட்டது, இப்பொழுது பலஸ்தீனை நாம் பிடித்திருக்கின்றோம். கபரிலே உதைத்தான். கணியத்துக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசி காலம் பலஸ்தீன் முஸ்லீம்களுக்குத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அங்குதான், தஜ்ஜால் கொல்லப்படுவது அங்குதான். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி. கடைசி காலத்துடைய அடையாளம் ஒரு நெருப்பு முஸ்லீம்களை தரத்தும். தரத்தி தரத்தி தரத்தி சகோதரர்களே, பலஸ்தீனை எல்லோரும் போய் சென்றடைவார்கள். பலஸ்தீன் தான் அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன் தான். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள். அனைத்து நபிமார்களும் தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றினார்கள். புராக்கிலே ஏற்றி புராக் மிஅராஜ் செல்கிறது, வானத்தை நோக்கி பிரயாணம் செல்கிறது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வானத்து கிட்ட சென்ற பொழுது உலகத்திலிருந்து மிஸ்குடைய அத்தர் வாடை வானத்தை நோக்கி அடிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இது என்ன வாடை இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஃபிரௌனிடம் இருந்த ஒரு பெண், அதாவது ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண். வரலாற்றிலே பெயர் கிடையாது, அதாவது மாஷிதா என்று சொல்லுவது. மிஷ்த் என்றால் அரபிலே சீப்பு, மாஷிதா என்றால் முடிவாரக்கூடிய பெண். ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண் தான் மாஷிதா. அந்த பெண்ணிடம் இருந்து, அந்த பெண்ணுடைய கவரில் இருந்து வரக்கூடிய வாடைதான் இது. சகோதரர்களே, இந்த ஃபிரௌனிடம் இருந்த இந்த மாஷிதா என்ற பெண் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபிரௌன் சொன்னான், மாஷிதாவிடம் இஸ்லாத்தை விடு. மாஷிதா சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விடமாட்டேன். மாஷிதாவுக்கு 3 அல்லது 4 பிள்ளைகள். ஃபிரௌன் சொன்னான், இஸ்லாத்தை விடு, விட முடியாது. உடனே ஃபிரௌன் ஏவினான், அடுப்பை மூட்டும்படி, எண்ணெயை ஊற்றும்படி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஃபிரௌன் முதலாவது பிள்ளையை எடுத்து அந்த எண்ணெயிலே போடுகிறான். பிள்ளை பொறிகிறது, தாயுடைய மனம் பதறுகிறது. சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை விடவில்லை. 2வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 3வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 4வது மாஷிதாவையும் அவன் தூக்கி அந்த நெருப்பிலே அந்த எண்ணெயிலே போட்டான். மாஷிதாவும் பொறிந்தார்கள். சகோதரிகளே, அந்த பெண்ணுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மிஅராஜின் பொழுது அந்த வாடையை நுகர்கிறார்கள். அங்கு போய் வானத்தை, முதல் வானத்தை தட்டுகிறார்கள். வானத்தை யாராலும் காண முடியாது. பூமியிலிருந்து வானத்துக்கு 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால்தான் வானத்தை அடையலாம். இன்று விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 500 ஆண்டுகள் வாழ்ந்த விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அதனால்தான் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, முதல் வானத்தை போய் தட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்தை திறந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உயிர்களின் பிரயாணம், உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம். இங்கு மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுகை நடத்திவிட்டு இங்கு பலஸ்தீனிலே தொழுது கொண்டிருந்த நபிமார்களுடைய உயிர்கள் இப்பொழுது வானத்துக்கு சென்று விட்டது. ஒரு ஜனாசாவுடைய உயிர் பிரிந்தால் திரும்ப எப்பொழுது அந்த உடம்புக்கு உயிர் வருகிறது? உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது. அதாவது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், குளிப்பாட்டும் பொழுது நல்ல உயிராக இருந்தால் பக்கத்திலே வந்து சொல்கிறது, கத்தி மூனி, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னுடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் கபரிலே காத்திருக்கிறது. அதே மோசமான உயிராக இருந்தால் கதறுகிறது. இந்த சத்தத்தை மனித ஜின்களை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் கேட்கிறது. கபரிலே உடம்பை வைத்ததோடு உயிர் உடனே வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் உடம்போடு இருந்த உயிர் தானே. நாங்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கிறது. நடந்து போகக்கூடிய அந்த செருப்புடைய சத்தத்தை ஜனாசா கேட்கிறது. சகோதரர்களே, உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனிலே தொழுவித்து விட்டு முதல் வானத்தை போய் தட்டுகிறார்கள். இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார். சொன்னார், மர்ஹபன் பில் அபி பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனை வாருங்கள் என்று வரவேற்றார்கள். முதல் வானத்திலிருந்து ரெண்டாவது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறார்கள். ரெண்டாவது வானத்தை தட்டினார்கள். ரெண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இரண்டாவது வானத்திலே வைத்திருக்கிறான்? இறக்குவதற்கு தயாராக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலம் உலகத்துக்கு இறங்க வேண்டும். ரெண்டு மலக்குகளுடைய உதவியோடு இறங்குவார்கள். அதுவும் பலஸ்தீனுடைய பூமியிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலே வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹிஸ்ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே, வாங்கேண்டு வரவேற்றார்கள். ரெண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானம் தட்டினார்கள். வானம் திறக்கப்பட்டது. மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹிஸ்ஸாலிஹ், மூன்றாவது வானத்திலிருந்து நாலாவது வானம். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் அளவு தூரம். சகோதரர்களே, நாலாவது வானத்தை அடைந்த பொழுது நாலாவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானத்துக்கு சென்றார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இங்கு கபரிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார்கள். அங்கு போகும் பொழுது ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவரும் வரவேற்றார். சாலிஹான மகனே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். ஏழாவது வானத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்தில் முன்தஹாவை அடைந்தார்கள். மலக்குகளை பார்த்தார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். பைத்துல் மஅமூரை பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து உள்ளே அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் தாயிபிலே பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ தூரம் நபியவர்களை சந்திப்பதற்காக எடுத்தான். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சஹாபாக்களிடம் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், நூறுன் அன்னா அரா, அல்லாஹுவை நான் எப்படி பார்ப்பது, அல்லாஹுவை பார்க்க முடியாதே. சில சஹாபாக்கள் அல்லாஹுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த கண்ணார் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது, அல்லாஹ் ஆகரத்தில் வேற கண் தருவான் அவனை பார்ப்பதற்கென்று. இந்த கண்ணால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசினார்கள். எவ்வளோ இன்பமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபி அவர்களை எடுத்தான். பேசினார்கள். பேச்சு வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்களை கொடுத்தான். அல்லாஹுடைய அர்ஷை பார்த்தார்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அர்ஷுடைய பொக்கிஷம் சகோதரர்களே, அனைத்தையும் முடித்து கொண்டு சந்தோஷமாக வெளியிறங்கி ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அல்லாஹ் எதை தந்தான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலை நான் பார்த்து விட்டேன், 50 நேரம் இவ்வாறு தொழுவது, போய் குறைத்து வாருங்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் 50 குறைத்து குறைத்து 45 குறைத்து 5 எடுத்துக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகாலையில் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு நான் மிஅராஜ் போனேன் என்ற பொழுது எப்படி இருக்கும் காஃபிர்களுக்கு? அனைத்து காவிர்களும் மறுக்கத் தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னால் அது உண்மை, மூளையில் போட்டு யோசிக்கவில்லை. அந்த காலத்திலே பலஸ்தீனுக்கு பிரயாணம் செல்லும் காவிர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் வந்து கேட்டார்கள், பலஸ்தீன் பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? நபி சொன்னார்கள், சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்து அல்லாஹ் முன்னால் நிறுத்தினான். நபிக்கு இல்லாத உலகமா? நபி அவர்கள் ஒவ்வொரு தூணாக பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயது கழிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் 51 63 வயது வரை பார்ப்போம், ஒஃபாத் வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பால் ஒன்று சேர்ந்த அனைவருக்கும் யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழில்களிலும் யா அல்லாஹ் வரக்க செய்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் இது போன்ற மார்க்கத்துடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك
1: நேர்கள் இதுவரை ஜெர்மனியில் மாதாந்தம் இடம்பெறுகின்ற இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் யாசிர் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
5: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள் நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்தமிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள், அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாவிற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர, நான் 2-3 உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர, பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை
4: நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மதினாவில் எஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம். தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம். ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். 5வது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. 4 எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே எஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதீனாவிலே நாம் இருக்கிறோம். நம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி அபியார் அலி கான யுசம்மா தில் ஹுலைஃபா. தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் 4 மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதற்கு வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக் கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உதூ செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது 2 மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான், மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று 2 ரக்அத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய 2 ரக்அத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நீயத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னாதான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்கு இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் 2 ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன், அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்வோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது, காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது, முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது, அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். என்ற நீயத்தை மொழிந்துவிட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜித் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ 2 மூலையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது, அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாது. ஆனால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமை நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாபு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள், தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரியற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் இஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்கக்கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி, சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா, தவாஃப் தவாஃபுல் குதூம் 7 சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும். முடிந்தால், அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜர் அஸ்வதுடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் இன்ன கரஜுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக்கொண்டு ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், மூன்று நான்கு முறை ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொடப்போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உம கல்லா கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது, வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா, முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜல் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜல் அஸ்வதுக்கு முன்னால் வரக்கூடிய ருக்னுல் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா? முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பல சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன் அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதலில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும், எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும், சரியா? அதனால் இன்னொரு துஆ செய்தார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل صدق رسول الله صلى الله عليه وسلم نيميك சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய ஐந்தாவது சூறாவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது ஐந்தாவது சூறாவாக வரக்கூடிய சூறா தான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூறா மாஇதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூறாவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கின்றது. இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ், அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். என்றால் வஹியுடைய பாரம் என்பது அது மிக பாரமானதுதான் வஹி. அதனால் இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாகனத்தில் இருந்தார்கள். வாகனம் தாங்கி கொள்ள முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கி விட்டார்கள். இந்த சூறாவில் மிக விசேடமாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து தான் நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் போது சூரா மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். மூன்றாவது ஆயத்தை பார்க்கும் பொழுது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி وَرَضِيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. சூரா மாயிதாவுடைய மூன்றாவது வசனம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் வந்து கேட்டார், இந்த ஆயத் மாத்திரம் இந்த அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் நாம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தேன் அல்லாஹ் சொல்கிறார். அல் யௌம இன்றைய நாள் அக்மல்து லகும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். மூன்றாவது وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விடயங்களை பற்றி பேசியிருக்கிறான் இந்த ஆயத்திலே. முதலாவது அக்மல்து, இரண்டாவது அத்மம்து, மூன்றாவது ரதீது. இந்த ஆயத் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த யஹூதி சொன்னார், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக தேர்ந்தெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன் அந்த யஹூதியை பார்த்து சொன்னார்கள், இறங்கியது எப்பொழுது தெரியுமா? அரஃபாவுடைய நாளையில். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள் ஓதறிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள்

ஆறாவது வசனத்தையே நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் சொல்கிறான் நல்லதுக்கு உதவி செய்யுங்கள், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயம் தக்குவாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்யுங்கள், கெட்ட விடயம் பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இமாம் அபு மைசரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் மாயிதாவில் சகோதரர்களே 18 ஃபர்துகள் இருக்கிறது. இந்த சூரா மாயிதாவில் மாத்திரம் 18 வகையான ஃபர்துகள் இருக்கிறது. என்னென்ன ஃபர்துகள் இருக்கிறது? உதாரணமாக முதல் முதலாக அறுப்பதுடைய சட்ட திட்டம். ஏனென்றால் இந்த சூரா மாயிதாவை ஓதும் பொழுது கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்க வேண்டும். முதலாவது என்ன சட்ட திட்டம்? அறுப்பது, அறுத்து சாப்பிடுவது, தபாய. இரண்டாவது சட்டமாக, அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை ஒரு முஸ்லிம் திருமணம் செய்ய முடியுமா? இரண்டாவதாக. மூன்றாவதாக வுதுவுடைய சட்டம். நான்காவதாக குளிப்புடைய சட்டம். ஐந்தாவதாக தயம்மத்துடைய சட்டம். ஆறாவது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்ற விடயம். ஏழாவதாக களவெடுத்தால், கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது ஒன்பதாவது, எட்டாவது கொள்ளையடித்தது, ஒன்பதாவது களவெடுத்தது, பத்தாவது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும், சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூரா தான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 3 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்ட திட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன் சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துன் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துல் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் நூர், இந்த 5 சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத், இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த 3 ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸல் அல்லாஹ் ஃபவுலா

0: ஒன் 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ 47வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ 3 இடத்திலேயும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் வாலிப், அநியாயக்காரன். 3வதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த 3 ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 18 ஃபர்லுகள், சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க எடுத்து. யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, எத்தனை தடவை? 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா அய்யுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத்து இருக்கிறது விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம். இன் துஅஸிபுஹும், யா அல்லாஹ் அவர்களை நீ வேதனை செய்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உனது அடியார்களே. وَإِن تَغْفِرْ لَهُمْ அவர்களை மன்னித்தால், فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ, நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருகூ சுஜூ செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி சஅல்து ரப்பி அஸ்ஸ வஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்த தா என்று அல்லாஹுடம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலை சலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், ரெண்டு பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார், லாக்கதுல அன்ன கொன்ன கொல்லுவேன் சொன்னார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், ஹாபீல் காபீலை பார்த்து சொன்னார், நீ என்ன கொலை செய்தாலும் நான் உனக்கு கையை நீட்ட மாட்டேன். கடைசியில கொலை செஞ்சிட்டார். கொலை செய்து என்ன செய்யறார், கொலை செய்தா முதல் மையீத் உலகத்துல விழுந்திருக்குது, மையீத்தை என்ன செய்யறேன்னு தெரியாது. சொல்கிறார்கள் வரலாறுகளில், 6 மாதமாக தம்பியுடைய ஜனாசாவை உடம்புல தூக்கி கொண்டு திரியிறார். சகோதரனுடைய ஜனாசா என்ன செய்யறது, அப்பதான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹி சலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹி சலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள், قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء, يا الله வானத்திலிருந்து தட்டை இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம், 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி, குர்ஆனை சரியாக விளங்கி, இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மனனம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள். இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெதுமெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில்
3: சிந்தனை.
4: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. சல்லல்லா அலிசல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்களுக்குரிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது என்கிறதல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்ட என்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கிடையிலே முறியிறா முறியிருமாட்டதா எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தச்சேலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது அது உட்பக்கம் என்றாலும் சரிதான், வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான், தற்செயலாகப்பட்டு விட்டால் ஒது முடியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள். அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமென்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறையும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறையும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். பாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை. முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
5: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஜாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஸிட்னா இல்மன் யா ரப்பல் ஆலமீன். கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவர் ஆவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர்தான் ஷேக் முகமது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 வருடம் அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மூத்தாகும் வரைக்கும் அவர் ஹிஜ்ரி 1431 வருடம் மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டேச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் ஸஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம் ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்ன ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வத் தத்கீன் அலா தௌ இத்திப்பி வத் தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முகமது பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும் அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாஇஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியற்புகள் சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சி செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்னொரு வணக்கமாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மிஉ வலா யுஃபர்ரிக், இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள் குளறுபடிகள் இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலதுன் வாதிஹதுன் மஃபூமா, இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை தெளிவானவை புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள், இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன், இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறு என்று இருக்கும், ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதல் இஸ்லாம் ரூஹத்தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யாரென்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும், அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோஹிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோஹிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் ஓபன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற, ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. மூன்றாவது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. நான்காவதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று இரண்டாக பிரிப்பதில்லை. ஐந்தாவதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதேபோல ஆறாவதாக, இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லை என்கிற இந்த ஆறு சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும், இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
6: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ரு நாட்டை அன்பான தாய்மார்களே,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை புரட்டி முதல்லிருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்ப வாப்பை இல்லாம புள்ளைய கொண்டாந்துருக்கிறான், காரி முகத்துல துப்பிடுவாங்க அவங்க. அது சொல்றாங்க அல்லாவுட்டு யாருலா மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளைய பெத்தெடுத்துன பிரசவத்தாயிடக்கூடாதா யாருலா, எதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா ஆயிடக்கூடாது அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இது நடக்க முன்னாடி, இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி, இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா, இவ்வளவு நாள பள்ளியில காணலையே, உங்க வாப்ப யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வாரீங்க. இத ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா. சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம் புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பிள்ளா அல்லா பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளியோட வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்தேன், உங்கள் அப்பா யார் தெரியுமா, உம்மா யார் தெரியுமா, யா உத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுறாங்க. இப்படி பண்ணிட்டியே, உங்கள் உம்மா அப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம் அவன் நோம்பு பிடிச்சிருந்தா பேச இயலாது. என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு, அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளிய காட்டுறது கைஃப நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் முகத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க. அவர்கள் ரஹ்மான் சொல்லி காட்டும் அடுத்த ஸ்டோரி வரும். இப்ராஹிம் நபி அவர் யாரு, அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு, அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லல, என் அருமை மகன் சொல்லல, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா வணங்குறீங்க, இந்த சைத்தானையை வணங்குறீங்க, லிமத்து அபுது சைத்தான் மாலா எஸ்மு ஒலாயு புசுர் ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போசல இல்லம் தந்தையில் அர்ஜுமன்னுக்கு வகுச்சுரு நீ மலியா, கல்லால எரிஞ்சு கொள்வோம் ஓடிங்கிறது, என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன். சாஸ்தகபிருல கிரப்பி, அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்னு காலால உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா யா அல்லாஹ், உன்னோட இவ்வளவு இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால உதஞ்சு தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால கவனமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னா வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன? பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனே அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்கடா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளங்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாவும் முடிச்சிருங்க, நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது, போட என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு, விழுங்குச்சா, லாத்தாமே பயப்படுறாரு, விழுங்குச்சா, லாத்தா ஹஃபியா.

0: உங்க தலைவர் இவர் தானா? எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா? மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு. எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்த டீம் சைதாவுல உளுவரியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள்? ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள். ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்புல பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்தகால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு. இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு. எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவு கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும். அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரொருளால் நமது ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்கிற தலைப்பில் மாநில மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கருத்தரங்குகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொள்கைவாதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்கும் விதத்தில் படைத்த இறைவனுக்கு படைப்பாளர்களை இணையாக்கக்கூடிய, படைக்கப்பட்டவர்களை இணையாக்கக்கூடிய மாபாதக காரியத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்தவனின் விசாரணை, அந்த விசாரணையை பற்றி அவசியம் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். படைத்தவனுடைய விசாரணையில் நாம் தப்பித்தால், தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் மறுமையில் நமக்கு ஒரு மகத்தான வெற்றி என்பதின் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் உலகத்தில்

0: வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதிலும் கடத்துவதிலும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட சிரமமான, இதைவிட கஷ்டங்கள் அதிகம் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் மறுமையின் நரக வாழ்க்கை. அந்த நரக வாழ்க்கையில் இருந்து தப்பித்து அல்லாஹுவினுடைய மகத்தான பரிசாக அமைந்திருக்கிற சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் அல்லாஹுவினுடைய விசாரணையில் இருந்து நாம் தப்பித்தாக கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை? படைத்தவனின் விசாரணை இந்த உலகத்தில் படைப்புகள் செய்கிற விசாரணைக்கு இணையானதா? படைத்தவனுடைய நீதிமன்றம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் வைத்திருக்கிற நீதிமன்றங்களுக்கு இணையானதா? நாளைக்கு மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்காக, படைத்தவனுடைய அந்த விசாரணைக்காக வரவழைக்கக்கூடிய சாட்சிகள் சான்றுகள் இந்த உலகத்தின் சாட்சிகளுக்கு ஒப்பானதா? நாளைய படைத்தவனின் விசாரணையில் எடுத்து வைக்கப்படக்கூடிய வழக்குகள், அந்த வழக்கிற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் உலகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்களுக்கு இணையானதா என்கிற விஷயங்களை எல்லாம் தெரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ஹாஷியா என்கிற அத்தியாயத்தின் 25 மற்றும் 26 வசனத்தில், இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். மனிதர்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது, மீண்ட பிறகு அவர்களுடைய விசாரணையும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய விசாரணையை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அந்த படைத்தவனின் விசாரணை என்கிற அந்த ஒரு மகத்துவமான விஷயத்தை மனிதர்களுடைய உள் மனதை ஆக்குவதற்கு இறைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான இலக்கணம், இன்ன இலைனா இயாபஹும், உன்னுடைய மீளுதல் என்னிடம் தான் உண்டு. சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும், உன்னுடைய கேள்வி கணக்கும் என்னிடம் தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் மீண்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மனிதன் எப்படி செலவிட்டான்? 50 ஆண்டு காலமோ அல்லது 60 ஆண்டு காலமோ அல்லது 70 ஆண்டு காலமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை எப்படி கடித்தான், எப்படி கடத்தினான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான் உட்பட அனைத்து விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படுகிற விசாரணை படைத்தவனின் விசாரணை. உன்னுடைய உள்ளம் என்ன நினைத்தது, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன செய்தது, உன்னுடைய சிந்தனை எப்படி அமைந்தது, உன்னுடைய கொடுக்கல் வாக்கல் எப்படி இருந்தது என்பன போன்ற எல்லா விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை படைத்தவனின் விசாரணை. எப்படி அல்லாஹ் விசாரிக்கிறான்? அந்த படைத்தவனின் விசாரணைக்காக மக்கள் எல்லாம் வெட்ட வெளியில் எல்லாரும் வந்து வெளிப்படையாக நிற்பார்கள். யாரும் மறைந்து நிற்க முடியாது, யாரும் ஒளிந்து நிற்க முடியாது. எனக்கு பதில் என் தம்பி வருவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், என்னை யார் என்ன செய்ய வந்தாலும் என் தம்பி பார்த்துக் கொள்வான் என்று தம்பியை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. என் கட்சிக்காரன் எனக்கு பதில் வருவான் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யௌமஹும் பாரிசூன், எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, யாரும் மனிதர்களில் எதையும் மறைத்து விட முடியாத விசாரணை அந்த விசாரணை. படைத்தவனின் விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை என்றால், எந்த மனிதனும் தனக்கு பதிலாக இன்னொருவனை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. தன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை மறைத்து விடக்கூடிய விசாரணை அல்ல அந்த விசாரணை. தான் செய்த விஷயங்களை மாற்றியோ திருத்தியோ ஏற்றியோ இறக்கியோ வெளிப்படுத்துகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எல்லாரும் வெளிப்படையாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும் போது அந்த விசாரணையை இறைவன் துவங்கும் போது, லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிப்பான் அந்த விசாரணை. மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்ல அது, மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்லாது, ஐநா சபைக்கு சொந்தமான விசாரணை அல்லாது, எனக்கு மட்டுமே சொந்தமான விசாரணை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் கோரசாக சொல்லுவார்கள், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆற்றல் படைத்த அல்லாஹ் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அந்த நாளில், அந்த விசாரணை நடக்கின்ற நாளில், அல்யௌமத்து அல்யௌமத்து ஜா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன சம்பாதித்ததோ அதற்கு கூலி வழங்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. லாவுல் மல்யூம் இன்றைய நாளின் விசாரணையில் எந்த அநியாயமும் யாருக்கும் கிடையாது. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், அல்லாஹ்வினுடைய விசாரணை மிகவும் விரைவானதாக அமைந்திருக்கும். எப்படி உலகத்தினுடைய வழக்குகள் போல தேங்கி கிடக்கிற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு, உலகத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை போல இழுத்தடிக்கின்ற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு. உலகத்தில் இருப்பதை போல பத்தாண்டுகளுக்கு முன்னர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரங்களுக்கு நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் தீர்ப்பு தராமல் எனவே தள்ளிக்கொண்டே போகிற வாய்தாக்கள் வாங்கிக் கொண்டே போகிற வழக்குகள் அல்ல அந்த விசாரணை. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், உடனுக்குடன் பைசல் பண்ணுகிற விசாரணை அந்த விசாரணை, உடனுக்குடனாக விசாரணையை முடிக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அன்னஹு தஆலா யத்வி ஸமாவாத்தி வல் அர்த பியதி, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் இன்றைக்கு சுருட்டி வைத்து விட்டு பிறகு சொல்லுவான், அனல் மாலிக் நானே அரசன், அனல் ஜப்பார் நானே அடக்கி ஆள்பவன், அனல் முத்தகப்பிர் நானே பெருமைக்குரியவன், ஐன முலுகுல் அர்த், பூமியில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே, ஐனல் ஜப்பாரூன் பூமியில் அகங்காரம் செய்த அகங்காரக்காரர்கள் எங்கே, லிமனில் முல்குல்யோ இன்றைய நாளின் விசாரணை ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம், லிமனில் முல்குல்யோ லிமனில் முல்குல்யோ என்று 3 நாள் அல்லாஹ் 3 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான் இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம். பிறகு அல்லாஹ் அவனே பதில் கொடுக்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைவரையும் அடக்கி ஆளுகிற ஒரே சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹுவுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, சாதாரண விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை, உலகத்தில் நடைபெறுகின்ற விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை. அதி இப்னு ஹாத்திம் என்கிற நபி தோழர் வாயிலாக அறிவிக்கப்படுகிற செய்தி, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனின் விசாரணை எப்படி அமையும் என்பதை விளக்குகிறார்கள். சகோதரர்களே, அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள், அன்றாடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹத் இல்லா சயுக்கல்லிமுஹுல்லா, மக்களே உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு மறுமையில் விசாரிப்பான், ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜமான், அல்லாஹுவிற்கும் இந்த மனிதருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். மொழிபெயர்ப்பாளர் இல்லாத விசாரணை அந்த விசாரணை. ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் கலவரம் ஏற்பட்டு விட்டால் இந்த மாநிலத்தினுடைய வழக்கை இன்னொரு மாநிலம் விசாரித்தால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள், மொழி தெரியவில்லை என்று போட்டுவிட்டால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள். ஆனால் இறைவனோ மொழிக்கு அப்பாற்பட்டவன், எல்லா மொழிகளுக்கும் உடையவன் அவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள், நாளைய மறுமையின் விசாரணையின் போது அல்லாஹுவிற்கும் அடியார்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் விசாரணை நடைபெறும். சகோதரர்களே, அப்போது பாருங்கள், ஃபயந்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம், வயந்துரு அஷ்ஹம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். அன்றைய மறுமை நாளில் அன்ற படைத்தவனின் விசாரணையின் போது உலகத்தில் அதிகம் சந்தோஷமாக அதிகம் அருளையும் பாக்கியத்தையும் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மிகவும் துக்கத்தோடு மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன முற்படுத்தி வைத்தோம் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. முற்படுத்தி வைத்தோம்னா என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சிந்திக்க முடியுமே தவிர என்ன செஞ்சு தப்பிக்கலாம்னு சிந்திக்க முடியாது. வழக்கை இழுத்தடிக்கலாமா, அல்லது காசை கிசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா, அல்லது வேற வக்கீல வைக்கலாமா, இந்த கோர்ட்டை விட்டுட்டு வேற கோர்ட்டை அப்பீல் பண்ணலாமான்னு சிந்திக்கவே முடியாது. எப்படி அருளோடு வாழ்ந்த பாக்கியத்தோடு வாழ்ந்த பாக்கியம் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அருள் இல்லாமல் பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. என்ன செய்யலாம்னு சிந்திக்க முடியாது சகோதரர்களை. அந்த விசாரணையில் ஒவ்வொரு மனிதனும் தனிக்கு தனியாக நின்று இறைவனை சந்திக்க வேண்டிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன் நார தில்கா அவஜிஹி, பாவம் செய்த அடியான், படைத்தவனை மறந்து வாழ்ந்த அடியான், படைத்தவனுக்கு இடை வைத்த அடியான், படைத்தவனை மறுத்து மருந்து வாழ்ந்த அடியான், தன் கண்ணுக்கு முன்னால் நரகத்தை மட்டுமே பார்க்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபத்தகுன்னார் வலவு பிஷக்கி தம்ரா, வலவு பிஷக்கி தம்ரா. அந்த படைத்தவனின் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு பேரித்தந்துண்டை தருமம் செய்தாவது நீங்கள் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விசாரணை அல்ல அது. யுனப்பஉல் இன்ஸானு யௌமைதின் பிமா கத்தம வ அக்ர. ஒவ்வொரு மனிதனும் எதை முற்படுத்தினானோ எதை பிற்படுத்தினானோ எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவிக்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. மறக்கடிக்கப்படாத விசாரணை, எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பிக்க முடியாத விசாரணை, நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லி தப்பிக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யுனப்பஉல் இன்ஸான், யுனப்பஉல் இன்ஸான். அன்றைக்கு அந்த இன்சான், அந்த மனிதன் கட்டாயம் அறிவித்து தரப்படுவான். பிமா கத்தம வ அஹர், இந்த உலகத்தில் அவன் என்னவெல்லாம் செய்தானோ அவைகளை எல்லாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நாளில் படைத்தவனின் விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்றத்தை கொஞ்சம் நாம் நினைக்க வேண்டும். எப்படிப்பட்ட நீதிமன்றம் தெரியுமா? ஒரு சில ஏக்கர்களில் வளைத்து போட்டு, ஒரு சில ஏக்கர்களில் வளைத்து போட்டு கட்டிய சாதாரண
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: சாட்சிகள் அல்லாஹ்வர்கள் படபடப்போடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு பேசுகிற சாட்சிகள் அல்லாஹ்வர்கள் சாட்சி. அது புனிதமான சாட்சி, உண்மையை மட்டுமே பேசுகிற சாட்சி. இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்த ஒப்பற்ற சாட்சி அந்த சாட்சி. அது இறை தூதர்களுடைய சாட்சி. யோம யுதானூ யோமல் கியாமா, கியாமத்து நாளில் நூஹு நபி அழைக்கப்படுகிறார். அவரிடத்திலும் கேள்வி உண்டு, நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா? படைத்தவனின் விசாரணையை கவனியுங்கள். சாட்சி இல்லாமல் இறைவன் விசாரிக்கவில்லை. உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உம்மத்தையும், ஒவ்வொரு கூட்டத்தையும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து அந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக அனுப்பப்பட்ட தூதர்களை கொண்டு வந்து நூஹு நபியை கொண்டு வருகிறார். நூஹின் கூட்டங்கள் எல்லாம் அங்கே உண்டு. நூஹு நபி வருகிறார், நூஹு நபியின் உம்மத்துகள் எல்லாம் அங்கே உண்டு. 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை அவர் சந்தித்தாரோ, 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை நோக்கி அல்லாஹுவை வணங்குங்கள், படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று சொன்னாரோ, அந்த நூஹை கூப்பிட்டு வைத்துவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நூஹே நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா? அவர் சொல்லிவிடுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எடுத்து சொன்னேன். உலகத்தில் இருக்கிற சாட்சிகள் வேண்டுமானால், ஒரு தகப்பன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவானா, பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு தாய் தன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா, பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு மகன் தந்தைக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா, வளர்த்த பாசம் அவனை தடுக்கும். ஆனால் பாசத்திற்கிடம் இல்லாத, நேசத்திற்கிடம் இல்லாத, கூட்டியோ குறைத்தோ மாற்றி சொல்வதற்கிடம் இல்லாதவனுக்கு நேருக்கு நேராக என்ன நடந்ததோ அதை அப்படியே ஒப்புவிக்கிற விசாரணை அந்த விசாரணை. நூஹு நபி சொல்லிவிடுவார், பிராங்காக சொல்லிவிடுவார், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நான் எத்தி வைத்தேன், இந்த மக்களுக்கு நான் உன்னை பற்றி சொன்னேன் என்ற அந்த விசாரணையின் போது இறை தூதர்கள் சொல்லுகிற சாட்சி முதல் சாட்சியாக எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து அந்த இறை தூதர் நூஹ் அவர் சொல்லுகிற சாட்சியை கேட்டுவிட்டு அல்லாஹ் அப்படியே எந்த மக்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னாரோ அந்த மக்களை நோக்கி கேட்கிறான், இவர் உங்களுக்கு எத்தி வைத்தாரா, என்னை பற்றி எடுத்து சொன்னாரா, படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தாரா? உடனே அவர்கள் எல்லாம் சொல்லிவிடுவார்கள், சாட்சிகளை, அந்த சாட்சிகளை மறைத்துவிடும் நோக்கில், சாட்சிகளை மறுத்துவிடும் நோக்கில், யாருமே எங்களிடத்தில் வரவில்லை, யாழ்லா இவர் எங்களிடத்திலே வரவில்லை, யாழ்லா இவர் எங்களிடத்திலே சொல்லவில்லை என்று அந்த சாட்சியை மறுக்க, அந்த சாட்சியை திரிக்க, அந்த சாட்சியின் சாட்சியத்தை ஒழிக்க முனையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். என்ன சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நூஹே நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று, ஆனால் இந்த மக்களோ நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்களே, உண்மையாலுமே நீங்கள் எடுத்துத்தான் சொன்னீர்களா? உங்களுடைய இந்த கூற்றுக்கு இருக்கிறதா சாட்சி என்று இரண்டாம் கட்ட சாட்சியை பற்றி இறைவன் கேட்கிறார். உடனே அவர் சொல்லிவிடுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய இந்த வாதத்திற்கு, யா அல்லாஹ் நான் எடுத்து சொன்ன இந்த வழக்கிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தும் சாட்சி என்று நம்மை பற்றி நாளைக்கு நூஹு நபி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை, நம்மை பற்றி மூசா நபி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை, நம்மை பற்றி ஏனைய இறை தூதர்கள் சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆமாம் யா அல்லாஹ் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மையே மறுமையில் சாட்சியாக வைத்து, நமக்கு முன்னர் படைத்தவனை மறந்த, படைத்தவனை மறுத்த, படைத்தவனுக்கு மாறு செய்த மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. சாதாரண விசாரணை அல்ல சகோதரர்களே. உலகத்தில் வேண்டுமானால் நேற்று செய்த தவறை இன்றைக்கு நான் மறந்து விடலாம், இன்றைக்கு செய்த தவறை நாளைக்கு மறந்து விடலாம், நேற்று நடந்த தவறை இன்றைக்கு மறைத்து விடலாம், இன்று நடந்த தவறை நாளைக்கு மறைத்து விடலாம். ஆனால் எந்த தவறையும் மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாத விசாரணை அந்த விசாரணை. அடுத்த சாட்சி யார்? மனித படைப்பிற்கும் அப்பாற்பட்ட படைப்புகளிலேயே புனிதமாக படைப்பாக இருக்கிற வானவர்களை சாட்சியாக கொண்டு வருகிற விசாரணை அந்த விசாரணை. தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சாதாரணமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், மனிதர்களிடத்தில் காணப்படக்கூடிய சூதுவாதிற்கு அப்பாற்பட்டவர்கள், இபாதும் முக்ரமூன் பரிசுத்தமான அடியார்களாகிய மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சிகளாக கொண்டு வருகிற விசாரணை அந்த விசாரணை. அல்யோ அல்லாஹ் சொல்கிறான், இது யதலக்கல் முதலக்கியான் அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத் மா யல்ஃபது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒவ்வொரு மனிதனுக்கும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் செய்கிற செயல்களை எல்லாம் பதிவு செய்த மலக்குமார்கள் அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. மறுத்துவிட முடியுமா? இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அந்த சாட்சியை ஒழித்து விட முடியுமா? மலக்குமார்களுக்கு ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணிவிட முடியுமா? ஒன்றுமே முடியாது சகோதரர்களே. ஒவ்வொரு மலக்கும் வந்து ஒப்பிப்பார், ஒவ்வொரு வானவரும் வந்து ஒப்பிப்பார், யா அல்லாஹ் இதோ என்னுடைய ரெக்கார்ட், யா அல்லாஹ் இதோ என்னுடைய ரெக்கார்ட் என்று சொல்லி இந்த மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹ் மலக்குமார்கள் என்கிற வானவர்கள் என்கிற புனிதமான சாட்சியை மூன்றாவது சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுகிற விசாரணை அந்த விசாரணை. அது மட்டுமா? அது மட்டுமா? அல்லாஹ் அவனை சாட்சியாக ஆக்கி, அவனுடைய தூதர்களை சாட்சியாக ஆக்கி, வானவர்களை சாட்சியாக ஆக்கி, அதற்கடுத்து யாரை சாட்சியாக்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு எதிராக அவனையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்குகிறான், அவனுடைய உறுப்புகளை சாட்சியாக ஆக்குகிறான், அவனுடைய கண், அவனுடைய செவி, அவனுடைய கரம், அவனுடைய பாதம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி. அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. அல்யோம் நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளுக்கு சீல் வைக்கிற விசாரணை அந்த விசாரணை. வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. பிமா கானு யக்ஸிபூன், என்னவெல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் போனார்களோ, என்னவெல்லாம் செய்தார்களோ, என்னென்ன தவறுகளிலும் பாவங்களில் ஈடுபட்டார்களோ, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதிராக அந்த விசாரணையின் போது தன்னுடைய உடல் உறுப்புகள் சொல்லுகிற சாட்சியை, அப்போது கூட பாருங்கள் மனிதனுடைய போதாத புத்தியை, அந்த உறுப்புகளை கரெக்ட் பண்ணுவதற்கு அவன் முயற்சி செய்வான், அவனுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். என்ன சொல்லுவான் தெரியுமா? வகாலுலி ஜுலுதிஹிம் அல்லி மஷஹித்தும் அலைனா, தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து ஏன் ஏன் ஏன் எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாய் கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு தந்தையும் மகனும் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்து தந்தைக்கு எதிராக மகனோ மகனுக்கு எதிராக தந்தையோ சாட்சி சொல்லுகிற நிலை ஏற்பட்டால் கஞ்சாடையை காட்டையாவது அவனை எப்படியாவது கமுக்கமாக அமுக்க வேண்டும் என்கிற நிலை என்ன வருமா? வராதா? அதே மாதிரி ட்ரை பண்ணுவான். எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாயே, இது நியாயமா என்றவன் கேட்ட போது, காலு அந்த உடல் உறுப்புகள் என்றைக்கு சொல்லும், அந்த கனல்லாஹுல்லதி அந்த குலசை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை சகோதரர்களே சாதாரண விசாரணை அல்ல. இந்த செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்கும் போது, மறுமை நாளில் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா ரப்பி அலம் தஜுர்னி மினல் துல், யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்வதற்கு என்னை தடுப்பதற்கு ஏற்பாடு உலகத்தில் இல்லையா, யா அல்லாஹ் மறுமையில் நான் செய்த தவறுக்கு சாட்சி ஒன்றும் இல்லையா என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்லுகிறான், பலா இருக்கிறது மனிதா, ஃபயகுலு இன்னி லா உஜீஸுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி, இன்றைக்கு நான் செய்த தவறுக்கு என்னிடமிருந்தே ஒரு சாட்சி வந்தால்தான் நான் இருப்பேன் என்பதை போன்ற ஒரு கேள்வி அவன் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, மனிதா நீ செய்த பாவத்திற்கு இன்றைக்கு உனக்கு நீயே சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுவான். வல்கிராமல் காதிபீன் ஷுஹூதா, நீ மட்டுமல்ல கிராமுன் காத்திபீன் என்கிற எழுத்தராக இருக்கக்கூடிய வானவர்கள் சாட்சி. அப்போது அல்லாஹ் ஃபயஹ்திமு அலாஃபி, அவருடைய நாவிற்கு பூட்டு போட்டுவிட்டு, வயகூலுனி அர்கானிஹி, ஏழைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளையிடுவான், இன்திகி உறுப்பே நீ பேச ஆரம்பி, தலையே பேசு, கண்ணே பேசு, செவியே பேசு, வாயை தவிர அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பேசுகிற விசாரணை. அந்த விசாரணை அவனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவன் செய்த காரியங்களை பிட்டு புட்டு வைக்கிற விசாரணை. அந்த விசாரணை அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அவனுடைய சரீரத்தின் அத்தனை பாகங்களும் சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் மனிதனை அவனுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் இடையில் பேசுமாறு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், என்னோடவே இருந்து எனக்கே குடிபறித்து விட்டீர்களே என்று பேசுகிற விசாரணை. அந்த விசாரணை, உன் கையில் ஒரு அடிபட்டு விட்டால் சும்மா இருந்துருவாயா, எத்தனை மருத்துவம், ஒரு கண்ணில் பிரச்சனை என்றால் சும்மா இருந்துருவாமா, எத்தனை மருத்துவம், எந்த தலையில், எந்த கண்ணில், எந்த காதில், எந்த கழுத்தில், எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து மனிதன் நடந்தானோ அந்த உறுப்புகள் அவனுக்கே எதிராக மறுமையில் சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை, அது மட்டுமா, அது மட்டுமா, இறைவன் இறைவனுடைய தூதர்கள் வானவர்கள் மனிதன் அவனுடைய உறுப்புகள் போக இன்னொரு பெரிய சாட்சி அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன சாட்சி தெரியுமா, இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை, கோயம்புத்தூருக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த கோயம்புத்தூர் நாளைக்கு மறுமையில் சாட்சியாக வருகிற விசாரணை. அந்த விசாரணை, நாளைக்கு நாம் சென்னைக்கு போனால் அந்த சென்னை நாளைக்கு மறுமையில் நமக்காக வாதிடுகிற அல்லது சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி தன்னுடைய செய்திகளை மறுமையில் எடுத்து சொல்லும். சகோதரா, உன்னுடைய ஊர் உன்னை பற்றி சொல்லும், எந்த ஊரை பற்றி பெருமை பேசினாயோ, என்னுடைய ஊர் பாரம்பரிய மிக்க ஊர், என்னுடைய ஊர் குலப்பெருமை கொண்ட ஊர், என்னுடைய ஊரில் தான் அது இல்லை, என்னுடைய ஊரில் தான் இது இருக்கிறது என்று எந்த ஊரை பற்றி பக்கம் பக்கமாக பெருமை பேசினாயோ அந்த ஊர் மறுமையில் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜில்ஸால் என்கிற அத்தியாயத்தில் பூமி தன்னுடைய செய்தியை சொல்லும் என்கிற செய்தியை அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறார்கள், அத்ததுரூனமா அக்பாருஹா, இந்த பூமியின் செய்திகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, உடனே சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதருமே அறிவர். நபிகள் நாயகம் தொடர்கிறார்கள், ஃபைன்ன அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின், எந்த ஆணோ எந்த பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அலா தஹ்ரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை, அந்த பூமி சொல்லும், யா அல்லாஹ் அமில கதா வ கதா யௌம கதா வ கதா, யா அல்லாஹ் இந்த நாளில் இதை செய்தான், யா அல்லாஹ் இந்த நாளில் இங்கே இதை செய்தான், யா அல்லாஹ் இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த காரியத்தை செய்தான் என்று இந்த பூமி உன்னை புட்டு புட்டு உன்னை பற்றி அக்கு வேறாக ஆணி வேறாக எடுத்து சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை, இத்தனை சாட்சிகளுக்கு மத்தியில் நிராயுதபாணியாக நிர்கதியானவனாக ஆதரவு இல்லாமல் அடைக்கலம் தருகிற ஆள் இல்லாமல் பரிந்து பேசுகிற ஆள் இல்லாமல் படை இல்லாமல் பரிவாரங்கள் இல்லாமல் பட்டங்கள் இல்லாமல் பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லாமல் கட்டியடித்து வாழ்ந்த முண்டாட்டி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் அங்கே தனிமரமாக நிற்பவன் யார் தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சகோதரர்களே, இது கதை அல்ல, கற்பனை அல்ல, காவியம் அல்ல, ஏதோ ஒரு புத்தகத்திலே வடித்து வைத்திருக்கிற எடுத்து சொல்லுகிற நாவல் கதைகள் அல்ல இது. இத்தனை சாட்சிகளை எல்லாம் நிப்பாட்டி வைத்து விட்டு யாரை விசாரிக்க போகிறான்? அமெரிக்காவில் இருக்கிற ஒபாமாவை பற்றியா? அவனை மட்டுமா? அல்லது அன்றைக்கு வாழ்ந்த நூஹ் நபியின் உம்மத்தை மட்டுமா? ஒவ்வொருவனுக்கும் இந்த நிலைதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலைதான். இந்த நேரங்களில் அந்த மனிதன் நிராயுதபாணியாக இருக்கும் போது அல்லாஹ் கேட்கிற விசாரணை, அலம் ஆஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமின் பிள்ளைகளே, ஆதமின் மக்களே, உங்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை எடுக்கவில்லையா? அல்லாஹ் தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க கூடாது, ஷைத்தானுக்கு வழிபட கூடாது, ஷைத்தானுக்கு கட்டுப்பட கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இன்னஹும் லகு அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று சொல்லவில்லையா? என்னை வணங்குங்கள் என்று சொல்லவில்லையா? இதுதான் நேரான பாதை என்று சொல்லவில்லையா என்று கேட்கிற விசாரணை. அந்த விசாரணை ஒவ்வொன்றை குறித்தும் அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொரு காரியத்தை பற்றும் அல்லாஹ் விசாரிப்பான். ஏ மனிதா, என்னிடத்திலே நீ உடன்படிக்கை செய்தவன் தானே, என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, யாரையும் வணங்க கூடாது என்று சொன்னேனே, நேரான பாதையில் நடைபோடு என்று சொன்னேனே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை. அந்த விசாரணை விசாரணையின் போது படைத்த இறைவன் அவனால் படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட அந்த பட்டோலைகளை வணங்குகிற விசாரணை. அந்த விசாரணை அப்போது பாருங்கள், படைத்தவனின் விசாரணையினுடைய டைப், விசாரணையினுடைய டைப்னு சொன்னா விஐபி டைப் எல்லாம் நினைச்சிடாதீங்க. பெரிய பெரிய தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய வேறு விதமான நீதிமன்ற விசாரணை என்று நினைத்து விடாதீர்கள். அந்த படைத்தவனுடைய விசாரணை எப்படி தெரியுமா? விசாரணையின் வகைகள் எப்படி தெரியுமா? ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விசாரணைக்காக வருகின்ற மனிதர்களில் தனக்குத்தானே அநியாயம் செய்த பாவிகளும் உண்டு. விசாரணையில் வித்தியாசம் என்றால் விசாரிப்பவனிடத்தில் வித்தியாசம் அல்ல, விசாரிக்கப்படுகிற மக்களிடத்தான் வித்தியாசம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வேண்டுமானால் நிலம் சம்பந்தப்பட்ட விசாரணையை விசாரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றம், கொலை குற்றத்தை விசாரிப்பதற்கு வேறு குறிப்பிட்ட நீதிமன்றம், ஆனால் வறுமையில் ஒரே நீதிமன்றம், ஒரே நீதி, அந்த நீதி பகவான், அந்த நீதியை அளிக்கக்கூடிய அந்த இறைவன் ஒரே ஒருவன் தான். ஆனால் விசாரிப்பதற்காக, விசாரணைக்காக வருகின்ற மக்கள் தான் பரிதாபம் பல வகையினர்களாக வருவார்கள். அதில் ஒரு கூட்டமோ தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட கூட்டம், ஒமின் முக்குத்தசி, இன்னும் சிலரோ நடுநிலைத்தன்மையோடு வருவார்கள், ஒமின்ஹும் சாபிகும் ஃபில் கைரார், இன்னும் ஒருவரோ அதிகமான நன்மைகளை செய்து படைத்த இறைவனை நோக்கி வந்த கூட்டம். பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு, ஸாலிக ஹுவல் ஃபதுலுல் கபீர், இப்படி யார் வருகிறானோ அவன் தான் மேலான பாக்கியம் பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் விவரிக்கிறார்கள். எப்படி? படைத்தவனின் விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்தை நோக்கி விசாரணைக்காக வருகின்ற மக்கள் வகையினர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் வகைப்படுத்தினான் அல்லவா, அந்த வகையினர்கள் யார்? ஃபம்மல்லதீன சபகு ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் போட்டி போட்டு கொண்டு போனவர்கள். வெயிலை பொருட்படுத்தாமல், குளிரை பொருட்படுத்தாமல், குடும்பத்தை பொருட்படுத்தாமல், பொருளாதார சிக்கலை பொருட்படுத்தாமல், அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவினுடைய தூதருக்காக, அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தன் இளமையை தியாகம் செய்தவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மலர்வதற்காக அரும்பாடுபட்டவன், சொகுசாக வாழ்வதற்கு, உல்லாசமாக வாழ்வதற்கு, ஆடம்பரமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அதை தூர எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊர் ஊராக போனார்களே, அமல்கள் செய்தார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொன்னார்களே, படைத்த இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார்களே, அவர்களெல்லாம் நன்மையில் முன்னேறி வந்த மக்கள். ஃஉலாயிகல் லதீன, அவர்கள் தான் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாப், விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள். அதனால் அந்த கேட்டகரியில் நாம் இருக்க வேண்டும். நடுநிலை தன்மையோடு வரக்கூடியவர்கள் யார்? சாதாரண கேள்வி கணக்கு கேட்டுவிட்டு பிறகு அனுப்பப்படுபவர்கள். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு படைத்தவனை நோக்கி வராமல், படைப்புகளை விட்டு விலகாமல், உலகமே உலக வாழ்க்கையே என்று மூழ்கிக் கொண்டிருந்தானே அந்த மனிதன். அந்த விசாரணைக்காக வரும்போது அவர்கள் தான் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை மன்றத்தில் நீண்ட நேரம் நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். அவனே கவலையில் இருந்து எங்களை காப்பாற்றினான். அவன் புகழுக்குரியவன், அவன் மன்னிப்பவன், அவன் நன்றிக்குரியவன் என்றெல்லாம் அல்லாஹுவை புகழ்கின்ற விசாரணை அந்த விசாரணை. இப்படி நன்மையான முறையில் நம்முடைய விசாரணை இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை சகோதரர்களே. அதே நேரத்தில் அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்கள், 13 அத்தியாயத்தின் 18 வசனம், லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல்ஹுஸ்னா, யாரெல்லாம் தங்கள் இறைவனுக்கு பதில் அளித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மையான நிலை உண்டு. அனைத்தும் அவனுக்கு சொந்தமாக இருந்தால், அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தால், அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்கு அவன் அங்கே ஹராமாக, அங்கே ஈட்டுத் தொகையாக தருவதற்கு தயாரான நிலையிலே இருப்பான் அந்த மனிதன். பயங்கரமான கெட்ட கேள்வி கணக்கு விசாரணை அவனுக்குத்தான் உண்டு. கெட்ட கேள்வி கணக்கு என்றால் சாதாரண கேள்வி அல்ல. யாருக்கு இந்த கெட்ட விசாரணையோ, யாருக்கு மோசமான விசாரணையோ, யாருக்கு அதி பயங்கரமான விசாரணையோ, அவன் போகிற இடம் நரகம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நரகம் என்று சொன்னால் எப்படி? சும்மா 4 அரை, 6 அரை, பீகார் ஜெயிலு பீகார் ஜெயிலு நினைக்காதீங்க. அது தங்குதளங்களில் எல்லாம் மிக மிக மோசமானது. விஐபி கிளாஸ் இல்லாத விசாரணை எந்த விசாரணை? அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு கருதி தனிப்பட்ட செல்லை தருகிறோம் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எவனாக இருந்தாலும், ஆண்டானாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், படைத்தவன் முன் சமம் என்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே இந்த விசாரணையை கண்டு அஞ்சிருக்கிறார்கள். இறை தூதர்களே விசாரணையை கண்டு அஞ்சிருக்கிறார்கள். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்? ரப்பனா இக்ஃபிர் லீ வலி வாலிதை, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு, வலில் முஃமினீன் ஏனே நம்பிக்கையாளர்களை மன்னித்து விடு, யௌம யகுமுல் ஹிஸாப் விசாரணை நடைபெறுகின்ற நாளில் என்று அந்த விசாரணையை குறித்து அஞ்சுகின்ற அளவிற்கு பதி பயங்கரமாக இருக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அல்லாஹ் ஒரு மூமினை, ஒரு இறை நம்பிக்கையாளனை, அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்த ஒருவனை எப்படி விசாரிக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மறுபையில் ஒரு மனிதனிடத்திலே வருகிறான், தனியாக வருகிறான், யாருக்கும் தெரியாமல், யாருமே அறியாத விதத்தில் அவனிடத்திலே சென்று, அத்தாரிஃபு தன்பகதா, அத்தாரிஃபு தன்பகதா, மனிதா இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த பாவத்தை செய்தாயே நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், ஆமாம் யா அல்லாஹ், ஆமாம் யா அல்லாஹ் என்று அவனுடைய பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டு விட்டு இனி நம்முடைய கதை முடிந்தது என்கிற நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபி துன்யா, ஏ அடியான், மறுமையில் உலகத்திலே நீ வாழும் போது அந்த பாவத்தை நான் மறைத்தேன், அதனால் இன்றைக்கும் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனுக்கு நன்மையான அடித்தட்டை, நன்மையான தரஜாக்களை கொடுத்து சொர்க்கத்தை அனுப்புகின்ற, சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற விசாரணையும் உண்டு அந்த விசாரணையில். இன்னொரு கேள்வி, எப்படி அந்த மறுமையின் விசாரணையின் போது, படைத்தவனின் விசாரணையின் போது, படைத்தவன் முன்னால் அணி அணியாக தனித்தனியாக வெட்ட வெளிச்சத்திலே எல்லாரும் யாரு இடைத்தரகர்கள் இல்லாமல் வந்து நின்ற போது முதல் கேள்வி அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உன் தொழுகை எப்படி அமைந்தது? அந்த தொழுகை சரியாக அமைந்தால் வெற்றி கிடைக்கும், அந்த தொழுகை சரியாக இல்லை என்றால் தோல்வி கிடைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுடைய விசாரணை அவர்களுக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த விசாரணையை குறித்து சொல்கிறான். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, மனிதர்களே விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே விசாரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நீதிமன்றத்தில் விசாரணை உனக்கு எப்படி இருக்கிறது? சாதாரண விசாரணை அல்ல. அந்த விசாரணையின் போது இறைவன் கேட்கிற இன்னொரு விசாரணை, அன்றைக்கு அவர்கள் விசாரிக்கப்படும், நீங்கள் இந்த உலகத்தில் வணங்கி வழிபட்டு வந்த கடவுளர்கள் எல்லாம் எங்கே? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவுசு, நசரு, ஹவல் என்கிற பெயரிலும் இன்னும் கற்சிலைகளையும் வேறு விஷயங்களையும் கடவுளர்களாக வணங்கி வழிபட்டீர்கள் அல்லவா? அந்த கடவுளர்கள் அந்த இணையாக கருதப்பட்ட அவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை பற்றி கேட்கிறான்? மனிதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்கிறான், அவனுடைய செவிப்புலனை பற்றி கேசுகிறான், அவனுடைய பார்வை புலனை பற்றி விசாரிக்கிறான், அவனுக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கிறான். அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த விசாரணை உண்டு தெரியுமா? இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அபது யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த படைத்தவனின் விசாரணையின் போது ஒரு மனிதனுக்கு விசாரணை அல்லாஹ் கேட்கிறான், அலம் உஸ்ஹலக ஜிஸ்மக், மனிதா உன்னுடைய உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக தரவில்லையா? வஅர்வக மினல் மாஇல் பாரித், குளிர்ந்த நீரை வாழ்க்கை நான் தரவில்லையா என்று விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. எத்தனை மதுரமான நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், சிறுவாணி தண்ணீரை குடிக்கிறோமே கோயம்புத்தூர் மக்களே, எங்கள் ஊரு தண்ணிக்கு இணையே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னு பெருமை பேசுறோமே, இந்த தண்ணீரை குறித்து மறுமையில் விசாரணை உண்டு. திருச்சி மக்களாக இருந்தால் காவேரி தண்ணீரை பற்றி விசாரணை உண்டு. திருநெல்வேலி மக்களாக இருந்தால் என்னது, தாமிரபரணியை பற்றி விசாரணை உண்டு. சென்னையில இருந்தால் கூவத்தை பத்தி உண்டானு கேட்காதீங்க, அந்த தண்ணியை குடிக்க முடியாது, இருந்தாலும் அங்கே நாம் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் முதல் கொண்டு எல்லாவற்றை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு விசாரணையில், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அலம் உக்ரிமுக, மனிதா உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா? வஉஸவ்விதுக, உன்னை நான் வளப்படுத்தவில்லையா? வஉஸவ்விதுக, உனக்கு நான் மனைவியை தரவில்லையா? வஉஸஹிருலகல் கைல், குதிரையை தரவில்லையா? வல் இபல், ஒட்டகத்தை தரவில்லையா? இதை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. அன்றைக்கு குதிரையும் ஒட்டகமும் வாகனமாக பயன்படுத்தப்பட்டது. அதை குறித்து நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே போன்றுதான் இன்றைக்கு மோட்டார் ரக வாகனங்கள் நமக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எடுக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றோம், சுபஹானல்லதி சஹ்ஹர லனாஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழுங்கிறோம். இந்த வசப்படுத்தி தரப்பட்ட வாகனங்களை பற்றி கூட விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. இறைவனுக்கு இணை வைத்த மக்கள், இறைவனுக்கு யாரையெல்லாம் இணை கற்பித்தார்களோ அவர்களிடத்தில் இருந்து ஒரு பங்கை நாம் அல்லாதவர்களுக்கு இவர்கள் படைத்து வழிபட்டு வந்தார்களே, தல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் இட்டு கட்டி அறியாத விதத்தில் வழிபட்டு வந்தீர்கள், பார்த்தீர்களா? இந்த வழிபாட்டை பற்றி கூட நீங்கள் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை அந்த விசாரணை. அல்லாஹுவின் சங்கைக்குரிய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்களாக ஆக்கி அவர்களை இறைவனுக்கு இணையாளர்களாக ஆக்கினார்களே, அவர்களிடத்தில் விசாரணை உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் படைக்கப்படும் போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அவர்களுடைய சாட்சிகளும் எழுதப்பட்டு மறுமையில் அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மறுமையின் விசாரணை ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, இந்த சமுதாய வாழ்க்கையை பற்றி விசாரணை உண்டு. எப்படி? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் இன்னல்லாஹ லயஸ்அலு அபத யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு மனிதனிடத்தில் இறைவன் விசாரிக்கிறார், மா மனஅக இதர் ஐதல் முன்கர அன் துன்கிரஹு, மனிதா உன் கண்ணுக்கு முன்னால் தவறு நடக்கும் போது அந்த தவறை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்றும் விசாரணை உண்டு. அல்லாஹ் அல்லாதவர்களை இந்த மக்கள் வணங்கினார்களே, அல்லாஹ் இவருக்கு இணையாக எத்தனையோ இணை விஷயங்களை இந்த மக்கள் உருவாக்கினார்களே, அதை கண்டும் காணாமல் போனால் அதற்கும் விசாரணை இருக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் இத்தனை பொருட்செலவோடு, இத்தனை கஷ்டப்பட்டு, இத்தனை தியாகங்கள் செய்து, பல சகோதரர்களுடைய வியர்வையினால், உழைப்பினால், தியாகத்தினால் அல்லாஹ்வினுடைய பேரூரால் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான் மறுமையில், மனிதா உன் கண் முன்னால் தவறு நடக்கும் போது அதை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபைதா லக்கன அல்லாஹு அப்தன் ஹஜ்ஜதஹு قال يا ربي رجوتك وفرقت من الناس. இப்படியெல்லாம் அல்லாஹ்வனை கேள்வி கேட்டு துளைக்கும் போது அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், தெரியாமல் செய்து விட்டேன், யா அல்லாஹ், எனக்கு வாய்ப்பை கொடு, யா அல்லாஹ், பூமியில் வந்து ஏதாவது செய்து விடுகிறேன் என்று கெஞ்சுகின்ற, கூப்பாடு போடுகின்ற, கோஷம் எழுப்புகின்ற விசாரணை அந்த விசாரணை. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக வந்தார்களோ அவர்கள் பொறுப்பை குறித்தும் மறுமையில் விசாரணை உண்டு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ஒரு தாய் தன் மகனை பற்றி, ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பற்றி, ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த விசாரணையை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அஞ்ச வேண்டும். உலகத்தின் விசாரணை பெரிய விசாரணை அல்ல, படைத்தவனின் விசாரணையே பயங்கரமான விசாரணை என்கிற எண்ணத்தை மனதில் நாம் ஆழப்பதிய வேண்டும். அதை மட்டுமல்ல, அல்லாஹு மறுமையில் முகஸ்துதிக்காக அமல்கள் செய்தவர்களை பற்றி விசாரிக்கிறான், பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்த அமல்களை விசாரிக்கிறான், பிறர் பிரமிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியங்களை விசாரிக்கிறான்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: எல்லா விஷயங்களையும் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு. 2018 எண்டிங்கில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸ்க்காக வேண்டிய ஒரு மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபா, 1 கோடிக்கு 2 லட்சம் ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாவனம் கேட்டு பணம் கட்டிட்டார், 98 லட்சம் ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப், அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹாஜிகள் எல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 98 லட்சம் ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்க சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கிடச்சில 70 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான், அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாமன்னா நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணைவிக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்று கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்கா பழிச்சுன்னு வரும், 1-2 எவ்வளோ 68 லட்சம் ரூபாயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சியாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அழைக்கப்பட்டு, மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14ஆம் தேதி குறிக்கப்பட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விடுதலையானவன் சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக சித்தா அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்னோடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்து தெரியுமா, இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு போக 1 கோடி அதிகமாக இருக்குது, அவன் குடும்பத்தை நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூர்லேயே தொழில் பார்த்துக்கிடுவார், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி என் செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஏற்படுத்துகிறேன், நான் ஐயோ போட்டு நிற்க வச்சுக்கணுமே, அவர் போட்டா அதையும் அவர் நானும் இப்படி அவருக்கு போட்டா அவர் பண்ண பயனில் 1.5 நிமிஷம் கிளிப்பாக போட்டு ஐயப்பனுடைய பயனை பாருங்க, ஐயோ பயணம் அழிப்பா. உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? இன்னும் சொல்ல போச்சுன்னா, ஏகத்துவ எழுச்சி என்பது அவருடைய உரையில் தான் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ மக்களை சிலாத்தி தெளிவதற்கு அவர் சொன்ன ஒரு அந்த விளக்கமும் அந்த உணர்ச்சி மிக்க உரையும் தெளிவான விஷயமும், எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் யாரையும் எந்த காலத்தில் முரச்சலம் பண்ணாத மிக சிறந்த தாய். 35 ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாக இடம் கிடையாது, வாடகை வீடு தான். அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், ரொம்ப சின்ன வீடு தான். நான் போனேன் என்ன சொல்ல தெரியுமில்ல, சின்ன ரூம் தான், என்ன பெட்டில் முடிஞ்சோ தரையில் விட போகிறேன், சத்தம் போடுவேன், நீங்கள் படுங்க சும்மா இருங்க, நீங்கள் நம்ம இங்கே நம்ம கெஸ்ட்டு அப்படின்பார். அவர் சொல்லும் பொழுதே அவர் பூரிப்பாக சொல்லுவார். அப்படி ஒரு அழகு பார்ப்பார் அடுத்த ஆள் கடை, யார்கிட்ட கையாந்த மாட்டார். அப்போ சிறந்த மனிதன் இன்னைக்கு கடன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லோரும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த 2வது கிளிப்பை மட்டும் நான் இந்த நிச்சயம் வந்து அமுருக்கு மேலே கட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன், இட்டுகள் போட போகிறேன், சில குத்துவங்களை குத்துட்டு அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவரை பணத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்ன இவனே ஒன்று தான், எவ்வளோ உரிமையும் கொடுக்கணும். இப்போ நான் அவரை கொடுக்கறதுக்காக என்கிட்ட போய் எவ்வளோ தெரியுமா, 25,000 ரூபா வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 25,000 ரூபா வச்சுருக்கிறேன். என் காலையில் மர்மவன்ட்ட ஃபோன் பேசினேன், ஃபோன் பேசி சொன்னேன், இப்போ என்கிட்ட இப்போ கையில் 25,000 இருக்குது. இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுதேன், சவர்கள் தந்தாங்கன்னு சேர்த்து இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் எவ்வளோ முடியுமோ ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே நான் மீண்டும் ஒரு லைனில் வரேன், என்னால் முடிஞ்ச செய்வோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி ஏன் இதை சொல்லு தெரியுமா? கண்டிப்பாக செய்யும். அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜனாசா உணா வைக்கும் பொழுது சஹாபி, இவர் கடம்பு இருக்காப்பா அப்படின்னாங்க. அல்லாஹ் தூதர், அவர் கடம்பு இருக்கு அப்படியா, சரி உங்களில் யாராவது இவருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களாப்பா? எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரல், அல்லாஹ் தூதர் அவர் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா ரைட், அப்போ நான் தொலை வைக்கேன்னு தொலை வச்சாங்க. தொலை வைக்க மறுத்து விட்டார்கள். இன்னொரு ஒரு மையத்து வருது, அவரும் ரொம்ப நெருக்கமான உள்ளவர். அந்த நேரத்தில் அந்த கடனை யாரும் ஏற்றுக்கிட முடியாத சூழல் வருது. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் செஞ்சாங்க தெரியுமா, அப்போ கொஞ்சம் ஜமா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கு, இதில் மதினாவெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பில் இருக்கிறாங்க, இதை ஜமாத்து பொறுப்பேற்றுக்கிட்டான், தொலை வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதருக்கு யாரும் பொறுப்பேற்கலை, ஜமாத்தும் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நான் தொலை வைக்கல, நீங்கள் யாரும் தொலை வைங்கன்றாங்க. அப்போ ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பதற்கு தடையாக இருப்பது எது? கடன். இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஷஹீத் அவனுக்கு ஃபர்ஸ்டு மன்னர் வாழ்க்கையே கிடையாது. மரணித்து அதே நிலையில் அவன் பச்சை நிற பறவையிலே அவன் ரூபு புகுத்தப்பட்டு சோனத்தில் சுற்றித் திரிவான். மரமே நாளின் போது இரண்டாவது சூரியன் போது மாஷர் மைதானத்தில் எந்த நிலையில் மரணித்தானோ, எத்தனை வெட்டு காயங்களோடு மரணித்தானோ, எப்படி ரத்தம் வழிந்ததோ அந்த ரத்தமும் புழுதியும் பெறல பெறல மறுமை நாளில் அவ்வாறே வந்து நிற்பான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன்பட்டதை தவிர அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவங்களுக்கு இந்த நிலைமைங்க. இது என்ன தெரியுமா, நம்ம மேலே உள்ள சோதனை, நம்ம மேலே உள்ள சோதனை. நம்ம எப்படின்னா கண் முன்னால் தெரியவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம். இவருக்கு தடையாக இருக்க சொர்க்கத்துக்கு போகிறது தடையாக இருக்க என்னது கடன், இது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு போனானா போகலாம், நாங்கள் மாதிரி இருக்கணுமா. நான் ஒவ்வொரு நாள் நகலை நகலை நான் ஒருத்தருக்காக போனை போட்டு போன போட்டு கோயம்புத்தூர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு. இப்போ தான் 6 லட்சத்தில் ஆரம்பித்து 13 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் கிடக்கு. ஆனால் இன்ஷால்லா அவர் கடன் இன்ஷால்லா அல்லா பொறுப்பேற்று அடைஞ்சே தீரும், எந்த ரூபத்திலையும் அடைஞ்சிடும். அல்லா ஒரு காலம் அவர் அந்த கடனை அவருக்கு தடையாக்க மாட்டான். அதில் உறுதியாக கேதரிமா அவர் பெர்சனல் லைஃப் நமக்கு தெரியும். கடன் வாங்கி உல்லாசம் ஆனவர் கிடையாது, ஏசி ரூம் போட்டு ஜாலி பண்ணவர் கிடையாது. சும்மா அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பார் வழியா, அவர் குழந்தை அப்படி வாங்கினா வருவார் போகினா போவார். அப்பே பண்ண ஒரு குழந்தை மனசுள்ள வரும். ஆனால் அவருக்கு இந்த கடன் என்பது அப்படியே தூக்கி வரை போட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டுட்டு எனக்கு மௌத்தில் கூட கலந்து கூட முடியாது சொல்ல நான் இடிஞ்சு அப்படியே உட்காந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மறுப்பில் அவர் மரணிச்சிருக்காரு, எனக்கு ஒரு 6 7 மணி 7.5 மணி கிட்ட செய்தி வருது, உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் முதல்ல போயிருக்கலாம். அந்த சக்தி எனக்கு இல்லை. அமைதியாக எல்லாருமே கேட்டாங்க கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, வந்துட்டீங்களா கோயம்புத்தூர் வந்துட்டீங்களாங்க. இல்லை நான் வரக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் சொன்னேன், என்னால் போக முடியாது, அவரை என்னால் ஜனாசாக பார்க்க முடியாது. அது இந்த செய்தி வேற என்ன வந்து கடுமையாக காயப்படுத்திடுச்சு. இப்போவும் நான் உங்களுக்கு அவன் குடும்பத்தில் ஒரு செஞ்சிருக்கேன் தெரியுமா, எந்த ஜமாத்திலையும் குறிப்பாக ஜாக் ஜமாத்தில் தான் இருந்தவர், அவர் அதை சம்மந்தப்பட்டவர் தான். எந்த ஜமாத்திலையும் ஜும்மா வசூல் பண்ணிடாதீங்க, அவர் வாழங்காலந்தனையும் மக்கள்கிட்ட கையேந்தது கூடாதுங்கிறத உறுதியாக இருந்தவர். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் உதவ முடியுமோ முன் வந்து உதவட்டும், பிரச்சனையும் முன் வச்சுருவோம், பிரச்சனையும் முன் வச்சிருவோம் என்று பிரச்சனையும் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போவும் இங்கே இருக்கவங்க சொல்லுவேன், உங்களில் யாருக்காவது எனக்கும் கடமை இருக்குது, அவர் அல்லாத மார்க்கத்துக்காக போராடிய போராளி என்பதில் எனக்கும் கடமை இருக்குது, நானும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் என்னை தொடர்பு கொடுங்க இன்ஷால்லா, உங்கள் பணம் என்கிட்ட இருக்க பணம் அதாவது என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஷால்லா நம்ம செஞ்சிருவோம், ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே கொடுத்துருவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவில் நான் என்ன செய்கிறேன், இந்த இரண்டாவது அம்மா பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் நான் வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 9:89-60 வசனம், அதில் சொல்லும்போது 8 வகையான கூட்டம் சொல்லுதான். அல்லாஹ்வுடைய ஜக்காத்து கடன்பட்டவங்கன்னு சொல்லி அதில் ஒரு கூட்டம் இல்லை, அடிமைப்பட்டவங்க இல்லை, வழிபோக்கர் இருக்கிறாங்க, வந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. வரிசையாக சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுதான், கடன்பட்டோருக்கும் ஜக்காத்தில் என்ன இருக்கு இருந்து கொடுக்கலாம்னு. எந்த கடன்பட்டோர் நம்ம ஆட்கள் கூட என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ பைத்துல்மான் வச்சு வட்டியில்லா கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட்டியில்லா கடன் சிஸ்டமே கிடையாது ரசோல்லா காலத்தில். எப்படி கடன் கொடுத்தாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்க கடனாளியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த கடன் ஜக்காத்து ஃபண்டில் இருந்து பைத்துல் ஜக்காத்துலேருந்து அந்த கடன் ஜக்காத்து ஃபண்டில் இருந்து பைத்துல் ஜக்காத்துலேருந்து

0: பிறருக்கு உதவி செய்தவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது கடலில் நாம் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது நமது மனைவி மக்கள்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து கடை கையேந்தாத சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான முனைப்புடன் அந்த நீயத்துடன் பாடுபடுவோம். பிறருக்கு மீது இறக்கம் காட்டும் போது அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். அடுத்தவங்க மீது பூமியில் உள்ளவங்க இறக்கம் காட்டாதவர்கள் மேல் வானத்தில் உள்ளவன் இறக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தூதரனுடைய அந்த செய்தி இறுதியாக சொல்லி இறக்கம் காட்டுவதற்கு மிகவும் முக்கியமான கட்டம். வாழ்ந்ததை விட இறந்த மனிதன் களத்தில் மாட்டிக்கொண்டிருந்தால் நாம் இறக்கம் காட்ட வேண்டிய மிகச்சிறந்த இடம் இதுதான். நாம் எப்படி இருப்போம், கண்ணில் பார்த்து இறக்கப்படுவோம், இறந்தவங்க மேலே இறக்கப்பட மாட்டோம். அவங்க ஜனாபு ஜனாசவாயிட்டார்னு ஈஸியாக போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன். இதுவும் கல்வி என்ற அடிப்படையில் நாம் அந்த சப்ஜெக்ட்லாம் கொண்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையும் நம்மையும் சுவனத்தில் சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தந்துருவானா என்று கூறி இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன். ஆஹ்ரி தௌமா நானி அலமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
1: கோவை ஐயூப் தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மார்க்க பிரச்சார பணிகளில் செலவிட்டவர் கோவை ஐயூப் அவர்கள். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய காந்த குரலை பயன்படுத்தி, அழகிய தமிழ் வளத்தை பயன்படுத்தி அற்புதமான முறையில் பிரச்சார பணியை மேற்கொண்டவர் கோவை ஐயூப் அவர்கள். கம்பீர குரல் வளம், பிசிறில்லாத அழகு தமிழ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களை பற்றி அவர் பேசிய உரைகள் தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிந்த உரையாக இருக்கிறது. இவர் உரை நிகழ்த்திய இறையச்சம், மறுமை, கபர் வாழ்க்கை, சொர்க்கம், நரகம் போன்ற அடிப்படையான தலைப்புகளில் இவர் ஆற்றிய உரைகளில் உம்மத்தில் இளம் உள்ளங்களில் மிக பெரும் உணர்ச்சியை பதித்தது. உலக வாழ்க்கை விட்டு மறுமை வாழ்க்கைக்கு பயணித்த அன்பு சகோதரர் கோவை ஐயூப் அவர்களுடைய மரணம் மிக பெரும் இழப்பு என்றாலும் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம்
2: அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும். வெறுமனே மரணிக்க கூடாது, அது மிகப்பெரிய துரோகம். இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம், வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். நான் முஸ்லீம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியத்து மல் காரியா, وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين

0: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரிஆ குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஆ, அல் காரிஆ என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரிஆ. எப்படி குர்ஆனில் அல் ஹாக்கா, அஸ் ஸாக்கா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ, அதுபோன்று அல் காரிஆ என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். ومعلوم ان الشيء اذا عظم خطره كثرت اسماؤه. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் எம்முடைய காதுகளை, அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இதஷம்சு குவிரத் வ இதன்நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதஸ்மாஉன் ஃபதரத் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ காலல் இன்ஸானு மாலஹ. சூரியன் அப்படியே சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்து விடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதி கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும், நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த காரிஆ என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம் சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யவைலனா மன் பஅதனா மிம் மர்கதினா, அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வச்சரன்னாச சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா கும்பி சுக்காரா, அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. வலக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்து, பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிற நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். நமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால். அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா மல் காரியா உமா அதுராக்க மல் காரியா. சுப்ஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும், மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள், அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? وَمَا أَدْرَاكَ مَا الْقَارِعَةُ. மூன்றாவது நபியை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், நபியே அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அந்த அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஓமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே, அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஓமா யுத்ரீக என்றெல்லாம் சொல்லுவான். ஓமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். ஓமா அத்ராகமல் காரியா, நபியே காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள், மபுசூஸ் சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே? எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவார். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். அவனுடைய மனைவியை விட்டு, அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான். யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃதி மீன துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். லஉகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாஸுகல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅல அல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூஸ், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்றதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பென்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வத்தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்ன் என்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு எஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. எஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி, பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து, ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஸ என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதானே இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும்? அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக்கு அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ஐவஜௌ வலா அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும்? அல்லாஹ்வுடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, மேலும் யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக, யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, ஐஷ் என்றால் ஐஷா, நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா, நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன், பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம் தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம் ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவளை கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா ஒமா அல்லனா அல்லா நர்தா யாரம், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபல அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் ஃபஹுவ ஃபி ஈஷத்தி ராதியா, ஃபஹுவ ஃபி ஈஷத்தி ராதியா, அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என்ன அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா? யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அந்த தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அல்லாவிடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் ஸல்லி ஸல்லி, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் ஸல்லி ஸல்லி. நம்மெல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானா? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அதாபின் நார். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல் காரியா மல் காரியா وما ادراك ما القارعه يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فاما من ثقلت موازينه فهو في عيشه راضيه واما من خفت موازينه فامه هاويه وما ادراك ما هي نار حاميه. இன்ஷாஅல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
6: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
7: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com.
6: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி ஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
8: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லாம் மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத
3: அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள் கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மன்னாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். قال இன்னி அஅலமூ மாலா தஅலமூ. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைப்பு. மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக.
6: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: செய்ய சொன்ன ரெஸ்பெக்ட் மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். இல்லா இபிலீஸ், அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டில பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மாறுகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலாம் என கேலாம் பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரீன். இப்ப சீல் குத்திட்டால நீ காப்பிருப்போம். எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும்தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தின பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃபுரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபுரு, மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك.
2: அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள் அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலாம், நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே, மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட உத்தரவை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்ட ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில அனுபவிக்கிறது மலம். உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை! சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனித உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் வாழ்ந்தனே, நாங்க தாருமஜான், நாங்க கமையான், இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர்கள் ஒருங்கி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தவில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான் சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின்ஹா அந்தபர ஃபீஹா. மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அந்த கப்பர் என்றால் பெருமாடிக்கிற, பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ்ஸாகிரீன், இண்டையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்குதான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவளம் குல ஆத்திரம், அவளம்,

கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாரு ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லா லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன் லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 100%க்கு செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளா தான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலே நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹு தபாரக் வதஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி என்று அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் சொல்லுவார். ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேர்

எப்பவுமே நாசமா போவீங்கோ? இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லா போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மாவுக்கு எடுத்த. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூருவானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு போய்த்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய்க்கு விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது. ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமாய்ந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்கோ, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜ தொழணும் பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போக சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம அவுட்டு போயிட்டு மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு போ போ சரியா வரமா இனி எங்க சரியா வளைஞ்சு போயிட்டு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை சலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லுகின்றான். பாவம் நல்ல இந்த குடும்பம் ஆதம் அலை சலாம் ஹவ்வா அலை சலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள். சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின காரணம் ஷைத்தான் அவங்களோட உள்ளத்தை குழப்பினான். ஷைத்தான் ஷைத்தான் குழப்பறன்ற கொல் ஆவூது பிரப்பின் நாஸ் நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ் மனிதர்களின் ரப்பு மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன்தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன்தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன்தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

0: தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மன்ன கவுரவனுங்க, நாம் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்திலே கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேர் அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதுதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வரல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும், சில நேரம் அப்படி மீக்கும், கொலைப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதனுடைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான். இங்க வாங்குவோம். மா நஹா குமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான நிப்பாட்டின்னு என்ன தெரியும்? உங்களுக்கு பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தலை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்திருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாத அப்பாவன் கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து? மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி. எளிய காட்ட விக்கணுண்ட பே, வெளியாருக்கும் விக்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மாதிரி வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவலி பலனோ வைக்கல தருவ கௌரவலிக்கு இல்ல கியூவனா இவன ஜொப்பைக்கு கிளவிலாயி. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ இப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய தமிழி கடைக்கு வருவான். அஜர் இல்ல சாம கொஞ்சம் இருக்குது, ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான்னு. அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில், யாரும் மலக்காவது புரியுதானே, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே. அது மாத்திரமல்ல, மினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னால் பாருங்க சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமா மினன் நாசஹீன், நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏத்து போங்க, தாரு செல்லி தர மாட்டாரு, நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவான மண்டது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும், எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற, அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்லவிட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதில்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தானே குணம். உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுதை கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாஹ்வை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அரை அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு புறவு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்ல குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க வாரணும் இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் மரப்போறோம் இல்லை, நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முன் ஃபக்ர், இந்த வருடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுமா வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷில் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றார், ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு போற அம்மனத்தோட அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் ஷைத்தான் ஏவல், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்யறீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போயிட்டு வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் நம்பரே இல்ல, ஈட்டு போய் அதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்டு வேணும். எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானு ஐயோக்கிய பைனக்கும் அல் அதாவத வல்மைசிரி வயசுக்கும் அன்னிக்கிறில்லாயி அனிசலா. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையுமாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான். பத்து பத்து ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், உண்ட பத்து அவண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவண்ட கழுத்தை அவன் கடிச்சு, அவண்ட கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், வயசுத்துக்கும் அன்விக்கிறில்லா ஓ அனிசலா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்க வேண்டாம், வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம். கடைசிக்கு ஜப்பார் மாமா வீட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான், இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே அல்லா சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் பொல்லாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். ஷைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்லை, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த அந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும், இவர் அப்படியே போவார், ஓரத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உள்ளூரத்தை கண்ட என்னது கண்டா அவன் பாட்டுக்கு வேலைக்கு போப்பான், இல்ல சரியில்லைன்ற அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார், இவரு காதல வச்சத்தோட அவர் உங்களுக்கு இவன் எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வராது, முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலை பட்டுச்சான்னு கேட்கணும். அவனுக்கு காலையில என்ன சாப்பிட்டேன் நினைவில்லை, அவன் பயத்துல இறுக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்தை ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவரு கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்திக்கும், இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டுறோம். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே, இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும். அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனால தான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் ரலியல்லாஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகன்னா தஹஜ்ஜத் தொழுகை, கண்ண இருந்த அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது, சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் ரலியல்லாஹு சொல்லுகின்றான், நான் உங்களை தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தஹஜ்ஜத் தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீலருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்த அல்லா இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரைன், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்த நம்போ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தானே இருக்கு, அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இரு. எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகைய புறவு தொழுவோமே என்று தொழுற சுணங்கி தொழுகை விட்டுறல, சுணங்கி தொழுற அவர் தான் என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதிலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோ. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. ஜி அப்பா, யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் இந்த வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை இந்த மம்மியும் இந்த நானாவும் இந்த உக்கும் தம்பியும். ஜி அப்பா, எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல 2 வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத ஒன்று. அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் என்று சொல்லுதா சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியும் என்றான். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளை பாதுகாப்பானாக.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலி.

0: ஆப்பிள் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூரல்.
1: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم إلا ملا الله سبحانه وتعالى وكي سلام صلواتهم صلى الله عليه وسلم أرغل ميدهم صحابة كل تابين كل تبع تابين كل نلور كل يلور ميدهم إن رنرم يبودهم داتما. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, ஹலக்க லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா மி யௌமில் ஜும்ஆ, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால், ஃபதருள் பை ஃபசாவில் அதிக்கிறில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். வைதா புதியத்தி சலா, அப்படி தொழுகை முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னு சொன்னால், ஃபந்தஷுருஃபில்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹமத்திலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கிறான். அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான். ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அது போக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுறான். நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரி எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி, அந்த விறகை வெட்டி விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாவிடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழிற்சிங்க, அதில் அல்லாவோட பறக்கத்து இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், உமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதில்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸ்க்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸ்க்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிசுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளீட்டலை நம்ம பயப்பட தேவையில்லை, எல்லாம் எழுதின ரிசுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானம் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் ஔ மின் ஹராமின். இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிசுக்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனையே கிடையாது, இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வெறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானம் குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களை போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது, அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன்னு நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனம் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடு சீக்கிரட் விற்கிறவன், அவன் அவன் பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் ஊடு கட்டணும், கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
1: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன் கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும், கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம், யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட்டு கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமாக வாழலாம், சாதாரணமாக இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்ரி இல்லை, அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமா கேட்டா, இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோன்னா பலங்கொடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்ன்பாங்க, அது வேணுமெண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது, மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்வால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும்? ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார். அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறேன்னு எடுத்து காட்டு. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயாலே, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடைய சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டார வேலை சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றார், ரெண்டும் ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான். அப்படி யாருமே இல்லை, ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடைய நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, ஏ பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆகமாட்டாரு, பூமி குலுக்கம் வரமாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமன்றார், 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10 மௌத்தா போகமன்றார், இன்னொரு 3.5 இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரோ சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 இருக்குது, 3.5 3.5 விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார் என்று வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாய்

விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாம் மீதானே யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும்ண்டார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லும்ண்டா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்வி அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலமாச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால், வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னே, பழங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார். நாங்க ரசூலுல்லாஹ் நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துன் சாலிஹ்னாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்க ரசூலுல்லாஹ் நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள, அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரானில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு, காலையில இஸ்லாம் மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி, இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக்கண்டா, எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ்? நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள். சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தார். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச

0: என்றிருக்கிறார்கள் அவர்கள் இல்லையார்களே. தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு, கவனமா நிக்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹு அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாளு தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், இது யௌமுல் ஜும்மா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இன்னைக்கு ஜும்மா தொழுது காட்டுங்க பார்ப்போம், இல்ல காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைம் பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்கிறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல, சரிப்பா எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது, ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும். பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது, பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, இது என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புகிறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா, மருமையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா எல்லாம் பாக்குறான், விட்டுருங்க இது பிள்ளைன்னு சொன்னா அது அப்ப பாப்போமே, மருமைய அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம், அது வருமா, டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மத்த நினைக்கிறேன் அபூதாவுதுல அஹமதுல வருகுது, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜே டவுட் எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா ஹிஜ்ர, ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர, நான் ஹிஜ்ரில் போய் நிற்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க, எதுக்கு பிடிச்சா, கையும் காலுமா மாட்டிட்டார், எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரில் நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம், ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா, அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது, வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா, அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள் சஹியான சனதோட வர செய்தி, என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னை நெருக்கி விட்டால், நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம், கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி, எத்தனை கலவன்னு கேட்டான், பைத்துல் மக்தஸுக்கு எத்தனை கலவன்னு கேட்டான், நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா, அது ரசூலுல்லாஹ் போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாக, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாத பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினார், அவர் பைத்துல் மக்தஸை எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார். நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார். அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாளர் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம். வல்லாஹி நான் சொல்கிறேன், என்னுடைய உணர்வை வல்லாஹி, இவ்வளவு போய் இப்படி நடக்குமாண்டு சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு. அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள். போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் பை வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான், எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏண்டைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார் தலாயில் நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்னெல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சரியான செய்திகள், சரியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும், உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்ன மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா, மவுத் ஆகிற டேட்டை தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா, இங்கேதான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்கள் டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்தால ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க, ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால், அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசினார் ரசூலுல்லாஹ். பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ். எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துஆ செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க முடிய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில், யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பார்க்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத், முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விட, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மது அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய அற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும், ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், ஆறுகளோடு இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோட வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு. ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபி என்று கேட்குறாங்க. அல்லாஹுடைய இன்றையார்களே, ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்கள், வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பழங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு, கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும், சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கு இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க, அவர் ஹாஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் பெரிய பேர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறான், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம், அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார், அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலல்லாஹ். சொல்லாம ரசூலை எப்படி என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு, மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர்ற நேரம் அந்த ஆசை வந்துடும், அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா,
1: அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்புல அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை, வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு 32 வயசு கன்னிக்கும் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அவர்களுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பன் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல்ஹும் பல்ஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. ஜுலைபி இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரியம், யா ரசூலுல்லாஹ், பல் ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலையும் மறுமையிலும். நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியான்னு சந்தேகம் வந்துடும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்னாச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மறு உலகத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சாரிகளுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசை ஆசையோடு. இவ்வளவு ஆசை இருக்கும், ஒரு பொடி எனக்கு சொன்னால் உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதற்கு. ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாம இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச. உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீல் முஸ்லிம் திருமதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹரிஷை படித்தால் விளங்க. நீண்ட ஹரிஷ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலாட்ட வந்தார், யார் ரசூலல்லாஹ் ஏலான்ட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதரை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால், அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹா அல்லாஹு அக்பர். என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம், அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால், சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர், ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார்? யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலுல்லாஹ்? வீட்டுக்குள்ள போறாரு, மாப்பிளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏழாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரும். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவெல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கறது? அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியால் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லா எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள். ஜுலைபீபு ரலி என்ற ஜுலைபீபுக்கு ரசூலுல்லா கேட்டு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு உங்களுக்கு ஏழாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது புள்ள, தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள், சில உமா மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும் இஸ்லாத்தையும் விட்டு மாற்று மத அன்பர்களோடு ஓடி அவர்களை எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதன் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாவுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாவுக்காக வேண்டி. அல்லாவுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லா எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாவுக்கு ஏலாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாவுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்து தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணா, துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபீப் மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது? கத்தல ஜுலைபி, கத்தல சபஅத்து மினல், கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில, ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்த, ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார், அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கி வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விட வாப்பட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹானல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு? அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல் இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல் அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார், ஜனாசா மீட்பு படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துன்யாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்களேன். அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களேன். இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கி கொண்டு நெருக்கி கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபி, உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து உங்க நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபி. பெருமான சல்லாவுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ் ஜுலைபியை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபி பிரதன் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபி எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன், அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன், அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பி கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஅ்மின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீ பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியது புரிய வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهுடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண், கேட்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற யுத்தம் முடிச்சு, உங்க வாப்பா மௌத் ஆயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்து ரசூலுல்லாவுக்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன? அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலன், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை, மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க, தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க, எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹ் குது எடுப்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு காபில் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான் நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது, தஹஜ்ஜத்துடைய வேலை. நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார்? யா ரசூலுல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மர்மயமாக கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது, வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல, அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும், ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார் ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னன்னு கேட்டார், அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி, என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள், வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு நாள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள், முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம், ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல, எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன தௌபான்? வல்லாஹி யார சொல்லலாம், வல்லாஹி யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லலாம், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லலாம், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல, வல்லாஹி என் நிலைமை யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார ரசூலுல்லாஹ், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார ரசூலுல்லாஹ். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார ரசூலுல்லாஹ். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறனர் இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகிவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலியன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யா என்ன, ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிட புரிவானா.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்த
3: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருக்கலாம்.
4: فقد قال الله سبحانه وتعالى

صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي: الصوم لي وأنا أجزابي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களில் ஒரு சூரா தான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல, ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல. சகோதரர்களே, காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான், காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரியா.

0: அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி, அல் காரியா, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரியா, காரியா என்றால் என்ன? நபியே, இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி, இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல இது. يوم يكون الناس كالفراش المبثوث. முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள், அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே, மையத்துகளை அடக்க முடியாது, மரணித்தவர்களை புதைக்க இடம் இல்லை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله في நல்லடி யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அன்பு சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றார். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள். உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மேலானா நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள். சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது. வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரம் செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம். கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும். ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸுடைய வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், 2வது 3வது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுப்ஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக, மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய கொண்டு தரக்கூடிய

குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வாதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும். வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும். வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா, அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானது எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம் வாப்பட விருப்பம். புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வாதிகார போக்கூடியவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார். எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தி வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு, பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யார திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யார சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும் எங்கட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்கட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு கல்வி நடவடிக்கைகள் தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள் அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா. பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாளினூடாக பிள்ளைகளுடன் கலைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்ச பேரு தான். என்ற அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமானும் மினல் ஆகிரின், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் தந்த பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுமகுடைய தொழுகையை

0: கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீப படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு பிள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுமகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என் பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையிலிருந்து ஆபீஸிலிருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகிவிட்டால் சர்வாதிகார வாப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்ப வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்ப யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றார். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசி இருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹி ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹி ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹி ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வ குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹு நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பாவாக இருக்கவும் வேணும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும். இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள, புள்ளை ஒன்று வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ளை? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிசு இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது, எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ், சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜக்காத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன், அதே இந்த புள்ள கொடுக்குமா, அதே இந்த புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுபஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பர் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்பாவோட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு, ஏ மகனே என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுபஹானல்லாஹ். அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், உன் பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவனு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என்ற முகத்தில் முழிச்சாதே, வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில் முழிச்சாம தொலைஞ்சி பேய்த்துடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்தில் முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு. ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸுஸ்ருயா பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாதே, இந்த கனவை அடக்கி வா, இத வெளிய சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ் பாடம் சொல்லிக் கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஐக்கு இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி. வஜாஉ பிதமின் க அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோணும், ஏண்ட மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸ்பரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும், இங்க குர்ஆன் சொல்றது சபர் அல்ல, சபருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்துவிட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்துவிட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல சுபஹானஹுத்தால இரண்டாவது கட்டமாக, ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறு படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹுஸ், சுப்ஹானல்லாஹ், கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுரும் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புஸுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ, சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க பொறுமை தான், பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத், சூரத்துர் ரஅத் குர்ஆன படியுங்கள். சூரத்து ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தெரியுமா, வல்லதீன சபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமு ஸ்ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் வ யத்ரஊன பில் ஹஸனத்தி ஸ்ஸய்யிஅ أولئك لهم عقبى الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிக்கிறாங்க, முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிக்கிறா, இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்துல காணேலாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம், பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் வமன் சலஹ மின் ஆபாஇஹிம், ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேரப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சிய சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். வமன் சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஜுர்ரியாதிஹிம், நாங்க எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க, வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. உண்டே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும், திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்களுடைய இபாதத்தை வச்சு, எங்களுடைய வணக்க வழிபாட்டை வச்சு, எங்களுடைய தொழுகையை வச்சு, எங்களுடைய தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க, திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோ, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா, அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானார். உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு போய்த்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவையில்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், ஸஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா அது, உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு, ஆனா தந்த குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும், வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு பெரிய பிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம், அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க. நாளைக்கு அந்த புள்ள எப்படி வளர்க்கப்பட போகுது? நாளைக்கு இந்த புள்ளக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லா வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ராதுடைய ஆயத்து ஒமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம். ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? என்ற புள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டாத்தான் என்ற புள்ள அவன் புள்ளைய நல்லா வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லா வளர்ப்பாரு. எனவே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது. ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல அர்ரஜுல அன் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுக்குடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யாகூப் அல் மௌத். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் அலை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளூடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். நேரம் இடம் கொடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுப் முடித்திருக்கின்றார். إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون ولا لا تيأسوا நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபிக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சே நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சூனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள்.
2: يا من صليت بكل الأنبياء
3: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
4: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புக்கள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள், எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். وَأَنَّ اللَّهَ عِنْدَهُ أَجْرٌ عَظِيمٌ. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயகபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஜஅலுஹும் துக்ரானவ வைநாதா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாளுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப் அலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்றாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஈயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஈயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தை இடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசியம் செஞ்சிருக்கிறான். என்ன வசியம் செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசியத் செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதேஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசீக்குமுல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க.
6: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுன் ஆசிம் என்றவர் வாராரு, சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் பின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலி பின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் பின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றதை அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறது தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாளர் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் பின் அப்துல்லா அறிவிக்கிறார், அலி பின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணை வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யகுன்லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்த படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்த படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்தி வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்க அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்தோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதெல்லாம் எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்கல்ல எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்னா பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்களோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம் பண்ணால் எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியையும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் அது நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டார். அப்போது ஒரு புள்ள வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்துலுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளங்கிட்டா? அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம், ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள் எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி அதில் முகமது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார், அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலான பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூல் இஸ்டைன் பிஎம் மீனிக் உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிவிட்டு அபியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹி இப்படி சொன்னார்கள், கவனமாகிக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிவிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தாயிஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார், அல்பானை பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹி எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாருந்தால் இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சி, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாயிஃபான செய்தி இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கிக் கொள்ளட்டும்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்திருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராகத் இப்னு மாலிக் இருக்காரு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து. அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, ஒரு குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலாங்க எதையுமே என்ன செய்கிறாரு, வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூலாங்க ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு, பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள். வருது இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹூ ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா, நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்று, மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார்

கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்கான்னா ஒரு ஒரு பகுதி அதீமன் சொல்கிறது தோல், சரியா? அதீமன்ற தோல் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன். மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோலுக்கு என்ன செய்கிறது, இது சொல்கிறது கடத்த தோல்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள். ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார், சரியா? அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா? ஹதீத், ரசூலாங்க எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீத் தானே அது, சரியா? அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீத், எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா, நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ஒரு இதாக இல்லையா? என்ன அதாவது ஒரு ஹதீதா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது, மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா. ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு என்று உட்படக்கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் ஒன்று சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையீசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையீசா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன, அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதை பெரிய சம்பவம், அதை சொல்லாமல் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன அவர் தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனையில் எப்படி வாய் வழி, வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடியும் வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா? இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலாங்க நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலாங்க எழுத்து என்ன செஞ்சுக்கிறான் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீதா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷயத்தை தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள், இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன், அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது, ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபதவில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபதவில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃபக்கத்தபுனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின், மிஅத்தி ரஜுலின், அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்தி ரஜுலின், 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 to 1700 பேர் வரைக்கும் என்ன நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது, ஃபக்கத்தபுனா அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கதர் ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம், ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப்,
பிற்காலம் வந்துச்சு. தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அதை ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மான் எல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத்தாயிட்டா ஹுதைஃபாரெல்லாம்

0: பார்க்கறதுக்கு இல்லை. உதயபாரெலாம் மூத்த ஆகிட்டாங்க அப்போது அந்த அளவுக்கு. அப்படின்னா 35 வருஷம் வரைக்கும், இப்போ 35 வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா. உதயபார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் உதயபாரான வரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னால் வார சோதனைன்னா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க? ஏன் அந்த அதான் ஹுருபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், உதயபா தான். இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபுவாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம்னா அப்போ உதயபா ரதியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம. இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோட என்ன செஞ்சிருக்கும், அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரதியல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க. தீவான் திவானண்டா என்ன, ஒரு முழுமையாக வரலாறை தொகுத்து இந்த பேர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை உமர்ரதி அல்லாஹு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று. அதுக்கு முன்னுதாரணம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்றா, ஹைர் அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே. அப்போ ஏடு எங்கே போங்க, ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே இருந்தாங்க. எழுதுற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன, அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம். பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்கள தரத்துக்கு இருக்கல, அது பின்னால் நம்ம பார்க்கல படி. இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்மான் எல்லாம் உடைய அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா பின் அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வஹி எழுதவராக இருந்தார் மக்கால, எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார். புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள், திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. குர்ஆனைத்தான் ஆனால் எழுதுறதுக்குன ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதீனாவில் அப்படின்றது இல்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம். இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா கலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் இப்னு ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சார் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தா வலம் தத்கூரில் மதீனத வஹலஹா வஹுர்மத்தா, மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபனி லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க ஹராமாக்கினான்ற செய்தியை சொல்கிறாங்க. மறுவாடி ஆக்கப்படும் செய்தியில் அது மறுவானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம், அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மறுவாணி மக்கம் அதை சொல்லவில்லை, அந்த சொல்லாத ராஃபி பின் ஹதீஜன் செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்தனை செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி பின் ஹதீஜ் சொல்கிறாரு, வதாலிக்க இந்தனா, இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி, இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிய தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற நினைப்பை அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோலில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹு, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன், சரியா? அப்போ அது மறுவான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்துட்டு சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன், சமயா து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மறுவான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு, அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அதீம் ஹவுலானியில் என்ன இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லலாது, நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் விமர்சனம் தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம். இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவரை கொலை செஞ்சிட்டார், பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி, அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லாஹ் ஹபஸ அன் மக்கத்தல் கத்தில் அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்திலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்திலண்டு. எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்திலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தில் தான், ரெண்டுமே ஃபீல் தான், கத்திலும் தான் ஃபீலும் தான் அது, சரியா? இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில், அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுத்துபா. அப்போ யமன் வாசிகள் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலல்லாஹ், இதை எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத்து மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதித்தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கண்ணா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலும் மின் குரைஷ், அப்போ அங்க இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்களோ இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் சொல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புள்ளை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நான் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கத்தில் போட்டிருவாங்க, நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லண்ட சின்னதே, இது வந்து நீளமான புல் விளங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குரானிய இது என்ன இங்கே குரானி பார்க்கி தானே குரானி பா அதில் வச்சுருப்பாங்க அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு அந்த இதோட வச்சுருப்பாங்க சரியா. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ எழுதி கொடுக்க சொன்னாங்களே அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. வளங்கிட்டா அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது அபு அப்துல்லாட சஹி இமாம் புகாரி வளங்கிட்டா எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா? ஃபதல் இப்னு துகைன் இமாம் புகாரியில் ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபதல் இப்னு துகைன். ஃபதல் இப்னு துகைன் யார்? கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம் அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது? சரியாக வருதா இல்லையா? எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம் உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹூர் அஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹதீஸ் சஹீஃபா இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன? மூணு இருக்குது. அல் அக்ல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க என்ன அவங்களோட இதில், அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல். அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமுன் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க. எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்துறோம். இது யாரை குறிக்குதுன்னா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அதை என்ன அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலை இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றது தான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு எழுதிக்கிறாங்க ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பி வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர ஹதீதன் அன்ஹு மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாங்கிட்டேருந்து கேட்டேன். அபு ஹுரைரா சொல்கிறாங்க இல்லா மா கான மின் அப்துல்லா இபின் அம்ர், அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆசை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வல அக்துப் நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இபின் அம்ரு வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருந்திருப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபு ஹுரைரா ரதியல்லாஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது, அது ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூல் காலத்தில் அவர் எழுதலன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூல் சல்லான ஹதீஸ்களை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு, அல்லது நாம் சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும், ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி. அப்துல்லா இபின் அம்ரு இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப் எழுதி, அதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாப்ன்ற ரசூலா சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை. அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக்னு சொல், நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்குள்ள நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது, சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அன்றைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அன்றைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றாலும் நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜாக படிக்கலாம் பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால, ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு, அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழி தவறாத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவாலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலேயும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன, அதாவது சொல்லி கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வலி அதிகம், அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது, அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு. அப்போ ரசூலாங்க சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எழும்பி விடுங்கள், வலா எம்பகை இந்தி அத்தனாசோ, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா, ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் அங்கே வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள், இன்ன ரசிய குல்ல ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான், இன்ன ரசியா குல்ல ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு என்னது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வுன்னு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது, எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள், இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன்னு சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ்வு சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட்டு. ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால, அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து, ஸ்கூலில் சிலபஸ் போடவே இதுதான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம், வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூலாங்க சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம், ரைட். இதிலேயே ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதற்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இதோட சேர்க்கணும். நீங்கள் எதை என்ன மன்னர்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்கலுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம். இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலோட காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட, உஸ்மானோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுனா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபு ஸரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்துல்லாவுடைய செய்தி அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரர்னு. புகாரில 3617 இலக்கம். மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்கரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லாங்களுக்கு ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து. அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாகி போயிட்டார். முர்த்ததாகி போய் எங்கே போய் சேர்ந்துட்டார்னா கிறிஸ்தவரோட சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோட சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறத தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கி டீக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியை தொத்திடுவான் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அஜிபூபிஹி இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க, அவங்கள கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தஆலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வகையோட மோதிரதுண்டா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன்ட்டு மோதுறது, சரியா? அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் அல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. ரெண்டு மூணு முறை படி நடந்த உடனேயே ஃபத்தரகஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதை அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செஞ்சான் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க, ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது குறிப்பாக ஜெய்து பின் சாபித் எல்லாம், ஜெய்து பின் சாபித் அப்துல்லா பின் அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா பின் மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க, அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்கள் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுண்டே எது வரைக்கும் சிறப்பது, அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டாருண்டே அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள் அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் அஸ்-சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். சயீத் இப்னுல் ஆஸ், இவர் வாப்பா மறுபடி சேர்க்கிறேன், திருப்பி சொல்லணும், சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா? ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்தோம், மக்கள் எழுதின ஒரு தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம், வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம், அடுத்தது யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹு அவோட வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னால் இருந்த பகுதி, அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபிபக்கர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார் அபு அய்யூப் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஜெயித், அடுத்தது உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னுல் ஹுசையிப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னுல் யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா? இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், ஒன்று அபு சுஃபியான், அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா, ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரலை, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திட்டான், பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை, நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு, அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா? பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும், இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹு யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளையாட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபின் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துட்ரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை, இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னுல் வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைதிப் இப்னு அப்துல், ஹுவைதிப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னுல் அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னுல் ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹதரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர், அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அன்சாரி, ஹாலித் இப்னு ஜெயித், அதாவது அபு அய்யூப் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பேர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி, உபைபுன் சலூலா அப்துல்லா இபின் உபை இபின் சலூலாலே கருத்து முரம்பாடு இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இபின் அப்துல்லா இபின் உபை இபின் சலூலன்னு என்ன செய்யுது வருது. அப்துல்லா இபின் ஜெயித், முகமது இபின் மஸ்லமா, புரைதா இபின் ஹுசையப், தாபித் இபின் கைஸ், உதைபத் இபின் யமான், ஹந்தலா இபின் ரபி, அப்துல்லா இபின் சாத், 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு புறவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இபின் அபி சுஃபியான், முஆவித் இபின் அபி சுஃபியான், ஹாலித் இபின் உல் வலீத். ரசூலாம் ஒரு குடும்பத்தில் மூணு பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அசல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ர் இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 பாருங்க இல்லையா. அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27 37 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40 42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டிருக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலிபுனு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெயித் இப்னு சாபித், உபை இப்னு காப், இந்த ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலிபின் அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைப் வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்க, தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார், முஆயிகைப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பொறவு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றத வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குரானையும் எழுதுறது முக்காத்தப்ப, இவ்வளோ பேர் ரசூல்லாங்களுடைய எழுத்தர்கள், குரானை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவங்க இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுறது தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிருக்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம்னு மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சொன்ன முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400 500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம் நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா, பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலான காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுக்கு ரசூலாங்க பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க, இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூரி தொகுத்தார்னு வருது, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வருது, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்து ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க, குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கலை, அபுபக்கர் காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா வெளியிட்டிருக்கலை, அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் வெளியிட்டாங்க. ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர எப்படி உஸ்மான் சம்பவத்தை வச்சு அபுபக்கர் சம்பவத்தை வச்சு குர்ஆன் எழுதலை நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி. இது ஒரு சின்ன ஒரு டொட், இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குதே, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலாம் எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரானோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து அதை தர்த்தீப் பண்ணுறது, அந்த டைத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான் காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பகுதியில் இன்ஷா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்த வணக்கம்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர், உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள். முஸ்லிம் வானொலி வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதுல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஷார்ட் டைமில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக நம்முடைய சகோதரர்கள் கோவை மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதைப் போல அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தினுடைய செயல்வீரர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டுமே தலைப்பாக போட்டு அகீதா மன்ஹஜ் களப்பணியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய அடையாளங்கள் ஆகிய ஒரு முக்கியமான தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மதிய அமர்வில் ஃபிக்ஹுல் ஜிஹாதி வல் கிலாஃபா அலா தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஜிஹாதும் கிலாஃபத்தும் என்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. பொதுவாக மதிய நேரத்தில் சாதாரண உணவை சாப்பிட்டுவிட்டு வந்தாலே பாடத்தை கேட்பதும் பாடத்தை படிப்பதும் குறிப்பாக பாடம் நடத்துவதும் சிரமமான விஷயம். அதில் இன்றைக்கு நாம் பிரியாணி விருந்தை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதனால் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்ஷா அல்லா, அல்லாவின் மீது பாரத்தை போட்டு விட்டு தான் இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். அதனால் அருமை சகோதரர்கள், இந்த வகுப்பிலே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக செவிமடுத்து குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய வகுப்பிற்குள் நான் நுழைகிறேன். முதலில் குர்ஆன் சுன்னா வழியில் ஜிஹாதையும் கிலாஃபத்தையும் அறிய வேண்டியதன் அவசியம் என்ன? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்று விதமான வகையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தீனை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் துனியாவின் மோகத்திலே ஈடுபட்டு கொண்டும் மார்க்கம் என்கிற பெயரில் ஷிர்கான பிதாத்தான காரியங்களை அரங்கேற்றி ஒரு வழிகட்ட அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உலகாதாரியங்கள், உலக மோகங்கள் போன்றவற்றிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வாழ்ந்து சமுதாய பணிகளை செய்கிறோம், சமூக பணிகளை செய்கிறோம், சீர்திருத்த பணிகளை செய்கிறோம் என்று அடிப்படையை வைத்துக் கொண்டு உலகளாவிய அளவில் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டப் போகிறோம் என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜிஹாதையும் இமாமத் என்கிற கிலாபத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த வகையில் இஹ்வானிகள் என்று உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடியவைகளை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் தான் உலகாதாயத்திலிருந்து விலகி ஹலால் ஹராமை பேணி இபாதத்துகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சுன்னாக்களை நிலைநாட்டி தௌஹீது தான் உயர்வானது, தௌஹீது தான் நபிமார்களுடைய பணி என்பதை அடிப்படையாக வைத்து சலஃப் என்கிற கொள்கையை சார்ந்து தங்களை சலஃபிகள் என்று அறியப்படுத்திக் கொண்டு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பை எப்படி எந்த கொள்கையின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இந்த ஜிஹாத், கிலாஃபத் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி புரிந்து தௌஹீதிற்கும் தாவத்திற்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் தான் முதற்கட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டுக்கொண்டிருக்கிற கூட்டம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? தௌஹீதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது கருத்திலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் சமூக அக்கறையிலிருந்தும் சமூக பணிகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களைப் போலவும் சர்வதேச தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லாதவர்களைப் போலவும் ஒரு தவறான காட்சிகளை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் வசீகரிக்கப்பட்டு யார் எதை பேசினாலும் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு சிந்தனை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாதலால் தான் நம்முடைய மாநில தலைமை நிர்வாகம் இது விஷயத்திலே பரிசீலித்து இன்றைக்கோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் தாழ்ந்தாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலில் ஜிஹாதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கிலாஃபத்திற்கு போவோம். ஜிஹாதனுடைய சிறப்பை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பதும் கிலாஃபத் என்பதும் தவறான வார்த்தைகள் அல்ல, அது உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகளும் அல்ல, அதை நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் அல்ல. ஆனால் ஜிஹாத் என்பதும் கிலாஃபத் என்பதும் தவறான வழிகளிலேயே மக்களிடத்தில் போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஜிஹாத் என்கிற வார்த்தையை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனால் ஜிஹாத் என்கிற வார்த்தை சிறப்பிற்குரிய வார்த்தை. அந்த ஜிஹாதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். திருக்குறானில் பாருங்கள், சூரத்து நிசாவில் 95வது வசனம், லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன் غَيْرُ أُولِي الضَّرَرِ وَالْمُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ. அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளும் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதுகளும், இப்படி போராடாமல் இருக்கக்கூடிய மூமின்களும் சமமானவர்கள் அல்ல. லா யஸ்தவி அல் காயிதுன மினல் முஃமினீன் غَيْرُ أُولِي الضَّرَرِ, பாதிப்பு இல்லாமல் பலகீனம் இல்லாமல் போர் செய்வதற்குண்டான அத்தனை தகுதியும் உடலில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு போருக்கு வரமாட்டேன் என்று யாரெல்லாம் மூமின்களை உட்கார்ந்து விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் போரிடுகிறார்களே அவர்களும் சமம் அல்ல. ஃபத்தலல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜதன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் எவர்கள் தங்களுடைய உயிர்களை கொண்டும் உடைமைகளை கொண்டும் போரிடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை போருக்கு செல்லாமல் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறார். மூமின்கள் எல்லோருமே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த மூமின்களில் அல்லாஹ் எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறான்? சாதாரணமான முறையில் இபாதத்தை செய்பவனும் அந்த இபாதத்தை நன்றாக ரசித்து ருசித்து செய்பவனும் ஒன்றா? இல்லை. சாதாரண முறையில் மார்க்கப்படிகளில் ஈடுபடுபவனும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு மார்க்கப்படியில் ஈடுபடுகிறானே அவனும் ஒன்றா? இல்லை. அதே போன்றுதான் எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ஏனைய மக்களை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லோருக்குமே அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். ஆனால் போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் முஜாஹிதுகளை அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே போன்று ஜிஹாதையும் ஜிஹாதில் ஈடுபடுகிற முஜாஹிதுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சூரத்து தௌபாவில் 19 மற்றும் 20வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே சூரத்து தௌபாவின் 111வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து ஸஃப் என்கிற அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஆலே இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 169 மற்றும் 170 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் வீட்டிற்கு போய் இன்ஷா அல்லாஹ் குரானை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை மட்டும் உதாரணத்திற்கு சொல்லிவிட்டு ஏனைய வசனங்களின் எண்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் அல்லாஹுக்கு விருப்பமானது எது? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது. சும்மா மாதா, பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது. திரும்ப எது என்று கேட்கப்பட்டது, ஹஜ்ஜு மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், லகுதுவத்துன் ஃபீ ஸபீலில்லாஹி அவ் ரௌஹத்துன் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு செல்வது சென்ற காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது. அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு செல்வது, புறப்பட்டு அல்லாஹ்வுடைய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஜிஹாது என்பதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஜிஹாதிற்கு எதிரானவர்கள் அல்ல நம்ம, ஜிஹாதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். உதாரணமாக மஸ்ஜித் கட்டப்படுவதை நாம் விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? மஸ்ஜிதுக்கே வராத ஒரு முஸ்லீம் கூட ஒரு இடத்தில் பிரம்மாண்டமாக மஸ்ஜித் கட்டப்படுவது விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்புவான். ஆனா அந்த மஸ்ஜித் குராபிகள் கிட்ட இருக்கு. இப்போ விரும்புவோமா? நிச்சயம் விரும்ப மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜித் குப்பா, அதுதான் முதல் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனோன்னு செஞ்சது. அந்த குப்பாவின் பள்ளிவாசலை எல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இந்த மஸ்ஜித் தான் சிறந்தது, எதை விட மஸ்ஜிதுல் திரார். யார் கட்டின பள்ளி மஸ்ஜிதுல் திரார் என்பது?
3: முனாஃபிகள் கட்டிய பள்ளி. பள்ளிவாசல் புனிதமானதுதான், ஆனது யாருக்கிட்ட இருக்கு? வேதம் புனிதமானதா, ஆனா அதை சாத்தான் உதச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதே போன்றுதான் ஒரு இடங்களில் இஸ்லாமிய ஜித்தியாவில். அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயம் தான், எப்படி அலி ரலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டவர்கள் இனி ஹுக்கும் இல்லா இல்லா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அங்கே விமர்சிக்கும் போது அலி ரலி அழகாக சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில், அல்லாஹ்வை தவிர அதிகாரம் யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு அசத்தியம் நாடப்படுகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அல்லது ஒரு சுய விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது ஒரு தவறான ஒரு அறியாமை சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமலேயே இருக்கிறார்களோ என்னவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு தவறான முறையில் அறியப்படுகிறது. அதிலே ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும், அதிலும் குறிப்பாக பல்லின சமூக மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா போன்ற நாட்டில் இந்த ஜிஹாத் என்பதை குறித்தும் ஹிலாஃபத் என்பதை குறித்தும் ஒரு தெளிவான பார்வை நமக்கு வர வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, ஜிஹாதை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது, ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக்கில் உள்ளது. இதெல்லாம் உள்ள விஷயம்தான். ஜிஹாதை நேசிப்பது என்பது எதிரே உள்ளது, ஈமானில் உள்ள ஒரு விஷயம். ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக், நயவஞ்சகத்தில் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்த மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்கிறான். எப்படி பாருங்கள், சூரத்து தௌபாவின் 92, அதே சூரத்து தௌபாவின் 24, அதே சூரத்து தௌபாவின் 81. இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் உள்ளபடியே உளப்பூர்வமாக ஜிஹாத் என்பதை வெறுக்கிறார்களோ, ஏடா இது சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில புரட்டு போகணுமா, தியாகம் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிறது என்று ஒருவன் உள்ளத்தில் நினைத்தால் அது பாவம். அந்த ஜிஹாதை விரும்புவது என்பது ஈமானில் உள்ளது, அதை வெறுப்பது என்பது நயவஞ்சகர்கள் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறுத்தார்கள், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இப்ப இந்த ஜிஹாத் என்றால் என்ன, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுத்தார்கள், அல் ஜிஹாது ஷரஅன் பதலுல் ஜுஹுதி ஃபி கிதாலில் குஃபார், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அர்ப்பணிப்புகளை செலவிடுவதுதான் ஜிஹாத். ஜிஹாதுன்னு சொல்றோமே, போராட்டம் என்று ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், போராட்டம் என்று போர் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன, ஷரியத்திலே குஃபார்களுக்கு எதிராக, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தன் தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத். அந்த ஜிஹாத் என்பது தன்னுடைய நஃப்ஸை கொண்டும் இருக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் இருக்கலாம், ஷைத்தானுக்கு எதிராக செயல்படுவதும் இருக்கலாம், பாவமான காரியங்களை எதிர்த்து செயல்படுகிறானே அதன் மூலமாகவும் இருக்கலாம். இப்போ ஜிஹாதுங்கிறது வெறுமனே கத்தியை தூக்கி கொண்டோ ஆயுதங்களை ஏந்தி போவது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதை குறித்து நமக்கு எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், ஜாஹிதுல் முஷ்ரிகீன, முஷ்ரிகளுக்கு எதிராக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ அல்சினத்திக்கும், உங்களுடைய பொருட்களை கொண்டு, உங்களுடைய உயிர்களை கொண்டு, உங்களுடைய நாவுகளை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் போட்டு நாம் மறுப்புரை சொன்னால் அதுவும் என்னதான், ஜிஹாது தான். அதைத்தான் நம்முடைய ஜமாத் ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஜிஹாதி செய்யாமல்லாம் இல்லை, நாம தான் சரியான ஜிஹாதி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படித்தான் சொன்னார்கள். இன்னும் சொல்லணும்னா அந்த ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அணிந்து முழைக்கிற பாவம் செய்கின்ற அரசனுக்கு முன்னிலையில் உண்மையை ஓங்கி உரைப்பதுதான் ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாத் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நஸாய் என்கிற ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் போது ஜிஹாத் என்றால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக நம்முடைய உயிரை கொண்டோ, நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டோ, நம்முடைய நாவை கொண்டோ, நம்முடைய எந்த வகையான சக்தியை கொண்டோ எந்த போராட்டங்களை நாம் செய்தாலும், எந்த எதிர்காரியங்களை செய்தாலும் அவைகள் எல்லாமே ஜிஹாதில் போய் சேரும். இதுதான் ஜிஹாது என்பதற்கு சரியான டெஃபினிஷன். விளங்குதா? சரி, இப்போ இந்த ஜிஹாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கடமையாக்குகின்றான், எப்போது கடமையாக்குகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விஷயத்தில் நமக்கு குழப்பமே வராது. முதன் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வசனம் என்னது? என்ன வசனம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. உம்மை படைத்த அல்ல, எல்லாத்தையும் படைச்சவன், அதனால உம்மை படைச்சவன் சொல்ல முடியும். படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, ஓதுவீராக. நீங்கள் நன்றாக அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை கவனித்தால் தெரியும், அதில் எத்தி வையுங்கள் என்கிற வார்த்தை கூட இல்லை. ஒரு ரசூல், ஒரு இறை தூதர் எதற்காக சமுதாயத்திலே அனுப்பப்படுகிறார் என்றால்,

சுபானு தலா படிச்சவன் அடுத்து என்னது சும்மா அன்சல் அலை யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர். போர்வையை பொருத்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுவீராக, எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் என்னது அச்சமூட்டி, அதாவது தாவா. முதல்ல இல்மு, இல்மின் அடிப்படையில் உண்டான அமல், அதற்கு பிறகு என்னது தாவா. தாவாவும் அமலும் இரண்டு ஒன்றும் ஒன்றோடு ஒட்டி போனது. இல்மும் அமலும் தாவாவும் ஒருங்கேறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம நம்முடைய அமைப்பின் அடையாள சொல்லை கூட நாம் சில இடத்திலே சொல்லும் போது இல்மு அமலு தாவா என்று சொல்லுவோம். ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான். அப்படிதானா, திமிரி எழு திருப்பி அடி அப்படிலாம் நிறைய பேர் வச்சிருப்போம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜமாத்துக்கு அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? இல்ம், அமல், தாவா. படிங்க முதல்ல, அமல் செய்யுங்க ரெண்டாவது, அடுத்து தாவாக்குவாங்க. இந்த மூன்றை நாம் அடிப்படை எதை வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படைகளை வைத்து. அப்ப இந்த கும் ஃபஅன்தீர், நபியை எழுந்திருப்பீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்ன செய்கிறான், தன்னை சுற்றி இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வாழ்கிற அந்த அரபுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். குடும்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். இப்படியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 13 ஆண்டு காலம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தப்லீக் என்கிற அமலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செஞ்ச வேலை என்னது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஹிஜ்ரா, ஜிஹாதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹிஜ்ரத் இருக்கணும். முதல்ல ஜிஹாதிலே வருபவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கணும். அவன் குரானை முதல்ல படிச்சிருக்கணும். அந்த குரானின் படி அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சுமார் 13 ஆண்டு காலங்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த டியூரேஷன், கால அளவு. நமக்கு அப்படி இல்லை. அந்த 13 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி எப்படிப்பட்ட ஒரு சாதனையை மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு சாதனை இன்றைக்கு நமக்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது வரைக்கும் நம்ம எதிரதான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து அதே தாவாவின் களத்தில் தான் இருக்க வேண்டும். அதே தப்லீகனுடைய பாதையில் தான் இருக்க வேண்டும். தப்லீகனோட தப்பா நினைச்சிடாதீங்க. தப்லீக் என்பதும் நல்ல வார்த்தை தான். கலிமத்து ஹக்கின் உரித விஹா பாத்தில். தப்லீகனோட நமக்கு யார் ஞாபகம் வரும்? திண்டுக்கல் ஞாபகத்துக்கு வரும், மேல் விசாரணை ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் பிராடா போனா டெல்லியில உள்ள அந்த இடம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தப்லீக் என்பது நல்ல வார்த்தை. இன்றைக்கு சமுதாயத்துல தப்லீக் நடக்கல, தப்லீழ நடக்குது. வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மக்களை சந்திக்கிறோம், கூட்டத்தை போடுறோம், பேசுறோம், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அல்ஹம்துலில்லாஹ் நிவர்த்தி செய்கிறோம். ஷிர்க்கையும் பிதத்தையும் எதிர்ப்பதிலேயே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளை அல்ஹம்துலில்லாஹ் கழித்திருக்கிறோம். அப்ப நாம் தான் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தபலீகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தபலீகு என்கிற பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருவாரியாக தபலீகை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, முதலில் மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததன்படி அமல் செய்ய வேண்டும், செய்த அமலின்படி மக்களை நோக்கி பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் என்றைக்கு இடர்பாடுகளும் இன்னல்களும் கடுமையாக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? ஜிஹாது செய்ய வேண்டும். அதுவும் ஜிஹாது யாரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்? ஒட்டுமொத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்காத எல்லோரையும் கொன்னார்களா? இல்லை. யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனா மாநகரை மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது செய்தார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு அங்கு உள்ள குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று விதமாக வாழ்ந்தார்கள். முதல் தரப்பு யாரு? அஹ்லு ஸுல்ஹின் வஹுதுனா. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு உடன்படிக்கை போட்டு ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்த முஷ்ரிக்குகள், மார்க்கத்தை ஏற்கல்ல, இறை மறுப்பாளர்கள் தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், கைர முஸ்லீம்கள் தான், நான் முஸ்லீம்கள் தான், மாற்றுகிறது அதுல மாற்றுகிறது கிடையாது. ஆனால் இவர்கள் முதல் வகையில் இருக்கக்கூடியவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு உடன்படிக்கை போட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறோமே, ஒரு தார்மீக உடன்பாடு, உங்களுக்கும் நாங்கள் குறுக்கீடு செய்ய மாட்டோம், எங்களுக்கும் நீங்கள் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்கிற அடிப்படையில் ஒப்பந்த உடன்படிக்கை போட்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது யார்? அஹ்லு ஹர்பின். அவர்கள் தான் போர் செய்யக்கூடிய மக்கள். இஸ்லாத்தை அன்றைக்கு அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? மக்காவின் மக்கள் தான்.

0: இருந்தார்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரையும் உஹதையும் நடத்தும் போது உலகத்திலேயே நான் முஸ்லிம்களாக அந்த மக்கால உள்ளவங்க தான் இருந்தாங்களா, யமன் தேசத்தில் உள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, ரோமாபுரியில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, பாரசீகத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, அன்றைக்கு எத்தியோப்பியா இஸ்லாத்துக்கு வந்துச்சா, அன்றைய குராசான் இஸ்லாத்துக்கு வந்துச்சா, வரலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அல்லது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் மதீனாவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இஸ்லாமிய நாடுகளாக இல்லை. மக்காவில் எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்கர்கள் இருந்தார்களோ அதே போன்றுதான் யமனில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ரோமாபுரியில் இருந்தார்கள், அதே போன்றுதான் பாரசீகத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ஹுராசானில் இருந்தார்கள், அதே போன்றுதான் யமன் தேசத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் எல்லா பகுதியில் இருந்தார்கள். ஏன் எல்லா இடத்துக்கும் ரசூலுல்லா போய் ஜிஹாத் பண்ணல? இதைத்தான் இன்றைக்கு நாம் இது என்ன பிரச்சனைனா, யாருமே அகலு ஹர்ப் அல்ல, யாருமே என்ன கிடையாது, அகலு ஹர்ப் அல்ல. அகலு ஹர்ப் என்றால் என்ன, போர் செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கால உள்ள குரேஷிகள் அவன் வேலையை பார்த்தானா, பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சகவாசமே வேணான்ட்டு அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மக்களுக்கு தந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் இன்ன பிற மக்களுக்கும் தொடர் தொல்லைகளை செய்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்குள் உள்ளே புகுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியை வேரறுப்பதற்குண்டான எல்லா சதியாலோசனையிலும் ஈடுபட்டார்கள். பாதலால் அகலு ஹர்பாக யார் இருந்தா, அப்ப அகலு ஹர்பாக யார் இருந்தா, மக்காவில் உள்ள மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்ப அதனால் தான் அந்த மக்காவில் உள்ளவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்றும் ஏழையும் கைர முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப இந்த ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன? ஜிஹாதுனா எல்லாரும் செஞ்சிடலாமா? ஜிஹாதுனா அதான் மூன்றாவது யார் என்றால் அஹ்லு திம்மா. அஹ்லு திம்மா என்றால் என்ன, இஸ்லாமிய ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய நாட்டில் சுதந்திரமாகவும் நம்ம நம்முடைய நாட்டிலே வாழ்றது பேர் அஹ்லு சுல்ஹ், உடன்படிக்கை போட்டு வாழ்றது. அஹ்லு திம்மா என்றால் என்ன, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனாவிலேயே முஷ்ரிக்குகள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அங்களுடைய நாட்டிலே வாழ்வதற்கு அவர்களுடைய உடல்களுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பை இஸ்லாமிய அரசாங்கம் தருவதனால் வரி செலுத்தி வாழக்கூடிய திம்மிகள். இப்படி மூன்று விதமான நான் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே என்ன செய்திருந்தார்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள். அப்போ இந்த மூன்று சாரார்களில் எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஜிஹாத் செஞ்சிட முடியுமா? யார்கிட்ட தான் செய்யணும்? அஹ்லு ஹர்ப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் அஹ்லு ஹர்பாக இருக்கிறார்களோ, போர் செய்யக்கூடிய நாடாக எது இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு எதிராக மட்டும்தான் ஜிஹாத் செய்ய முடியும். இல்ல, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யஹூதி என்னவா இருந்திருக்க முடியாது, பணியாளனாக இருந்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் பெருமானார் தம்முடைய வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய கேடயத்தை ஒரு யஹூதி இடத்திலே அடமானம் வைத்திருக்க முடியாது. இப்படி நிறைய உதாரணங்களை அதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்ப இந்த ஜிஹாதிற்கு என்ன கண்டிஷன், நிபந்தனை? இமாம் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஹாத் என்கிற தலைப்பில் லபுத்த ஃபீஹி மின் ஷர்த், ஜிஹாதிற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? அது முஸ்லிம்களிடத்தில் குதரத் என்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இதுதான் ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை. ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை என்னது, முஸ்லிம்களிடத்தில் என்ன இருக்கணும், குதரத் என்கிற ஆற்றல். குதரத் என்றால் என்ன, யஸ்தத்இஊன பிஹல் கித்தால், எதிரிகளிடத்திலே போரிடுவதற்குண்டான சக்தி அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் சக்தி இல்லாமல் தங்களை போரிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது தங்களை தாங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுதல் என்பதற்கு சமமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சவாபுன்னு நினைச்சு போய் அதாபத்திடுறது, நன்மைன்னு நினைச்சு போய் தீமையை சம்பாதிக்கிறது, புண்ணியோன்னு நினைச்சு போய் புழுக்கமான காரியத்தில் விழுறது. எது, தன்னிடத்திலே சக்தி இல்லாமல் ஜிஹாது செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாத போது தங்களுடைய உயிரை பணைய வைக்கிறோம் என்று சொல்லி, அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜிஹாதிற்கு கிளம்பி செல்லுதல் என்பது எதற்கு சமம், உங்கள் கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு சமம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களின் மீது இஸ்லாம் சஹாபாக்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்து மக்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்யவில்லை, ஜிஹாதை கடமையாக்கவில்லை. ஏன், அவர்கள் ஆஜிசூன், இயலாமல் இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், துஃபா பலகீனர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்போது மதீனாவிற்கு அவர்கள் போனார்களோ, இஸ்லாமிய நாட்டை நிறுவினார்களோ, அவர்களுக்கு போர் செய்வதற்குண்டான சக்தியும் ஆற்றலும் வளமும் வந்ததோ, அப்போதுதான் அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். இல்லை என்று சொன்னால், எப்படி ஏனைய கடமைகள் முடியாத போது செய்வது கடமை இல்லையோ, அதே போன்றுதான் ஜிஹாத் என்கிற கடமையும். ஹஜ் என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான். ஆனால் எல்லாரும் அதை செய்ய முடியுமா? முடியாது. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதை என்ன செய்ய முடியும்? ஹஜ்ஜுக்கு போக முடியும். நோன்பு என்பது எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய கடமைதான். ஆனால் அலல்லதீன யுத்தீகூனஹு, யாரால் அந்த நோன்பை முடிக்க முடியாதோ குடிக்க முடியாதோ அவர்களுக்கு சலுகை இருக்கிறதா இல்லையா? அதே போன்றுதான் ஜிஹாத் என்பது அல்லாஹுவால் சுமத்தப்பட்டிருக்கிற கடமையாக இருந்தாலும், அந்த ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு சூழல், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய உருவாக்கம் என்பது இல்லாத போது, எப்படி ஏனைய கடமைகள் இயலாமையின் காரணத்தினால், பலகீனத்தின் காரணத்தினால் விடுபட்டு விடுமோ, அதே போன்றுதான் இந்த கடமையும் விடுபட்டு விடும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா. இதுக்கு என்ன ஒரே ஆதாரம்? எது? எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்கிற இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் ஜிஹாதுடைய நிபந்தனையாக எதை சொல்கிறார்கள்? குதிரத் என்கிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஆற்றல் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு தேசத்தை நாம் நிறுவிவிட்டோமா? அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி நாம் ஹிஜ்ரத் செய்து விட்டோமா? இந்தியா என்பது என்னவோ ஹலிஃபாக்கள் ஆட்சி செய்திருந்த ஒரு நாட்டை போலவும், அந்த நாட்டிற்கு நாம் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் போலவும் எல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. பள்ளின சமுதாய மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்முறையை மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த போர் என்பது ஜிஹாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். முதல் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? போருக்காக அழைக்கப்பட்டு போர்க்களத்திற்கு நாம் போகும்போது இரண்டு படைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் தருணத்தில் அந்த இடத்தில் ஜிஹாத் செய்வது என்பது கட்டாய கடமை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு இப்போ மனசு இல்லை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன், ஆனால் மக்களை கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு பயம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் போர்க்களத்திலிருந்து களத்திலிருந்து வெளியே போனால் அது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஹராம். அங்கே போர்க்களம் செய்வது என்பது கட்டாய கடமையாகிவிடும். ஆதாரம் 8:45. அதே 8:15-16 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அத்தவல்லி யோம ஸஹஃப், போர் நடக்கும் போது புறமுதுகு காட்டி ஓடுதல் என்பது அந்த தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட ஏழு பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதுவும் போர் நடைபெறும் போது அங்கே, அதாவது ஜிஹாத் என்பது கடமையாகிடும் என்பதற்குரிய ஆதாரம். இரண்டாவது, இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடை எதிரி சூழ்ந்து விட்டார்கள் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கேயும் ஜிஹாது கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும். தற்பாதுகாப்புக்காக அல்ல. இப்ப நமக்கு பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு, அந்த நாட்டில் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, இப்ப அங்கேயும் நமக்கு போக முடியும்னா போறது கடமை. ஆனா ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டோம், போறவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? குதிரத் இருக்கணும். அந்த குதிரத் குவத்துங்கிற விஷயத்துல நம்ம அடிபட்டுருவோம். இருந்தாலும் குதிரத்தும் குவத்தும் இருக்கிற ஒரு நாடு, என் நாட்டில் நான் சேஃப்டியா இருக்கிறேன் என்று அவன் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவனை போன்ற ஒரு இன்னொரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எதிரிகள் சூழ்ந்து விட்டால் இவர்கள் இங்கிருந்து அங்கே சென்று அவர்களை பாதுகாப்பது என்பது, காப்பாற்றுவது என்பது இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதற்கு நீங்கள் ஆதாரமாக பார்க்க வேண்டுமானால் 9:123 அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, காத்தில் உள்ளதீன யலூனக்கும் மினல் குஃபார், உங்களை அடுத்து சூழ்ந்திருக்கக்கூடிய குஃபார்களை நீங்கள் போர் செய்யுங்கள். அவர்கள் ஒரு கடுமையை உணரட்டும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் தக்குவாதாரிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம்? ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போதும் போர்க்களம் கடமையாகிவிடும். அடுத்து என்னது? முஸ்லிம்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இமாம், முஸ்லிம்களுக்காக இமாம் என்றால் யாரு? பள்ளிவாசலுடைய இமாம் அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமையாக அமீராக யார் இருக்கிறாரோ அந்த அமீர் ஜிஹாதுக்காக மக்களை திரட்டும் போது அங்கே அவர் மக்கள் மீது ஜிஹாது கடமையாகிவிடும். எப்படி? அப்ப ஜிஹாதுடைய அழைப்பை யார் கொடுக்க முடியாது? ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு குழுவினுடைய ஒரு பிரதிநிதியோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோ அல்லது மக்களை வழி நடத்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரோ என்ன செய்ய முடியாது? ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க முடியாது. ஜிஹாதுக்குரிய அழைப்பை யார் தான் கொடுக்கணும்? இமாமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய இமாமாக தலைவராக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க வேண்டும். அப்படி அவர் அழைக்கும் போது ஜிஹாத் என்னாயிடும், கடமையாகிவிடும். குரானில் பாருங்கள், அதே தௌபாவின் 41வது வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸிகாலா வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும் ஃபீ ஸபீலில்லா ஸாலிகும் கைரு லக்கும் இன் குன்தும் தஆலமூன். அதே போன்று அந்த சூரத்து தௌபாவின் 38வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தால் அதிலும் அல்லாஹ் இப்படித்தான் எப்படி சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்கள் உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா? நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும் போது அற்ப சுகம்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஜிஹாதிற்காக திரட்டிய போது அங்கே சிலரிடத்திலே கொஞ்சம் பலகீனம் வந்தது, அந்த பலகீனத்தை போக்கும் விதத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் போது ஒரு அமீருல் முஸ்லிமீனாக முஸ்லிம்களுக்குரிய ஒரு இமாமாக அமீராக இருப்பவர் முஸ்லிம்களை ஜிஹாதிற்காக திரட்டும் போது அங்கே ஜிஹாத் என்னாகிவிடும், கடமையாகிவிடும். இது ஜிஹாதனுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த மூன்று சந்தர்ப்பங்களில் ஜிஹாத் என்பது கடமையாகி விடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த ஜிஹாதிற்கென்று சில உசூல்கள் அடிப்படைகள் இருக்கிறது. கடமைகள் என்பது வேறு, நிபந்தனை என்பது வேறு, அடிப்படைகள் என்பது வேறு. நிபந்தனைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன நிபந்தனை, என்ன இருக்கணும், குதிரத், ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய நாடு அமைக்கப்பட்டு எதிரிகளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு குதிரத்தும் குவத்தும் இருப்பது ஜிஹாதிற்குரிய நிபந்தனை. ஜிஹாது எப்போது கடமையாகும் என்பதில் மூன்று சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அடுத்து இந்த ஜிஹாதினுடைய அடிப்படைகளில் முதல் அடிப்படை என்ன தெரியுமா, ஜிஹாத் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும். ஒரு முஜாஹிதிற்கு ஜிஹாதிற்குரிய நிபந்தனை என்பது வேறு, ஒரு முஜாஹிதுக்குரிய நிபந்தனை என்பது வேறு. ஜிஹாதுக்குரிய நிபந்தனை என்பது ஒட்டுமொத்தமாக எதிரிகளை சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஜிஹாதிலே ஈடுபடுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை, முதலில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் இன்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். சுதந்திரமானவனாக யாருக்கும் அடிமையானவனாக இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணை அது அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதாவது மருத்துவத்திற்காகவும் இன்ன வேற உதவிகளுக்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர போர்க்களத்தில் போய் என்ன செய்ய முடியாது, பொம்பளை நிலைப்பாட்ட முடியாது. அப்போ அவன் ஆண்மகனாக இருக்க வேண்டும். அதே போன்று சலாமத்து மீன துறை, பலகீனத்திற்குட்பட்ட எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் அந்த பாதிப்பு இருந்து விலகியவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவன் ஆணாக இருக்கிறான், இஸ்லாமியனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், கால் உடைபட்டிருக்கிறான், அல்லது கண் அவனுக்கு இதாக இருக்கிறது, கை அவனுக்கு உடைந்திருக்கிறது என்றால் அவன் அனுமதிக்கப்பட்டவன். அதே போன்று அவனுக்கு செலவு செய்வதற்குண்டான சக்தியும் இருக்க வேண்டும். இப்ப அவன் ஜிஹாதிற்கு வந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரியான நிபந்தனைகள் ஒரு சேர வந்திருக்கிறதா என்பதை கவனிப்பது முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன, ஜிஹாதிற்கு ஒருவன் புறப்பட்டு வரும்போது அவன் பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. இதுக்குண்டான ஹதீஸ் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிஹாதிற்கு வருகிறேன்னு சொன்னா ரசூல் என்ன கேள்வி கேட்டாங்க, ஹய்யுல் வாலிதாத், உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு கேட்டாங்க. ஆமா யார் சொன்னதா, ஆனா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களை சிரிக்கவே அதுதான் உனக்குரிய ஜிஹாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ பெற்றோர்களின் அனுமதி. மூன்றாவது சகோதரி தான் ரொம்ப முக்கியமானது, அம்ருல் ஜிஹாத் மௌகுலு நிலா இமாமில் முஸ்லிமீன் வஜ்திஹாதி. ஜிஹாத் என்கிற இந்த விஷயம் முஸ்லிம்களின் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை தவிர தனி மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவல்ல. இதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஜிஹாதி செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் யார் தான் அதை எடுக்கணும், யார் எடுக்கணும், நம்ம அப்துல் காதர் மாதிரி தான் எடுக்கிறதா இருந்தா. அப்படி ஒரு வேலை எடுப்பதாக இருந்தால் நீங்களும் டக்குனு எடுத்துட முடியாது, யார் எடுக்கணும், ஒரு அமீராக இருக்கக்கூடியவர் தான் எடுக்க வேண்டும். காரணம் திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவாக நமக்கு சொல்கிறான், 24வது அத்தியாயம் 62வது வசனத்தை பாருங்க, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. நிச்சயமாக மூமின்கள் என்பவர் யார் தெரியுமா, அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவருடன் இருக்கும் போது, எப்படி அவர்கள் அவருடன் இருக்கும் போது, அவருடனா யாரு, அல்லாவுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கும் போது, அல்ல அம்ரின் ஜாமியின் ஒரு பொதுவான போர்க்கள சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் இருக்கும் போது, லம் யதஹபு ஹத்தா யஸ்தாதினூஹு, அவரிடத்தில் அனுமதி கேட்காமல் அவர்கள் போகக்கூடாது. என்ன அர்த்தம்னா, ஒரு ஜிஹாதிற்காக வேண்டிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கூட்டும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனம் இது. அப்போ மஷூராவை கூட்டி ஜிஹாதிற்குரிய அறிவிப்பை யார் தான் செய்யணும்? இமாமாக இருப்பவர் தான் செய்ய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் இமாமு ஜுன்னத். நிச்சயமாக தலைவராக இருப்பவர் தான் கேடயத்தை போன்றவர். ஏன்? யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால் இருந்துதான் போர் என்பது நடத்தப்பட வேண்டும். அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது, அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. யுகாத்தலு மின் வராயிஹி, அவரை முன்னிலைப்படுத்தி. அதுக்காக அவர் முதல் வரிசையில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவரை முன்னிலைப்படுத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கருத்து முதன்மையாக்கப்பட்டு, அவருடைய அனுமதி பெறப்பட்டு, அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தான் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இந்த விஷயத்திலே இந்த செய்தியை சரியான முறையில் இளைஞர்கள் ஒரு 10-15-20 வருடங்களுக்கு முன்னால் தெரிந்திருந்தால் நிச்சயம் நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய இழப்பை, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கார். இன்று வரைக்கும் சமுதாய இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தனி மனிதராக இருந்து, தனித்தனி குழுவாக இருந்து, ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட முடிவுகளுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்படுகிறது. எல்லாமே தவறு, அடிப்படையற்றவர்களுடைய செயல்பாடு இது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும், சுன்னாவை பொறுத்தவரைக்கும், அல் இமாமு ஜுன்னத்தும் ஒரு இமாமி மையமாக வைத்துத்தான் ஜிஹாதுடைய அறிவிப்பு தரப்பட வேண்டுமே தவிர தனி மனிதர்களோ தனி மனித குழுக்களோ கொடுக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேண்டுமானால் ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உதவியா உடன்படிக்கை என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு உம்ரா செய்வதாக கனவை காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவை பொறுத்த வரைக்கும் வஹீயின் அம்சங்களின் ஒரு அம்சம், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்போதே நடப்பதாக நினைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தம்மோடு போர் செய்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்று ஒரு தவறான சிந்தனையின் அடிப்படையில குஃபார்கள் அனைவரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போர் செய்வதற்காக ஹுதைபியா என்கிற எல்லையை நோக்கி வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தரப்பு நியாயத்தை தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் போருக்கு வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் எங்கள் அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வந்தது தவறு, அதனால் நீங்கள் நிச்சயம் திரும்பி போக வேண்டும் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் ஒரு உடன்படிக்கை எங்கே வருகிறது. என்ன உடன்படிக்கை? இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து நீங்க உம்ரா பண்ணிட்டு போலாம் என்று. எவன், எந்த நாட்டுக்காரன் அவர்கள் இந்த நாட்டை விட்டே துரத்தினானோ அவனே கடைசியில டேட்டு போட்டு தர்றா, நீங்க வந்துட்டு போங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வச்ச காலை பின் வைக்கிறாங்க. வைக்கிறாங்களா இல்லையா? உம்ரா செய்யணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நலன் கருதி, சமுதாய நலன் கருதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நன்மையை கருதி, சஹாபாக்களை விட்டிருந்தால் வந்திருந்த எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய விஷயமே அல்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை ஓட்டுவதை விரும்பாதவர்கள். ஆதலால் தன்னளவில் அடக்கத்தோடு அந்த இதை ஏத்துக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. எல்லாரும் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அதிகமாக, வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அதிக சப்தத்தை குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹ்விடத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பேசிய சம்பவம் இதுதான். என்ன அலஸ்னா அலல் ஹக், திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரா இல்லையா? நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, அவங்களை போட்டலாம். இப்ப இங்க என்னன்னா, சஹாபாக்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் ஒரு மனிதர்கள், சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள் தான். இருந்தாலும் அங்கே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் பொதுமக்கள். அப்ப இவர்கள் ஜிஹாது செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் கூட, இந்த எதிரிகளோடு சண்டை போட வேண்டும் என்கிற முடிவுக்கு தன்னளவில் மனதளவில் வந்தாலும் கூட யார் அங்க அனுமதி கொடுக்கல? ரசூல்லா அனுமதி கொடுக்காத வரைக்கும் அவங்க யாரும் கையில கத்திய தூக்கல். அப்ப இதுல நமக்கு என்ன தெளிவாக விளங்குகிறது? என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், என்ன பதட்டமாக இருந்தாலும், பரபரப்பாக இருந்தாலும், கலவரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஜிஹாத் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது யாருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டும்? ஒரு அமீருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டுமே தவிர, தனி மனிதர்கள், தனி குழுக்கள் அல்லது பொதுமக்களாக வாழக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த ஒரு பொறுப்பை, இந்த ஒரு முடிவை எடுக்கவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜிஹாதினுடைய இந்த முக்கியமான அடிப்படை என்பது என்னது? அது இமாமுடைய இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. இமாமுடைய இஜ்திஹாத் என்றால் என்ன? அவர் சிந்தித்து, அவர் ஜிஹாத் வேண்டுமா வேண்டாமா என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவு சம்பந்தப்பட்டதுதான் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நான்காவது அடிப்படை என்பது, ஜிஹாதாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ விளங்குகிறார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஐயாமுல் ஃபித்ர், குழப்பமான சூழ்நிலைகளில், குழப்பமான காலங்கள் வரும்போது, குழப்பமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் நம்முடைய அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவுது பில்லாஹி மினல் ஃபித்ன் மா ظஹர மின்ஹா வமா பதன. குழப்பங்களை விட்டு, குழப்பங்களில் இருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள். அதில் வெளிரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸுல் இடம்பெற்றிருக்கிறது. பாக ஜிஹாதுடைய அடிப்படைகளை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, நான்கு அடிப்படைகள் இருக்கிறது. முதல் அடிப்படை, ஜிஹாத் கடமையாகி விட்டதா என்கிற அந்த நிபந்தனைகள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படை, பெற்றோர்கள் அல்லது பொறுப்பாளர்களுடைய அனுமதியை பெற்றுதான் ஜிஹாதிற்கு ஒருவன் வர வேண்டும். மூன்றாவது, ஜிஹாத் என்கின்ற முடிவை எடுப்பது இமாமுடைய தலைவருடைய முடிவு சம்பந்தப்பட்டது. தலைவருக்கு கீழ் உள்ளவர்கள் அதில் தங்களுடைய ஆலோசனையும் கருத்தையும் தான் தலைவரிடத்திலே சொல்ல முடியுமே தவிர, ஜிஹாதிற்கான அழைப்பை கொடுப்பதோ மக்களை திரட்டுவதோ அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. நான்காவது, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான், குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் ஜிஹாதாக இருந்தாலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் செயல்முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக குழப்பமான காலங்களில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் சகோதரர்களே ஜிஹாதை குறித்து அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? ஆனால் இப்படிப்பட்ட இதெல்லாம் மிக மிக முக்கியமான அடிப்படைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எது ஜிஹாத், ஜிஹாதுடைய அர்த்தம் என்ன, ஜிஹாதுடைய சிறப்பு என்ன, ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன, ஜிஹாத் எப்போது கடமையாக்கப்படும், யாருக்கு கடமையாக்கப்படும், ஜிஹாதுடைய அடிப்படைகள் என்ன என்பதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம சுருக்கமாக இப்போது தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹிலாஃபத் என்பது. இது குறித்து தான் கொஞ்சம் ரொம்ப விரிவாக பார்க்கணும். ஏன்னா ஜிஹாதை குறித்து ஏற்கனவே நமக்கு நிறைய வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது அடிப்படையாக ஜிஹாதை குறித்து நாம் தெரிய வேண்டிய ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இப்போ கிலாபத்துக்கு போறோம். கிலாபத் என்றால் சகோதரர்களே, இதனுடைய விளக்கத்திற்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும், அல்லாஹுனுடைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும், எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலம் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஆதம் நபியின் படைப்பை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தெரிஞ்சோம், குரானுன்னு ஒண்ணு இறங்க போய் அந்த குரான்ல உள்ளதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட போய்தான் யாருடைய படைப்பை நமக்கு தெரியும், ஆதம் நபியின் படைப்பு நமக்கு தெரியும். ஒருவேளை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் நபியின் படைப்பை பற்றியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அந்த சொர்க்கத்தில் நடந்த சம்பாஷணையை பற்றியும் சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரியாது. இதுதான் பெரிய உதாரணம். அப்போ ஆரம்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெருமானாருடைய மௌத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின்படிதான் சகோதரர்களே நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த கிலாபத்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்களோ அவைகளை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை படிக்கும் போதுதான் இதன் அடிப்படைகளை நாம் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஜிஹாத் இந்த கிலாபத்தினுடைய அழைப்பு, அல் கிலாபத்து இஸ்லாமியா, இஸ்லாமிய கிலாபத்தை நோக்கி அழைப்பு விடுப்பதில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நம்முடைய வகுப்புல ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி நமக்கு தெளிவான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் என்ன நினைப்பான், அவனுடைய மனதில் ஷாம் என்பதும் ஈராக் என்பதும் இஸ்லாமிய பிரதேசங்களைப் போலவும் அபூபக்கர் அல்-பக்தாதி ஒரு பெரிய ஹீரோவை போலவும் தான் தெரியும். உண்மைதானங்க? இப்ப இந்த விவரங்கள் எதுவுமே தெரியல. அகீதாவை பற்றியும் மன்ஹஜை பற்றியும் சலஃபு சாலிஹீன்களை பற்றியும் எதுவுமே தெரியாத ஒரு பாமர முஸ்லிம், வெறுமனே இன்டர்நெட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம், ஃபேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை வீராவேசத்தோடு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரப்புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்முடைய அடிப்படை என்னவென்றால் சலஃபியத் என்கிற அடிப்படை தான். குரானின் படியும் சுன்னாவின் படியும் சஹாபாக்களுடைய வழிமுறையின் படியும் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
4: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: www.muslimvanoli.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான், தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமையின் இல்லத்தை பொறுத்த வரைக்கும், நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுன உலூவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, இந்த பூமியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் இந்த பூமியில் குழப்பத்தையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையின் இல்லம். வல் ஆக்கிபத்துல் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது முத்தகீன்களுக்கு தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது மறுமையின் வெற்றி யாருக்கு, மறுமையினுடைய அந்த இல்லம் யாருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லும் போது யாருக்கு சொல்கிறான், பூமியை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பாமல் தான் இருப்பார்கள். என்னதான் இந்த பூமியில் மனைவி மக்கள் குடும்பம் குட்டி என்று நாம் வாழ்ந்தாலும் இவைகள் எல்லாமே எதுக்கு அப்புறம்தான், அல்லாஹ்வுக்கு அப்புறம்தான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்புறம்தான் என்று ஆரம்ப பாடம் சுமத்தப்பட்டவர்கள் நம்ம. ஆரம்பத்திலிருந்தே பாலர் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த பூமியில் ஒரு பெரிய ஆட்சி வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவான ஒரு உபதேசமாக ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதுபோக சூரத்துல் நிசா 115வது அத்தியாயம் 115வது வசனம், 4வது அத்தியாயத்தின் 115வது வசனம், வமன் யுஷாக்கிக் ரசூல மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, யாருக்கு இதுதான் நேர்வழி இது என்று தெளிவானதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாரோ, வயத்தபிய கைர சபீலி முஃமினீன், அந்த சஹாபாக்களின் வழி அல்லாது வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ. இங்கே இறை நம்பிக்கையாளர்கள் வழி என்று சொன்னாலும் இந்த வசனம் இறங்கும் போது இறை நம்பிக்கையாளராக இருந்தது யாரு, சஹாபாக்கள் தான். அதனால சஹாபாக்கள் வழி என்று சொல்வதில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. யார் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவன் செல்லும் வழியிலேயே அவனை செல்ல வைப்போம், ஒன் உசுலிஹி ஜஹன்னம், அவனை நரகத்திலே நாம் நுழைவிப்போம், ஓ சாத் மசீரா, அது கெட்ட வழியாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து கிலாபத்தாக இருந்தாலும் ஜிஹாதாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்களோ, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எந்த நிலைப்பாட்டிலே பாடத்தை படித்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ, அதே அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்வோம். உலகமே ஒரு கருத்தை சொன்னாலும், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஒரு கருத்தை சொன்னாலும், அந்த கருத்து கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும், அந்த கருத்து ஒரு புரட்சிகரமானதாக மக்கள் மன்றத்திலே விவாதிக்கப்பட்டாலும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அந்த அல்லாவின் தூதர் வழியில் இருந்த சகாபாக்களும் எதை நிலைப்பாட்டாக எடுத்தார்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நிலைப்பாட்டாக எடுப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த கிலாபத் குறித்த விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பாக சகோதரர்களே, சகாபாக்களின் வழியை பின்பற்றாமல் போனோம் என்றால் குரானில் அல்லாஹ் எச்சரித்ததைப் போல நரக வேதனைக்குத்தான் ஆளாக நேரிடும் என்பதை கொஞ்சம் நாம் அச்சத்தோடு பயத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போது இந்த கிலாபத்தை குறித்து பேசுவதற்கு என்ன அவசியம் என்றால், உலக அரங்கில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறோம், மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் வன்மையாகத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனைய மக்களை காட்டிலும் ஒரு பலகீனத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலகீனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய மக்களோடு அவர்களை எடை போடும் போது அவர்களுக்கென்று ஒரு எடையே இல்லாத அளவிற்கு பலகீனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்ப இதற்கு என்ன காரணம், சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே குவத்தில்லை. குவத்தினா என்னது, ஆற்றல் இல்லை. படிப்பில் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மனிதருக்கு எது வளமாக பலமாக இருக்க வேண்டுமோ அந்த வளமும் பலமும் இல்லாத காரணத்தினால் நலமிழந்து எப்படி இருக்கிறோம், நம்ம பலகீனத்திலே இருக்கிறோம்.
1: இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த முஸ்லீம் அல்லாத குஃபார்களை வாழ விட்டதுதான் பிரச்சனை, அதனால ஒட்டுமொத்தமாக குஃபார்கள் என்ன செய்யணும், வெட்டி வீழ்த்தினால் தான் முஸ்லீம்களும் முன்னாடி வர முடியும். அடுத்து பெரும்பான்மையான சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கென்று ஒரு ஹிலாபத் இல்லை, நமக்கென்று ஒரு ஹலீஃபா இல்லை, நாம் நமக்கென்று ஒரு ஹிலாபத் உருவாக்கப்பட்டு நமக்கென்று ஒரு ஹலீஃபா இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இஸ்லாமியர்கள் முன்னேற்ற பாதையிலே போவார்கள், இஸ்லாமிய நாடுகள் முன்னேற்ற பாதையிலே போகும் என்கின்ற எண்ண ஓட்டங்களில் சிந்தனைகளில் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தினுடைய மார்க்கம், பயங்கரவாதத்தினுடைய மார்க்கம் என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மை இல்லை, உண்மை இல்லை என்று நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாலும், எங்காவது ஒரு சில இடங்களில் அறியாமையின் காரணத்தினால், இஸ்லாமிய அழிவு இல்லாத காரணத்தினால் சிலர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பெரிதாக தெரிவதில்லை. சரி, இஸ்லாத்திற்காகத்தான் இவர்கள் போராடுகிறார்கள் என்கிற மன ஓட்டத்தில் அவர்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. ஏன், நமக்கென்று ஒரு ஹிலாபத் வேண்டும், நமக்கென்று ஒரு ஹலீஃபா வேண்டும். அப்போ இந்த ஹிலாபத் என்றால் என்ன, ஹலீஃபா என்றால் என்ன என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அருமை சகோதரர்களே, ஹிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த வேர்ச்சொல். ஹிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த, பிரிந்து வந்த ஒரு சொல். இதற்கு அர்த்தம் என்னது என்றால், அதிகாரத்தில் ஒருவருக்கு அடுத்து இன்னொருவன் வந்தான். இத்தமா ஃபில் ஹுக்மி, இதற்கு முன்னாடி ஒருத்தர் அதிகாரத்தில் இருந்தார், ஆட்சியில் இருந்தார், அவருக்கு பிறகு ஆட்சியில் இவர் வந்திருக்கிறார். இதுதான் ஹலஃப என்பதற்கு அர்த்தம். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தூர் சீனாமலைக்கு ஒரு இடைவெளியில் புறப்பட்டார்கள். அப்படி போகும்போது தன்னுடைய இடத்தில் யாரை விட்டுட்டு போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போனாங்க. அப்போ விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, வக்கால மூசா அலி அஹீஹி, மூசா தம்முடைய சகோதரர் ஹாரூனுக்கு சொன்னார், உஹ்லுஃப்னி ஃபீ கௌமி, என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு நீ ஹலீஃபாவாக இருந்து போனாங்க. இப்ப நான் வர்ற வரைக்கும் அந்த கேப்ல இவர் எப்படி தன்னுடைய மக்களுக்கு ஆட்சி, அதாவது அதிகாரம் செய்யக்கூடியவராக, தலைமை தாங்கக்கூடியவராக இருந்தாரோ, அதே போன்று நான் வரும் வரை நீ தலைமை தாங்கக்கூடியவனாக இரு. அப்ப ஹலீஃபா என்பதற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா, ஒருவர் ஆட்சியில் இருந்து அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்து வர்றவருக்கு பேர் தான் என்னது, ஹலீஃபா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சியே வருதுன்னு வைங்க, அங்க ஆட்சி செய்யறவரை ஹலீஃபான்னு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? இப்போ சப்போஸ் மோடியுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு முஸ்லீம் ஆட்சிக்கு வர்றாரு, அவரை நீங்க ஹலீஃபா, அவருக்கு எவ்வளோ பெரிய தக்குவாதாரியா இருந்தாலும் அவரை நீங்க ஹலீஃபான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தது கேடி, சாரி மோடி. அப்போ மோடிக்கு பின்னாடி வந்தவரை எப்படி ஹலீஃபான்னு சொல்ல முடியும், முடியாது. இதுக்கு நீங்க இன்னும் கூடுதலா விளங்கணும்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை மக்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க, ஹலீஃபத்து ரசூலில்லா. மக்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தில் ஹலீஃபத்துல்லான்னு கூப்பிட்டாங்க. அந்த அவ்வளோ பெரிய போஸ்ட் ஹலீஃபாங்கிற சாதாரணமான வார்த்தை கிடையாது, அதனால தான் அதை சொல்லி மைனூட்டாக மக்களை டச் பண்ணுறாங்க. அந்த ரசூல் சலாஹிஸத்துக்கு பிறகு அந்த சீட்டில் அபூபக்கர் வந்து உட்கார்ந்த உடனே ஹலீஃபத்துல்லான்னாங்க. ரசூல் வச்சு என்ன ஹலீஃபத்துல்லான்னு சொல்லாதீங்க, ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொல்லுங்க. இப்போ முத இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபா என்கிற டேர்ம் எப்போ வருதுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக வரும். அது ஓகே, லாஜிக்கலா ஓகே. ஏன், ரசூல்லா இருந்தாங்க, ரசூல்லாக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வராங்க. இப்ப அவங்களை எப்படி கூப்பிடணும், ஹலீஃபத்து ரசூலில்லாஹு சொல்ல முடியாது. ஏன், ஹலீஃபானா அடுத்து வர்றவருங்கிறதுக்கு அர்த்தங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க ஏன் ஹலீஃபத்து ரசூலில்லாஹு சொன்னா, ரசூல்லாக்கு அடுத்து வந்தவர். அப்ப உமர் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்லணும்னா, ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூலில்லாஹு சொல்லணும். உஸ்மான் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்லணும்னா, ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லாஹு மூணு வாட்டி சொல்லணும். அப்ப இந்த பேர் இழுத்துக்கிட்டே போன உடனே தான் உமர் ரலியல்லாஹு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அங்க முடிச்சாங்க, அமீருல் முஃமினீன். இல்லைன்னு சொன்னா அந்த நாலு ஹலீஃபா எப்படி சொல்லணும், முதல்ல உள்ளவருக்கு ஹலீஃபத்து ரசூலில்லா, அடுத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூலில்லா, அடுத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லா, நாலாவது வந்தவருக்கு ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லான்னு சொல்லணும். அப்போ டாம் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லாம் ஷார்ட் ஆகணும், நமக்கு நேம் முக்கியம் இல்லை. ஏன், இந்த ராஜாவெல்லாம் எப்படிங்க பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ அந்த திலக ராஜா அது இதுல நாலு லேனி எழுதுவாங்க. இது நமக்கு எழுதியிருக்கலாம், ஆனா நம்முடைய முன்னோர்கள் பேரை விரும்பாதவர்கள், ஷார்ட் பண்ணுங்க பேர் என்ன, அப்படி மட்டும் போட்டிருந்தோம் ஹலீஃபத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்துன்னு அலி ரலியல்லாஹு நாலு லைன் எழுதணும். சிம்பிளா உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்த சிஸ்டம் தான் அமீருல் முஃமினீன்ங்கிறது. அப்போ ஹலீஃபானா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒருவர் இஸ்லாமிய ஆட்சியில் ஆட்சி செய்து அதுக்கு பின்னாடி அதே அடிப்படையில் ஆட்சி செய்பவருக்கு பேருதான். இந்த எந்த விவரமும் தெரியாம யாரு வந்தாலும் ஹலீஃபா, யார் என்ன சொன்னாலும் ஹிலாஃபாவா, ஹலீஃபாவிற்கும் ஹிலாஃபாவிற்கும் விளக்கம் இன்றைக்கு மக்களிடத்திலே புரியப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயம் ஏழாம் அத்தியாயத்தின் 142வது வசனம். அப்ப ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம ஷேக் அப்துல் காதர் மதனி ஹலீஃபாவா? அவங்க அமீர், நம்முடைய ஜமாத்துக்கு அவங்க அமீர். அதனால நம்மையே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, நம்ம எல்லாம் ஹலீஃபா, நம்ம எல்லாம் ஹிலாஃபத்துல நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு தலைவராக, அவருக்கு முன்பு ஒருவர் ஒரு தலைவராக இருந்து அவருக்கு அடுத்து வந்தவர் தான் ஹலீஃபா. விளங்குது அவங்களுக்கு? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன, ஆதாரம் என்ன? இது வந்து ஷரியத்துல நம்முடைய இஸ்லாமிக் டெர்மினாலஜியை பொறுத்தவரை கலை சொல்லில் ஹலீஃபா என்றால் அவர்தான் ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு தலைவராக, நிர்வாகியாக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யக்கூடியவராக, மக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடியவராக செயல்படக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு என்ன சொல்லலாம் நம்ம? ஹலீஃபா என்று சொல்லிக் கொள்ளலாம். பாருங்கள், அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஸ், நஸாயில் வருகிறது, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபா இர் ராஷிதீன் மஹ்தியி, என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நேர்வழியில் இருந்த, நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழியில் இருந்த ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்று வரும். ராஷிதீன் என்றால் நேர்வழியில் உள்ளவர்கள், மஹ்தியீன் என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். நேர்வழியில் இருந்து நேர்வழியை காட்டக்கூடிய குலஃபாக்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஹலீஃபா என்கிற வார்த்தைக்கு, ஹலீஃபா என்கிற அர்த்தத்தில், ஹலீஃபா என்கிற அர்த்தத்தை நாடுவதற்கு அமீர் என்கிற வார்த்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் அமீர் உல் முமினின் யாரை கூப்பிட்டாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த எல்லாரையும் அமீர் உல் முமினின் என்று தான் அவர்கள் அழைத்தார்கள். அதாவது அமீர்கள் எல்லாம் ஹலீஃபாக்கள் அல்ல, ஆனால் ஹலீஃபாக்கள் எல்லாம் அமீர். புரியுதா? புரியுதா? அமீர்கள் எல்லாம் என்ன கிடையாது, ஹலீஃபாக்கள் இல்லை, ஆனால் ஹலீஃபாக்கள் எல்லாம் அமீர். இதற்கு ஆதாரம் என்னன்னா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், அய்மத்து மின் குரைஷ், ஆட்சி தலைவர்கள் குறைஷ் இருந்து தான் வருவார்கள். ஏன்னா அபுபக்கர் அலி, உமர் அலி இல்லானு, உஸ்மான் அலி, அலி அலி இல்லானு, முஆவியா அலி இல்லானு, அவங்க மக்கள் எல்லாருமே எதில் உள்ளவங்க தான், குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்மா எப்படி ஹுலஃபான்னு வேற ஒரு இடத்துல பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்க அய்மான்னு பயன்படுத்திருக்கிறாங்க. சோ அமீர் என்கிற வார்த்தையும் எதற்கு பயன்படுத்தப்படும்? ஹலீஃபா என்பதற்கு பயன்படுத்தப்படும். அதற்கு இது ஆதாரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் போது, மன் அதா அமீரி ஃபக்கத் அதானி, யார் என்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவன் தான். அப்போ அமீர் என்பதும் ஹலீஃபா என்பதும் ஒரே அர்த்தம் தான். எந்த வகையில்? ஹலீஃபாவாக இருப்பவருக்கு நம்ம என்ன வார்த்தையும் சொல்லலாம், அமீர் என்கிற வார்த்தையும் சொல்லலாம். அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அபுபக்கர் அலி நானவர்களை முதன் முதலில் மக்கள் ஹலீஃபத்து ரசூலில்லா என்று சொன்னார்கள். உமர் ஃபாருக் அவர்கள் வரும்போது ஹலீஃபத்து ஹலீஃபத்து ரசூலில்லான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன உடனே தான் அங்கே அமீர் முஃமினீன் என்கிற வார்த்தை அமுலுக்கு வந்தது. அது காலம் தொட்டு இது காலம் வரைக்கும் மன்னர்களுக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் பஹ்ரைனுடைய மன்னருக்கு அமீருல் பஹ்ரைன் என்று இப்போதும் கூட சொல்கிறார்கள். குவைத்திலே உள்ள மன்னருக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சாஹிபு சுமு அல் அமீருல் மலிக்கி என்று சொல்லுவார்கள். அந்த டேர்ம் இன்று வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது. சரி, ஹிலாஃபத்தை குறித்த ஒரு சில ஹதீஸ்களை நான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹிலாஃபத்தில் ஹிலாஃபத் என்றால் என்ன அர்த்தம், ஹலீஃபானா என்ன அர்த்தம், அதே போன்று இந்த ஹிலாஃபத்து எல்லாமே எந்த அடிப்படையில் தான் நடக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை குறித்து என்ன முன்னறிவிப்பை செய்தார்கள்? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரே வேலை என்னதான், மார்க்க தௌஹீதை சொல்லி ஷிர்கை ஒழித்த ஒரே வேலை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு நாடு என்று உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த ஹிலாஃபத் என்கிற பேச்சு, ஜிஹாத் என்கிற சிந்தனை எல்லாம் வருகிறது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸவாலி அல் அர்த, அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். இப்படி இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஏன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மேப்பில் போய் பார்த்துட்டோம்னா அப்படியே நமக்கு என்னாவது வரைபடமும் வருது. இது எந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த அஞ்ஞான காலத்திலேயே விஞ்ஞானம் பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு சுருட்டி காட்டப்பட்டுச்சு பூமி. ஃபராய்த்து மஷாரிகஹா வ மகாரிபஹா, அதனுடைய கிழக்கு திசைகளையும் மேற்கு திசைகளையும் நான் பார்த்தேன். வ இன்ன உம்மத்தி சையபுலுகு முல்கஹா மா சுவியலி மின்ஹா, எனக்கு அந்த பூமியில் எவைகளெல்லாம் எடுத்து காட்டப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் என்னுடைய உம்மத்தினுடைய அங்கே போவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் இஸ்லாமிய ஆட்சி என்பது வந்தது. ரசூலா அன்னைக்கு ரசூலா சொல்லும் போது ரசூலா பாக்கெட்ல எத்தனை நாடு இருந்துச்சு? மதீனா மட்டும்தான் இருந்துச்சு. அன்றைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உற்சாகமூட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நமக்கு அல்லாஹ் எல்லா இடத்தையும் கொடுப்பான். அதே மாதிரி நடந்துச்சு. அது இன்ஷா அல்லாஹ் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்புல 4 பகுதிகளாக யூடியூப்ல நான் பேசின விஷயங்கள் போடப்பட்டிருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடு எப்படி எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சுங்கிற விவரங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் எப்படி அந்த நிறைய நாடுகள் இஸ்லாத்திற்குள் வரும் என்பதை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், இந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா குஉதன் ஃபில் மஸ்ஜிதி, நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது வகான பஷீருன் ரஜுலன் யகுஃப், ஒரு செய்தி அங்கே பேசப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், யா பஷீர் இப்னு சுஹல் சஹல் அதஹஃபது ஹதீஸ் ரசூலில்லாஹி ஃபில் உமரா, தலைவர்கள் விஷயமாக அமீர்கள் விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஏதேனும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறீர்களா? உடனே ஹுதைஃபா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பெருமானாருடைய ஒரு உரையை இது விஷயத்திலே மனப்பாடம் செய்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கூனு நுபுவத்து ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, உங்களிடத்தில் நபித்துவம் இருக்கும், அந்த நபித்துவம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும். அதாவது ரசூல்லா தன்னுடைய காலத்தை சொல்றேன், ரசூல்லாவின் காலம் அது என்ன காலம், அது அழுது நுபுவா, நபித்துவத்தினுடைய காலம். அதனாலதான் ஹலீஃபாக்களுடைய காலம் போது நம்ம எதை அங்கே கொண்டு வர மாட்டோம், ரசூல்லாவுடைய ஆட்சியை கொண்டு போய், ரசூல்லாவுடைய ஆட்சியும் இஸ்லாமிய ஆட்சி தானே, ஏன் அந்த மதினால உள்ள 10 வருஷத்தை நம்ம சேர்க்கறது இல்லை? ஏன்னா அது ஹிலாஃபத்துடைய ஆட்சி கிடையாது, அது அழுது நுபுவா. நுபுவானா என்னது, நபித்துவத்தின் ஆட்சி, அது சம்திங் டிஃப்ரெண்ட், அது ஹிலாஃபத்தை விட உயர்ந்தது. அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இஸ்லாமிய ஆட்சியை செய்தாலும் அதை ஹிலாஃபத் என்கிற வார்த்தையில நம்ம குறிப்பிடுறது இல்லை. நம்ம என்ன வார்த்தையில குறிப்பிடுறோம், அதை நுபுவத், நபித்துவத்தின் காலம் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நபித்துவத்தின் காலம் வரும், அந்த காலம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ அந்த அடிப்படையில் 23 காலம் எப்படி இருந்துச்சு, நபித்துவத்தின் காலமாக இருந்தது. சும்ம தகுனு ஹிலாஃபத்துன், அதற்கு பிறகு ஹிலாஃபத் வரும், அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் மன்ஹஜிலேயே. மன்ஹஜின்னு சொல்றோம், மன்ஹஜின் என்னன்னா சிலபஸ் அர்த்தம், வழிமுறைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வின் அந்த நபித்துவத்தின் வழிமுறையை அடிப்படையாக வைத்து என்ன இருக்கும், ஹிலாஃபத் இருக்கும். ஃபதகூனு மாஷா அல்லாஹ் அன் தகூன, அதுவும் அல்லாஹ் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு காலம் இருக்கும். சும்ம யர்ஃபவுஹா இதா ஷா யர்ஃபாஹா, அதையெல்லாம் உயர்த்துவதற்கு நாடும்போது அதை உயர்த்தி விடுவான். அப்ப ஹிலாஃபத் வரும், வந்த ஹிலாஃபத் உயர்த்தப்படுங்கிறத ரசூல் என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். ஹிலாஃபத்து வரும், வந்த ஹிலாஃபத்து, அதையும் இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நடுவில் வந்து அப்படி உயர்த்தப்பட்ட ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் போராடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லலை.
5: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிலாபத்து மீண்டும் வரும். சும்மா சக்கத்தை அதற்கு ஒரு சொல்லுதான் மௌனமாகி விட்டார்கள். இதற்கு இமாம் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதை இமாம் அவர்கள் நபவி ரஹ்மத்துல்லாஹ் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து விளக்கம் சொல்லும் போது, அது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்த அமைதியாயிட்டார்கள் என்ன அர்த்தம்னா, அந்த நிலையிலேயே இருந்து உலகம் முடிந்துவிடும். எந்த நிலை அது? கடைசி கட்டத்தில் யாருடைய வருகை? அல் இஹ்திலாஃப் பைன் உலமா, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ஈசாரிசருடைய வருகைங்கிறது உண்மைதான், தஜாலுடைய வருகைங்கிறது உண்மைதான். ஆனா இங்கே ரசூலுல்லாஹ் சொல்வது இமாம் மஹ்தி அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஈசா நபியே யாருடைய ஆட்சியில் இருப்பாங்க? அன்னைக்கு மஹ்தி அலி இஸ்லாமுடைய ஆட்சியில் இருப்பாங்க. அதோடு வந்து என்ன ஆகும்? உலகத்தினுடைய அழிவு வந்துடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாருடைய நுபுவத்திற்குவானா? ரசூலுடைய நுபுவத்து தான். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் நபியா இருக்க மாட்டான். ஏன் நபி யார்? ஈசா நபிக்கே அப்போ வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற ஈசா நபி இல்ல, இறந்து போன மூசா நபியே திரும்ப வந்தாலும் எனக்கு அவர் நபி, அவருக்கு நான் நபியா, நான் தான் அவருக்கும் நபின்னாங்க. அப்போ அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதுதான் என்ன இருக்கும்? அந்த இழந்த மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் உண்டான ஆட்சி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவா ரசூலுல்லாஹ் ஒரு படி மேலேயே போய் சொன்னாங்க, அல் கிலாஃபத்து ஃபி உம்மத்தி ஸலாஸூன சனா, என்னுடைய உம்மத்தில் கிலாஃபத் என்பது 30 வருடம் தான். என்னுடைய உம்மத்தில் கிலாஃபத் என்பது 30 வருடங்கள். சும்ம முல்குன் பாத முல்கின், அதற்கு பிறகு முல்க். முல்க் என்றால் என்ன? மலிக், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தானே சொல்றோம், இன்னைக்கு எமிரேட்ஸ் தானே சொல்றோம். இதெல்லாம் நம்ம பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச முன்னறிவிப்புங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்லும் போது, அந்த கிலாபத் முடித்து முல்க்கு வரும்போது அந்த முல்கை நீங்கள் ஒழித்து விட்டு கிலாபத்தை நிலைநாட்டுங்கன்னு சொன்னாங்களா? நமக்கு முக்கியம் தௌஹீது தான். அந்த தௌஹீதை கிலாபத்தை கொண்டும் நிலைநாட்டுவான் அல்லாஹ், முல்கை கொண்டும் நிலைநாட்டுவான், கிலாபத்தும் முல்க்கும் இல்லாமலும் அல்லாஹ் நிலைநாட்டுவான். எதற்காக இதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், கிலாபத் என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான், உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமானது எது? எது? தௌஹீதும். தௌஹீதை நிலைநாட்டி சிர்கை ஒழிப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் களமிறங்குங்கள் சொன்னாங்க. முனாஃபிகளை பற்றி சொல்லும் போதும், சிர்கை பற்றி சொல்லும் போதும், அதை பற்றி சொல்லும் போது ஒரு எச்சரிக்கையை சொல்லுவார்கள். ஆனால் கிலாஃபத்து போய்விட்டு முல்கு வரும்போது ரசூலுல்லாஹ் அதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லவில்லை. ஏன்னா அது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது நினைக்காதீங்க. இன்று கிலாஃபத் என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டது, ஆனால் அதற்காக மன்னராட்சி என்பது மார்க்கத்திற்கு முரண்பட்டதல்ல. என்னவோ சவுதியில ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய, அதாவது அவர்கள் பாவம் செய்கிறார்களா, எந்த அடிப்படையில் ஆட்சி செய்கிறார்கள் என்கிற பஞ்சாயத்துக்கு நம்ம வரல. ஏன்னா மனிதனுங்கிற அடிப்படை எல்லோருக்கும் பலகீனங்கள் இருக்கிறது, எல்லோருக்கும் தவறுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் என்றும், அவர்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு கிலாபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதெல்லாம் அது ரொம்ப முட்டாள்தனம் அது. அப்ப அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் கிலாபத் என்பது 30 ஆண்டு. சும்மா முல்குன் பாத முல்கின், அதற்கு பிறகு முல்க். முல்க் முல்க்னா என்னது? அரசாட்சி. கின் மன்னராட்சி வரும், அந்த மன்னராட்சிக்கு பிறகு மன்னராட்சி வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஃபினா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அம்சிக் அலைகத கிலாபத் அபி பக்கர், சும்மா கிலாபத் உமர், சும்மா கிலாபத் உஸ்மான், பிறகு கிலாபத் அலி. இந்த நான்கு பேருடைய கிலாபத்தை சொல்கிறார்கள். 30 வருடம்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ஆனா இந்த 30 வருடம் என்பதில் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம்? 2 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம். எவ்வளவு ஆச்சு? 12 22 24. அலி ரலியல்லாஹு அன்ஹு 5.5 வருஷம். அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷம்னு போட்டுருவாங்க. ஏன்னா 5.5 வரும்போது அதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுறது? அது 6 இந்த 4 பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் சலாம் சொன்ன எக்ஸாக்ட் அறிவிப்பின்படி, சஹாபாக்கள் இதை கண்கூடாக கண்டு நமக்கு சொன்ன புள்ளி விவரப்படி, அலி ரலியல்லாஹு 5.5 வருடம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு 6 மாதம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் ஹசன் ரலியல்லாஹு வரலாறை போடும் போது ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்று போடுவார்கள். ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்னது? குலஃபாக்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் 5 அவர் என்று அவரை குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை நிறைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன்னா கிலாபத் என்று சொன்னாலே, கலீஃபா என்று சொன்னாலே இருக்கும் முறைக்கு மாற்றி செய்து விட்டு போவது. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய கிலாபத்தை தான் இருக்கும் போதே ஒரு சமாதானம் கருதி, அதுவும் ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிவிப்பின்படி தன்னுடைய ஆட்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒப்படைத்து விட்ட காரணத்தினால் இடையில் தன்னுடைய அந்த கிலாபத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் அவரை ஹலீஃபா என்று சொல்ல முடியாது. அவரை ஒரு நல்ல அதுக்காக அவரை கண்ணியந்தெல்லாம் குறைவில்லை. இப்படி சில உள்ளார்ந்த சில விளக்கங்களின் அடிப்படையில் நான்கு ஹலீஃபாக்கள் என்றும், அல்லது இவர்கள் ஆட்சி செய்த ஆறு மாதத்தையும் சேர்க்கும் போது ஐந்து ஹலீஃபாக்கள் என்று சொன்னாங்க. ஆனா எப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு கரெக்ட். ஏன் 30 வருஷம்? அப்ப நபித்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிலாபத்தே 30 வருஷம்னு என்னைக்கோ ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி எதுவுமே தெரியாம நான் கிலாபத்தை கொண்டு வர போறேன், கிலாபத்தை கொண்டு வர போறேன்னா என்ன கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுமா இல்லையா? கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், எங்காவது இருக்கிறதா? ஆட்சியை நிறுவுவதற்காகத்தான் நான் நபியை அனுப்பினேன். எத்தனை வசனங்களை போட முடியும்? வலக்கது பாஸ்ராஃபி குல்லி உம்மத்தி ரசூலா அனேபுதுல்லாஹ் பத்தி தனி புத்தாகு, அல்லாவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டு வணங்காமல் விட்டு விலகிவிடுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் எல்லோருக்கும் நான் தூதரை அனுப்பினேன் என்று எத்தனை வசனம் இருக்கு. காலில் கூட ஷேக் சொன்னாங்க, நம்முடைய ஷியார், நம்முடைய இது என்னது, நம்முடைய என்ன சொல்றது, சங்கே அந்த ஒரு முழக்கம், என்ன முழக்கம், என்ன அஜெண்டா, யா கௌம் உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு அப்படி சொன்னாங்க. யா கௌம், என்னுடைய சமுதாயமே எல்லா நபிமார்களும் சொன்னது, அல்லாவை வணங்குங்கள், மாலக்கும் மின்னிலாகின் கைருஹு, அவனை என்று உங்களுக்கு என்ன கிடையாது, கடவுள் இல்லை என்கின்ற அதை நிலைநாட்டுவதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர, ஆட்சியை உருவாக்குவதற்காக நான் நபிகளை அனுப்பினேன் என்று குரான்ல என்ன கிடையாது, வசனங்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே கிலாபத்தை குறித்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லும் போது, லா யசாலு அம்ரு ஹாதிஹில் உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது, காயிமன் மாவலி அலைஹிம் இஸ்னா அஷர கலீஃபத்தன் குல்லுஹும் மின் குரைஷ், 12 ஆட்சியாளர்களுடைய சமுதாயத்தில், அதுவும் என் குறைச்சி குலத்திலிருந்தே வந்த 12 பேர் ஆட்சி செய்யும் வரை, ஆட்சி முடியும் வரை இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. இந்த 12ங்கிறத வச்சுக்கிட்டு தான் யார் விளையாடிக்கிட்டு இருக்கா, ஷியாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், 12 இமாம்கள்னு வச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 12 யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மகனார் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லா, அதற்கு அடுத்து அவர்களுடைய மகனார்கள் 4 பேர், அதற்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா இந்த 12 பேர் ஆட்சி செய்யற வரைக்கும் கொஞ்சம் ஆட்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த 12 பேர் ஆட்சியிலையும் முதல் 4 பேர் செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாளையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா வேற வேற மாதிரி, அதை நம்ம விமர்சிக்கல, அதை விமர்சிப்பதற்காக இந்த கூட்டம் இல்ல. இங்க நம்ம இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணமே, ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கிறது. அப்ப அந்த 30 ஆண்டு காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதும், அப்ப அந்த 30 ஆண்டு காலம் என்று சொன்னதும் 12 சொன்னதும் முரண்படுதே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த 30 ஆண்டு காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது மின்ஹாஜுன் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நேர்வழியின் அடிப்படையில் உண்டான ஆட்சி. அதற்கு அடுத்து உண்டான 12ங்கிறது குறைஷி குலத்தை சார்ந்தவர் அடுத்தும் ஆட்சியை செய்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருமே எந்த குலத்தை சார்ந்தவங்க தான், சுப்ஹானல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்தை குறித்தும் ஆட்சி அதிகாரத்தை குறித்தும் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் எல்லைகள் பெருக பெருக எல்லாத்தையும் ஒரு தலைமையை வச்சு எப்படி நீங்க பண்ண முடியும், அப்படிதானங்க. இப்ப எதற்காக நமக்கு மாவட்ட நிர்வாகம், மாநில தலைவர் இருக்கும்போது மாவட்ட நிர்வாகம் எதற்கு நமக்கு கேட்க முடியுமா? அப்படின்னா நமக்கு என்ன 10-15 தலைவரா, நம்ம ஜமாத்துல மட்டும் எத்தனை தலைவர்கள் இங்க இருக்கோம், கிளை தலைவர், அப்படியே வந்தீங்கன்னா மாவட்ட தலைவர், அதுக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா மாநில தலைவர், இதுல ஒவ்வொன்றுக்கும் குழு போட்டு அந்தந்த குழுக்கு வேற தலைவர் வச்சிருக்கீங்க, தாவா குழு தலைவர், அது இப்ப இருக்குதா என்னன்ற ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன தலைவருக்குள்ளே தலைவர்களா, தலைவருங்கிறது ஒருத்தர் தான், யாரு, மாநில தலைவர். இருந்தாலும் எல்லைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது, விரிவடைந்து கொண்டே போகும்போது அந்தந்த பிராந்தியத்தை கவனிப்பதற்கு தனியா இருந்தா தானே செய்ய முடியும். எல்லா விஷயத்துக்கும் மாநில தலைவர் தான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுமா, நடக்கிற காரியமா இது? எப்படி நம்முடைய அமைப்பு இதே போட்டுதான் உலகத்திற்கு? அப்போ உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க விரிவடைய விரிவடைய அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும் என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்து முடிந்து முல்க் என்கிற மன்னராட்சி வரும்போது வரும் என்று தகவலை சொன்னார்களே தவிர, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தோ, அதை ஒரு எதிர்மறையான விஷயத்தை போலோ, அது வரும்போது நீங்கள்லாம் அப்படி கிளர்ந்து எரிச்சு அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு ரசூலா சொன்னாங்களா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அதை குறித்து சொல்லி இருக்கும் போது அந்த அடிப்படையில் போறதான் நம்முடைய வேலை. சரி, இப்ப அடுத்து நம்ம அப்ப அந்த 12 பேருங்கிறது நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யாமல் கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் அதுவும் குறைஷு குலத்தை சார்ந்த ஒரு 12 பேர் ஆட்சி செய்வார்கள் என்கிற முன்னறிவிப்பின் பிரகாரம் நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கிலாபத்திற்காக இப்போது போராடலாமா போராடக்கூடாதா, அஸ்ஸலீல் இகாமத்தில் கிலாஃபா, இகாமத்துத் தீன் அப்படிங்கிறாங்களா இல்லையா, மார்க்கத்தை நிலைநாட்டுவதே கிலாபத்தை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்கிற பிரச்சாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளப்படக்கூடாதா, இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான். மசீது கட்டுறதுங்கிறது நல்லது, ஆனா அதே மசீதை தர்காவாக்குறது, அப்போ அந்த ஒரு தர்காவிற்காக வேண்டி மசீத் என்கிற பெயரில் கட்டப்படுவதை ஏற்றுக்கொள்வோமா? அதே போன்றுதான் தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் முழுமையாக ஒழிக்கப்படாமல் கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று சொல்லுவது மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுகிற தர்கா. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல உண்மைதான், இதை நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல. தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் ஒழிக்கப்படாமல் பிதாத்துகள் ஒழிக்கப்படாமல் இபாதத்தினுடைய ஆர்வம் மக்களிடத்தில் ஏற்படாமல் குறிப்பாக சுபுஹ் தொழுகையில் வரக்கூடிய அளவிற்கு மக்கள் ஈமானிய உணர்வை பெறாமல் அவர்கள் கிலாபத்திற்காக அழைப்பு விடுப்பதும் ஜிஹாதிற்காக வருவதும் மஸ்ஜித் என்கிற பெயரில் ஒரு நிலத்தை வாங்கி தர்காவை கட்டுவது எப்படியோ அதே போன்றுதான் இதுவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தௌஹீது கிலாபத்திற்கான அழைப்பு எல்லாமே தௌஹீத் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற ஒரு மோசமான அகீதாவில் மோசமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த சுன்னாவின் மகத்துவம் என்ன தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள். தௌஹீதின் வகை என்னன்னு கேளுங்க, தமிழ்நாடு தௌஹீது இந்தியா தௌஹீதும்பா. இப்படிப்பட்ட மக்களை வைத்துக் கொண்டு எது உண்மைதான், உங்க ஊர்ல மதுரையில அந்த இது சம்மர் கிளாஸ் நடக்கும் போது தௌஹீது வகைகள் என்னன்னு அஜித்து கேள்வி கேட்டாராம். தமிழ்நாடு தௌஹீது இந்தியா தௌஹீது ஒரு நம்ம ஜமாத்து பேர், இந்த மூணு தௌஹீது தான் தௌஹீதின் வகைகள். தௌஹீது வகைகள் தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மாயி வஸ்ஃபா. ஆனா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு சொல்லி தரப்படல. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நான் கிலாபத்து பண்ண போறேன், கலீஃபா வாக்க போறேன்னா எப்படி? இப்ப இங்கே ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் அல்லது சந்தேகங்களுக்குரிய பதிலை நாம் பார்க்க வேண்டும். முதலில் அப்படின்னா எல்லா மக்களையும் திருத்திட்டு, எல்லா மக்களையும் திருத்திட்டு எல்லா

தேவனுடைய சக்திகள் இன்றைக்கு வேறு வேறு காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அரசியலிலே நாங்கள் பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வர போகிறோம் என்று தங்களுடைய சக்தியை செலவு செய்கிறார்களா இல்லையா? நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை வாங்கி தரப்போகிறோம் என்று செலவு செய்கிறார்களா இல்லையா? இப்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய சக்தியை எதிர் எதிரே செலவு செய்கிறார்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அஜெண்டா, அல்லாவை நீங்கள் வணங்குங்கள், சிரித்து வைக்காதீர்கள் என்கிற ஒற்றை வார்த்தையின் வரியை அடிப்படையில் நம்முடைய சக்திகள் பிரயோகிக்கப்பட்டால் அது முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். சரி, இப்ப கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று புறப்பட்டவர்கள் எங்கே கிலாபத்தை உருவாக்குனாங்க? இவர் சொன்ன மாதிரிதான் இருக்கு. இது இவர் சொன்னார் இல்லையா, இப்ப ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி. இது ஐஎஸ்ஐஎஸ்ஐ மட்டுமல்ல, பெருமானார் சல்லாஸுடைய காலத்திற்கு பிறகு நேர்வழி பெற்ற கலிஃபாக்களின் காரணத்திற்கு பிறகு இதே ஹவாரிஜிகளுடைய பேக்ரவுண்டை வைத்து சமுதாயத்தில் இது வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சீசன் கேப்பை விட்டு விட்டு இது வரைக்கும் சுமார் 12 பேர் தான் நான் தான் கலிஃபா, நான் தான் கலிஃபா என்று அறிவித்திருக்கிறேன். குபூர்கள் உழைக்கப்பட வேண்டும், தரிக்காக்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஷியா இசம் ஒழிக்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் சல்லாஸுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தௌஹீதுகள் ஓங்கி எல்லா பள்ளிகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் என்றைக்கு ஒழிந்து அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற சிந்தனை சித்தாந்தம் என்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அகீதாவாக சொல்லித்தரப்பட்டு ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை வருகிறதோ அதற்கு பிறகுதான் ஹிலாபத் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சொல்வதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, இதை சொல்வதில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அகிலத்தின் அருட்கொடை என்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் கொள்கையை சரி செய்து விட்டுத்தான் எடுத்து போனார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சரி, அடுத்த கேள்வி, அப்போ எல்லாத்தையும் திருத்தணும் அப்படின்னா எப்படி திருத்த முடியும்? கூட்டங்கள் போட்டே திருத்த முடியுமா? மாநாடு நடத்தியே திருத்த முடியுமா? நமக்குன்னு ஒரு ஆட்சித்தலைவர் வந்தா அவரை வச்சு என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ரூல்ஸ் போட்டு திருத்திடலாமே. கேட்கிற கேள்வி கரெக்டு தான். இப்ப யாரை நீங்க ஆட்சித்தலைவர் அப்ப கொண்டு வருவீங்க? சரிங்க, ரைட்டு, இது கரெக்டு தான். எப்படி ஹெல்மெட்டு போடுறியோ, போடணும் போடணும்னு சொல்லி சொல்லி பார்த்தான், போடவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டு இந்த ஹெல்மெட்டு போடாட்டா உன் லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும், உன்னுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும். போட்ட உடனே போடுறோமா இல்லையா? எல்லாரும் போடுறோம், ஹெல்மெட்டு போடுறோமா இல்லையா? அதை எடுத்து என்ன செய்யறோம், பெட்ரோல் டேங்குகளையாவது வச்சுக்கிறோம், அதையும் பார்த்து போடுறோம். ஹெல்மெட் பெட்ரோல் டேங்குக்காக இல்லை, உன்னுடைய தலைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆனாலும் ரூல்ஸ் போட்டு பண்ண முடியும்னா பண்ண முடியும், கரெக்ட். இப்ப யாரை நீ கலீஃபாவா கொண்டு வருவ? இப்ப யாரை தலைவராக எடுத்துக்கொள்வது? இந்தியாவில் கிலாபத்தை நிலைநாட்டப்பட்டு இந்தியாவில் ஒருவரை தலைவராக எடுக்க வேண்டும் சொன்னா யாரை முதல்ல தலைவராக ப்ரொமோட் பண்ண முடியும்? தொண்டர்களை விட தலைவர்களே நம்ம கிட்ட இப்ப ஜாஸ்தி, கணக்கெடுங்க. தொண்டர்களை விட தலைவர்களுடைய பேர் தான் ஜாஸ்தி. நம்ம ஜமாத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னு கூரியர் கம்பெனி, இன்னொன்னு இந்த பிரஸ். ஏன் எல்லாரும் லெட்டர் பேடு, லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போஸ்ட் அடிக்கிறாங்க எல்லாரும். இப்போ இந்த பிளெக்ஸ் பேனர், சரியான வருமானம் இன்றைக்கு இருக்கக்கூடியது இவங்க. ஏன் அது மக்கள் இருக்கிறானோ இல்லையோ, மக்கள் பேர் அந்த கட்சி, ஆக்கா ஈக்கா கட்சி, ஈக்கா முக்கா கட்சி, மாக்கா பிக்கா கட்சின்னு 1008 கட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். லீக்குன்னு மட்டும், லீக்கு இங்க சரியான வீக்கு, ஆனாலும் இந்திய லீக்கு, அந்த லீக்கு, தேசிய லீக்கு, முன்னேற்ற முஸ்லீம் லீக்கு, மறுமலர்ச்சி முஸ்லீம் முன்னேற்ற லீக்கு, என்னென்ன திராவிட முஸ்லீம் லீக்கு, என்னென்னவோ லீக்கு. அப்ப யார் அங்க கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுவீங்க? அப்ப நாங்க சொல்றது இம்பாசிபிளா, நீங்க சொல்றது எப்படி பாசிபிள்? நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு? அல்ஹம்துலில்லா, நம்முடைய முன்னாடி வாழ்ந்துகிட்ட அல்ஹம்துலில்லா ஷேக் கமாலுதீன் மதனி, அவங்களுடைய வாழ்க்கையில 25-30 வருஷம் அவங்களுடைய முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஜமாத்து 1-2 அப்படியே வந்து இன்னைக்கு 78 பேர், 88 கிளைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 12-13 மாவட்டங்களில் வலுவாக இன்றைக்கு நம்முடைய அமைப்பு அல்ஹம்துலில்லா இருக்குது. இது இம்பாசிபிளா? இன்னைக்கு இன்னும் இருக்கிற இந்த இது ஏன் பண்ண, நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு பூரா வராதா? நீ சொல்றது எப்படி பாசிபிள்? எந்த கட்சியை முன்னிலைப்படுத்துறது, எந்த தலைவரை முன்னிலைப்படுத்துறது, யாரை முன்னிலைப்படுத்துறது? இப்படி சகோதரர்களே, 1008 பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி. காலைல கூட ஷேக் மைதீன் பக்ரி சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் மாணவர்களா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு குஜராத்தையும் குஜராத்தையும் படமா காட்டி எங்களையெல்லாம் கூட்டு போய் தனியா பேசி நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னாரு. டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஜனநாயகத்தை நிலைநாட்ட இணைவீர் டேஷ் போட்டுரு. ஆமா, அப்ப எல்லாம் தெரிவா தெரியுது. அப்படி மக்களை கூப்பிடுறதுக்கு, இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இதை கவர்ச்சிகரமாக சொல்லி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போஸ்டர் ஒட்டுவதற்குத்தான் இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவார்களே தவிர நிச்சயம் காரியம் சாதிப்பதற்கல்ல சகோதரர்கள். யாராக இருந்தாலும் நரம்பு புடைக்க கிலாபா கிலாபான பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் போய் கிலாபத்தை பற்றி பேசிவிட முடியுமா? ஜனநாயகத்தை அசிங்கமாக அருவறுப்பாக பேசியவர்கள் எல்லா இடத்திலும் போய் அவர்களுக்கு களம் அமைத்து தரக்கூடிய இடத்துல போய் ஜனநாயகத்தை தவறுன்னு பேசிட முடியுமா?

0: அதாவது பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை ஏற்பாடு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கிற என்பதை மையமாக வைத்து தான் எல்லாரும் செயல்படுகிறார்களே தவிர கொள்கை கோட்பாடெல்லாம் குப்பைகளாகத்தான் இன்றைக்கு மதிக்கப்படுகிறது. ஆனா இஹ்லாசோடு சொல்லுகிறேன் சகோதரர்களே, அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய ஜமாத்து தான் புகழை விரும்பாமல் பேரை விரும்பாமல் அது பாட்டுக்கு நம்மளையெல்லாம் எவ்வளவு கேவலமாக யார் பேசினாலும் சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கும், சத்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லயாவது நீங்க கொஞ்சம் ஒரு வலுவான சுமார் 200-250 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரிய அமைப்பாக நீங்க செயல்படுகிறீர்கள். கோயம்புத்தூர் இல்லாத பல மாவட்டங்களில் மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா கூட ஒரு 50-60 பேர் வச்சுதான் அமைப்பு நடத்துறோம். அவ்வளவுதான், இருந்தாலும் நம்ம எளிமையா போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் டே எனக்கு இந்த துனியா வேண்டாமடா, எனக்கு வேணும் எது, சின்ன பையன்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை எல்லாருக்கும் இதை சொல்லித்தான் சகோதரர்களை ஊட்டப்படுகிறது. ஆக ஹிலாபத்தை உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தௌஹீதை நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகுதான் ஹிலாபத்தை கொண்டு வர. அதனால் தௌஹீதிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று சரி, அப்ப எல்லாரும் லாயிலா இல்லல்லா சொல்றாங்களே, இதுவும் பெரிய குவஸ்டின். சரி, அப்ப எல்லாரும் லாயிலா இல்லல்லா சொல்றாங்களே, இது இன்றைக்கு இன்னைக்கு இல்லது அன்னையிலிருந்தே சொல்றாங்க, கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களுக்கும் லாயிலா இல்லல்லா சொன்னால் போதும். இப்லீசு கூட தான் லாயிலா இல்லல்லா சொன்னான், சொன்னால் போதும்னா ராமகோபாலனுக்கு ஒரு மேடை கொடுத்தா கூட லா இலாக்கா இல்லல்லா போயிட்டே இருப்பான். அது சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆமாங்க, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ கிளிப் வந்து ஒரு பெரிய சாமியார் சூரத்துல் ஃபாத்தியா அர்த்தம் சொல்றாரு, அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். சரி, ஆதரவாள நர்வை சகோதரர்களே, லாயிலல்லா சொல்வது என்பது போதாது, அதனுடைய நிபந்தனைகள் எல்லாவற்றையும் புரிந்துதான் நம்ம செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் தௌஹீதை மையமாக வைத்து லாயிலல்லாவை புரிய வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறவனும் லாயிலா இல்லல்லா தான், கபூர்ல போய் முற்றவனும் லாயிலா இல்லல்லா தான், சூஃபிகளை பெய்ய மையமாக வைத்து அமல்களை செய்ய வேண்டாம், நான் முரீது வாங்கினேன் முதீர் என்னை டைரக்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாருங்கிறவனு லாயிலா இல்லல்லா தான், என்ன விளையாட்டு. அடுத்து என்ன சகோதரர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரசூல் சலா செய்த முன்னறிவிப்பை ஒரு கோடிட்டு காட்டினேன், ஹிலாபத் உடைபட்டு இஸ்லாமிய ஆட்சிகள் அப்படி பிரியும் என்பது பெருமானார் சலாஹ் முன்னறிவிப்பு தான். அது உள்ளபடியே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அல்லாவுடைய நாட்டைப்படி போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் வர முடியும். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்கக்கா, 56 நாடுகள் வந்து ஐநா சபையில மட்டும் உறுப்பினராக உள்ள நாடுகள். இது போக நிறைய இருக்குது, அது 80 90 ஒரு அது அது சரியான புள்ளி வரும் தெரியல், சரி அப்படி 50-80 அப்படி ஒரு ஆவரேஜா வாங்க, 50 கன்ஃபார்ம், அந்த 30 ஒரு 15 எடுத்துக்கிட்டு 65 நாடுகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இஸ்லாமிய நாடுகள்னா நமக்கு எத்தனை தலைவர்கள், இப்போ 65 தலைவர்கள் இருக்கிறதுனாலதா ஒரு தலைவருக்கு நல்லதா, ஒரு தலைவர் இருக்கிறதா நல்லது. அப்ப 65 நாடுகளை நம்ம பெருமையா பேசிக்கிட்டாலும் 65 தலைமையில முஸ்லிம்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியதுதான், நம்ம சந்தோஷப்படல் அதுக்கு. ஆனா அதற்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு கொடுத்து விட முடியுமா, தௌஹீதை விட இது பெரிதாக நாம் பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, தௌஹீதை சொல்லி சிர்க்கை ஒழிப்பது இன்றைக்கு ஒரு சாதாரண சப்பையான செயலாக பார்க்கப்படுகிறது. என்னப்பா உங்க ஆளுகளுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சிர்க்கு, எப்ப பார்த்தாலும் சிர்க்கு தான். என்ன இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் சிர்க்கை சொன்னாங்களா இல்லையா, அப்ப இதுல என்ன இருக்கு, உண்மையிலே நம்ம அப்படி சொல்லிதான் அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இது பிற்போக்கு தரம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ நினைத்து விடாதீர்கள், இந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் சொல்லப்பட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுன்னு உணர்ந்து புரிந்து தெரிந்து தெரிந்துதான் உள்ளே வந்திருக்கிறோம். அப்ப அதனால இது ஒரு பச்சாம்பசலித்தனம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ பிற்போக்குத்தனம் என்றோ கோழைகளின் செயல் என்றோ பலகீனர்களின் செயல் என்றோ இயலாதவர்களின் செயல் என்றோ என்ன அவர்கள் விமர்சித்தாலும் அதை குறித்து நாம் கவலையப்படக்கூடாது. இங்க பாருங்க ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க ஒரு ஹதீஸ், அதாவது கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு, இதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் நபிமார்கள் தான் பனிஸ்தர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபியும் மரணித்ததற்கு பிறகு அடுத்த ஒரு நபி என்ன செஞ்சாரு, ஆட்சி தலைவராக வந்தார். ஆனா எனக்கு பிறகு நபி எதுவும் இல்லை, வஸயகூனு குலஃபாவும், ஆனால் எனக்கு பிறகு கலீஃபாக்கள் இருப்பார்கள், ஃபயக்ஸிரூ, அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டு சொல்ல என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் மக்களை வழி நடத்தினது யாரு, ஒரு நபி, ஒரு நபி போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துல அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் என்ன கிடையாது, நபி கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் இருப்பாங்க. அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப கேட்கிறாங்க, யார சொல்லதா, அப்ப நீங்க எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள், நீங்கள் யார் உங்களிடத்துல முதலில் பையத்திற்கு வருகிறாரோ அவருக்கு நீங்கள் பையத் செய்து கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் வருவார்கள். ரசூலுல்லா செஞ்சிட்டாங்க இந்த விஷயத்தை. ரசூலுல்லா சொல்லும் போது முதல்ல ஒருத்தருக்கு நீங்க பையத் பண்ணி கொடுத்துட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் வெட்டி சாய்ங்கன்னு சொன்னாங்களா? இதற்கு விளக்க, இது நம்மளா சொல்ற கற்பனை அல்ல, இதை பதிவு செய்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபயக்ஸிரூன் ஐ யகூன் அக்ஸர மின் ஹாக்கிமின் வாஹிதின் லில் முஸ்லிமீன ஃபி ஸமனின் வாஹிதின், ஒரே காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்சியாளர் இருப்பார். இது யார் செய்த முன்னறிவிப்பு? ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வரலாறுக்கு பிறகு உமையாக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதை கட்டளையிடுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட போது, துஹதுன ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்படி இந்த மாதிரியான குழப்பமான டைம்ல இப்படி எல்லாம் கிலாபத்துகள் உடைபடும் போது நாங்கள் என்ன செய்யணும், துஅதுன் அல் ஹக் அல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை செய்யுங்கள். வத்தஸ்அலூன அல்லாஹ் அல்லதி லக்கும், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரே தலைமையை தானே, யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ், ஷிர்க ஒளின்னு கேட்கணும், ஆனால் அதுக்கு நம்மளும் களம் காணணும். ஏன்னா அது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. கிலாபத்தை உண்டு பண்ணுன்னு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, கடமை ஏற்படுத்தல. ஆனால் எது நமக்கு கடமை? ஷிர்கை ஒழித்து மார்க்கத்தில் நிலைநாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொடியை ஏற்றுவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அப்படிங்கறத என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கடைசி கடைசியாக யார் வருவா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் மின்ஹாஜுல் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி வரும்னு சொன்னோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, நபிஸ்லாம் சொன்னார்கள், அநியாயத்தை கொண்டும் அக்கிரமத்தை கொண்டு பூமி நிரம்பி இருக்கும். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க என்ன நடக்கும், பாவங்களும் அசிங்கங்களும் தான் அதிகமா வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, யபாஸுல்லாஹு ரஜுலன் மின்னி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான், இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும், வஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையாரின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும், ஃபயம்லவுஹா அதலன் வகிஸ்தன் கமா முலி அத் ஜூரன் வதுல்மன், அநியாயத்தை கொண்டு பொய்யை கொண்டும் நிரப்பப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் அவர் நீதியை கொண்டும் சமாதானத்தை கொண்டும் நிலைநாட்டுவார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு வரை சமுதாயத்தில் என்னதான் இருக்கும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பொறுமையோகத்தான் நம்மை போகும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. தவிர அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஒரு போராட்டங்களை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஆட்சியை நிர்வகியுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க கேட்கணும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் மாயிதால மூன்று இடங்களில் சொல்கிறானே, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிகஹுமுல் காஃபிரூன், இன்னொரு இடத்துல ஃபஉலாயிகஹுமுல் ஜாலிமூன், இன்னொரு இடத்துல ஃபாசிக்கும், யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று வருகிறதே. அப்போ நம்மோ கிலாபத்தை விட்டுட்டு டெமோக்ரசி என்கிற ஜனநாயகத்தை எடுப்பது குஃப்ர் இல்லையா? அந்த ஜனநாயகத்திற்காக ஓட்டு போடுவது குஃப்ர் இல்லையா? ஏன்பா ஜனநாயகத்துக்காக ஓட்டு போடுறது குஃப்ர்னா, அந்த ஜனநாயகத்தின் சட்டத்தின் பிரகாரம் லைசன்ஸ் எடுக்கிறது என்னது, பாஸ்போர்ட் எடுக்கிறது என்னது, லைசன்ஸ் பாஸ்போர்ட் தன்னுடைய தேவைகள் எதுவுமே இங்க வராது, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வரும், எது, ஓட்டு போடுறது குஃப்ரில். ஓட்டு எதுங்க நம்ம போடுறோம், ஓட்டு போடுறது மார்க்கப்படி கூடுமா கூடாது, ஃபத்வா என்கிற அடிப்படையில் அல்ல, நம்முடைய நிலைமாடு என்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரு பெரும் தீமைகளில் நடக்கும் போது ஒரு பொதுநலன் கருதி பெரிய தீமையை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், சின்ன தீமையை செய்யலாம். காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே அயோக்கியர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே நமக்கு எதிரிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே சான்ஸ் கிடைச்சா நம்மை முடித்து விடுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேர்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாவணும், நம்ம விதி அவன் சதியே செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டாவணும். ஏன், இவனுக்கு நம்ம ஓட்டு போடாட்டா அடுத்து வரவன் நமக்கு வேட்டு போட்டுருவான், யார் அவன். அப்ப பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஆக்டோபஸ் மிருகம் வந்து நம்மை முழுங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி காங்கிரஸ் முதல கிட்ட நம்மளே போய் தலையை கொடுத்துக்கிறோம். தப்பு கரெக்ட் தான், அப்படிதான் அவன் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரிடா முதல கிடைச்சா பரவாயில்லன்னு போறோம். இங்க நம்ம ஃபத்வாவின் அடிப்படையில் தான் போறோம். சரி இல்ல நான் ஜனநாயகத்தை ஏத்துக்க மாட்டேன்னு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புறக்கணிச்சோம்னா அவ்வளவுதான். அப்ப வந்து வேணும்னே நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் இது அந்த சைத்தான வரவிடாம தடுக்கிறதுக்கு. அப்ப அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தாம பெரிய தீமை கொழிவைக்கு செய்கிறோமா இல்லையா? இருந்தாலும் அந்த பெரிய இபிலிஸ் கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன சைத்தான் பரவாயில்லன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடப்படுகிறதே தவிர, சகோதரர்களே, இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கோ கிலாபத்திற்கு ஒரு மாற்று சக்தியை பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. சரி, இந்த ஒரு ஜனநாயகம் தந்திருக்கிற, மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஓட்டு போடக்கூடாது என்றால் மக்களின் சட்டம் தானே எல்லைகளை வகுத்து. இது இந்தியா, இது பாகிஸ்தான் என்பது ஷரியத்தை ஏற்படுத்திய இல்லையா? இது சவுதி, இது கத்தர், இது பஹ்ரைன் என்ற ஷரியத்தை ஏற்படுத்திய இல்லையா? இங்கிருந்து அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் எந்த ஷரியத்தில் இருக்குது? மக்கள் போட்டதனது ஏத்துக்கிறோமா இல்லையா? இதே கிலாபத்தை தாங்கி நிற்பவர்கள் இங்கிருந்து இதை வெளிநாட்டில போய் முழங்கணும்னா அவனும் எந்த அடிப்படையில தான் போனோம்? இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கொடுத்த விளக்கம் இங்கே சொல்வது சாலச் சிறந்தது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், மன் ஜஹத மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யார் மறுத்தானோ ஃபக்கத் கஃபர், அவன் தான் காஃபிர் ஆகிவிட்டான். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இறக்கினதை இல்லை இல்லை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று மறுக்கிறவன். நம்ம என்ன அப்படியா மறுக்கிறோம்? நம்ம இன்னொன்று இந்தியாவினுடைய எல்லா சட்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுறவங்க அடிப்படையிலே சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்க கடமையே செய்கிறோம். இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கு அவன் எப்படி நமக்கு சில சலுகைகளையும் உரிமைகளையும் தருகின்றானோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லாமல், இறையாண்மைக்கு எதிராக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன் காஃபிர் என்று வருவதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறக்கியதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவன், ஏற்றுக்கொண்டு அவனால் தீர்ப்பளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ஃபஹுவா வாலிமுன் ஃபாசிக்குன், அவன் அநியாயக்காரன் தீயவன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இப்போது இஸ்லாமிய ஆட்சி என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு பொருந்தும். ஆமா, நமக்கு எதுவுமே பொருந்தாது. ஏன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோலா இருக்குது, நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்து இல்ல ஷரியத்து வேண்டாம், மக்களின் நலன் கருதி நாங்கள் ஜனநாயகத்திற்காக போராடுறோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல. அதனால இது அடிப்படை ஆதாரம் பெற்றது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது ஹராம் என்றோ பாவமான காரியம் என்றோ ஷரியத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. ஒரு நாட்டில் ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருப்பதுதான் பாவம். அது நீங்க சில முஸ்லீம்லயே சில ஹதீஸ்கள் வரும், முஸ்லீம்களுடைய தேசத்திற்கு வராமல் காஃபிர் தேசத்திலேயே தங்குபவனை பற்றி இழுத்தும் படித்து வரும். அது எதுக்குன்னா, ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம், முஸ்லீம்கள் எல்லாம் மொஹல்லாவா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தும் இல்ல, என் சொந்தக்காரன் இங்க இருக்கிறான், என் சொத்து இங்க இருக்குது, என் வியாபாரம் இங்க இருக்குதுன்னு இருக்கிறானே அவனை பற்றி வந்தது. சரி, இப்ப நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போலான் முடிவு பண்ணாலும் யார் நம்மளை ஏத்துக்க முடியும்? யாருங்க ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கிறதுக்கு யார் தயாரு? இங்க கிலாபத்து கிலாபத்துங்கிறவங்க தனியான நாடா வச்சிருக்காங்க, ஊடு கூட இல்லை யார்கிட்டையும், இங்க ஊடே இல்லை, நம்ம எங்கிட்ட நாட தேடுறது? பதினால் சகோதரர்கள், அர்த்தமற்ற வாதம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி தலைவராக இருந்த ஒருவர் இஸ்லாத்திலே வந்தார். யார் அவர்? நஜாஷி மன்னர், மும்தாஸ். நஜாஷி மன்னர் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லீமா இல்லையா? அவரு முஸ்லீம், ஆட்சி தலைவரா இல்லையா? அவர் இஸ்லாமானதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அபிசீனியாவில் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தினாரா? இல்ல. ஏன்னா அமுல்படுத்திருந்தா அவருக்கு அங்க என்ன நடந்திருக்கும்? முடிச்சிருப்பாங்கிறது இல்ல, ஜனாசா தொழுகையை தொலை வச்சிருப்பாங்க. அவருக்கு தொழுகை நடந்துச்சா? இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆட்சி தலைவருக்கு என்ன நடக்கல? அங்க ஜனாசா தொழுகையே நடக்காதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா அவங்களுக்காக நடத்தினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னரை பற்றி சொல்லும் போது புகழ்ந்துதான் சொன்னார்களே தவிர, இஸ்லாம் போயும் இஸ்லாமத்தை அவர்கள் நிலைநாட்டவில்லை, கிலாபத்தை அவர் நிலைநாட்டவில்லைன்னு அவர் பழிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப அகிலத்தினருக்குடைய அண்ணலும் பெருமானார் பழிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பழிச்சுக்கணும்? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களை, நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களில் பலர் இன்னொரு ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது யார் ஆட்சி தலைவர்? ஈசா நபி ஆட்சி தலைவரா? ஈசா நபி ஆட்சி தலைவராக இருந்தால் அவரையும் சிறுவையில் அறையிறாங்க. அப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்குமுறைப்புக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தானே அவர் சிறுவையில் அறையப்பட்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தாரா இல்லையா? எது வரைக்கும் இருந்தார்? தாவாவிற்கு ஒரு தடை வரும்போது தான் போனார். அது வரைக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் அவர் இருக்கத்தான் செய்தார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமீர் மோமினியா இருந்தாங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம் அவங்க மக்களுக்கும் தலைவராக இல்லை, அவர் நிதியமைச்சராகத்தான் இருந்தார். அவருக்கு மேல யார் இருந்தார்? அங்க மன்னர், அந்த மிஸ்ரின் மன்னர் தான் இருந்தார். அவர் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டினார் அப்படிங்கிற பற்றியான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொல்லி இருக்கலாம், அவர் ஏற்றிருக்கலாங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருந்தால் நபிமார்களை விட வேற யாரோ எப்படி தலைவரா இருக்க முடியும்? ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி இருக்கும்போது நபிதான தலைவரா இருக்க முடியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட்ரோலில் அத்தனை ஆட்சியும் இருந்திருந்தால் அவர் தான் அந்த தேசத்திற்கு தலைவராக இருந்திருக்க முடியும். ஜனாதிபதியாக பிரதம மந்திரியாக இருந்திருப்பார், ஒரு நிதியின் மட்டும் அமைச்சராக இருந்திருக்க மாட்டார். அதே போன்று இன்னும் சொல்லணும்னா சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீன் தேசத்திலே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பக்கம் மக்களுக்கு ஆட்சி தலைவராக, அதாவது நபியாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மருமகன் மாமனார் என்கிற உறவுதான் வந்ததே தவிர, நபிமார்கள் என்கிற அடிப்படையில் தான் ஒரு உயர்ந்ததே தவிர, மூசா நபி தன்னுடைய தேசத்தில் அமல்படுத்த வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் மதியனில் போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குதா? அப்ப ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் காலட்டிக்கல, அவங்கவுங்க அப்படி அப்படியே இருந்துகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை தான் எல்லாம் இதற்காக சொல்கிறேன் என்றால், உதாரணத்திற்காக ஆட்சி என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆட்சியை நிர்பந்தப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் தேசத்தின் நபியாக இருந்தார்கள். ஏன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியாக நிறுவி, நான் மூசா நபி தான் ஜனாதிபதி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தேசத்திற்கு ஆளுநர் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்ததுன்னு குர்ஆன்ல இருக்குதா? இதெல்லாம் எதற்காக என்றால், தௌஹீதோடும் ஷிர்கோடும் ஒப்பிடும் போது கிலாபத் என்பது அந்த அளவிற்கு நீங்கள் பூஸ்ட் கொடுக்க வேண்டிய வெயிட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த அதே காலகட்டத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி தலைவராக இருந்தாரா? எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட செய்திகளை அந்த மக்கள் செஞ்ச போது பாதுகாப்பு தேடி ஓடத்தான் செஞ்ச. விளக்குதா உங்களுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆட்சி ரீதியான விஷயங்களை கொண்டு போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் இதை நிர்பந்தித்தார்களா? அவங்க பாட்டுக்கு அங்க தாவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பாட்டு இவங்க இன்னொன்னு சொல்லணும்னா, நபிமார்களில் யாராவது ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரே ஒரு குறிப்பை காட்டுங்க. ஆனா நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், எப்படி கஸ்தப்தும் ஃபரீகன் வ கஸ்தப்தும் தக்துலூர், நபிமார்களில் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை நீங்கள் கொன்று குவித்தீர்கள். அப்ப தாவாவின் களத்தில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர, எந்த களத்தில் அவர்கள் கொல்லப்படவில்லை? போர்க்களங்களில் அவர்கள் கொல்லப்படவில்லை. ஏன்னா போர்க்களத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், இன்ன ஜுனுதனா லஹுமுல் காலிபூன், நம்முடைய படைப்பட்டாலும் தான் போரிலே வெல்லக்கூடியவர்கள் என்று கடந்த பண்டைய சரித்திரத்தின் நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறான். அப்ப நபிமார்கள் போர் செய்திருக்கிறார்கள், ஆனா போர்ல அவங்க என்ன செய்யப்படல, எந்த நபியும் கொல்லப்பட்டதாக ஆதாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. தாவா களத்தில் தான் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் திருக்குறான் நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, ஹஜ்ஜத்துல் வதாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சொன்னதற்கு பிறகு, இங்க வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னவன, சஹாபாக்கள்ல பல பேர் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாகனம் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையை நோக்கி போனாங்க. போனவங்கள பல பேர் திரும்பி வரலன்னு சஹாபாக்களே சொல்கிறார்கள். போன எந்த சஹாபியாவது எந்த ஊருக்குள்ளேயாவது போய் கிலாபத்தை நிலாட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆனா அவங்க போனது தாவாவுக்கு தான் போனாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் மாலிக் இப்னு தீரா தாபிஈ, அதே போன்று தமீமுத்தாரி, அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு தமீம் அன்சாரின்னு பேர் இருக்கு. சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க பல இடங்களுக்கு. போன எல்லா இடத்திலும் தௌஹீதை போதித்து ஷிர்கைத்தான் ஒழித்தார்களே தவிர, யார் என்ன செய்யல, கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நான் உயிரை விடுகிறேன்னு சொல்லல. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் மக்கள் தொகையை பற்றி சொல்லும் போது 157 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் வந்த புள்ளி விவரம். அதற்கு பிறகு இன்னும் சரியான புள்ளி விவரத்தை எடுக்கவில்லை. அது ஒரு மாதிரியாக தகவல் இருந்தாலும் அது அவ்வளவு ஆதாரப்பூர்வமாக இல்லை. சர்வதேச அரங்கில் இஸ்லாமிக் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட புள்ளி விவரத்தை மையமாக வைத்து பேசுகிறோம். இதுல அரபு தேசங்களை சார்ந்த முஸ்லீம்கள் சுமார் 20%, அதாவது 314 கோடி பேர், சாரி 31 கோடி பேர். டோட்டலா முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கும் உலகத்துல? 157 கோடி பேர் முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இதுல அரபு நாடுகள் ஒட்டு மொத்தமா, வளைகுடா நாடுகள் பிளஸ் அரபு நாடுகள், எல்லா அரபு நாடுகளும் வளைகுடா நாடுகள் அல்ல. வளைகுடா நாடுகள்ங்கிறது 6 தான். எது எது? அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள்லேயே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பவர் படைத்த நாடுகள், சவுதி, குவைத், கத்தர், பஹ்ரைன், அம்மான், துபாய், அதாவது இமாரத், எமிரேட்ஸ். இந்த 6 நாடுகள் தான் வளைகுடா நாடுகள். இந்த வளைகுடா நாடுகள் போக நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது, லெபனான், அம்மான் அப்படி நிறைய நாடுகள் போகும், யமன், அதெல்லாம். இந்த எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை எடுத்தோம்னா 20%. இந்த 20% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் இஸ்லாம் சவுதி அரேபியாவை தவிர வேறு எங்கேயும் கம்ப்ளீட்டா இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடைபெறுது நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிற தவிர, இவங்க எல்லாம் கிலாபத்தை சேராங்களா, கிலாபத்தின் அடிப்படையில் எங்கேயும் போவதாக என்ன கிடையாது, தகவல் கிடையாது. அதுக்கடுத்து உலக முஸ்லீம்கள் சுமார் 12% பேர் இந்தோனேசியாவில் சிறுபான்மையினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சிறுபான்மையிலேயே பெரும்பான்மை இவங்க தான். 20% முஸ்லீமை கழிச்சுட்டு மீதி இருக்கிற 80% சுமார் 12.9, கிட்டத்தட்ட 13% முஸ்லீம்கள் எங்க இருக்கிறாங்க, இந்தோனேசியால. கிலாபத்தின் அடிப்படையில் வாழாதவன்னு சொன்னா இந்த 13% நீங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம பாகிஸ்தான்ல 11%, இந்தியால 10%. இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இதை மட்டும் சேர்த்தாலே சகோதரர்களே சுமார் 42% முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 42% முஸ்லீம்கள் ரிபப்ளிக், ரிபப்ளிக்னா என்னது, ஜனநாயகம் சொல்றானா இல்லையா, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான். எல்லாத்தையும் காஃபி ஆக்கிடலாமா? அப்படித்தானேங்க. அதாவது அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிர் அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்க நேரடியா அந்த நேரடி அர்த்தத்தை தான் தருவேன் என்று அடம் பிடித்தால் உலகத்தில் வாழுகிற சுமார் 90% முஸ்லீம்களை நாம் காஃபிர் என்று சொல்ல வேண்டி வரும். நவுதுபில்லா. அதுக்கடுத்து அப்படியே பாருங்க, ஈஜிப்த் அரபு நாடு தான், ஆனா அவன் நாட்டுல ரிபப்ளிக். ஜும்ஹூரியத்து மிஸ்ரல் அரபியான் தான் போட்டிருக்கானே தவிர அவன் மிஸ்ரல் இஸ்லாமியான்னு போடல. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு என்ன பேரு? ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. பாகிஸ்தானுக்கு ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியா, அதாவது இஸ்லாமிக் பாகிஸ்தான் ரிபப்ளிக். அது இப்ப சவுதி அரேபியாவுக்கு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. பஹ்ரைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹ்ரைனுக்கு என்னது, கிங்டம் ஆஃப் பஹ்ரைன். கத்தருக்கு தௌலத்து கத்தர், குவைத்துக்கு ஸ்டேட் ஆஃப் குவைத் அப்படின்னு வச்சிருக்க. யாரும் இஸ்லாமிய நாடுகளை இஸ்லாத்தை சேர்க்கல. பாகிஸ்தான் தான் அவனுடைய நாட்டில் என்ன வச்சிருக்கிறான், ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியான்னு வச்சிருக்கான். பாகிஸ்தான்ல ஹிலாபத்னு சொல்ல முடியுமா? இங்கேயாவது இங்க இருக்கிற தவீது கூட அங்க இல்லை. நம்ம வெளிநாடுகள்ல ஜாலியாத்துகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குன்னு நிறைய இடங்கள்ல ஜாலியாத்தே இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் ஜாலியாத்தா வேலை பார்த்தானே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு தான் வேலை பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் குவைத்தில் இருந்த காலத்தில் ஆரிஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஷேக், உலக பெரிய தாடி, பாகிஸ்தானி. ஆனா அவர் அஸ்லன், அவர் பாகிஸ்தான்ல பிறந்தவர். ஆனா அவர் யாருக்கு ஒர்க் பண்றாரு? இந்தியாவில் உள்ள உருது முஸ்லீம்களுக்கு தான் சலஃபியத்தை தாவா பண்றாரு. ஏன்னா தௌஹீதுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானி. அப்ப அப்படின்னும் போது பாகிஸ்தான்ல கிலாபத் நடக்குதுன்னு ஷரியத் படி சொல்ல முடியாது. இப்படியே நீங்க பாருங்க சகோதரர்களே, அதாவது இந்த முதல் அரபு கண்ட்ரிஸ் அல்லாம இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இஜிப்து, நைஜீரியா, ஈரான், துருக்கி, அதே போன்ற சில ஐரோப்பிய நாடுகள், அல்ஜீரியா, மொரோக்கோ, ஈராக்கு, சூடான், ஆப்கானிஸ்தான், எத்தியோப்பியா, இதர நாடுகள், இதுதான் உலகத்துல ஓரளவுக்கு முஸ்லீம்கள் கொஞ்சம் பல்கா வாழக்கூடிய பிரதேசங்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்கிற ஆஸ்திரேலியா கண்டங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் இருந்தாலும் ரொம்ப சொற்பமாக அவர்கள் வாழ்வதனால் அந்த அதர்ஸ்ல அவங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிர்னு சொன்னா உலகத்துல இப்ப யாரு முஸ்லீமு? எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பேச்சு. இதற்காகத்தான் சகோதரர்களை, உலமாக்களுடைய வழிகாட்டுதலும் ஆழ்ந்த படிப்பு சிந்தனையும் நமக்கு வேண்டும். படிக்கக்கூடிய ஆர்வமும் உலமாக்களின் வழிகாட்டுதலில் போக வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத காரணத்தினால் தான் எல்லோரும் வந்து இன்றைக்கு களைத்து விட்டு போய் விடுகிறார்கள். அடுத்து பாருங்க, சரி அப்படி பார்த்தா முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு போகலாமா போகக்கூடாதா, பிரயாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தொழில்துறைகளை அறிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்னு மசூத் அவர்களையும் இப்னு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரையும் யமன் தேசத்திற்கு அன்றைக்கே தொழில் கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் யமன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ள போகும்போது நமக்கு தெரியக்கூடிய விவரங்கள். அப்ப சரி, இன்னொண்ணுங்க, முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாட்டில் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பே இது, பிராந்தியத்தை தாண்டி சர்வதேச கொள்கையை கொண்டது. அதனால தான் குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கிற வார்த்தையை மட்டும் சுமார் 34 இடங்களில் பயன்படுத்துகிறான். ரப்புல் முஸ்லிமின் என்று எங்கேயாவது வருதா? அப்படி வரல. ரப்புல் அப்ப ஒட்டுமொத்த பேருக்கு ரப்புல்ல அல்லாஹ். அவனை பத்தி நம்ம சொல்றதுக்கு காஃபி நாடுகளுக்கு போனாதானே சொல்ல முடியும், அல்லது நம்மோடு இறை மறுப்பாளர்கள் வாழ்ந்தாதானே சொல்ல முடியும். முஸ்லீம்கள் மட்டுமே ஒரு இடத்துல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் அடிக்கணும் வெட்டணும் குத்தணும்னா இப்ப யாருகிட்டதான் தாவ பண்றது? அப்ப யார் இடத்துல போய் இஸ்லாத்தை சொல்றது? அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லும் போதும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று தான் சொல்கிறான். 21:107 வசனம். குரானை பற்றி சொல்லும் போதும் அகில உலகங்களில் அகில மக்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் என்றுதான் சூரா சாதில் 87 சொல்றான். காபாவை பற்றி சொல்லும் போதும் அவ்வள பைத்தின் உதியல் இன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற இல்லம். அவனவன் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமா என்ன செய்யலாம், உள்ள போயிடலாம். இப்படிதானே, காபாங்கிறது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அங்க உள்ள வரணும்னா ஒரே கண்டிஷன், என்ன கண்டிஷன், லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லீம் ஆகிட்டா நீ உள்ள வந்துடலாம். இப்படி பிராந்தியத்திற்கு நிறத்திற்கு இடத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சகோதரர்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதாரணமாக சொன்னேன். இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையினர்களை அனுசரித்து என்று சொல்வதை விட நமக்கிடையில் ஒரு சிக்கலோ இணைஞ்சலோ வராமல் நாம் ஒரு தார்மீக அடிப்படையில் வாழ்வதற்குண்டான ஒரே காரணம் இஃத்தியாரு அஹஃபு வரரை, இருவரும் பாதிப்புகளில் எந்த பாதிப்பு கொஞ்சம் அதாவது வெயிட்டில் கம்மியாக இருக்கிறதோ அந்த ஒரு பாதிப்பை நாம் செய்கிறோம். ரெண்டு தவறு, பெருந்தவர்கள் ரெண்டு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை வந்தா எந்த தவறில் பாதிப்பு கம்மி அதை செய்யும். அதுக்கு உதாரணம் நீங்க பார்க்கணும்னா சூரத்து நிசால 83 வசனம். டைம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம், 4:30 முடிச்சிடறேன், 4:25 முடிச்சிடறேன். 4:30 தொழுகையா? சரி, இதோ இதா ஜா அஹ் அம்ரு மினல் அம்னி அவில் கௌஃப், அச்சம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தி அவர்களிடத்தில் வந்தால் அதாவுபிஹி அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள். அல்லாவின் தூதரிடத்திலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் அமைக்கப்பட்ட தலைவர்களிடத்தும் அதை அவர்கள் எடுத்துச் சென்றால் அதிலிருந்து கருத்தையும் சட்டத்தையும் எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெளிவான வழியை காட்டுவார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா வீட்டில் போய் படிங்க. அம்னு ஹவுஃப், பாதுகாப்பு அச்சம், இது இரண்டுமே ஒரு தேசத்தில் வாழ்வது சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு தேசத்தில் இருப்பதா இருக்கக்கூடாதா, ஒரு தேசத்தில் வாழலாமா இல்லையா என்பதை யார்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அமீர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டாங்க, அது தப்புதான், ஆனா எதுக்கு போட்டாங்க? அங்கு வரக்கூடிய மன்னன் அந்த கப்பலை அபகரிக்கிறான், அப்போ ஒரு பெரிய இடையூறுல இருந்து தப்பிப்பதற்காக சின்னதை செஞ்சாங்க. அதே போன்று ஒரு சிறுவனை கொன்றார்கள், எதற்கு கொன்றார்கள்? கொலை செய்வது தப்புதான், ஆனா எதற்காக கொன்றார்கள்? எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய தீமையை தடுப்பதற்காக ஒரு சின்ன தவறை செய்தார்கள். சின்ன தவறை செய்தார் என்பதை விட செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதே போன்றுதான் இந்த ஜனநாயகத்தின் கீழ் நாம் வாழ்வதும் அல்லது இந்த தேசத்தினுடைய கட்டுப்பாடு, ஒருமைப்பாடு, இறையாண்மை என்றெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம அப்படி செயல்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரே காரணம், இல்ல நான் சண்டைதான் போடுவோம் முடிவெடுத்தா என்ன நடக்கும்? அப்பாவி முஸ்லிம்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள். தாவா பண்ண முடியாது. முஸ்லிம்கள் எல்லோருமே அடங்க மறுப்பவர்கள், அத்துமீறவர்கள் என்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா நம்ம தாவாவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால் அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ரா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் லா தஸ்அலி இமாரா, நீ வந்து ஆட்சியை கேட்டு வாங்காதே, அது நிச்சயம் நீ கேட்டு வாங்கினால் அதில் உனக்கு பரக்கத்தே இருக்க. அப்போ தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசத்திற்கே ஆட்சி என்பது அல்லாவாக தந்தால் தான் அது அருளுக்குரியது, தவிர நம்ம சண்டை ஓட்டு வாங்கினோம்னா அதில் என்ன இருக்காது? பரக்கத்து இருக்காது. அதனால் கடைசி கடைசியாக ஒவ்வொருவனும் ஹலீஃபா அவனவன் வீட்டில், ஒவ்வொருவரும் ஹிலாஃபத் அவனவனுடைய வீட்டில். நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆட்சி தலைவரை போல் ஒரு ஒழுக்கத்தையும் அகீதாவையும் போதிப்பதில் ஒவ்வொருவரும் ஹலீஃபாவாக வீட்டிலே செயல்பட்டு இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவரவர்கள் குடும்பத்தை சீர்படுத்துவோம் என்கிற முடிவுக்கு வந்தால் அதுதான் உண்மையான ஹிலாஃபத்து, அவன் தான் உண்மையான ஹலீஃபா. அப்படிப்பட்ட அடிப்படையில் வாழ்வதற்குரிய நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து இஸ்லாத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நல்ல மன்ஹஜின் அகீதாவின் அடிப்படையிலான வாழ்க்கை எல்லாம் நமக்கு தரட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அறிவிக்கின்றார்கள், இருவரின் விஷயத்தில் பொறாமை இல்லை. ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை பற்றிய அறிவை தந்துள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் ஓதுகிறார், பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலைநாட்டுகிறார். இரண்டு, ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார். இவ்விருவர் போன்றாக மற்றவர் ஆசைப்படலாம், அது பொறாமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5025, முஸ்லிம் 815.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேரமும் சிறப்பு நிகழ்ச்சிகள், இணைந்திருக்க மறவாதீர்கள்.
3: முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد محمد رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாராக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டதென்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதினாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்துல் உஷைரா, உஷைரா போர். ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்கள், இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 2 நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார் தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் 500,000 மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ், இது குரைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குரைஷிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்வுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவற விட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 அவுசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாது இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதீனாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் ஒரு குதிரைக்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு இருவரும் ஒன்று செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி செல்கிறார், ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாப் அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, என்ன சொல்லுவோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர, உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான், வல்லதீன மஅஹு, அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2 ரமதான் மாதம் 12 பிறை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான், மதீனாவிலிருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத் உஷைரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, 2 மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சயீத் இப்னு ஸைத். ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய இந்த இரண்டு நபி தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேரித்த மரத்துடைய கொட்டைகள், பேரித்தம் பழத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது. மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால், எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆள் அனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அருவி, நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. பந்தம் மூன்று நாளுக்கும் குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்தடைகிறார். மிக வேகமான பயணம். பந்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஹ்ஷர குரைஷ், குரைஷிகளே, அத்தீமத்தீமா, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் கௌஸ், அல் கௌஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றி இருந்த எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். குறைசிகளும் அங்கே சுற்றியிருந்த எல்லா மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். நாம் புறப்பட வேண்டும். முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் அபு சுஃபியானை நெருங்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும்.
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق

أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون.

بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون.

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல் அலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمن.
1: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.